0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மாலினி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிற?
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். என்ன அருமையானவர்களே, நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம மறுபடியும் சேர்ந்து வந்திருக்கிறோம். எதுக்காக? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வேத புத்தகத்தை வாசித்துட்டு வரோம். இன்றைக்கு நாம வாசிக்க போற வேத பகுதி ஆதியாகமம் 16 அதிகாரத்திலிருந்து. என்ன, உங்க வேத புத்தகத்தை கையில் எடுத்துட்டீங்களா? பக்கத்துல நோட்டு பென் வச்சிருக்கீங்களா? நல்லது. உங்க கூட யாராவது இருக்கிறாங்களா? சரி, ரொம்ப நல்லது. யாரும் இல்லைனாலும் சரி, தனியாவும் நீங்க எங்களோட சேர்ந்து வேதத்தை வாசிக்கலாம். வாசிப்போமா?
1: 16:1. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாள் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள்.
0: சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான்.
1: ஆபிராம் கானான் தேசத்தில் 10 குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள்.
0: அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள்.
1: அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள்.
0: அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள்.
1: கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு,
0: சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள்.
1: அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார்.
0: பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிருகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார்.
1: பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக.
0: அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
1: அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்.
0: ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது.
1: ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான்.
0: ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 அருமையானவர்களே, 16 வாசித்து முடித்து விட்டோம். அடுத்து 17 நம்ம தொடர்ந்து வாசிப்போமா? உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாங்க இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்கு எங்களுடைய இமெயில் முகவரியை கொடுப்போம். நீங்கள் அந்த முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து வாசிப்போமா? மாலினி வாசிக்கிறியா?
1: 17:1. ஆபிராம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான்

0: சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
1: நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
0: அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி,
1: நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்.
0: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
1: உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்.
0: உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்.
1: நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார்.
0: பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள்.
1: எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
0: உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்.
1: உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
0: உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது.
1: நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால், அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார்.
0: பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும்.
1: நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார்.
0: அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு,
1: இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
0: அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்.
1: இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன்.
0: வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார்.
1: தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார்.
0: அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து, தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான்.
1: ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான்.
0: அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான்.
1: ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்.
0: வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்.
1: அருமையானவர்களே, இங்க இந்த விருத்த சேதனத்தை பத்தி நாம இந்த அதிகாரத்துல வாசித்திருக்கிறோம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாம்சத்தில இது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்க கடவுதுன்னு சொல்லி 13 வசனத்துல சொல்றாரு. அதாவது நம்முடைய மாம்சத்தோட கூட தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கிற நமக்கு என்ன தோன்றுகிறது, நம்முடைய இருதயத்தின் ஆத்மாவின் நினுத்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற வேளையிலே நாம் தேவனோடு கூட அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம் என்பது.

0: பத்துக்கார் மற்றும் பிள்ளை.
1: ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்திய நேரப்படி 10 மணிக்கு நம்ம எல்லாரும் கூடி சந்திப்போம், சிந்திப்போம். ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து வாசிப்போமா 18வது அதிகாரத்தை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து
2: தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து,
1: ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம்.
2: கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள்.
1: நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள்.
2: அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான்.
1: ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான்.
2: ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள்.
1: அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான்.
2: அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள்.
1: ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று.
2: ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள்.
1: அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்?
2: கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
1: சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார்.
2: பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும்
2: நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
1: கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
2: பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும்
1: நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
2: அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ?
2: பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ?
1: துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான்.
2: அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தல முழுதையும் ரட்சிப்பேன் என்றார்.
1: அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன்.
2: ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டண முழுதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார்.
1: அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
2: அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார்.
1: அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
2: அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
1: கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய பகுதியை வாசித்து முடித்திருக்கிறோம். என்ன, இந்த வசனங்கள்ல இருந்து உங்களுக்கு கேள்வி சந்தேகங்கள் ஏதாவது இருக்குதா?
2: அப்படி சந்தேகங்கள் இருந்தா info@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்க.
1: என்ன தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா, இமெயில் முகவரி என்னன்ட்டு, info@gmail.com. மறுபடியும் நாளைக்கு நாம சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீஃபன் மற்றும்
2: மாலினி.
1: காட் பிளஸ் யூ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி info@gmail.com.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நேயர்களே, உங்களோடு கூட மறுபடியும் வேதத்தை வாசிக்க வந்திருக்கிறோம். ஸ்டீஃபன் மற்றும்
2: மாலினி,
1: நாம் ஒரு புது விதமாக வேதத்தை இப்பொழுது நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சரித்திர அட்டவணைப்படி. ஏற்கனவே நாம் கடந்த சில நாட்களாக ஆதியாகமம் புத்தகத்தில் 11 அதிகாரங்களை வாசித்து யோபின் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம். யோபின் புத்தகத்தில் 5 அதிகாரங்களை முடித்து விட்டோம். இன்றைக்கு நீங்கள் யாவரும் ஆவலோடு எங்களோடு கூட சேர்ந்து வேத புத்தகத்தை வாசிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிப்போம். இந்த வேத வாசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தினந்தோறும் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்கள், கேள்விகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் வேதவசனத்தின் மூலமாக பதிலை நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி inbamfm@gmail.com. மறந்து விடாதீர்கள், வேத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மாலினி, நாம வாசிக்க ஆரம்பிக்கலாமா?
2: வாசிக்கலாம்.
1: 6:1. யோபு பிரதி உத்தரமாக,
2: என் சஞ்சலம் நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும்.
1: அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது.
2: சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது.
1: புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதருமோ?
2: ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக் கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ?
1: உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது.
2: என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து,
1: தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும்.
2: அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குவே.
3: அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன்.
2: பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக.
1: நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது?
2: என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் வெண்கலமோ?
1: எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ? சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே.
2: உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான்.
1: என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள்.
2: அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி,
1: உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன.
2: அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றுமில்லாமல் போகும்.
1: தேமாவின் பயணக்காரர் தேடி, சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து,
2: தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள்.
1: அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள்.
2: எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும்,
1: அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடி

0: இஷ்டமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும்.
1: நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும்.
0: என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ?
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோபு எலிபாஸ் பேசின வார்த்தைகளுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த 6வது அதிகாரத்துல வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலி, நம்ம இந்த யோபின் புத்தகத்துல இப்ப 7வது அதிகாரத்துக்கு போறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிப்போம். 7வது அதிகாரம் முதல் வசனம்.
0: 7வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ?
1: ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல,
0: மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது.
1: நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது.
0: என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடை பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று.
1: என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும்.
0: என் பிராணன் காற்றை போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும்.
1: இப்பொழுது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. நானோ இல்லாமற் போகிறேன்.
0: மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான்,
1: இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது.
0: ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன்.
1: தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ? நான் ஒரு திமிங்கலமோ?
0: என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில்,
1: நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர்.
0: அதனால் என் ஆத்மா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது.
1: இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே.
0: மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும்
1: காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்?
0: நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர்?
1: மண்ணுரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன?
0: என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்றான்.
1: எனக்கு அருமையானவர்களே, நாம் யோபுவின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தை வாசித்து முடித்து விட்டோம். 6-7 இந்த 2 அதிகாரங்களிலும் யோபு எலிபாஸ் பேசின வார்த்தைகளுக்கு பிரதி உத்தரம் சொல்லி அதோடு கூட தன்னுடைய வேதனையிலிருந்து தேவனை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார், பல கேள்விகளை கேட்கிறார். நம்ம வாசித்த இந்த வசனங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்குது இல்லையா மாலினி?
0: நிறைய கேள்விகள், ஆமா, நமக்கு தெரியுது.
1: தொடர்ந்து நாம வாசிப்போம். அடுத்ததாக நாம் 8வது 9வது அதிகாரங்களை வாசித்து இன்றைக்கு இந்த வேத வாசிப்பை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால

0: கார் மற்றும் பிள்ளை.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேத

0: வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எழும்புகிற கேள்விகள் சந்தேகங்களுக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயவு கூர்ந்து இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், inbamfm@gmail.com. தொடர்ந்து நாம் வாசிப்போம் 8வது அதிகாரத்தை.
1: அப்பொழுது சூக்கியனான பில்தாத் பிரதியுத்தரமாக,
0: நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும்?
1: தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ?
0: உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும்,
1: நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து
0: சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரையானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார்.
1: உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும்.
0: ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும்.
1: நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது.
0: அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ?
1: சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ?
0: அது இன்னும் பச்சையாய் இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ?
1: தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும்.
0: அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வீடு போல் இருக்கும்.
1: ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது.
0: வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும்.
1: அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும்.
0: அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும்.
1: இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள்.
0: இதோ தேவன் உத்தமனை வெறுக்குகிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை.
1: இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார்.
0: உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். மாலினி, இந்த 8வது அதிகாரத்துல சூகியனான பில்தாஸ் யோபுவை பார்த்து பல காரியங்களை சொல்றாரு, சில கேள்விகளையும் எழுப்புகிறார். பில்தாத், எலிபாஸ், அப்புறம் இன்னொரு நண்பன் சோபார், இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. அதுல முதல்ல எலிபாஸ் பேசிட்டாரு, அதுக்கு பதில் யோபு பேசினாரு. இப்போ பில்தாதுடைய டர்ன், அவரு பேசி முடிச்சிருக்கிறாரு. அடுத்து யார் பேச போறா பார்ப்போம். கடைசி அதிகாரம் 9வது அதிகாரம்.
1: அதுக்கு முன்னால எனக்கு ஒரு இன்னொரு வசனம் பிடிச்சிருக்குதுல, 20வது வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை.
0: நல்ல அருமையான ஒரு
1: அருமையான வசனம்.
0: தேவன் உத்தமர்களுக்கு எப்படி உதவியா இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை இந்த வசனத்துல வாசிக்கிறோம். நல்லது, நாம தொடர்ந்து வாசிப்போம்.
1: யோபு 9:1 வசனம். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக,
0: ஆம், காரியம் எப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பது எப்படி?
1: அவர் அவனோட வழக்காட சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே?
0: அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்?
1: அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார்.
0: பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார்.
1: அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார்.
0: அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறார்.
1: அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சிரிஷத்தையும் அருமீனையும் தட்சிண மண்டலங்களையும் உண்டாக்கினவர்.
0: இது ஒரு நல்ல அருமையான வசனம். அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது நல்லா புரியும். இந்த நட்சத்திரங்களை பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. மிருக சிரிஷம், துருவ நட்சத்திரம், இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, தென் துருவம், வட துருவம், அதே
1: மாதிரி
0: நார்த் ஸ்டார் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாதியாகமத்துல வாசித்தவர், அவரை உண்டாக்கி அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 10வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
1: இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன்.
0: இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்?
1: தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும்.
0: இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம்?
1: நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன்.
0: நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன்.
1: அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார்.
0: நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார்.
1: பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்?
0: நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும்.
1: நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆரோசிப்பேன்.
0: ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார்.
1: சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார்.
0: உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்?
1: என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம்.
0: அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது.
1: என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால்,
0: என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன், என்னில் குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன்.
1: நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன?
0: நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும்
1: நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர், அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும்.
0: நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல் மனுஷன் அல்லவே?
1: எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே?
0: அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாது இருப்பதாக.
1: அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன், இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை.
0: மாலினி, ரொம்ப அருமையா இந்த வேத வசனத்தை வாசித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பகுதியை வாசித்து முடித்து விட்டோம். அன்பு நேயர்களே, இந்த நாளின் முடிவுக்கு வந்து விட்டோம். அதாவது இந்த நாள் முடிவுன்னு சொன்னா வேத வசனத்திற்கு வாசிப்பதற்கு இன்றைக்கு நாம் முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் தொடர்ந்து தினந்தோறும் வேத வசனத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்கள், கேள்விகளுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
1: info@gmail.com.
0: நல்லது மாலினி, info@gmail.com. இன்றைக்கு நாம வாசித்து முடித்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அன்பு நேயர்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி முடிக்கின்றோம். நான் ஸ்டீஃபன் மற்றும்
1: மாலினி.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரை கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், உம்மொருவருக்கு எல்லாம் மகிமை.

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் தேற்றுவார்.

சோதனைகள் நம்மை சூழ்ந்தாலும், தேவைகளே நம்முடைய தேவையானாலும், நம்மை அழைத்தவரை பார்த்து விசுவாசத்தோடு விசுவாச காலடிகளை எடுத்து வைத்து

என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனுமாயிருக்கிறவரை

நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். ரட்சிப்பு கர்த்தருடையது.

0: நம்ம உள்ள வர சொல்லிட்டு கதவு சாத்திருக்கேன்.
1: யாரும் வரணும், தட்டினானு உள்ள வரட்டும்.

0: Intervida.
1: Hallelujah.
0: Yeah. Thank you, Appa. Shabak. You know, powerful are you, Lord? Deputy? இப்போ வா. ஓ சரி சரி சரி சரி தம்பி ஜான் வாங்க. ஹல்லேலூயா. இது தேவையில்ல, எனக்கு வேண்டாம்ல,
1: அவசியம் இல்லை, என்ன போட்டு.
0: ஹல்லேலூயா. சரி அப்படியா, சும்மா இது போட்டு அப்படியா.
1: சரி
0: நேச்சுரல் இல்லையே.
1: Sorry, left leg.
0: Yes, sir. All right, all right. Order? Ah, yeah, parallel. Ah. Yes. Hallelujah. Aram chalam, ha? Ah.
1: Aram chalam. So, direct entry to the pair.
0: Yeah, yeah.
1: Namacha.
0: Thank you.
1: Thank you, Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு காஃபி விதின் எஃப்எம்எல் உங்களை சந்திக்க தேவன் தந்த இந்த கிருபைக்காக மிகுந்த நன்றிகளையும் தேவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்முடன் தேவன் கொண்டு வந்த மத்தியிலே தேவன் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற நபர் மிக விசேஷமான நபர். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர். அநேகமாக அவருடைய பாடல்கள் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆசிர்வதிக்கப்படாத ஒருவரும் இருக்கவே முடியாது. நான் பேசிக்கொண்டிருக்கிற நபர் யார் என்றால், நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பர்க்மன்ஸ் அவர்கள். இன்றைக்கும் தேவன் அவரை நம் மத்தியிலே கொண்டு வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சலாக்கியம், பாக்கியம், ஆசீர்வாதம். தொடர்ந்து நம்ம ஃபாதர் அவர்களோடு மனம் திறந்து பேசப்போகிறோம். அவரும் நம்முடன் பேசப்போகிறார். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மிக ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. ஐயா, பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட் தம்பி.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில்.
0: சோ ஜாய்ஃபுல், எக்ஸைட்டட்.
1: நிச்சயமா நம்முடைய நேயர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே சிடியில உங்க குரலை கேட்டிருப்பாங்க, ஆனா இன்றைக்கு நேரடியாக கேட்பதில் அவங்களோடு பேசுவது கேட்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு த்ரில்லிங் இருக்கும் தான் யோசிக்கிறேன். ஐயா ரொம்ப சந்தோஷம். அநேகர் உங்க பாடல்களை கேட்டிருக்கிறாங்க, உங்க ஊழியத்தை குறித்து அநேகருக்கு தெரியும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க பிறந்து வளர்ந்தது எங்க?
0: என்னுடைய சூழ்நிலைகள் கிராம ஏரியா தான் அதிகமா. பரமக்குடின்னு ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆமா,
0: தேங்க. பரமக்குடி தாலுகா அந்த ஏரியாவில் கிராமத்துல ஒரு கத்தோலிக்க
1: வாழ்க்கையில எப்படி குறுக்கிட்டார்? பரமக்குடியில பிறந்து வளர்ந்த உங்களை தேவன் எப்படி சந்திச்சா?
0: அந்த கத்தோலிக்கல ஃபாதரா அநே வருஷம் படிக்கிற போது எனக்குள்ள ஒரு ஈகர், எப்படி ஆண்டவர் இன்னும் கிட்டி சேரணும். ஆஸ் ஏ கிறிஸ்டியன் நார்மலாக இருந்தோம், இப்படி எப்படி கிட்டி சேர்றது அப்படின்ற நிலையில தான் ஆண்டவர் நம்ம அந்த கேத்தலிக்குள்ளே கேரிஸ்மேட்டிக்னு ஒரு மூமெண்ட் வந்துச்சு.
1: சரிங்க.
0: அந்த மூமெண்ட் எப்படின்னா அபிஷேகத்தை பெருசு பண்ணுற மூமெண்ட். ஏன்னா ஆஸ் ஏ சர்ச் அபிஷேகத்தை அவ்வளோ எல்லா டினாமினேஷன்லையும் பார்க்குறோம்ல.
1: ஆமாம்.
0: பட் இந்த கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட் வந்த உடனே எல்லா சர்ச்சும் அசைச்சது. அப்போ 75-76 கேத்தலிக் சர்ச்சு ஒரு பெரிய அசைவு வந்தது. பீப்புள் பிகேன் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட், ஸ்பீக்கிங் டங்ஸ், ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே ஆண்டவரை கொண்டு போனார். ஐ குட் சீ தட் த பவர் ஆஃப் காட் வாஸ் மேனிஃபெஸ்டர் இன் த சர்ச். சர்ச்சுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்த்தேன். தென் காட் சட் திஸ் இஸ் யுவர் மூமெண்ட், enter into it. But I was a basically a musician, konja music padichana oru periya clever musician illa. I know a bit, so adha vachu na mind payanpaduthena seven sila paadala compose pannikittiren. The moment varumbod I could feel this is God's moment. Appa adha enter panni and theliva God led me to surrender my life.
1: வண்டர்ஃபுல். அதாவது 1975 சொல்லும் பொழுது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற லிசனர்ஸ் நிறைய பேர் பிறந்திருக்க கூட மாட்டாங்க. பட் ஒரு சர்ச் ஹிஸ்டரியே வந்து இன்னைக்கு கேட்கறதுக்கு தேவன் கிருபை செய்தார். வெரி

0: சோ எப்படி அதை மேற்கொள்ள முடிந்தது? ஏன்னா நிறைய பேருக்கு தேவன் தரிசனம் கொடுத்து அதை காலடி எடுத்து வைத்து முன்னேறும் பொழுது ஒருவேளை சொந்த குடும்பமே எதிர்த்து கொண்டிருக்கலாம்.
1: பட் எனக்கு என்னை பொறுத்தவரை எதிர்ப்பை விட காட்ஸ் பிளெஸ்ஸிங் அதிகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் டிட்ன்ட் மேட்டர் மச். ஐ குட் ஃபீல் தட் பீப்புள் ஆர் பிளஸ்ட். நம்ம ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஹி பிகேம்ஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். இப்போ என் வழியாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை கண்ணால் பார்க்க ஆரம்பித்தேன். பீப்புள் க்ரௌடட் டு மை சர்ச். அப்போ பல நாட்கள் சனிக்கிழமைகள்லாம் வந்தால் மத்தியானமே வந்துடுவாங்க, தூரத்துலேருந்து வந்து என்னை தேடி வந்துடுவாங்க. இங்கே சர்ச்சில் கூட்டி ஜெபித்தோம், கிரவுண்டில் ஜெபம் பண்ணோம், நைட்டில் 12 வரை ஜெயிப்போம். இப்படி வந்து ஐ குட் சி த பிளெஸ்ஸிங் மோர் தேன் த கிராஸ். அந்த எதிர்ப்போட பிளெஸ்ஸிங் அதிகமானதுனால ஈஸியாக ஆண்டவர் என்னை பிரிச்சா எனக்கு தெரியல.
0: வெரி நைஸ். அப்போ நம்மளுடைய கண்ணோக்கம், நம்ம பார்க்கிற விதம் தான் சொல்ல வரீங்க, நம்ம அதை கொஞ்சம் மாத்திக்கணும். தேவன் மூலமா செய்யற காரியங்களை ஃபோகஸ் பண்ணும்போது
1: பார்த்து
0: அப்போ இந்த காரியங்கள் மறைந்து போகும், நமக்கு பலன் கிடைக்கும்.
1: எஸ் எஸ் எஸ்
0: வண்டர்ஃபுல்.
1: அது பெருசு பண்ணாம நல்லத பார்த்துட்டே போனோம்னா வாட் காட் இஸ் டூயிங் த்ரூ அஸ் வி கேன் ஈஸிலி பைபாஸ் தட், எதிர்ப்புகளை பாஸ் பண்ணிடலாம். ஆமென்.
0: வெரி நைஸ். இப்போ பல பாடல்களை நீங்க வந்து உலகிற்கு கொடுத்திருக்கிறீங்க. குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்துவ அறியாதவங்க கூட ஒரு பாடலை கேட்கும் பொழுது தொடப்பட்டு கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. சோ உங்களுக்கு பிறந்த முதல் பாடல் இது?
1: ஆஹா, ஆவில் நிறைந்து அதிகம் பாட ஆரம்பிச்சேன்னா அந்த ஐ திங்க் ஆமென் ஃபேமஸ் சாங்.

0: ஏசே 66 மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க போதே ஐ திங்க் திஸ் சாங் கேம். தோ இதுக்கு முன்னாடி பல சாங்ஸ் போட்டாங்க, திஸ் பிகேம்ஸ் த ஹிட் சாங். என்னுடைய ஆரம்ப நாட்டில் உள்ள ஃபேமஸ் அண்ணா இதுதான் ஈவன் எவ்ரி வேர் தே சிங்.
1: ஆமாம், ஆரம்ப நாட்களில் இன்னைக்கும் வந்து இந்த பாடலை பாடாதவங்க இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலத்தில் கூட இதை வந்து பாடுறாங்க,
0: ஹிந்தியில் ஃபேமஸாக பாடும்.
1: ஆமாம், ஹிந்தியில் இப்போ மொழிகள்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த நரிக்குறவர் சமுதாயம்னு ஒன்று இருக்காங்க, அவங்க கூட உங்கள் பாடல்களை மொழி பெயர்த்து
0: பாடுறாங்க.
1: ஆமாம், அதிகமாக பாடுறாங்க. ஸோ இப்படி எல்லா விதமான ஜனங்கள் மத்தியிலையும், ஜனங்கள் மத்தியிலன்னு சொல்றத விட ஜனங்கள் இருதயத்துல தேவன் உங்களை இடம் பிடிக்க வச்சிருக்கிறார். அந்த விசேஷ கிருபையின் ரகசியம் என்ன?
0: ஆமா, அதுதான் நமக்குள்ள அபிஷேகம் இருந்தா அது என்ன செய்யும்னா, இட் வில் பிளஸ் அதர்ஸ். த மோர் யூ ஆர் க்ளோசர் டு காட், யூ ஆர் ஏ சோர்ஸ் ஆஃப் பிளஸிங் டு அதர்ஸ். தேவனோட நெருங்க நெருங்க அவர் என்ன செய்வார்னா, வெளிச்சமா உங்களுக்கு பிறர் காட்டுவார். அந்த வெளிச்சம் என்ன செய்யும், பிறர் ஆசீர்வதிக்கும். ரொம்ப ட்ரை பண்ணாட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக யூ பிகேம் ஏ லைட். ஸோ த க்ளோசர் டு காட், ஏன்னா இந்த பூமியில் வாழ்வார் நமக்கு தடை ரொம்ப இருக்கும். அந்த நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தோட இந்த மைண்டும் பாடியும் இணைய யூ பிகேம் லைட் டு த வேர்ல்டு. அப்போ உங்களை அறியாமலே அவங்கள்ட்ட இருந்த சம்திங் வில் ஹேப்பன். நீங்கள் பிளஸ் பண்ணுறது நடக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும். யூ பிகேம் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்.
1: எனக்கு வேதத்துல ரெண்டு நபர்கள் தேவனோடு
0: சஞ்சரித்தார்கள்.
1: அதையே இப்ப சொன்னீங்க, தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு நெருங்க என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகத்துல அதிகமான டைவர்ஷன்ஸ் இருக்குன்றது எல்லாருமே ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் வாழ்ந்து இன்னைக்கு தேவனோடு நடக்கிறீங்க. ஸோ எப்படி இன்றைக்கு வாலிபர்களும் மற்றவர்களும் எப்படி தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவரை நெருங்குவது?
0: எஸ் லார்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு தெரியும், முதலாவது ஜீசஸ் உள்ள வந்துடணும். ஆமென். இப்போ ஒரு புதுசாக ஒரு இந்து தம்பி வர்றான்னா, ஒரு
1: ஆண்டவர் அறியாத பின்னணியில்
0: அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தாலே நீங்கள் தேவனுடைய புத்திரரானீர்களே. கலாத்தியர் 3:21 வசனம் இருக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தாலே பிதாவினுடைய புத்திரரானீர்களே. அப்போ இயேசுவை ஒரு மனுஷன் பற்றும் போது தான் அவனுக்குள்ள அவன் வந்து அவனுக்குள்ள இயேசு உள்ள வர்றார். ஸோ அது ஆரம்பம்.

0: அந்த இயேசு அடுத்து அதே கலாத்திய 4:6 பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய புத்திரர்களா இருப்பதனால அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற தேவனுடைய ஆவி குமாரனுடைய உங்களுக்குள் வந்திருக்கிறது, பிதா அனுப்பி இருக்கிறார். இப்ப நமக்குள்ள ஆவி வந்துட்டார், இந்த ஆவி வந்து நம்முடைய ஆவியோட இணைஞ்சிட்டார். ப்ராப்ளம் மைண்டும் பாடியும் தான். அப்போ நம்ம க்ளோஸ் ஆகிறது எப்படின்னா, அந்த மைண்டை வந்து நிரப்ப நிரப்ப இந்த மைண்ட் பிகம்ஸ் க்ளோஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். கடவுள் எங்கேயோ இல்லை, பரலோகத்துக்கு மாதிரி இருக்கும்ல, ஹி இஸ் த பட் ஹி கம்ஸ் இன் அஸ். இது ஒரு பெரிய சீக்ரெட், இதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஹி டுவெல்ஸ் இன் யூ ஆஸ் ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட்டோட பவுல் சொல்லுவார் இந்த 6:17, நீங்கள் அவரோட இணைந்த ஆஸ் யூ ஆர் ஜாயின்ட் யூ பிகம் ஒன் இன் த ஸ்பிரிட். ஸ்பிரிட்ல ஒன் ஆயிடுறோம். ஆனால் அந்த மைண்டு வந்து எப்போதுமே குரங்க மைண்டு. அப்போ அந்த மைண்டில் வந்து பயம் கவலை உலகம் உள்ளே வர ட்ரை பண்ணும். அதனால அந்த மைண்டை வந்து நம்ம தூயால் நிரப்பணும், வார்த்தையால் நிரப்பணும், வசனத்தால் நிரப்பணும். அப்படி நிரப்ப நிரப்ப அந்த மைண்டு எதோட க்ளோஸ் ஆகும், நம்மோடு இருக்கிற ஆவியானவரோட க்ளோஸ் ஆகும். அதான் நான் பார்க்குறேன். ஸோ எவ்ரிடே த மோர் யூ, அதே சமயம் உலகத்தின் மத்தியில் நிற்கிற போதும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை என்ன செய்வார், துதிக்க வைப்பார். ஸோ க்ளோஸர் டு காடுக்கு என்ன அர்த்தம், என்ன வேணும்னா, த மோர் த வேர்டு வில் மேக் யூ க்ளோசர். த வேர்ட் ஆஃப் என்ன மற்றதெல்லாம் உலகம், ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஹோலி. ஆமென். அதுதான் ஆவி. அந்த வேர்டு வந்து மனிதனுக்குள்ள அதிகம் செயல்படணும், மைண்டுக்குள்ள அதிகம் இருக்கணும். எப்படிப்பா
1: அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
0: வார்த்தை தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன்னா வார்த்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், நானே போடுறேன், டெய்லி நானே போட இருக்கு, போட்டு போட்டு நான் என்ன செய்யறேன், ஆவியானோட க்ளோஸ் ஆகிறேன். புரியுதா? நமக்குள்ளதான் இருக்காரு ஆவியானவர், இவரோட மைண்டு க்ளோஸ் ஆகணும். மைண்டு போக போகத்தான் சரீரம் என்ன செய்யும், மைண்டோட ஒட்டும், மெஜாரிட்டியோட சேர்ந்துடும் சரீரம். இல்லைன்னா மைண்டு சரீரம் போனா ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா இது சரீரம் வந்து இழுத்து கொண்டு போயிடும் இங்க பதாளத்துக்கு, அந்த இச்சைக்கும் கவலைக்கும் பயத்துக்கும். ஸோ இந்த மைண்ட்ல தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் ஃபில் வித் த வேர்டு. கவலை வரும், பயம் வரும், அதர் மத்தியில தேவன் இருக்கார், ஒரு வேர்டு இருக்கு, இயேசு இருக்காரு.
1: ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஆமா, அப்ப வாலிபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பதில் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். பொதுவா எல்லா வாலிபர்களுமே கேக்குறது, இந்த இச்சையில இருந்து எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது. நீங்க சொன்னீங்க மைண்ட வேர்டுனால நிரப்பும்பொழுது சரீரமும் அதன் பின்பாக
0: சேர்ந்துடும். என்ன மைண்ட் சரீரம் ஒண்ணா நிக்கிறாங்க அவங்க.
1: அந்த வேர்டு தான் ரகசியம்.
0: வேர்டு தான் என்ன, ஹெவன் தான் நிரம்பணும். ஹெவன் வேர்டு தான் நமக்கு அருமையா அப்பா கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணமா ஒரு சின்ன வேர்டு எடுங்களேன், ஒன்றுக்கும் இப்ப கவலை, கவலை தான் பெரிய பிரச்சனை. நாளைய தினத்தை பத்தி கவலை, அது வாலிபர்கள் கேட்க வேணும், நாளைக்கு எப்படி, இன்னைக்கு நல்லா இருப்போம் ஆனா நாளைக்கு விஷயம் கவலை இருந்துச்சு, கவனிச்சாரு. இன்னைக்கு சாப்பாடு இருக்கு நான் ஜாலியா இருக்கேன் ஆனா சாத்தா விட மாட்டேன், நாளைக்கு அடுத்த வருஷம் இப்படியே கவலையை கொண்டு வரும்போது அப்பா கர்த்தர் அந்த வேர்டு என்ன சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் 4:6 பிலிப்பியர், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரத்தோட பிரச்சனை அவருக்கு தெரியப்படுத்து, அப்போது பீஸ் ஆஃப் காட் தட் சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வில் காட் யூ அண்ட் யுனைட் வித் ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் வில் காட் யூ. இந்த வசனம் உள்ள போகும்போது சார் ஏன் நாளை தந்து கவலை பண்ணணும், இன்னைக்கு ஆண்டு கொடுத்துக்காரு, தேங்க்யூ அப்பான்னு துதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ மைண்ட் என்ன அது, ஆவியானோட இணைஞ்சிருது, இதுதான் க்ளோசர் டு காட். ஸோ அஸ் யூ க்ரோ வித் த வேர்ட் யூ ஆர் க்ளோசர் டு காட். க்ரோ இன் த வேர்ட் Closer to God. இதுதான் ஐ திங்க் பெரிய அனுபவம் உள்ளவங்களா இருக்காங்க. இது என்னுடைய ஆள் வாழ்க்கையில இந்த அனுபவத்தை
1: நான் நீங்க சொல்லும் பொழுது ஒரு காரியம் என்ன விளங்குதுன்னா, க்ளோசர் டு காட்ன்றது ஏதோ ஒரு நிகழ்வு கிடையாது, ஒரு லைஃப் ஸ்டைல்.
0: லைஃப் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், யூ ஹேவ் ஃபவுண்ட் அவுட் இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், இட் இஸ் நாட் எ லாக்கர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: சோ அந்த ஒவ்வொரு படியிலையும் மொமெண்ட்டும் நம்ம அதை அபியாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நினைவுபடுத்தி அவருடைய வார்த்தைக்கு போய். வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை வந்து.
0: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ அப்பா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன்னவராது உலகத்து வேலை செய்யறவங்க எல்லாம் ஒன்னவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேர்டை வாங்கிட்டு போயிட்டானா, அன்னைக்கு அவன் பொழைச்சுக்கிட்டான். என்ன பிரச்சனை வந்தா அந்த வேர்டை வச்சு போ, அவர் என்னை பாத்துக்கிறார், எல்லாம் பாத்துக்கிறார். மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், பிப்ரவரி 11 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால நீ துணிந்து கர்த்தர் என் சகாய மனிதனுக்கு நான் பயப்படுறேன், மனிதனுக்கு என்ன செய்ய முடியும். இந்த வார்த்தையை பாருங்களேன், இந்த வார்த்தை இன்னைக்கு ஃபுல்லா இருந்தா, இன்னைக்கு என்ன பிரச்சனை வெளியே போனா பிரச்சனை வருது, நமக்கு எதிராக நிற்கிறான், அப்ப அவன் என்ன, எனக்கு என்ன செய்ய முடியும். கர்த்தரின் சகாயம். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒன் ஹவராவது மனிதர் ஸ்பெண்ட் பண்ணானா ஹி கேன் எஸ்கேப், வி கேன் ஹேவ் எ விக்டோரியஸ் லைஃப் அப்படின்னு இல்லை. வாட் யூ சே, ஏன்னா கவலையும் பயம் தான் ஒரு மனிதனை என்ன செய்யுது, ஏசு விட்டு பிரிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவியை விட்டு மைண்டை எதை பிரிக்கிறது, எது கவலையும் பயமும் ஒரி ஒரிசண்டு ஃபியர். குறிப்பா பணத்தை குறிச்ச பயம், இந்த ஒரு விலை வர ஏறி போச்சு, பால் விலை ஏறிடுச்சு, பசு விலை டவுலா போயிடுச்சு, என் பிள்ளைங்க படம் பாடுற பாட்டா, அது அப்படியே மைண்டை பாதிக்குது. நாளைக்கு நாளைக்கு டோன்ட் வரி, அது உயர்ந்தாலும் நீனும் உயர்வேன், உன் சம்பளம் உயரும் அடுப்போம். அது உயர்ந்த அம்மா உயர்த்துச்சு, எங்க அப்பா என்ன உயர்த்து வரப்போ, அம்மா பஸ் கட்டின உயர்த்துது, எங்க அப்பா ஏன் வாழ்க்கையை உயர்த்து வரு. சரி, சோ மைண்ட் பாத்தீங்களா, அப்படிதான் போட்டு கொண்டு போனோம். ஏன்னா இதுவரை அவர் கைவிடலை, இப்ப நான் பாக்குறேன் யூ இவர் கைவிட்டாரா, இது உனக்கு போதுமே, இந்த ஒண்ணு போதுமே, நாளைக்கு வாழ்ந்துடலாமே, கைவிடலையே. ஏன்னா காகத்தை போஷிக்கிறவரு நம்மளை கைவிடுவாரா, குருவிய
1: போஷிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க சொல்லிருக்கீங்க ஐயா. அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, வாலிபர்கள் மத்தியில வர்ஷிப் டைம் ரொம்ப அழகா வர்ஷிப் பண்றாங்க, பட் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுற நேரத்துல செல்போன்ல வீடியோ எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, இல்ல வெளியில போறது, இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் உருவாகிக்கிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகா நீங்க வலியுறுத்துறீங்க, நமக்கு வர்ஷிப் அவசியம். அதுவும் நீங்க ஒரு சிறந்த ஆராதனை வீரர், ஆராதனை வீரர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆராதனை வீரர்களை உருவாக்குறதுன்றது ஒரு இடத்துல கூட்டி நீங்க செய்யல, உங்க சிடி போற இடத்துல எல்லாம் ஆராதனை வீரர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு நேரம் செலவிடணும். சோ நிச்சயமா ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் இத ரொம்ப ஆழமா இருதயத்துல எழுதிக்கணும்ன்றத நான் ஐயாவோட சேர்ந்து வேண்டுதலா
0: கேட்டுக்கிறேன்.
1: தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை நம்ம செலவிடணும்.
0: என்ன சொல்ல போற, நான் சொல்றதுலாம் செய்ய போறோம். சரி, அவர் ஒரு ஊருகா மாதிரி வச்சிருந்தா அவனுக்கு ஊரெல்லாம் சுத்தினாலும் ஒண்ணும் ஓடாது. நீ ஊருகா மாதிரி அவர் இருந்தா அவன் நீ ஒன்னும் சொல்லவே முடியாது. உனக்கு பிரச்சனை சால்வ் பண்ண நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஹேவ் ஜீசஸ் ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ், யூ வில் சி த ரெஸ்ட். சிவனை வாழ்வு பண்ணக்கு இல்லை, இப்படி ஒன்று இருக்குடா லவ் பண்ண அவரை, நீ சுத்தலாம் மற்ற லவ்லாம் காளி, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் செய்யாது, உன்னை பாலாக்கிட்டோம் மற்ற லவ் போகிறோம்
1: இப்போ நம்ம தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, அன்பு நேயர்களே, தந்தை பர்க்மேன் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இனிமையான ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் ஆயிடுவோம். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இது காஃபி வித் இன்பம் எஃப்எம்.
0: ஸ்ரீலங்கா மேல சொல்றாரு, அவங்க அந்த காலத்தில் பேசுவாங்க. வீடியோ எடுக்கிறியா?
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. தந்தை பர்க்மேன் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பேச போகிறோம். வாங்க ஐயா, ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வார்த்தை எவ்வளவு முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் தேவனுடைய வார்த்தை நிராகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் இந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள்
0: சொன்னீங்க.
1: அடுத்தது ரொம்ப பர்சனலாக ஒரு காரியம் கேட்கணும்னு என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சம்.
0: life. It is useful to others.
1: Definitely. உங்களுடைய ஜெப நேரம் எவ்வளவு எவ்வளவு நேரம் நீங்க ஜெபத்துல செலவிடுறீங்க?
0: ஹல்லேலூயா. ஜெப நேரம்னு எப்படியே மார்னிங் எழும்பிடுவோம், நார்மலா 4:30 எழும்பிட்டு சேர்ந்து ஜெபிச்சா ஜெபிப்போம், இல்லை தனியாக ஜெபம் பண்ணி திருப்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். நாமளாக பகலில் மத்தியானம் 11 வரை கூடிய மட்டும் ஐ ட்ரை டு பி வித் தி லார்ட். ஸோ அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுக்கலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன். ப்ரோக்ராம் சமயத்தில் தான் ஈவினிங் போவேன். இல்லைன்னா நாமளாக என்னுடைய ஊழியத்தை அதையும் ஆண்டவரோடு இருக்கிறதா என்னுடைய மெயின் ஊழியமாக ஆண்டவனை அழைச்சார். அப்போ தான் பாடல் பிறக்கும். ஸோ மோர் டேஸ் ஸ்பெண்ட் இன் அட் த ஃபீட் than at my feet. More time with his feet. அவர் பாதம். ஸோ அப்படின்னா அந்த ஹோல் டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டு துதிச்சுட்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸை கூட்டி சரி ஜெபிச்சுக்கிட்டு. ஸோ இந்த எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியாது, ஐ கனாட் பட் த ஹோல் டேன்னு சொல்லலாம். பீப்புள் வந்தால் சில பேர் ஆண்டவரும் அனுப்பி வருவாங்க. பின்னாடி ஒரு ஒரு கப்பல் வந்தாங்க, காட் சென்ட் தான், கேத்தரிக் கப்பல். எனக்கு தெரியும் அவங்க காட் சென்ட்னா கண்டுபிடிச்சிக்கிறேன் அவங்க பேசும்போது. அப்படி சில பேர் அனுப்பும்போது நான் விஜிலண்டாக இருந்துடணும், என் மாம்பாடு உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு இருக்க முடியாது. நான் காட் இஸ் சென்டிங்னா நான் அங்கே போய் அந்த வேலை செய்யணும். அதர்வைஸ் ஐ ட்ரை டு பி மோர் அட் இஸ் ஃபீட். தென் அவர் சொல்கிறது மட்டும் செய்கிறத என்னுடைய இயக்கம். மக்கள் கூப்பிட்றாங்க என்பதற்காக நான் ப்ரோக்ராம் போகிறதில்ல, இப்போ அதில் கவனமாக இருக்கேன். ஈவன் வெளிநாடுகள்லாம் கூப்பிட்றாங்க என்பதற்காக நான் வெளிநாடு போகிறதில்ல.
1: ஸோ நீங்கள் சொன்னீங்க நானாக போகிறதில்லை. ஸோ தேவன் உங்களோடு இடைப்பட்டுறார். தேவன் பேசுகிறாருன்றதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது?
0: இது ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ள ஒரு பீஸ் வரும். குழப்பமான நிலையில் ஹி கெனாட். இப்போ ஒரு காரியம் வரும்போது அது குழப்பம் அப்படின்னால ஐ டோன்ட் டூ தட் ரைட் நவ். ஒரு ஜாய் பிறக்கும். இப்போ நேற்று ஒரு குரூப்புக்கு பார்க்க நான் 50 பேர் கேத்தரிக்க கூட. இப்போ எனக்கு தெரியுது நான் அங்கே போகணும்னு ஏக்கம் இருக்கிறதுனால எனக்கு ஜாய் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஜாய் தான் இட்ஸ் அ சைன் That is God's will. அப்புறம் இதுதான் எப்போதும் இல்லை. முக்கியமான இதுக்கு இன்னொருத்தங்கிட்டையும் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கணும், இது எப்படி சரியானது. நம்முடைய விட்னஸ் மட்டும் பத்தாது, நம்முடைய இன்னர் விட்னஸ் தான் மெயின். இன்னர் விட்னஸ் எது? ஜாயின் தான் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு செக்ஸியை பார்க்குறீங்க போது ஜாய் வராது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னர் விட்னஸ் தான். அதே சமயம் முக்கியமான இதுக்கு இன்னொரு விட்னஸை ஒரு நல்ல தேவ மனுஷனோட இணைஞ்சு கண்டுபிடிக்கிறது பெஸ்ட். அதில் அந்த மேரேஜ் முக்கியமான கட்டங்கள்லாம் ஓ இன்னர் இதை மட்டும் வச்சு செஞ்சிடாத, முக்கியமான கட்டங்கள்ல.
1: இப்போ நீங்கள் குறிப்பாக மேரேஜ்னு சொன்னதுனால இந்த இடத்துல தேவனுடைய ஆலோசனை, நல்ல தேவனோடு நடக்கிற ஊழியர்களுடைய ஆலோசனை அவசியம் சொல்ல வர.
0: கட்டாயம் கட்டாயம். அடுத்த விட்னஸ், இப்போ ஒய்ஃபு ஹஸ்பண்டாக இருந்தால் ரெண்டு பேர் விட்னஸ் வரணும். நீ பாட்டு நீ ஒன்னா ஒன்னா வச்சு ஓட்டிடக்கூடாது, உங்க ஒய்ஃப் என்ன சொல்றான்னு கேட்கணும். அதுதான் ஆண்டவர் அப்படி ஒரு அருமையா ஃபேமிலியா படைச்சிருக்க.
1: கண்டிப்பா எல்லா நேயர்களும் ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஃபாதர் எனக்கு மட்டும் சொல்லல எல்லாருக்குமே
0: சொல்லிருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமையா
0: ஸ்ரீலங்கா
1: ஜபத்தை குறிச்சு நீங்க சொன்னீங்க, வார்த்தையை குறிச்சும் சொல்லிட்டீங்க. இது ரெண்டும் இருக்கும்பொழுது நிச்சயமா நமக்குள்ள ஒரு பலன்,
0: ஒரு ஜாய் இருக்கும்.
1: ஆமா, ஒரு
0: இன்னைக்கு ஜாய் தான் இல்லை. ஜாய் தான் இஸ் எ சைன் தட் யூ ஆர் வித் காட். என்னப்பா?
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஐயா, உங்களுடைய பாடல் ஒன்றுல நீங்க ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க, தாவித பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன்னு சொல்லி. ஒருவேளை தாவித பார்க்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து ஐயா எனக்கு நீங்க ஒரு பாட்டை பாடுங்கன்னு சொன்னா எந்த பாட்டை பாடுவீங்க?
0: தாவிதை போல பாடிறேன் நினைச்சு பாக்கல. இப்ப சொல்றேன், தாவித ஒரு வார்த்தையா சொல்லுவோம், பாடினார் சவுளுக்கு விடுதலை அப்படி பாடுவேன். அவர் சந்தோஷப்பட்டுவார் தாவித. ஓ, என் பேரு சொல்றியா? சரி,
1: இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது புறக்கணிப்பு, அதாவது ஏதாவது ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒரு புறக்கணிப்பு ஏற்படத்தான் செய்யணும். உங்க வாழ்க்கையில எப்படி அதை மேற்கொண்டீங்க? எப்படி அதை தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் அந்த புறக்கணிப்பை எப்படி பார்க்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது?
0: சஃபரிங்னு வரும்போது புறக்கணிப்பு தான் பயங்கர சஃபரிங். என்னப்பா, உங்க வீடுகள்லாம் இருக்கு, உங்க சொந்தங்களே புறக்கணிச்சிருப்பாங்க. இங்கதான் இன்னைக்கு கூட வேர்டை தியானிச்சேன். பீட்டர் வந்து தெளிவா பேசுவார், வென் எவர் சஃபரிங் கம்ஸ் டேக் இட் இஸ் அ ஜாய் opportunity to have greater joy அப்படிம்பார். ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா, when problem comes, this is an opportunity for a greater joy. என்ன ஜாயின்னா, கேரக்டர் டெவலப் ஆகுது, இட் பிகம்ஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட், குறையில்லாத ஒன்றா மாறும். ஒவ்வொரு சஃபரிங்லேயும் காடிஸ் நம்ம கேரக்டர் உருவாக்குறாரு என்பது பைபிள் இருக்கு. ஜேம்ஸ் சொல்றாரா, அப்போ நம்ம அந்த புறக்கணிப்பு வரும்போதும் பிரச்சனை வரும்போது சஃபரிங் இட்ஸ் ஏ மஸ்ட். ஆண்ட ஒரு சஃபரிங் இல்லைன்னு சொல்லவே இல்லை பைபிளில். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம், அப்போ உபத்திரம் என்ன, புறக்கணிப்பு தான் பயங்கர உபத்திரம். வியாதி அவர் சொல்லலை, வியாதி வில் ஓவர் கம். பட் புறக்கணிப்பு, கிரிட்டிசிசம், அன்னெசசரி நம்மை தவறாக புரிந்து கொள்ளுதால், நமக்கு எதிராக பேசுதால், நம்ம செய்யாத பொய் பொய் சொல், இதுதான் நம்முடைய புறக்கணிப்பு, தான் சிலுவேன், இதுதான் பைபிள் சொல்லுது. இது வரும்போது மேக் இட் அஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிரேட்டர் ஜாய். நீங்கள் மகிழ்ந்து கழிவுற ஒரு சந்தர்ப்பம் ஐயா.
1: எப்படி ஐயா, அதாவது அந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும் பொழுது, ஏன்னா இப்ப நீங்க அந்த பாதையில கடந்து போய் மேற்கொண்டதுனால உங்களை கேட்கிறேன். பொதுவா நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பல்வலியும் தலைவலியும் தனக்கு தெரியும். அப்ப அந்த துவண்டு போன ஒரு நிலைமை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஆதரவு கொடுத்தவங்களை எட்டி உதைக்கும் பொழுது எல்லாமே இடிந்து போன போல ஒரு தோற்றம். ஸோ எப்படி அந்த இடத்துல மகிழ்ச்சிக்கு ஒரு ஆதாரம், ஒரு சோர்ஸ் என்ன, எப்படி அவங்க மகிழ்ச்சி ஆக்கி கொள்ளுவது, அதை நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுதான் அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொன்னேன், நாலாறு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுது. ஆண்டவரே இந்த பாருங்க ஸ்தோத்திரம்ப்பா, என்ன என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்.

0: ஸ்தோத்திரம் இயேசப்பா ஸ்தோத்திரம். அந்த துதிக்கும் போது ஒரு பீஸ் ஆஃப் காட் வரும்.
1: அப்போ நம்ம சூழ்நிலைகள் புரியலனாலும் அந்த பயம் அவமானத்தின் மத்தியிலும் துதிக்க தீர்மானம்.
0: இதுக்காக ஸ்தோத்திரம் போடு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. துதிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து வேர்டுக்குள்ள போனீங்கன்னா, இது மத்திய நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நேசிக்கிறவங்கள நமக்கு சப்போர்ட் பண்ணி ஜெபிக்க வச்சோம்னா, ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டேஸ் ஆகலாம், பட் யூ வில் ஓவர் கம்.
1: உலகத்துல பல பட்டணங்களுக்கு போயிட்டு வந்தீங்க, ரொம்ப தாகம் எங்க இருக்குன்னு
0: பாத்தீங்க. இப்ப தாகம் வந்து இந்தியாவில் ஆந்திரா ஸ்டேட்ல பயங்கர தாகம். இட்ஸ் டைம் ஃபார் ஆந்திரா. வி குட் சீ வேரெவர் வி கோ இன் ஆந்திரா, பீப்புள் ஆர் வெரி தர்ஸ்டி. ஃபாரின்ல நம்ம தாகம்னு சொல்ல மாட்டேன், அவங்க போறோம் செட்டில்டு கிரவுடு உள்ள இன்னொருத்தம். எனக்கு அப்படி ஃபாரின் அதிகம் ஏக்கம் இல்லை, பட் இந்தியாவுக்குள்ள தான் அதிகம் ஏக்கம் இருக்கு. இட்ஸ் இந்தியா, இட்ஸ் இந்தியா. இந்தியாவுக்குள்ள இப்போ இட்ஸ் ஆந்திரா. நீங்கள் 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு நிற்பாங்க, இப்போ கூட போயிட்டு வந்தோம். இட் இஸ் ஆந்திரா, பீப்புள் க்ரௌட் லைக் எனி திங்.
1: நான் உங்களை முதலே கேட்டிருக்கணும், ஆனால் இப்போ இந்த கேள்வியை கேட்குறேன். ஆராதனை என்றால் என்ன?
0: இட்ஸ் அ லவ், லவ்விங் காட். இட்ஸ் அ லவ், லவ் அஃபேர் வித் ஜீசஸ். அவன் தான் அவரை ஆராதிக்க முடியும். மற்றவங்களாம் பாட்டு பாடுவான், அவரை லவ் பண்றவன் தான் என்ன செய்வான். அப்பா ஸ்தோத்திரம், அதுல வர உயிர் வேற.
1: அப்போ இப்படி சொல்ல, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அன்பின் வெளிப்பாடு ஆராதனை.
0: யா, இட்ஸ் அ லவ், இட்ஸ் அ லவ். அதனால தாவீது குட் கான்கர். லவ்ல தானே பாடினா.

0: love. It's love that comes as a song. So worship is a lover, expression of a lover.
1: இன்னைக்கு நிறைய வாலிபர்களையா உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு விருப்பம், ஒரு வாஞ்ச ஏற்படுது. நானும் இப்படி சீடிஸ் போடணும், நானும் இப்படி பாடல்கள் எழுதணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க?
0: என்கரேஜ் தான், பிகாஸ் பட் கேசட் போடுறதுக்காக போட்டிருக்கூடாது. நான் என்ன செய்வேன்னா, ஐ வில் செக்அப் வித் இந்த சாங் பிளெஸ்ஸிங்காக இருக்குமா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கிறேன். பிளெஸ்ஸிங்காக இருந்தால் வெளியே விடுறது நல்லது, அல்லது பாடலுக்காக பாடலை வெளியே கொண்டு வருது. It won't be advisable. இப்போ இந்த பாடல் எனக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் முதல்ல. இப்போ இந்த பாடல், இப்போ லேட்டஸ்டாக ஒரு பாடல், அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஏசு 61 வரும். இது வந்து இந்த பாடல் பயங்கர ஆசீர்வாதம் மாதிரி குளத்துலாம் டெய்லி பாடிக்கிட்டு இருந்தேன் சண்டே சார். இப்போ ஐ நோ இட் இஸ் பிளெஸ்ஸிங் மீ அண்ட் பிளெஸ்ஸிங். அப்போ இந்த பாட்டை நான் கொண்டு வரணும்.
1: அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பாடல்களை நீங்கள் கொண்டு வரணும்.
0: எனக்கு மட்டும் இல்லை, ஐ குட் சி
1: நீங்கள் அதை மினிஸ்டர் பண்ணும்பொழுது
0: பிரிங் இட். அதர்வைஸ் பாட்டு பாட்டு பாட்டு கொண்டு வரணுமே. இப்போ அதில் பார்க்குற சில பேர் கேசட் போடணுமே என்பதற்காக போடுறாங்க. இப்ப அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாட்டினாலும் அவங்க என்ன செய்யணும், இன்னொருத்தங்க ஃப்ரெண்டை பிடிச்சி பாட வச்சு ஆசீர்வதிக்குதான்னு பார்த்துட்டு கொண்டாந்தா ஐ வில் பி வெரி கிளாட். வேலை பெரிய வேலையாயிடுச்சு, எல்லாரும் வந்து கண்டே நீங்க ஏதாவது சொல்லுங்க, என்னையா சொல்லுங்க சொல்லலாம், ஆனா பாவமா இருக்கு யூத் வந்து நீங்க ஏதாவது சொல்லுங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கயா, ஒரு பெரிய ஆலோசனையை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு திறவுகோலா இருக்கும். அவங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்தாங்க நம்புற அந்த டியூனையும் பாடல்களையும் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க நம்புற ஒரு ஃப்ரெண்டுக்கு பாடி காமிச்சு
0: பிளெஸ்ஸிங்கா இருக்கான்னு பாக்கணும்.
1: பியூட்டிஃபுல்.
0: சர்ச்சுக்கு ஒரு முறை பாடி பாத்திரம், சர்ச்சில் கிரௌட்ல சின்ன கிரௌட்ல பாடி பிளஸ் பண்ணுதா, அவங்க அதை பாடுறாங்களா? அது சில சமயம் சோலோ சாங்கா இருக்கலாம், கேட்கறதுக்கு மட்டும் சில பாட்டு இருக்கு, அப்படியாவது இருக்கா?
1: இதாவது ஒரு விதத்துல
0: பிளெஸ்ஸிங்கா இருக்கணும். அப்படி இல்லாம கொண்டு வரணுமே, நோக்கம் சரியில்லாம நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா, ஃபேமஸ் ஆகிறது மிகப்பெரிய தப்பு. ஃபேமஸ் ஆக என்பதற்காக ஒரு கேசட் வெளியே கொண்டு வர்றது ஒரு வேளை ஆரம்பத்தில் இருக்கலாம், பட் செத்துறேன் அதில். நான் ஃபேமஸ் இல்லை, இப்போ கூட 12 எனக்கு போய்கிட்டு இருக்கு, 32 போய்கிட்டு இருக்கு, என்ன ஜெபிச்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே என்ன இல்லை, நீங்கள் இதில் மகிமை அடையணும், இதுவரை இல்லாதவன் அப்படி தான் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் மீ. அதனால தான் கூடிய போட்டு என் புக்கிலையோ என் ஃபேஸ் போடாமல் வச்சுருப்பேன். சில இடத்துல போட வச்சு போட்டுறாங்க, நாமளா ஐ டோன்ட் என்கரேஜ். ஏன் ஃபேஸ் போட்டுறத நான் தான் முன்னாடி நிற்பேன். நான் ஃபேஸ் போடுறவங்களை தப்பு சொல்கிறேன் ப்ளீஸ், இட்ஸ் காட்ஸ். இப்போ இதுக்குன்னு நான் நம்ம எய்ம் வந்து க்ளோரி ஆஃப் காடை எய்ம் பண்ணுறவன் பாட்டு கொண்டாடுறதுல குறியாக இருக்க மாட்டேன். விருங்களா தம்பே, எய்ம் வந்து சரியாக இருக்கணும், பிளெஸிங் இருக்கணும். அப்போ அப்படி வந்தால் காட் வில் லிஃப்ட் தட் கேசட். இப்போ இத்தனை கேசட் அப்படி டவுனாக கிடக்கு, ஏன் இது ரெண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தானே, அப்படி இருந்தா எப்படி அவருடைய ஊழியம் இல்லையாது, எப்படி அவர் தூக்காம இருப்பாரு?
1: இப்ப 32 வால்யூம்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க, ஒரு சராசரி 8 பாடல்னு கணக்கு வச்சாலுமே 100 கணக்குல போயிருது.
0: நீங்க
1: உலகிற்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் நீங்க இப்படி இந்த வகையில பெற்றெடுக்காத பாடல்கள் நிறைய இருக்கலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த பாடல்கள் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம்.
0: நிச்சயமா
1: நிறைய நூற்றுக்கணக்கான பாடல்கள்
0: இருக்கு. Thank you அப்பா.
1: இப்ப குறிப்பா இந்த 32 வால்யூம் போடும் பொழுது
0: இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அபிஷேகம் என் அதுல ஃபர்ஸ்ட் சாங் வரும்
1: பாருங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அதை
0: கேட்டுட்டோம்.
1: இப்ப இதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க?
0: அதாவது தடை வரும், ஏன்னா இது 32 எப்போ ஆரம்பிச்சோம், எப்படி ஆரம்பித்தோம், மேயில் ஆரம்பித்தோம், இன்னும் முடியல. ஏன்னா அதாவது சேட்டன் கேனாட் டாலரேட் காட்ஸ் க்ளோரி. ஸோ எந்தெந்த வகையெல்லாம் தடை பண்ணி பார்த்து கடைசி அவர் முடியாது. ஈவில் டிஃபீட்டட் தான், லேட்டானால ஈஸி டிஃபீட்டட் தான் முடிக்க போகிறான். பட் இட்ஸ் எ மணி ப்ராப்ளம் இருக்குது இல்ல, பட் அதுக்கு ஆண்டு அதுக்கான ஆளை எழுப்புறாரு. இதில் எல்லாம் 3 lakhs போட்டிருக்கோம் அதில், ஒரு ஒரு கேசட்டில் ஆண்டு அதுக்கு எழுப்புறாரு ஆளுக்கில் கொடுப்பார் மணி. ஒரு பெரிய பெரிய ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு தடையாக தெரியும். பட் காட்ஸ் கிங்டம் தானே, நம்ம அதில் குறியாக இருந்தோம்னா ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அந்த அதுக்குள்ள மணி. அந்த மார்க்கெட்டிங்லாம் மிஸ்பான் ஒரு அருமையான எங்கள் அருமையான மேடம் சகோதரி ஆண்டுக்குண்டாக பயங்கரமாக செஞ்சிட்ருக்காங்க. மார்க்கெட்டிங் வித்தியாசமாக செய்கிறாங்க, வேர்ல்டு லெவலில் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி ஆண்டு ஆண்டு தான் கொடுத்தார் இல்லாட்டா வி ஐ டோன்ட் நோ கேட்டா இட்ஸ் காட் சக்கரம் சக்கரா போலாக்காரம்.
1: இப்போ நம்மளை நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் கேட்டுக்கிட்டு
0: இருக்காங்க.
1: இப்போ சிறந்த ஒரு ஆராதனை நடத்துகிறவராய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ரகசியம் என்ன? ஏன்னா இப்போ அநேக வாலிபர்கள் எழும்புறாங்க, ஆனா அதை எப்படி செய்யணும்ன்ற தெரியல. முதல்ல ஒரு 2 fast number அப்புறம் ஸ்லோ, இப்படி பண்ணணுமா, எப்படி என்ன செய்யணும்? ஆராதனை சொல்லுமா, ரகசியம் என்ன, எப்படி ஜனங்களை அதுல நடத்துவது?
0: ஏன்னா
1: நீங்க பல பெரிய கூட்டங்களையும் நடத்திருக்கீங்க.
0: அதாவது இப்போ நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், இது ஏன்னா இது நான் ஒரு டீச்சரில் நான் அனுபவத்தில் அதிகம் பேசுவேன். தேன்
1: கண்டிப்பாக
0: சரி, இப்போ நான் இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், நான் ஒர்ஷிப் பண்ணி வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா ஐ வெயிட் அண்ட் காட்ஸ் ஃபீட். ஐ குட் ஃபீல் வாட் காட் வாண்ட்ஸ், என்ன ஏங்குறார் என்பதை நான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு தெரியும் பயங்கர தடை இருக்கும்போது உடச்சிக்கிட்டு இருப்பேன். ஏசு நாமத்தை சொல்லி உடை அதிலேயே ஒன்றே போயிடும். முதல் நாள் கூட்டம் உடச்சு அவனை ஆண்டு நம்பிக்கை ஊட்டணும். ஒன்றுமே வேர்டு வரல எனக்கு தெரியும் இவனுக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள் மேலே, அவன் நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு என்னென்ன எனக்கு அப்படி புரிஞ்சுக்கிறேன். அதர்வைஸ் வேர்டு இருக்கும். இப்போ வேர்டு வரும்போது நமக்கு தெரியும், வேர்டை வாங்கிட்டு போய் அவன் ஆராதிச்சான்னா அதுக்கேற்றப்பல பாடல் அமையும். அப்போ த வெரி வெரி ஒர்ஷிப் இல் சர்வ் த பீப்புள். பெரும் பாட்டு படிக்க அது எத்தனை இருக்காங்க, ஒர்ஷிப் இருக்குது. நான் சொல்கிறேன் அவன் வந்து காத்திருந்துட்டு தான் போகணும், சும்மா போய் பாட்டு படிச்சிடக்கூடாது. And get Rema from God. அந்த ரேமாவோட போனான்னா சில சமயம் அங்கே ரேமா மாறினாலும் ஆனால் பாடல் வந்து பயங்கரமாக ஆண்டு கொடுப்பார். அந்த அதுக்கேற்றாப்புல இங்கேயே பாடல் தயார் பண்ணுற தப்பு இல்லை, தயார் பண்ணிட்டு போய் அங்கேயும் தேவ சமூகத்தில் என்னான்னா அது வந்து அதான் ஒர்ஷிப். இட்ஸ் நாட் சிங்கிங். அதனால தான் அவன் ஒர்ஷிப்பர் வந்து ரொம்ப நேரம் ஒரு அட்லீஸ்ட் 2 hours காத்திருந்தா இல் பி ஏ யூஸ்ஃபுல் வெசல் தேர். எதுவும் பாட்டு படிச்சிருமே அப்படின்னு போய் என்னன்னா பாட்டாக தான் நிற்கும். என் கொட்டாயை விட்டு கேட்பேன் பாட்டை, அல்லது நல்லா இருக்கடா 2 ஆட்டம் ஆடிட்டு போயிடும். பட்டு இப்படி தான் ஏன் நான் பார்க்கப்பேன். நான் வந்து மேடைக்கு போனால் சும்மா விசாரிச்சு ஒரு வருஷத்துக்காக மட்டும் முந்தி போயிருப்பேன். நான் ஒரு பாட்டு படிக்க போனாலும் நான் வந்து ஆண்டவர் பார்த்து காத்திருக்காம போக மாட்டேன். என்ன ஆண்டவர் ஏங்குறீங்க, என்ன பாட்டாது, அந்த பாடும்போது எப்படி மக்களை செர்வ் பண்ணுமா. இட்ஸ் பேசிக்கலி டு பி வித் த லார்ட் அண்ட் இஸ் ரேமா விச் வில் சர்வ் த வர்ஷிப்பர். தம்பி
1: அண்டர்ஸ்டாண்ட்,
0: இதான் உன் அனுபவம் தானே இல்லாடா, நீ அனுபவம் தானே.
1: ஸோ அப்போது எல்லாருக்குமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும்.
0: அவருடைய சமூகம் தான்
1: ஏதோ நமக்கு தாளந்து இருக்கு,
0: இல்லை இல்லை
1: நல்ல மியூசிஷியன்ஸ் நம்ம கூட இருக்காங்கன்றதுனால காட்ஸ் பிரசன்ஸ் வெல்கம்.
0: நிச்சயமாக சொல்ல முடியும், இட்ஸ் காட், இட்ஸ் காட், இஸ் பிரசன்ஸ். Only that will make you worship. Singer can do anything, but worshipper vera, singer vera.
1: பாடல் எழுதணும்னா என்ன செய்ய வேண்டும், என்ன ரகசியம்? அதான் இத்தனை பாடல்கள் உங்களுக்கு திறந்து வந்திருக்கு.
0: நார்மலா எப்படி இட்ஸ் மோரம் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம நிரம்பன ஒரு பாடு, வி ஆர் க்ரோயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம வந்து அப்போ வந்து அந்த சமூகத்தில் என்ன செய்யும்னா இஸ் ஒன்ஸ் அகேன் வேர்டு. இப்போ ஒரு நாள் ஆந்திராவில் இருக்கிற போது 61 காமிக்கிறார், ஏசி 61 காமிக்கிறார். கர்த்தராகிய அகர்த்தராகிய தேவனாய கர்த்தருடைய ஆவியின் மேலே சிறுமைப்பட்ட ஒரு சுவிசேஷம் சொல்ல என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயன் ஒரு முன்னொரு காயங்கட்ட சிறைப்பட்டவர்கள் கட்ட விழுக்க இந்த இதை வாசிக்கிறேன், எனக்கு அப்படியே ராகம் பிறக்குது. அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் தேசம் எங்கும் இயேசுவின் நாமத்தினால் இதெல்லாம் பிறகு பாருங்க. இப்படித்தான் வேர்டு சமூகமும் ராகமும் இப்படித்தான் அநேக பாடல். ஒரு முறை சங்கீத 43 நாள ஒரு டல்லான நேரம் மைண்டு குழம்புற நேரத்தில் 43 நாள் வருது அப்படியே. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்தில் பிரவேசிப்பேன்னு சொல்லுவான். இப்போ ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே அப்படி பாட்டு வருது. வாலிபர் முகாம் மறுநாள் நடக்க போகுது, இப்ப பாட்டு வருது. ஏன்னா அவன் குழம்பி போய் தான் வருவான். அவன் ஏற்கனவே இந்த டீ குழப்பு தான் உலகம் குழப்பு அவனுக்கு நெஞ்சே நீ இந்த பாட்டு சில சமயம் அந்த அந்த ப்ரொஃபிட்டியை கொடுப்பார், இந்த க்ரௌடுக்கு ஏற்று பாட்டு கொடுப்பார். ஸோ இட்ஸ் ஆல் இஸ் கிரேஸ் என்னப்பா சொல்றது இல்லை. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் சாங்ஸ் கம்
1: சொல்லுங்க.
0: அவ்வளோதான் யா நார்மலாக கீபோர்டை போட்டு எனக்கு பாட்டே வந்ததில்லை. அது டேலண்ட் வச்சு சில பேர் கீபோர்டில் அந்த மேஜர் மைனர் பிடிச்சி பாட்டு எழுதுவாங்க, தப்பு இல்லை. இப்போ நார்மலாக எனக்கு அப்படி எடுக்கிறது இல்லை. எனக்கு அவராக இந்த ஹெவன்லியாக உண்டாகணும். இந்த வேர்டுக்கு அந்த வேர்டுக்குள்ளே இந்த ஸ்பிரிட் வந்து ராகத்தை கொண்டு வரும். இப்போ இந்த வேர்டு பாருங்க, ஆனந்த மகிழ்ச்சின்ற வேர்டு அதை வாசிக்கிற அதில் உள்ள அந்த ஸ்பிரிட் என்ன செய்ய ராகத்தை கொண்டாங்க ஆனந்த மகிழ்ச்சி. ஏன்னா அந்த வேர்டுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட், ஏன்னா எவ்ரி வேர்டு ஸ்பிரிட் ஃபில்டு தானே
1: பைபிள். அப்போ அந்த ராகமும் அந்த லிரிக்ஸ் வார்த்தைகளும் ரெண்டுமே வந்து ட்வின்ஸ் போல உங்களுக்குள்ளேருந்து பிறந்து வருது.
0: அதுதான் ஹெவன்லி. அதனாலதான் வேர்டா கார்டு இல்லாம நீ வார்த்தையை சொருகினீன்னா பரவாயில்லாம இருக்கும், பட் இட் டோன்ட் சர்வ். பரவாயில்ல, கேட்க நல்லா இருக்கணும். வேர்டு வந்துட்டா அந்த அந்த ராகத்துக்கே வித்தியாசம். நான் கூடிய மட்டும் நான் வேர்டுல தான் இருப்பேன். சில சமயம் ரொம்ப ஒர்ஷிப் ஆழமா போன நல்ல டியூன்னா அதுக்கு அந்த ஒர்ஷிப் பிரசன்ஸே ஹீல் பண்ணும். அப்படி இருக்கு சில பாட்டுகள் அந்த ராகமே என்ன செஞ்சிடும் ஹீல் பண்ண. நார்மலா வேர்டு இஸ் குஸ் எனக்கு வர்றது அதிகம் வேர்டை வச்சுதான் ராகம்.
1: ஐயா இப்போ நீங்க ஒரு சிறந்த ஒரு ஆராதனை வீரர், வர்ஷிப் லீடர், ஒரு ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு ஏதாவது துவங்கி அநேக அப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும்ன்ற ஏதாவது திட்டம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க?
0: இருக்கு. அது எப்படின்னா ப்ராப்ளம், அது சப்ஜெக்ட் வேணும், யாரா என்னோட கூட நிக்க, நான் மட்டும் இல்லை. ஸோ இதுக்காக காத்திருக்கேன். அதுக்கு இடம்லாம் நான் என் இடம் நல்ல இடம், ரூம்ஸ் இருக்குது, தங்குறதுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்குது. பட் வெயிட்டிங், இதுக்கு சப்ஜெக்ட் சரியாக கொடுக்கணும் ஆண்டவர்.
1: ஸோ நிச்சயமாக நாங்களும் நேயர்களும் அதுக்காக எடுத்துக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அன்பு ஐயா அவர்கள் அதை விரைவில் நிறுவ வேண்டும்.
0: தேங்க்யூ.
1: அதற்கு தேவன் ஒத்தாசி செய்ய வேண்டும்.
0: தேவன்
1: கிருபை பாராட்டி அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம செபிப்போம். ஏன்னா நிச்சயமா எலிசாவோடு இருந்த எலியாவோடு இருந்த ஒருவன் எலிசா ரட்டத்தனையாய் மாறினான். இப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் வர்ஷிப் லீடர்ஸ் இன்னைக்கு அநேகர எலிசாக்களை எழும்புனா எவ்வளோ பிரயோஜனமா இருக்கும் தேசங்களுக்கு. ஐயா குறிப்பா இப்பொழுது நம்ம இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம், இந்த கடைசி நாட்களை குறித்து தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்?
0: தெளிவா பேசுறேன். நான் ஒரு முறை கிரிக்கெட் ஒரு விஷயம்ல ஆண்டவர் காட்டினார். கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதில் கடைசி விக்கெட், அப்போ எப்படி இருக்கும்
1: ஒரு டென்ஷன்.
0: அதுதான் இந்த ஸ்டேஜ்ன்றார். வி ஆர் இன் தி லாஸ்ட் விக்கெட், மேட்ச் இஸ் கோயிங் டு பி ஓவர். ஸோ டெஃபினெட்லி காட் சென்ட் இஸ் அது எல்லா இடங்களையும். என்னுடைய இப்போ 32 அந்த பாட்டு பூரா அதான் செய்யும் பண்ணி போட்டிருக்கேன். பெருமழை பெருவெள்ளம் வரப்போகுது, விரைவில் வரப்போகுது, வந்து விடு நுழைந்து விடு ராஜாவின் பேழைக்குள். அந்த அதை காமிச்சு அது அந்த பாட்டு வந்திருக்கு. அது மாதிரி அப்புறம் அந்த 42 சங்கீதத்தில் என் மீட்பர் என் நேசர் சந்நிதியில் எப்போது நான் நிற்க போய் அந்த ஏக்கத்தை கொடுக்குறார். நான் அவர் முகமாக பார்க்க போகிறேன். நான் இப்போ உள்ளே இருக்கார், ஆனால் முகத்தை பார்க்க முடியலையே. அந்த முகத்தை பார்க்கறனால தான் வருகையில் அந்த பாட்டும் வந்திருக்குதுல்ல 32.

0: இந்த பாட்டு வரும் பிரச்சனைல. சோ திஸ் ஆர் ஆல் சைன். இந்த அந்த 42 சங்கீதத்துக்கு எனக்கு ராகம் இப்பதான் வந்திருக்குன்னா 42 இஸ் பேசிக்கலி அவர் கமிங், அவர் முகத்தை பாக்குறது சன்னதியில ஏங்குறது. சோ இஸ் கமிங் இஸ் வெரி சூன். சோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். பயமுறுத்தல், சிலர் பயமுறுத்தும், ஐயோ அப்படி இல்லை. இட்ஸ் ஜாய் டு சீ அவர் லவர்ஸ் ஃபேஸ். அப்படித்தான் கொடுக்கணும் வருகை சொல்லும்போது. ஐயோ அப்பா எப்ப வருவார், சீக்கிரம் வரமாட்டாரா, நான் அவரோட இருக்கிறதா இந்த உலகம்லாம் குப்பை. டு பி விதியும் ஈஸ்மே, அந்த அந்த ஜாய் அதான் ப்ரிப்பரேஷன். ஜாய் டு பி விதியும். பவுல் சொல்லுவார்ல, நான் இதை விட அங்கிருப்பதான் நான் ரொம்ப ஏங்குறேன், ஆனா உங்க உங்களுக்காக நான் இருக்கின்றார். இதுதான் இந்த ஏக்கதான் ப்ரிப்பரேஷன். ஆம அதான் இந்த படம் மீட்பர் நேசர் சந்நிதியில் எப்போது I think that's a preparation. It's okay?
1: True. Very true. Very true. அப்போ நீங்க சொல்றதுல இருந்து என்ன விளங்குறேனா, அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னாவே நம்ம லைஃப் செக் பண்ணணும்.
0: அப்பனா you love the world than Jesus. It's a loving. And when a marriage பண்ணப்புறப்ப லவ்வர் வந்து சும்மா எவ்வளவு நாள் தான் சும்மா இருப்பான், எப்படா மேரேஜ் நடக்கும்னு ஏங்குவான். அதாவது இந்த என்கேஜ் முடிச்சவங்க.
1: ஆமா.
0: இந்த லவ்வரை பிடிச்ச சொல்ல, காதல் பண்றது பிடிச்ச சொல்லல, இந்த என்கேஜ் முடிச்ச கூட பிள்ளைங்க ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அதுதான் யாரா என்கேஜ் பண்ணப்பட்டோம், ஆனா கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு ஏக்கம்.
1: ஐயா குறிப்பா இது வந்து கிறிஸ்துமஸ் காலங்களா
0: இருக்கு. ஓ ஓ ஓ,
1: நீங்க எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்க?
0: ஆமா, என்ன நல்ல ஒரு சான்ஸ் டு சே பீப்புள் காட் இஸ் இன் யூ. எங்கோ பிறந்தில்ல, உனக்குள்ள பிறக்கிறாரு, உனக்குள்ள வளர்றாரு, குழந்தையா இருக்காரு, வளர்றாரு, வளர்ந்து ஒரு நதியா பாய்ந்து பிறர் ஆசீர்வதிப்பாரு. அதான் ஹாப்பி கிறிஸ்துமஸ். இட்ஸ் நாட் செலிப்ரேட்டிங், இட்ஸ் லைக் லிவிங் வித் காட், வித் ஜீசஸ். என்னப்பா வேற என்ன கிறிஸ்துமஸ்? பட் சந்தோஷமா இருக்க தப்பு இல்லை, அது ரெண்டு குதி குதிச்சு ஆடுறது தப்பு இல்லை, செலிப்ரேட். பட் திஸ் இஸ் த பேசிக் இல்லை.
1: இப்போ குறிப்பாக இன்றைக்கு 2011 மியூசிக் நிறைய மாற்றங்களுக்குள்ளாகி இன்னைக்கு ஒரு வடிவில் நிற்குது. பொதுவாக வயதானவர்களுக்கும் ரொம்ப வாலிபர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. சபைகளிலையும் வீட்லேயும் ஆராதனை ஸ்தலங்களிலையும் வாலிபர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்ல எனர்ஜெட்டிக் சாங்ஸ் இப்படி எதிர்பார்க்குறாங்க. பட் கொஞ்சம் வயதுல முதிர்ந்தவர்கள் இல்ல, இதெல்லாம் வச்சு தேவனை ஆராதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க மியூசிக் வந்து தேவனை ஆராதிக்க உதவி செய்கிறதா இல்ல மாற்றம் தேவைன்னு நீங்க யோசிக்கிறீங்களா?
0: ஹார்ட் க்வெஸ்சன். என்ன இது வந்து சிலது இப்ப வர்றது, சிலது அருமையா இருக்கு. எல்லாத்தையுமே மாடர்ன் வர்றது போகிறான் ராம்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அருமையான ரஞ்சித்னு ஒரு தம்பி அவனுடைய கேசட்டை கேட்டேன், மாடர்னாக போட்டிருக்கான். பட் பயங்கர அனாயிண்டிங் இருக்குது, நமக்கே தெரியும் அனாயிண்டிங் இருக்குன்னு. அதனால் மாடர்ன் தப்பு நான் சொல்ல வரல, டிபெண்ட்ஸ் அந்த அனாயிண்டிங் இன் இட். ஸோ இதுக்கு நான் என்ன,
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்போ அந்த அபிஷேகம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். அந்த உயிர்,
0: உயிர்,
1: உயிர்ன்றது அபிஷேகம். அபிஷேகம் அது இருந்தால் வந்து எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டாயிருது.
0: கரெக்டு, பாட்டை வந்து திருத்தி விட்டுரும் இல்லை. ஸோ ஆனால் இப்போ நான் வந்து ஐ ஆம் 62. இப்போ இருக்கிற யூத்து அவன் டெஸ்ட் வேற. நான் அதனால் அவனை போய் ஜட்ஜ் பண்ணிடே தப்புன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா என்ன நான் பார்க்குற பார்வை வேற. இப்போ இருக்கிற என்ன மியூசிக் இஸ் க்ரோயிங் தம்பி. நானுமே பார்த்தேன்னா இப்போ அதனால யூத் கொடுத்துருக்கேன் இந்த மியூசிக்.
1: ஆமாம், நீங்கள் உங்களுடைய ஆல்பம்ஸ்லையும் இப்போ சமீப நாட்களாக நல்லா
0: தெரியுதா யூத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் வந்து யூத்துலேருந்து வளர்ந்து இப்போ போடுறானே ரெண்டு ஸ்டீஃபன், அவன் டீனேஜ், அது 25 இருக்கவன். நம்ம 50 கொடுத்தா அவர் என்னை மாதிரி தான் அதே மாதிரி தான் போடுவார். ஏன்னா அவருடைய மியூசிக் இஸ் க்ரோயிங் தம்பி. பட் வி கேன் ஜட்ஜ் பண்ணலாம். நம்ம நம்மோட அந்த மியூசிக் பேசுச்சுன்னா இட்ஸ் லைவ். நீங்கள் சொன்னப்பல அனாயிண்டிங் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் காமனாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன மியூசிக் இட்ஸ் குட் மியூசிக் இன்ஸ்ட்ரூஸ் நாட் ராங்கணும் என்ன ஹெவன் தானே மியூசிக்.
1: நிச்சயமா இப்போ ஹெவனை பத்தி பேசினதுனால பலர் பார்த்தீங்கன்னா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி
0: அது எனக்கு இல்லை. எனக்கு நான் இங்கேயே பரலோகத்தை பார்க்குறேன். அது சில பேர் காத்திருந்து வேலை போறாங்க. பட் அது பைபிள் இருக்கிறதுனால நாம் அதை ஓகே குட். சில பேர் பரிசுத்தவங்கள் போய் ஆண்டு கொண்டு போய் காட்டுறாரு. எனக்கு அந்த அனுபவம் இல்ல.
1: ரொம்ப சந்தோஷங்க. நீங்க மட்டும் பரலோகத்தை அனுபவிக்கல, உங்க மூலமா கோடிக்கணக்கான பரலோகத்தை வீட்லயே
0: அனுபவிச்சு அங்கே போறோம். என்ன தம்பி,
1: ஒருவேளை ஆண்டவர் உங்களை சொப்பனத்துல தோன்றி ஆண்டவர் சொல்றாரு இப்ப இந்த மாதிரி பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போறேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு,
0: ஐயோ தாராளம் வந்துறேன். அது தப்பா, அப்பா அப்பா வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட யோசிப்போமா? அதுல கொஸ்டினே இல்ல. போயிட்டு வந்துட்டு அப்புறம் உண்ட சொல்றேன்.
1: யார சந்திக்க விரும்புறீங்கன்னு கேட்டா யார சொல்ல? வேதத்துல உங்க உள்ளத்தை கவர்ந்த நபர்
0: பவுல். ஒரு பக்கம் பழைய ஏற்பாடுல டேவிட், ஒரு பக்கம் புதிய ஏற்பாடுல பவுல். எ மேன் வாஸ் சோ மச் சாக்ரிஃபைஸ் ஃபார் ஜீசஸ். வாழ்க்கையில அவ்வளவு பேசுதே அவனுடைய திரும்பமெல்லாம் அவ்வளவு ஆழமா இருக்கு பாத்தீங்களா? இல்ல ஏன்னா இன்கிரைஸ்ட் அழுதே அழுத்துவார். உனக்குள்ள இருக்காரு, உனக்குள்ள இருக்காரு. இதுதானே இந்த இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி தேவை. உனக்குள்ள இருக்காரு, எங்கேயோ அவர் தேடி போகாத. அதனால தான் கவனமாக உன் பாடியை வச்சுக்க, மைண்டை கிளியராக வச்சுக்க. உனக்குள்ளேயே வளர்றாரு. காட் இஸ் இன் யூ. இதெல்லாம் அந்த அவர் பால் ட்ரூத். ஜீசஸ் கூட ரொம்ப அழுத்தலை, பால் அவள் அழுத்திட்டு இருப்பார். அந்த ட்ரூத் இன் கிரைஸ்ட் ட்ரூத் கேள்விப்பட்டு இன் கிரைஸ்ட் ட்ரூத் இதுக்கு பேர் அந்த கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். ஸோ அப்படிப்பட்ட பவுல் ஐ அட்மேர் ஹிம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாவம்.
1: ஏன் இப்போ வந்து உங்களுக்கு அநேக பாடல்கள் பிறந்து வந்திருக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பாடல் பிறந்த அதுக்குன்னு ஏதாவது விசேஷமான
0: சூழ்நிலைகள் இருக்கு? சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ என்னோட இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து திடீர்னு சொல்லாமல் பிரிஞ்சுட்டார் வச்சுக்க. அப்போ கவலை வருது. அப்போ உடனே ஆண்டவர் ஹபாக்கு காட்டுறாரு. அந்த சமயம் ஒரு இடத்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு பிரிஞ்சிட்டான்னு தப்பாக போல அவன் இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டான். எனக்கு தெரியாமல் போனேன், என்னால் தாங்க முடியல பிரிவன். அப்ப அந்த அபாக்கா, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழங்கூடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. உயிர் நண்பன் என்னை விட்டு போனாலும், ஊரெல்லாம் என்னை தூட்டி, அவன் தூற்றல, ஆனா இதை சேர்த்துக்கிட்டேன். என்ன அது சில பேர் நடக்குது, அவன் தூற்றல் நல்ல பேன். ஊரெல்லாம் என்னை தூட்டி தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. இது ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் என்னை பாட்டு கொடுக்குது. இப்படி இப்போ ஸ்ரீலங்கா போயிருந்தேன். யுத்த சமயத்தில் போனேன். ஸ்ரீலங்கா போனபோது 3 மணிக்கு கூட்டம் நடத்தணும். மத்தியானம் 5 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு அன் போயிடணும். அப்போ 6 மணிக்கு போனால் அழுகையாக வருது அந்த மக்களுடைய வேதனை. யுத்தம் எல்லாம் கண்ணோடு நிற்கிறான் ஜாஃப்னாவில். அப்போ தான் ஆண்டர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், கலந்தே மகனே கலங்காதே மகன். தேற்றார் அவங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்காங்க. இப்போ தான் நான் ரொம்ப நாளாச்சு போய் சிலங்கள், எவ்வளவோ மாற்றம் வந்துருச்சு. துக்கம் மாறிடுச்சா அந்த பாட்டு? ஸோ இப்படி
1: காண்டெக்ஸ்ட் தரிசன
0: பாட்டு கரெக்ட். ஷுவர். இந்த பாட்டு எவ்வளோ இப்போ எவ்வளோ பேர் தேற்றத்தில் எவ்வளோ பாடுவேன். உங்கள் துக்கம் இல்லை கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். So prophetic songs also becomes prophetic when you are closely with God. Or kudupar rabba,
1: amen. Ninga adhigama virumbi adha ipdi solren ungalai kavarnda veda pagudin edavad irukana
0: psalms da iravum pagala andha ne kuda ukandu vaadite irpen ethana mara vaichalam the joy praise ne varum paarenga. ஜாய், பிரைஸ், ட்ரஸ்ட், லவ். இந்த 3 நாள் அதில் இருக்கும். லவ், ஜாய், ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் பிரைஸ். இது வந்து பேசிக் ஆஃப் சாம்ஸ் இல்லை?
1: நிச்சயமாக.
0: ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் எ சாம்ஸ் ஆர் வெரி, அதனால் அதிகமாக என் பாட்டில் 160 மேலே சாம்ஸ் வச்சே பாட்டு வந்திருக்கும்.
1: சங்கீதங்கள்
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பாட்டு புக்கில் போட்டிருப்பேன்.
1: உங்களுக்கு ஒரு மாடர்ன் டே டேவிட் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்தாலும் அது மிகை ஆகாதுன்னு
0: நினைக்கிறேன். சரி, அதே சொல்றேன் குடியான சொல்றையோ என்ன பட்டவங்க வாங்கிக்கலாம். பட் I can say I love David. I can say not that modern David namaya solluna enna ba adu vandu namakku undu is it proper God knows no avarkulla namma vida avaru evlo kaari saadichirukkaru ethra yuddham panni indha manushya nammala ukkandir saapidrom yuddham panniye vaalkai kalichan
1: illa nichayama
0: adha evlo hard
1: ayya ipo neenga evlo periya periya meedigala paathirukinga periya thalaivargaloda irundhirukinga innikku neenga oru periya thalaivar oru iconic figure ஃபாதர் பர்க்மேன்ஸ்னா தெரியாதவங்க இல்லை. ஃபாதர் பர்க்மேன்ஸ் போல இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து தனிப்பட்ட விதத்தில் பழகும் பொழுது ரொம்ப சாதாரணமாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் ஒரு லெவல் ஹெட்டட், ஸோ ரொம்ப சாதாரணமாக மற்றவர்களுடைய இருதயத்தை தொடுகிற விதத்தில், மற்றவர்களை மதித்து மற்றவர்களுடைய உணர்வுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து ரொம்ப அழகாக நீங்கள் பழகிறீங்க.
0: தேங்க்யூ.
1: ஸோ எப்படி அது உங்களால் முடியுது? எப்படி அதாவது அந்த சக்சஸ், ஊழியத்தில் ஒரு சக்சஸ், எல்லாவற்றிலும் ஒரு சக்சஸ், இது உங்களை தொடாமல் எப்படி நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன உயர்வு வரும்பொழுதே ஒரு மனிதன் நிலை தடுமாறுறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எப்படி வந்து அந்த சக்சஸ் உங்களை பாதிக்காமல் இன்றைக்கும் வந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அன்பாக பழக முடிகிறது?
0: ஏன்னா நான் பேசிக்காக நார்மல் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ பசி இல்லாமல் சாப்பிட்டோம் என் குடும்பத்தில், அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ ஒரு சாதாரண நிலையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் எப்படி ஒரு சாதாரண மனிதனுடைய ஃபீலிங் எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு வேலைக்காரனையும் பக்கத்து உட்காந்து சாப்பாடு கொடுக்கணும், டிரைவரை பக்கத்து உட்காந்து சாப்பாடு கொடுக்கணும், அது ஃபீலிங் எனக்கு தெரியும். அவன் வந்து கீழே இல்லை, கர்த்தர் பார்வை எல்லாருமே கீழே மேலேயும் இல்லை. இதை நான் அப்பயே கற்றுக் கொடுத்தேன். நான் கஷ்டப்பட்டிருக்கேன் எப்படி நம்ம புறக்கணிக்கப்பட்டனே அந்த அதெல்லாம் இந்த சாதாரண நிலையிலேருந்து வந்ததுனால ஐ நோ த ஃபீலிங் ஆஃப் ஏ ஆர்டினரி மேன். அப்போ ஹவு ஹி ஃபீல்ஸ் வென் யூ லுக் டவுன் ஆஃப் ஹிம், ஒரு மனுஷன் கீழே பார்க்கும்போது அவன் உடஞ்சிடுவான். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் ஃபார் காட் டு டூ. ஸோ ஃபார் காட் சைட் வி ஆர் ஆல் ஈக்குவல். இதை ஆண்டவர் எனக்கு அப்பயே கற்றுக் கொடுத்தார். நீ அப்படி இருக்காத, அந்த ஊழியர் அப்படி இருந்தார்னா அப்படி நீ இருக்காத, நீ இவனை பக்கத்தில் வச்சு. அதனால சில சமயம் ஒரு இடத்துக்கு போன டிரைவரை வந்து அவங்க சாப்பாடு கொடுக்காம அங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்துடான்பாங்க. நான் சொன்னோம் இப்போ யார் ரெண்டு டிரைவர் ஊழியர் ஆகிட்டாங்க என்னோட பக்கத்து சாப்பாடு கொடுத்து. ஏன்னா அவன் பார்க்குறான் நீ நான் ஈக்குவல் தான், இந்த சாப்பாட்டுலாம் ஈக்குவல் பார்ப்பான், இல்லைனா அங்கிட்டு போய் தனியாக சாப்பிடான்பான். இட் இட்ஸ் ஹவ் யூ நான் சிட்டி மக்களை கூட்டி நடத்திட்டு இருக்கண்ணா, இது எப்படி என்ன சொல்றது சொல்லுங்க. சோ இஸ் கிரேஸ் நேராயிட்டு
1: ரொம்ப முக்கியமான
0: ஒன்னு முக்கியத்தை கேட்டு
1: முடிச்சிருப்பேன்.
0: நான் மைண்ட் போற அங்கிட்டு போயிடும்.
1: நீங்க தேவனோடு இவ்வளவு நாட்கள் நெருங்கி நடந்திருக்கிறீங்க. சோ இந்த உறவுல தேவனை குறித்து ஏதாவது ஒரு காரியம், அவருடைய குணாதிசயம், சுபாவத்தை குறித்து சொல்லணும்னா எது ரொம்ப பளிச்சுன்னு தெரியற ஒரு காரியம்?
0: Is love. Amen. Is love. Love in forgiving our sins. Our fault, அவர் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் பெருசு பண்ண மாட்டார். இவன் நம்ம போய் பாவத்தை அவ்வளோ பயங்கரமாக சொல்கிறோம்ல, இஸ் கிரீவ்ட் பட் நாட் கண்டம். பட் பரவாயில்லப்பா எழும்பிடு அப்படி தான் சொல்கிறேன் தேவன். பரவாயில்லடா விழுந்துட்டீ, எழுந்திரிச்சிடா வந்துடுறா. நம்ம ஐயோ நீ உருப்பிடுவாடா பாவி செஞ்சிட்டேன்னு கட்டுறது அப்படி இல்லை. தெய்வம் ஈஸி லைக் டேடி. இப்போ டேடி எப்படி பார்ப்பீங்க, உன் பிள்ளைய தப்பு பண்ணாலும் ரெண்டு அடி அடிச்சாவது எந்திரா நீ செய்யாதரா அப்படின்னு அவனை அணைக்கத்தான் பார்ப்பீங்க. இப்படி தான் நான் ஜி கடவுளை பார்க்குறேன். ஏ காட் பைபாசஸ் ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் காட் ஆஃப் பியூரிட்டி, பரிசுத்தம் உள்ளவர், ஆனால் அன்புள்ளவன். ஒரு தாப்பேன் பிள்ளையை பார்க்குற மாதிரி பார்ப்பார் சார். கிரீவ்டு வென் யூ சி வென் யூ டூ ராங், அந்த கிரீவை நம்மளை பாதிச்சிடணும். ஐயோ என் ஆண்டவர் வேதனை படிப்பேன், நான் சில சாங் கவலைப்படும் போது எனக்கு தெரியும் அவர் கிரீவ் ஆகிறார். நீ என்னடா நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன் கவலைப்படுறியான்னு ஒன்று, சாரி ஆண்டவரே, சாரி நான் அழுக வந்துடும், சாரி ஆண்டவரே. என் கவலைப்பட்டாலே அவருக்கு அவருக்கு வேதனை வருது, என்னை நின்ன புரியலையா அப்படி. ஸோ இஸ் அ காட் ஆஃப் லவ் என்ன சொல்கிறீங்க இல்லை, இஸ் அ காட் ஆஃப் லவ்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்கயா, இவ்வளவு நேரம் நீங்கள் செலவிட்டு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீங்க.
0: தேங்க்யூ.
1: ஸோ எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகள். நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, அதை சொல்லி ஒரு ஜெபத்தை நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
0: ஆஃப் லேட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யூஸ்லெஸ்னு ஒரு ரூபாயிலும் சொல்ல முடியாது அந்த பூமியில். பைபிள் கரெக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் தான் அவன் யூஸ் ஆகிறான். யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிற ஒரு கிதியோன் தான் பராக்கிரமசாலி ஆகிறான். ஒரு பொறுக்கி ஒரு ரூத்து நல்ல பொறுக்கிட்டு இருக்கவ அவள் தான் அன்னைக்கு பைபிளில் பேர் வாங்கியிருக்கா. ஒரு வேசி ராகாப்பான், ராகாப் வேசி, அந்த தேவ மனிதனை தங்க வச்சதுக்காகவே அவள் பேர் உள்ளே வந்துருச்சு. ஸோ யூ ஆர் சம்படி, உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு மகனே, வாலிபனே, இது கேட்குற தம்பி. யூ ஹா காட் ஹஸ் எ பர்பஸ் ஃபார் யூ. சும்மா நீ இந்த பூமிக்கு பை சான்ஸ் வரலை, ஆக்சிடெண்டாக எவனுமே வரல, ப்ரீ பிளான்டு. நீ பிறக்கு முன்னாடியே இஸ் எ பிளான் ஃபார் யூ. ஆனால் அது எப்போ உனக்கு புரியும், அவர் கிட்ட வர வர தான் அவர் திட்டம் உனக்கு தெரியும். இப்படி தான் சொல்லுவேன், கிட்ட வர வர அவர் கிட்ட வா, அவர் உன் மேலே வச்சுருக்க திட்டம் உனக்கு வெளிப்படும். இதை நீ செய்ய தம்பி, வாலிப தம்பி, கம் டு ஹிம், கம் டு ஹிம். இஸ் எ பிளான் ஃபார் யூ விச் இஸ் எ குட் ஃபியூச்சர். உன்னை கொண்டு உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை கொண்டு பிறனை ஆஸ்வதிப்பார். இப்போ நான் என்ன 30 வயது வரை இதை அறியாமல் நான் என் போக்கில் போய்கிட்டு இருந்தேன். தோ ஐ வாஸ் பிரிஸ்ட், நான் ஒரு ஃபாதராக இருந்தாலும் கூட ரொம்ப கிட்ட இருக்க மாட்டேன். அப்படி இல்லாதனால என் திட்ட அவருடைய திட்டமே எனக்கு தெரியலை. ஆனால் கிட்ட வந்து அவரோட ஒட்ட ஒட்ட இன்னைக்கு ஐ நோ திஸ் இஸ் காட்ஸ் பிளான். ஐ ஆம் யூஸ்ஃபுல், ஐ ஆம் நாட் யூஸ்லெஸ். ஸோ எவ்ரி ஒன், அது குறிப்பாக லேடிஸ், பாவம் சில புவர் ஃபேமிலி வந்த லேடிஸு, ஏன்டா பெண்ணா பிறந்தம்ன்றான், இல்லை டோன்ட் வரி, யூ ஆர் ஈக்குவல். ஒன்று ஒன்றை வச்சு ஒரு காரியம் செய்யப்படுறாரு. பாருவே இந்த ராகாப்பெல்லாம் என்ன நினைச்சால, வேசி வேசி, இன்னைக்கு அவ பேர் ஒரு சமாரிய பெண்ணு தண்ணிக்கு போனவ கடைசியா ஊரை கூட்டுறா, ஒரு ஊழியக்காரியா மாறுறா. தட்ஸ் அவர் காட், தட்ஸ் அவர் காட். ஸோ சியர் அப் மை சன், யூ ஹாவ் எ காட் ஹஸ் எ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் யூ. நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கு, யுவர் ஃபியூச்சர் வில் நாட் பி கட் ஆஃப். ஓகே சரி, தேங்க்யூ அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை வாலிபர்கள், ஐயோ நான் யூஸ்லெஸ் நினைக்கிறவர்கள், என் வாழ்க்கை இவ்வளவுதான் ஐ ஆம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபாதர் டச் தம் ரைட் நவ், டச் தம் லார்ட், லெட் தம் லெட் தேர் மைண்ட் பி ஃபில்டு வித் யூ அப்பா, லெட் தேர் லவ் பிகம் யூ, லெட் யூ பிகம் தேர் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். நீ பிரதானமாய் மாறுவீராக அப்பா, உங்களுடைய வசனம் அவங்கள மயங்க நிரப்பட்டாப்பா, ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுங்க, ஃபியூச்சரை வெளிப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ அப்பா, அப்பா உமக்கு நன்றி, நீங்க இருந்தா போதும், இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்,
1: ஆமென். ஐயா இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எடுத்து நீங்கள் பொறுமையாக
0: தேங்க்யூ
1: காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க.
0: எங்கள்
1: இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவ இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மிகுந்த நன்றிகளை
0: தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களுடைய அருமையா இருக்க ஜீசஸ் மை டிலைட், அதான் ஆங்கிலத்தில் இஸ் த ஜாய், அதோட டிலைட் இன்னும் நல்லா டிலைட் தான் அந்த வேர்டு, அதான் எப்சிபான்ற வேர்டுக்கு என்ன, யூ ஆர் மை டிலைட், எப்சிபா இன்பம், ரைட் ரைட், தேங்க்யூ.

மாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை முன்னெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூற்றிக்கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கத்தத்தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். தயையினால் தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற.

0: சிஸ்டர் இன்பம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸோ வெரி யூனிக் நேம், யூகேவிலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்பம் எஃப்எம் அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு கைடிங் லைட்டை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத அவங்க நம்மோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ சிஸ்டர், எஸ் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் இன்பம், யூகேலேருந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கடவுள் ஒருவரே, இயேசு ஒருவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அவர்கிட்ட ப்ரோக்ராம், இன்பம் எஃப்எம் ப்ரோக்ராம் நான் ஒரு 7-8 வருஷமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ துன்பங்களையும் கஷ்டத்திலையும் இன்றைக்கு வரைக்கும் என்னை கடவுள் நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு கோடான கோடி நன்றி. இந்த இன்பம் எஃப்எம் என்னை கடவுள்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு, அவர்கிட்ட வசனத்தை கேட்கறதுக்கு, அவற்ற வசனத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு அவங்கள என்ன ஒரு பாலமாக அமைச்சிச்சுக்காங்க, எனக்கும் கடவுளுக்கும் இடையில். இன்றைக்கு அதை அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காண்டி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதுக்கு நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர்,
0: தேங்க்யூ. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு, அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட முதல்ல இல்லாமல் இருந்தீங்க. ஸோ எப்படி அப்போ இன்பம் எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது ஒரு காஸ்பிள் ரேடியோ இல்லை?
1: முதல் வந்து நான் ஆர்சியில் இருந்தேன். எனக்கு அங்கே போகும் போதெல்லாம் என்ன அதே நேரம் நான் இன்பமிப்பம் இதையும் கேட்கறது, கேட்டு இந்த பைபிளில் இருக்க விஷயங்கள் வந்து நாங்கள் சும்மா ஸ்டோரியாக வாசித்ததை ஒழிய அதுக்குள்ளே போய் அதில் கடவுளோட ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால் அறிய இல்லாமல் இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குடைய கனெக்ஷனை வந்து தெரியும் டீச்சர்ஸ் எல்லையுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட எஃப்எம் இன்பமிப்பம் உங்களோட சர்ச் ப்ரோக்ராமுக்குள்ளே 7:30 வரும், 9:00 மாஸ் இதை கேட்டுட்டு தான் நான் அங்கே சர்ச்சுக்கே போவேன். 1 hour ஃபுல்லாக ஏர்லி மார்னிங் எழுப்பி இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவேன். ஏன்னா நாங்கள் இதில் கூட கடவுளை பற்றி அறியணும், மற்ற கடவுளை எப்படி எங்களோட உயிரோடு இருக்கிறாருன்ற கூட வலியுறுத்துருங்க இந்த இப்படி ஒரு பைபிள் ஸ்டடியில். எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை. நாட் எவ்ரி டே யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த காட் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்ரி டே எவ்ரி மினிட், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் உங்களோட எஃப்எம் இன்பம் எஃப்எம்ல ரியலி ஐம் சேயிங் இஸ் ரியலி மேக் மீ த டுடே இஸ் ஐ ஆம் எ ஹியூமன் பீயிங் அந்த மனுஷராக இருக்க இன்றைக்கு எங்களுக்கு முன்னாடி. ஏன்னா கடவுளை அறியிறவன் தான் உண்மையான மனுஷன், பிறகே போக மாட்டேன் தேடி போகிறது மாலி இல்லை. அப்போ என்ன சொல்ல பாஸ்டர் சொன்ன பிறகு பாஸ்டர் சார் உங்களை கடை ப்ரே பண்ணுறமான்னு சொல்லிட்டு இவர் ப்ரே பண்ணி விட்டுட்டாரு. நான் என் பாட்டில் வீட்டில் வந்து ஒரே இன்பமிப்பம் தவிர என் வேறு சேனல் இல்லை. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வீட்டில், அவங்களோட அப்பா வந்து வெரி அப்யூஸாக காய்ச்சிட்டார் என் மகளோட, அவள் அழுது அழுது கொண்டிருந்தா. இந்த மோசேஸ் வந்து இஸ்ராயல் மக்களை கஷ்டப்பட்ட நேரம் கூட்டி கொண்டு போகும்போது எப்படி அவர் அந்த இஸ்ராயல் மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இ வாஸ் டாக்கிங் டு மீ இஸ் ஆல் மை செல்ஃப். Maybe the Moses is you through the world from the Ibn Ephraim. Maybe he's taking me and he's encouraging me. God saying all the time, what a word is saying, then I am going to take my hand, I need to thank God and I am asking God bless you forever and ever, and you need to, people have to go from you the all the word of God through you from embamepham. நீங்க தும்ப பறீங்களா, தும்பத்துக்கு ஒரு முற்று புலி கேளுங்கள் இன்பமேப்பம். நன்றி,
0: thank you so much.
1: Yeah, I'm really glad, thank you so much for this.
0: God bless you.
1: Thank you.
0: இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் இன்பமேப்பமை ஆசீர்வாதமாக வைப்பார்.
2: 4 அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பெலம் இருந்தது, அப்படியிருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடிருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலன் சென்று மறித்தவர்களையே பாக்கியவான் என்றேன். இவ்விருதர்த்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிரவாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துட்செய்கைகளை காணவில்லையே. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையை தின்கிறான். வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படியிருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாய்கிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதும் நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவனுடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருப்பதும் விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படுத்துக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அராது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் முடவனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனை வாசி, அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாருண்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை யாவரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேல் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய்.

yalla mare. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்ப சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே புதிதாய் வெளிப்படுகிறது.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இயேசு நம்மை தள்ளினார். ஒரு நாளும் நம்மை தள்ளாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். இன்றைக்கும் கர்த்தர் நம் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். இன்றைக்கு அவரிடத்தில் வருகிற ஒருவரை ஆகிலும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. ஐ வாண்ட் யூ டு பி ஹோப்ஃபுல் அஸ் யூ அப்ரோச் காட். தேவனை நாம் கிட்டி சேரும் பொழுது நம்பிக்கையோடு நாம் சேர வேண்டும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தொடர்ந்து பேச போகிறோம். பிஃபோர் தட்

நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்கு உண்டு. www.inbamfm.com என்ற இணையதள வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போமே. நீங்கள் இரவு தூங்கி காலையில் எழுந்த உடனே, நம்ம தூங்கும் பொழுதே அந்த இரவு நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த முந்தின நாளுடைய மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய ஸ்டம்பிளிங்ஸ் எல்லாவற்றையும் அழித்து போட்டால் எப்படி இருக்கும்? அந்த முந்தின நாளே நடைபெறாதது போல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிருபை. காட் கிவ்ஸ் அஸ் அ பிராண்ட் நியூ டே அண்ட் அ பிராண்ட் நியூ கிரேஸ். தேவன் புதிய நாளையும் புதிய கிருபையும் அருளுகிறார். இட்ஸ் அ நியூ ஸ்டார்ட், இட்ஸ் அ நியூ பிகேனிங், ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கையில் இதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பல வேளைகளில் நம்ம தடுமாறுகிறோம், தவறி விழுகிறோம். ஆனால் கர்த்தர் அதிலேயே நம்ம அமிழ்ந்து போகும்படி அலோவ் பண்ணுறதில் விட்டு விடுகிறது இல்லை. நம்ம மீண்டும் எழும்பி நிற்க, மீண்டும் ஜெயமாய் நம்முடைய ஓட்டத்தை ஓட அவர் நமக்கு பலன் தருகிறார். அவர் கூட இருக்கிறார். புது கிருபை, நியூ கிரேஸ், புது கிருபை. இன்றைக்கும் உங்கள் வாழ்வை இந்த புது கிருபை சூழ்ந்திருக்கிறது. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் விழிக்கும் பொழுது தேவன் புது கிருபையினால் உங்கள் வாழ்வை நிரப்புகிறார். Always remember, when a day begins, it begins with the grace of God. நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவருடைய கிருபையை அளவில்லாமல் அளிக்கிறார். அந்த நாளை ஜெயமாய் நாம் ஓட நமக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து பேசும் முன்பதாக, here is another wonderful song.

கிருபை, ஒவ்வொரு நாளும் புது கிருபை. கிரேஸ் மேக்ஸ் த டே ட்ரூலி நியூ. கிருபை தான் ஒரு புது நாளை உண்மையாகவே புதிதாய் மாற்றுகிறது. பலர் பழைய நாள் அல்லது முந்தின நாட்களின் கில்ட், குற்ற உணர்வை சுமந்து கொண்டு வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலரோட பேசும் பொழுது அவங்க தங்க பழைய வாழ்க்கையின் குற்ற உணர்வினால் பிடிக்கப்பட்டு ஆதிக்கம் செய்யப்படுகிறத நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன. You don't need to carry that guilt. நீங்கள் அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கண் விழித்தவுடனே, ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி, புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், புதிய ஆரம்பத்திற்காக நன்றி, ஆண்டவரே எல்லாவற்றையும் சீர் செய்கிற, எனக்கு உதவி செய்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி நம்ம கண் விழிக்க இனி கற்றுக்கொள்ள வேண்டும். கண் விழிக்கும் பொழுதே ஐயோ நான் என்ன செய்வேன், இல்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்லி நீங்கள் கண் விழிக்க துவங்குங்கள். அதை ஒரு பழக்கமாய் மாற்றுங்கள். Lord, I thank you for the new grace. ஆண்டவரே, நான் எழும்பும் முன்பதாக, இந்த நாள் விடியும் முன்பதாக உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் மெய்யாகவே ஒரு புது நாள். உம்முடைய கிருபையினால் இது புதிதாய் மாறி இருக்கிறது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்றைய தடுமாற்றங்கள் இன்று இல்லை, நேற்றைய தோல்விகள் இன்று இல்லை, ஜெயமாய் நான் ஓடப்போகிறேன். உமக்கு நன்றி என்று நாம் சொல்லி, வாய்விட்டு சத்தமாய் சொல்லி எழும்ப இனி பழக வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் புது நாளை, நீங்கள் ஜெயமாய் ஓட உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.inbamfm.com. இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி, தொடர்ந்து பேசும் முன்பதாக.

ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். வேதம் சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. His mercies are never ending. இது மனிதனுடைய சிந்தைக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். பொதுவாக வழக்கத்தில் சொல்லுவாங்க, ஏ என்ன அளவுக்கு மிஞ்சி கோபப்படுத்துகிற, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இப்படி சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நிச்சயமாக கேட்டிருப்பீங்க, ஒருவேளை நீங்களே கூட சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பட் God never says that. கர்த்தர் அப்படி ஒரு நாளும் சொல்லுகிறதே இல்லை. அவர் மட்டும் எனக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள். நிச்சயமாக நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையை அல்லது அவருடைய எல்லையை தாண்டி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நான் நம்புகிறேன். அநேக வேளைகளில் நம்ம இடறுகிறோம், தவறுகிறோம். ஆனால் தேவனோ அவர் மாறாதவராய், இரக்கத்தில் முடிவில்லாதவராய் அவர் வெளிப்படுகிறார். மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசும் என்பதாக. இட்ஸ் அனதர் வண்டர்ஃபுல் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். திஸ் இஸ் ஜான் மோகன பிரகாஷ். உலக அதிசயங்களிலே ஒன்று த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன். பாபிலோனுடைய தொங்கு தோட்டங்கள் ஏன்ஷியன்ட் பழங்கால உலகத்தின் அதிசயங்களுள் ஒன்று. பொதுவாக இப்படிப்பட்ட அதிசயங்கள், ஏன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தொங்கு தோட்டம், இது வந்து அரண்மனை ரெக்கார்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லி இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் ஆர்க்கியாலஜிஸ்ட் போய் பாபிலோனை தோண்டி இதற்குரிய ஆதாரங்களை தேடியிருக்கிறார்கள். பல அகழ்வாராய்ச்சிகள் செய்தும் பல மணி நேரங்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் ஆகியும் பாபிலோனுடைய ரெக்கார்ட்ஸில் அந்த அரசன் இப்படி ஒரு தொங்கு தோட்டம் கட்டினதற்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. பொதுவாக அவர்களுடைய வழக்கம், ஒரு வெற்றி, ஒரு தேசத்தை போய் வெற்றி பெற்றாலும் அங்கே ஒரு கல் நட்டு அந்த கல்லில் வந்து எழுதி வைப்பாங்க, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அன்றைக்கு இப்பொழுது இருக்கிறது போல் பேப்பர், பேனா இதெல்லாம் இல்லை. ஸோ கல்வெட்டுகளிலே எழுதி வைத்தார்கள். அப்போ எந்த ஒரு காரியமும் அரசர் செய்யும் பொழுது ஒரு ராயல் டிக்ரி, ராயல் ஆக்ட் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது இப்படி கல்வெட்டுகளிலே பொறிக்கப்படும். எதனால் ராஜா இந்த காரியத்தை செய்தார், எப்படி செய்தார், எவ்வளவு நாளானது, இப்படி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அதில் இருக்கும். அப்போ இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள், இந்த ஆர்க்கியாலஜிஸ்டுடைய எண்ணம் சரிதான், இது அரசர் கட்டின ஒரு தொங்கு தோட்டம் தன்னுடைய மனைவிக்காக. அப்போ கண்டிப்பாக ராயல் ரெக்கார்ட்ஸில் இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அநேகர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது ஒரு கற்பனை கதை, பாபிலோனில் தொங்கு தோட்டம் இருந்ததுன்றது ஒரு கற்பனை, ஏன்னா இப்பொழுது அதற்கான அத்தாட்சியும் இல்லை, அதற்குரிய ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஸோ இது வெறும் கற்பனைன்னு சொல்லி ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் யூகேயில் இருக்கிற ஒரு லேடி, அவங்களும் இந்த மாதிரி ஆர்க்கியாலஜி அண்ட் ஹிஸ்டாரியன், அவங்க திடீர்னு ஒரு வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சிந்திச்சாங்க, அவங்க என்ன செய்தாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லிசன் டு திஸ் சாங்.

www.inbamfm.com என்ற இணையதள சுவிசேஷ வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு அதை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்திருக்கிற உங்களை மீண்டும் ஒரு விசையாய் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து இந்த வானொலியை குறித்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். குறிப்பாக இந்த மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி இந்திய நேரப்படி காலை 7 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவிலும், அதிகாலை 2 மணி அளவிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் தொங்கு தோட்டங்கள் ஏன்ஷியன்ட் வேர்ல்டுடைய அதிசயங்களில் ஒன்று, பழங்கால உலகத்தின் அதிசயங்களில் ஒன்று. அநேகர் இது வந்து பாபிலோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்து அதற்குரிய அத்தாட்சிகள் அல்லது அதோடைய ட்ரேசஸ் கண்டுபிடிக்க முடியாதனால இது ஒரு கற்பனைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தில் டாக்டர் ஸ்டெஃபனி டாலி அப்படின்னு ஒரு ஸ்காலர், யூகேயில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்க வந்து இந்த அசிரியன் ரைட்டிங்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட். அவங்க அசிரியாலஜி அப்படின்னே சொல்கிறாங்க. அதை அசீரியருடைய ராஜ்யம் பாருங்கள், எப்படி நம்ம தமிழுக்கு ஒரு விதமான எழுத்துக்கள் இருக்கிறது. தமிழ் எழுத படிக்க உங்களுக்கு தெரிந்தால் புரியும் நான் சொல்ல வருகிறது. கல்வெட்டுகளில் இன்றைக்கும் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசம். இன்றைக்கு எழுதுகிற தமிழ் எழுத்துக்கள் கொஞ்சம் மருவி கம்ஃபர்டபுளாக நம்ம பேனால் எழுத வசதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றைக்கு கல்லுகளிலே வெட்டினார்கள், அப்போ அதற்கு உகந்தது போல அதற்கு வசதியாக தான் அந்த எழுத்தின் வடிவம் அன்றைக்கு இருந்தது. அப்போ இந்த அசீரியர்களுடைய எழுத்துக்களும் அதற்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது. அப்போ அந்த எழுத்துக்கள் பல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த டாக்டர் ஸ்டெஃபனி டெய்லி அவங்க பார்த்திங்கன்னா இந்த எழுத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். இந்த அசிரியன் எழுத்துக்கள் கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வகையான எழுத்து. கியூனிஃபார்ம் அப்படின்றது ஒரு பிக்டோரியல் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சையும், அதை தான் ஆராய்ச்சி பண்ணி படித்திருக்கிறாங்க. இப்போ இவங்க திடீர்னு ஒரு எண்ணத்தை எழுப்புகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை பாபிலோனின் தொங்கு தோட்டம் பாபிலோனில் இருக்கிற தோட்டமே அல்ல, பாபிலோனில் இருந்த தோட்டமும் அல்ல, அதை நேபுகாத்நேச்சாரும் செய்யவில்லை, இதை செய்தவர் சனக்கரப் அப்படின்ற அசீரிய ராஜா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புது எண்ணத்தை உண்டாக்குகிறார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாது. ஸோ ஆட்களை அவங்க ஹையர் பண்ணி இவங்க போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போய் அதற்கு மேல் இவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த இடத்துல தான் அந்த தொங்கு தோட்டம் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க யோசித்த இடத்திற்கு ஆட்களை சீக்கிரட்டாக கேமராலாம் வச்சு அனுப்புகிறாங்க. போய் அங்கே அவர்கள் அந்த தொங்கு தோட்டத்தினுடைய அடையாளங்களை படம் பிடித்து எடுத்து வந்தார்கள். இந்த அம்மா எப்படி இதை சொன்னாங்கன்னா, இந்த அசீரிய அரண்மனையில் இடிபாடுகள் நடுவே ஒரு பில்லர் மாதிரி ஒன்று கிடைத்திருக்கிறது. யாருக்குமே அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியாதனால இந்த அம்மா கிட்ட அது கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியில் இடிபாடுகளுக்கு நடுவே இப்படி ஒரு அழகான எழுத்து வடிவம் கொண்ட ஒரு தூண் உடைந்து கிடந்தது, இது என்ன எழுதியிருக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு உடனே அதில் அந்த தொங்கு தோட்டத்தினுடைய விவரங்கள் எழுதப்பட்டிருந்தது. அப்போது இந்த தொங்கு தோட்டம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இதற்கு எப்படி தண்ணீர் கொண்டு சென்றார்கள், பாருங்கள் இது எதனால் உண்டாச்சுன்னா, சனக்கரபினுடைய ஒரு அரசி, அவர்கள் மலை தேசத்திலிருந்து வந்தவர்கள், அந்த லேடியை இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார்.
இங்கே அந்த அம்மாவுக்கு ஹோம் சிக், தன்னுடைய வீட்டின் நினைவு, தன்னுடைய நாட்டின் நினைவு. இப்போ இவர் ராஜா வச்சே, என்ன நீ மலைக்கு தானே விரும்புகிற, அந்த மலையை நீ இருக்கிற இடத்துலையே நான் உண்டாக்குறேன்னு சொல்லி செயற்கையாக ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். பல மாடி அடுக்குகள் நிறைந்த ஒரு இடத்தை உண்டாக்குறார். ஒரு மலை போல் உண்டாக்கி மரம் செடி கொடிகளை வச்சாச்சு. இப்போ மேலே தண்ணி கொண்டு போனோம் இல்லையா, நாலு செடினா நாலு பேரை வச்சு தண்ணி ஏற்றலாம். இது ஒரு பெரிய தோட்டம், ஒரு காடு போல் அவர் உண்டாக்கி தன் மனைவியை மகிழ்விப்பதற்காக செய்திருக்கிறார். இப்போ இங்கே மேலே தண்ணி கொண்டு போகிறதுக்காக அந்த அதுவுமே அந்த ரைட்டிங்ஸ், அந்த யூனிஃபார்ம் ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படி அந்த தண்ணியை மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஓப்பனாக அவங்க வந்து இப்படி கொண்டு போனோன்னு சொல்லலை, அவங்க அதை ஒரு மறைமுகமாக ஒரு மரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு ரொம்ப நாள் விளங்கலை, அதை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறாங்க, அந்த மரத்தை பார்க்குறாங்க, மீண்டும் வாசிக்கிறாங்க, அந்த மரத்தை பார்க்குறாங்க. இப்படியே பல நாட்கள், எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் தெரியல, இதையே செய்யும் பொழுது அந்த மரத்தில் ஒன்றை கவனிக்கிறார்கள். அந்த மரத்தில் ஸ்பைரல் மாதிரி இருக்குது, வளைவு வளைவாக அது மேல் நோக்கி செல்லுகிறது. உடனே அவங்களுக்கு ஐடியா வந்துச்சு, ஆமாம் இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த ஸ்க்ரூ சிஸ்டம்னு சொல்லுவோம், இந்த ஸ்க்ரூ மாதிரி போட்டு தண்ணி அதில் வரும்பொழுது இதை சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணி மேலே அந்த ஸ்க்ரூ வழியாக ஏறிவிடும். இதை நான் ரொம்ப க்ரூடாக சொல்கிறேன், ஒருவேளை வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இரிகேஷன் பை ஸ்க்ரூ சிஸ்டம். இப்போ பாருங்கள், எந்த ஒரு மனிதனுடைய பலன், அத்தனை தண்ணியை மேலே தூக்கிட்டு போகணுன்னா பெரிய ஒரு பாடு. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு சிலரை வைத்து இந்த கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே தண்ணி மேலே ஏறிடும். அது ஒரு நதியை வளைத்து தண்ணீரை இங்கே வர வைத்து இதன் மூலமாக அந்த உச்சிக்கு ஏற்றி அங்கிருந்து அந்த தண்ணீர் விழும்பொழுது எல்லா இடங்களுக்கும் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறோம், ஆனால் அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு இன்றைக்கு இருக்க மாதிரி மாடர்ன் கேட்ஜெட்ஸ் கிடையாது. ஆனால் அவர்கள் சிந்தித்த விதம், இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற காரியங்கள். ஒரு ஆர்டிஃபிஷியல் கார்டனை இன்றைக்கு பண்ணி தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஈஸி. ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன் இப்படி நிறையா வந்துருச்சு. ஆனால் ஏறக்குறைய 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட நினைவே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கின ஒரு பட்டணம் தான் நினைவே. இந்த பட்டணத்திற்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி ஆண்டவர் யோனா கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசினார் அது சொல்கிறதுக்கு முன்னாடி, அண்ணா அதெல்லாம் ப்ளீஸ் சாங்

மாற்றங்களின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.inbamfm.com. இன்பம் எஃப்எம் ஒரு சுவிசேஷ வானொலி. உலகத்தின் பல பாகங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வானொலி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களில் அநேகர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இப்பொழுது நினிவே பட்டணம், இந்த நினிவே கவிழ்ந்து போகும்னு சொல்லி யோனா கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. யோனா தர்ஷீஸுக்கு ஓடி போகிறார். ஓடி போயிடலாம் ஆண்டவரை விட்டு அப்படின்னு யோசிச்சு அவர் பிரயாணத்தை கிளம்பிட்டார். பாருங்கள் என்ன நடந்தது. தேவன் அங்கே குறுக்கிடுகிறார். ஒரு புயல் வந்தது, கப்பல் கவிழ்ந்து எல்லாரும் செத்துருவோன்ற பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அவங்க பழக்கத்தின்படி என்ன பண்ணுறாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க. பேர் எழுதி எல்லா பிரயாணிகள் பேரும் எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க. யோனா பேர் வருது. யாரா அவன், எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யார் பிரயாணப்படுறான்ற லிஸ்ட்டு அவங்க கிட்டே இருக்கும் இல்லையா, அதை வச்சு பேரெலாம் எழுதி போட்டு எடுக்கிறாங்க. ஆளே இல்லை அங்கே மேலே. பார்த்தா அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கார். தட்டி எழுப்பி கூப்பிட்டு வராங்க. ஏ யாருப்பா நீ, என்ன ஆச்சு, ஏன் இப்படி புயல் உன் பேர் வந்திருக்கு. உடனே யோனா புரிஞ்சுக்கிட்டான், தேவன் தான் குறுக்கிடுகிறார்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் பேசுகிறான், பாருங்க நான் வந்து மெய்யான தேவனுடைய ஊழியன், கத்தர் எனக்கு இப்படி சொன்னார், இதை விட்டுட்டு நான் தேவ சமூகத்தை விட்டு ஓடுறேன். இவங்களுக்கெல்லாம் பயங்கர பயம். ஏன்னா பாருங்கள் இப்போ மெய்யான தேவனுன்றான், இதை வந்து இவரை விட்டு ஓடுறேன்றான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தங்கள் முழு பலத்தோடு எப்படியாவது தப்பிச்சிடணும் இந்த புயல்லேருந்து அப்படின்னு அவங்க ரோ பண்ணுறாங்க, தண்டு வலிக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. முடிவில் யோனாவே சொல்கிறான், என்ன தூக்கி நீங்கள் கடலில் போட்டிங்கன்னா இந்த புயல் ஓஞ்சிரும்னு. அப்போவும் இவங்க விடாமல் முயற்சி செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. உடனே கடல் அமைதியாகிடுது பாருங்கள். ஆனால் தேவன் யோனாவை அழிக்கிறதுக்காக அதை செய்யலை. கடலில் இவன் ஒரு தீர்க்க தரிசி, இவன் தான் சொல்கிறான் என்னை கடலில் தூக்கி போடுங்கன்னு. போட்ட உடனே அங்கே ஒரு மீன் ஆயத்தமாக இருந்தது இவனை வயிற்றில் சுமந்துக்கிட்டு போகிறதுக்காக. பாருங்கள் ஆண்டவர் என்ன அழகாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த மீன் அவனை சாப்பிடல, அவனை விழுங்கி தன்னுடைய இது ஆராய்ச்சியாளர்கள் இதுதான் சொல்கிறாங்க, அது முழுங்க முழுது அது சுவாசப்பையில் போய் அவன் இருந்திருக்கலாம், ஒரு ப்ளூ வேலாக அது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த எவிடென்சஸ் பைபிளில் இல்லை, பட் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இப்படி இந்த மீன் தான் தன்னுடைய சுவாச குழாயில் ஒருத்தரை தாங்க முடியும். எனிவே ஸோ அவன் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அதன் பிறகு திடீர்னு கண் விழிக்கிறார். என்னென்னா இந்த மீன் கொண்டு போய் நினைவே உடைய கடற்கரையில் இவரை கக்கிருச்சு. இந்த 3 நாளும் அந்த இருட்டில் மீன் வயிற்றில் இவர் ஜபந்தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். தேவனோடு இடைப்பட்டிருப்பார். கொண்டு வந்து விட்ட உடனே இவன் அந்த நினைவேல நடந்து நடந்து பேசுகிறான், இன்னும் 40 நாட்கள் நினைவே அழிந்து போகும். 40 days அண்ட் நினைவே வில் பி ஓவர் த்ரோன். இதுதான் இவர் மெசேஜு. அப்படி ஃபயராக சுட சுட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன், இமோஷனோட. நினைவே வந்து மிகப்பெரிய பட்டணம், மகா விஸ்தாரமான நகரம்னே இருக்குது. அப்போது நான் சொன்னது போல் இன்றைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் இல்லை, ஒரு பெரிய பட்டணம். அன்றைக்கே அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்த ஒரு பட்டணம். அப்படிப்பட்ட ஆட்கள், அவங்க சிந்தனையெல்லாம் ரொம்ப முற்போக்காக இருந்தது. அங்கே போயிட்டு யோனா கர்ஜிக்கிறான், 40 நாட்கள் நினைவே கவிழ்க்கப்படும். மெசேஜ் கிங் வரைக்கும் போகுது. கிங்கு உடனே அங்கே கட்டளையே எடுக்கிறான், எல்லாரும் 3 நாட்கள் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நம்ம மனம் திரும்புவோம். ஆடு மாடு எல்லாம் ஃபாஸ்டிங். ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் அப்படின்றது நிறைய பேர் ஒரு மேஜிக்னு நினைக்கிறாங்க. இல்லை, இட்ஸ் நாட் மேஜிக். இட்ஸ் அ டூல் டு ஹம்பிள் யுவர் சோல். நம்ம ஆத்மாவை தாழ்த்த
தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த உபவாசம் ஒரு கருவி. இப்போது ராஜா வந்து தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவிச்சிட்டார். எல்லாம் உபவாசிக்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இப்போ யோனா போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நினிவே எப்போ அழிய போது, தீர்க்கதரிசியாச்சு, சோதோம் குமாரா எப்படி அழிந்ததுன்னெலாம் இவருக்கு தெரியும். மேலேருந்து அக்னி வரும், எல்லாம் பொசுங்கி போயிடுவாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் நடக்கலை. இப்போ யோனா வந்து தேவன் மேலே கோபித்து கொள்ளுகிறான். பாருங்கள், நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லலையா, என் தேசத்துலேயே நான் சொல்லலையா, இந்த ஜனங்க மனம் திரும்பினா நீங்கள் வந்து அழிக்க மாட்டீங்க. இப்போ நான் இல்லை, கள்ள தீர்க்கதரிசி ஆகிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்பாட்லைட்டே நம்ம மேலே திருப்பும் போது தான் பிரச்சனை. என்னுடைய டைட்டிலுக்கு பாதிப்பு வரும், நான் யார், என் பொசிஷனுக்கு பாதிப்பு வரும். இல்லை, இந்த ஸ்பாட்லைட் வந்து எப்போவுமே ஆண்டவர் மேலே தான் திருப்பணும். அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். அவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர், உன் துன்மார்க்கத்தை மன்னித்தார், உனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். இதை தான் அவன் சொல்லியிருக்கணும். மீண்டும் பட்டணத்தில் போய் கர்த்தர் தான் சொன்ன நியாய தீர்ப்பை அருளாமல் உங்கள் மேல் மனதுருகுகிறார், நீங்கள் 3 நாட்கள் மனம் திரும்பினீர்கள், உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது, கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறார்னு இவன் அடுத்த மெசேஜை போய் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. நிச்சயமாக தேவன் அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்துருப்பார். ஆனால் இவன் எரிச்சலோட கோபத்தோடு இருந்ததுனால அங்கே வந்து தேவனால் இவனை பயன்படுத்த முடியலைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவன் கோபத்தோட எரிச்சலோடு உட்கார்ந்துருக்கிறான். எதற்காக? இவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலை, அக்னி வரலை, ஜனங்கள் அழியலை. இதனால் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் பாருங்கள், மனுஷனை மாதிரி பேசுகிறது கிடையாது. என்ன அழகாக ஆண்டவர் அவனை ஹேண்டில் பண்ணுறார். ஆண்டவரால் பேச முடியாதா, ஏய் என்னப்பா யோனா, கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா, நம்மளாம் இருந்தால் சட்டுன்னு அப்படி தான் கேட்போம்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்கல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஓவர் நைட், ஒரே இரவில் ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து இவனுக்கு நிழல் கொடுக்குது. ஏன்னா இவன் வெயிலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த நகரம் அழியணும்னு. அப்போது இது குழு குழுன்னு இவனுக்கு நிழல் வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த நிழலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரே இரவு தான் அந்த செடி வளர்ந்தது, அந்த நாள் அவனுக்கு நிழலை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது. அடுத்த இரவு ஒரு புழு அந்த செடியை சாப்பிட்ருச்சான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, புழுன்னொன்னே நம்ம ஏதோ சின்னதாக யோசிச்சிட்றோம், ஒரு மரத்தை, ஒரு பெரிய செடியவே ஒரு நைட்டில் சாப்பிட்டு அந்த செடி இருந்த அடையாளமே இல்லாமல் பண்ணுதுன்னா அது எவ்வளோ பெரிய புழு, என்ன இதை கற்பனை தான் செய்ய முடிகிறது, அல்லது தேவன் நமக்கு இதை வெளிப்படுத்தணும். அப்போ அந்த புழு வந்து ஒரே இரவில் அந்த செடியை அழித்து போட்டது. காலையில் இவன் எழும்புனா செடியே இல்லை. இப்போது வெயில் இவன் மேலே அடிக்கும்போது மீண்டும் எரிச்சல், மீண்டும் கோபம். அப்போ ஆண்டவர் கேட்குறார், யோனா இவ்வளோ எரிச்சலாக இருக்கிறியே, இது நல்லதா? பாருங்கள், நீங்களும் நானும் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு நாள் ஏன் ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டவருடைய பொசிஷனில் வரும், உங்களையும் என்னையும் உட்கார வச்சு அவருடைய வல்லமையெல்லாம் நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள். யோனா எத்தனை யோனா பொசுங்கி போயிருப்பாங்கன்னு தெரில, எத்தனை நினைவே பொசுங்கி போயிருக்கும்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக யோனாவை டீல் பண்ணுறார். நீ எரிச்சலாக இருக்கிறியே, இது நல்லதா யோனா அப்படின்றார். அவ்வளவு பெரிய தேவன், அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் யோனாவோட இப்படி தான் பேசுகிறார், நீ எரிச்சலாக இருக்கிறது உனக்கு நல்லதா? இவன் சொல்கிறான், ஆமாம், இப்படி ஆயிடுச்சு, இந்த செடி போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைக்கலை, அதை நடலை, அதுக்கு தண்ணி ஊற்றலை, உரம் போடலை,
நீ ஒன்றுமே பண்ணாத ஒரு செடிக்கு இவ்வளவு வேதனைப்படுறியே, இந்த ஜனங்களை நான் உண்டாக்கி இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்க, நான் உண்டாக்கின என்னுடைய ஜனங்கள், இவங்க மேலே நான் மனதுருக மாட்டேனா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. நினிவேவுக்கு ஒரு புது ஆரம்பம் உண்டானது. நினிவேக்கு மட்டும் இல்லை, யோனாவுக்கும். தேவன் யோனாவை நீ எல்லாம் உன்னை போய் அழைச்சனே அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிடலை, அவனோடு இடைப்படுகிறார், அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறார், மீண்டும் அவனை பயன்படுத்துகிறார். இதுதான் ஆச்சரியம். கிருபை, தேவனுடைய கிருபை மிகப்பெரியது. இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, His grace is available to you. அவருடைய கிருபை உங்களுக்காய் இருக்கிறது. உங்களை தூக்கி நிறுத்துவார், புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்காய் ஜொலிக்கும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். முடிக்க முன்பதாக உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வேதனைகள், கவலைகள், டிப்ரெஷன் மாறட்டும், சோர்வு மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். மார்போடு அனைத்து வழி நடத்தும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி மீண்டும் இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். பல தேசங்களில் பல டைம் ஜோன்ஸில் இருக்கிறவங்க கேட்கும்படி இதை செய்கிறோம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் John Mohan Prakash. God bless you.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மாலினி, ரெடியா வந்திருக்கியா வேத வாசிக்கிறதுக்கு?
1: நான் பைபிளோட வந்திருக்கேன்.
0: பைபிளோட வந்திருக்கிற என்ன அன்பானவர்களே, நீங்களும் உங்க வேத புத்தகத்தை ரெடியா எடுத்து வச்சு திறந்து வச்சிருக்கீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், வேதத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வாசித்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் யோபுவின் புஸ்தகத்துல 34 அதிகாரங்களை வாசித்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். வாங்க சேர்ந்து எங்க கூட வாசிங்க. மறந்துடாதீங்க, உங்க கையில பெண் வச்சுக்குங்க, பக்கத்துல நோட் புக் வச்சுக்குங்க. ஏதாவது சந்தேகம் கேள்வி வந்தா அதுல உடனே குறிச்சு வச்சுக்குங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு இமெயில் மூலமா அதை தெரியப்படுத்தணும். நம்ம இப்ப வேதத்தை வாசிப்போம். 35 அதிகாரம், யோபுவின் புஸ்தகம், வாசிப்போமா?
1: வாசிக்கலாம்.
0: பின்னும் எலிகு மாறுத்தரமாக,
1: என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ?
0: நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர்?
1: உமக்கும் உம்மோட இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன்.
0: நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும்.
1: நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்?
0: நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்?
1: உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்முடைய நீதியினால் மனு புத்திரனுக்கு லாபமும் உண்டாகும்.
0: இங்க மாலினி, ஒரு நிமிஷம், இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நம்ம லாப நஷ்டம் பாக்குறோம். நான் இப்படி இருக்கிறேன், இதுல இவ்வளவு லாபம், அதுல லாபம், இதான் இங்க எலிகு சொல்றாரு. ஆண்டவருக்கு என்ன லாபம்? மனுஷனால ஒரு லாபமும் கிடையாது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள்.
1: பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி,
0: என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை.
1: அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை.
0: தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார்.
1: அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும்.
0: இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை.
1: ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான்.
0: நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 36 அதிகாரம் முதல் வசனம். பின்னும் எலிகு,
1: நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன்.
0: நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன்.
1: மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன்.
0: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர்.
1: அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார்.
0: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
1: அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும்,
0: அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி,
1: அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார்.
0: அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள்.
1: அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள்.
0: மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள்.
1: அவர்கள் வால வயதிலே மாண்டு போவார்கள், லட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும்.
0: சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்கலாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார்.
1: அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்.
0: ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும்.
1: உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர்.
0: உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே?
1: ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும்.
0: அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே.
1: இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்?
0: அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்?
1: மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும்.
0: எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே. தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது.
1: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது.
0: அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது.
1: அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது.
0: மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ?
1: இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார்.
0: அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார்.
1: அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னினதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்.
0: அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். இங்க இந்த கடைசி வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? வானிலை அறிக்கையை யாரு சொல்லுவான்? நீங்க போட்டிருக்கு
1: ஆடு மாடு சொல்ல.
0: நம்ம இன்னைக்கு வானிலை அறிக்கை எடுக்க கேட்கணும்னு டிவியை போடுறோம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். இங்க வேதத்துல ஆடு மாடு சொல்லுன்னு போட்டிருக்கு. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க.
1: கடவுளுடைய சிருஷ்டி கூட சொல்லுது.

0: Kumpel.
1: ஹாய்,
2: ஹலோ,
1: வணக்கம்,
2: நமஸ்தே,
1: வந்தனம்,
2: நமஸ்கார்.
1: என்னன்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இது சந்திக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தை, இதை நீங்க சிந்திச்சீங்க தெரியுமா? அதுதான் நிகழ்ச்சி. சந்திப்போம், சிந்திப்போம். ஒவ்வொரு

0: ಕೇಳಿಕೊಂಡೆ.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இதை எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிப்போமா 37வது அதிகாரம். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது.
2: அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள்.
1: அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார்.
2: அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது.
1: தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்.
2: அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார்.
1: தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார்.
2: அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும்.
1: தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும் வரும்.
2: தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம்.
1: அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார்.
2: அவர் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார்.
1: ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார்.
2: யோபே, இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும்.
1: தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ?
2: மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும்
1: தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறிவீரோ?
2: வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ?
1: அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம்.
2: நான் பேச துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்ல தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே.
1: இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது
2: ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு.
1: சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார்.
2: ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார்.
1: இந்த அதிகாரத்துல ஆச்சரியமான வகையில எப்படி மழை வருது, மின்னல் வருது,
2: தென்றல் எங்கிருந்து வருது
1: எல்லாம் எலிகு சொல்றாரு. ஆண்டவர் அவருக்கு எலிகோவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, அவர் என்ன தொடக்கத்துல என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வயசானவங்க, நீங்க பேசி முடிக்கட்டும்னு காத்திருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அவர் வயசுல ரொம்ப குறைவானவர். அவருக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து அவரை பேச வைக்கிறார். என்ன அருமையானவர்களே, எங்களோட கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்க. இன்றைக்குரிய வேத பகுதியை நம்ம வாசித்து முடித்து விட்டோம். நாளைக்கு நம்ம திரும்ப வரப்போறோம். எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, அடுத்து என்ன வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருப்போமா? நாளைக்கு நம்ம ஒன்று கூடி சேர்ந்து வாசிப்போம். நீங்க எங்களோட கூட தொடர்பு கொள்ள வேண்டிய, அதாவது உங்களுக்கு வருகிற சந்தேகங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் தயவு செய்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
2: infmfm@gmail.com.
1: இப்ப நாளைக்கு நம்ம கூடி சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை வாசிப்போமா? அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன்
2: அண்ட் மாலினி.
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.

வெந்தய கோஷ்டி எனும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பித்தனர். அதை அபிஷேகம்

ஓ, நன்மைகள் செய்த நாயகனை நன்றி சொல்லி பாடலாமா? செங்கடல் போன்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தால் நம்மை காத்தாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லாமா? நம்மை உள்ளங்களில் வரைந்து வைத்திருக்கும் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா.

0: நன்றி ஆண்டவனே, கோடி நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மிக விசேஷமான நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் பல தெய்வ ஊழியர்களை சந்தித்து வருகிறோம். தேவனுடைய கரத்தில் நன்மை பெற்ற பலரை சந்தித்து வருகிறோம். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள், அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய சாட்சிகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பலர் எனக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி மூலமாக, எஸ்எம்எஸ் வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சிகளை, இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிற தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம்முடன் இணைந்திருக்கிறவர், பிரியமானவர்கள், அநேக பாடல்களை தேவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு தந்த ஒரு தெய்வ ஊழியர். அவருடைய பாடல்கள் நம் இருதயங்களை தொட்டிருக்கின்றன, நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இருக்கின்றன. தொடர்ந்து அவரோடு நாம் பேசவிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய பாடல்களை குறித்து நாம் பேசும் முன்பதாக அவர் நம்மை துதி ஆராதனையில் நடத்தப் போகிறார். நான் கூறிக்கொண்டிருக்கிற ஊழியர் பாஸ்டர் வில்சன். பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: உங்களுடைய குரலை கேட்பதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சிடியில் உங்கள் குரலை கேட்டிருப்பாங்க, தொலைக்காட்சியில் உங்களை பார்த்துருப்பாங்க, பட் நேரடியாக உங்களோடு உட்கார்ந்து பேசுகிற ஒரு அனுபவம் வந்து அநேகருக்கு இன்னைக்கு அதே அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பலர் அவங்க வீடுகளிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பலர் அவங்க ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பலர் ஒருவேளை ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன் ஆன் ஒன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பதில் அளிக்கிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் ஐயா. நான் அதுக்கு முன்புதாக நீங்கள் எல்லாரையும் துதி ஆராதனையில் நம்ம தேவனை ஆராதிக்க நீங்கள் நடத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம்.
2: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.

அவர் நம்மேல அசைவாடட்டும். அவர் நம்மேல அசைவாடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உலர்ந்த எலும்புகளின் மேலே அசைவாடின கர்த்தர், அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுத்த அந்த கர்த்தர், அப்பா என் மேல நீங்க கொஞ்சம் அசைவாடுங்க, அப்பா இன்றைக்கு என் மேல நீங்க கொஞ்சம் அசைவாடுங்க, அப்பா எங்கள் மேல கொஞ்சம் நீங்க அசைவாடுங்க. நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, நானும் தித்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நானும் ஆராதித்துக் கொண்டிருக்க இந்த வேலையில், அப்பா இந்த பரிசுத்தமிழ் இந்த நல்ல வேலையில், அப்பா நீங்கள் மேல

அல்லேலூயா, பிரைஸ் கமர மரிஷல எல்லாரும் கர்த்தரை கத்திரினா ஆராதிப்போம். ரிக்கத்தலரபா ஒரியந்தரா ரிஷகந்தரா, இந்த மார்ச் மாதத்தினுடைய இந்த முதலாம் தேதிக்காக நன்றியோடு நாம் துதிப்போம், துதிப்போம், நாம் வாழ்த்துவோம், கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹாலேலூயா, அந்த மார்ச் முதல் தேதிக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ நன்றி. ஏராளமான ஜனங்கள் உண்மை துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்ப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம். ஓ நீ அன்பிலே பெரியவர், மகத்துவம் மகத்துவம் நிறைந்த கர்த்தர், ஒரு யாக்கள் உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கங்கள் பெரியது, உங்களுடைய தயவிலே பெரியவர்.

அவர் அன்பிலே பெரியவர், அவர் இரக்கத்திலே மாறாத தேவன், அவருடைய கிருபையிலே பெரியவர். அவருடைய தயவுக்கு அளவே கிடையாது, அவருடைய காரணத்திற்கு அளவே கிடையாது. நம் தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், நம்மை நடத்தி வந்தவர், நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தெய்வம், அவர் துதித்து நான் எல்லாரும் நான் பாடுவோம். ஒரு அக்கல ரபர் ரீஷகந்தரா.

நான் நினைக்க முடியுதப்பா. எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்தீர், எத்தனை நன்மைகளை செய்து. இந்த ஜனவரி மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதமும் இந்த ரெண்டு மாதங்கள் நீ செய்த நன்மைகள் எங்களுக்கு ஏராளம் அப்பா, ஏராளம் ஏராளம் ஏராளம் அப்பா. அதை நினைத்து உண்மை துதித்து நாங்கள் பாடுகிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கிருபை கிருபை எஸ்

ஏராளமான கிருபைகளை கொடுத்தவரே, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. இல்லை ஸ்தோத்திரம் எடுப்போம். ஹாலெல்லு கரள ரபா ரிஷகந்த ரபா ஹாலெல்லுயா. கிருபை கிருபைகள் கிருபைகள் கர்த்தாவே, எனெல்லாம் அளவில்லாமல் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதுக்கு தேவையான பலன் கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா.

இன்பமே உமக்கு ஆராதனை ராஜா. எங்கள் இரக்கமே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை இன்பமானவரே இந்த மாதம் முழுது எங்களை இன்பமாக எங்களை நடத்துங்க ராஜா, சந்தோஷமா எங்களை நடத்துங்க, இரக்கமாக எங்களை நடத்துங்க.

0: உமக்கு ஆராதனை, தயவே உமக்கு ஆராதனை,
1: உமக்கு ஆராதனை, தயவே உமக்கு ஆராதனை.

எங்கள் அதிசயமானவர், எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்களை ஆச்சரியங்களை அதிசயங்களை அற்புதங்களை நீர் செய்கிறவர், இன்றைக்கு நீர் செய்கிறவர், இன்றைக்கு நீ அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். நாங்களும் துதிக்கிறோம் ராஜா, நாங்களும் வாழ்த்துகிறோம், நாங்களும் போற்றுகிறோம், நாங்கள் மகிழ்கிறோம்.

நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் வாழ்த்துக்கிறோம் ராஜா. ஓ நாங்களும் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. ஓரபா, நீ சிங்காசனத்துல விட்டிருக்கிற தெய்வமே, ஓ சிங்காசனத்துல விட்டிருக்கிற தெய்வமே, எப்பெல்லாம் நாங்களும் அடைக்கிறோம் அப்பெல்லாம் நீர் ஓடி ஓடி வந்து எங்களை விசாரிக்கிறார். எங்களை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. எங்களை விசாரிக்கிறவரா நீ இருக்கிறபடியால் நன்றிகளை தோற்றினாலும் எடுக்கிறோம் ராஜா. ஓ உடைய மகிமைக்கா நன்றி, ஓ உடைய பிரசன்னத்திற்கா நன்றி அப்பா. எங்கள் ராஜாவின் பிரசன்னம் ஒரு எங்களை சிங்காசனத்தில்

கேருபின்களும் செராபின்களும் அப்பா எங்களோடு கூட சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க ராஜா. இந்த மகிமையான நேரத்துக்காக நான் உண்மை துதிக்கிறோம், நான் உண்மை ஆராதித்து மகிழ்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆதி மந்தமானவரே, அல்பா உமேகானவரே, நான் உமக்கு நன்றிகளை எடுக்கிறேன் ராஜா. எஸ்

உமக்கு எஸ் ஆராதனப்பா, பா உமக்கு ஆராதனை கர்த்தாவே. ஒரியா கல்லறவா பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவு கொலை உடையவரே. எல்லாரும் எல்லாரும் பாடுங்க. எஸ் சத்தியமும் கிருபையும் வீதின் திறவு கொலை உடையவரே.

0: நன்மைகளை செய்கிறவரே. நாளும் போய் துதிக்கிறோம் ராஜா, நாளும் வாழ்த்துகிறோம். நல்லவர் நீ, நல்லவர் கர்த்தாவே, நீ வல்லவர் கர்த்தாவே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நீ வல்லவர் அப்பா. நாம் துதித்து மகிழ்கிறோம், ஒரு நாள் ஆராதித்து மகிழ்கிறோம் அப்பா. அப்பா என் நன்மைகளை எங்களுக்கு செய்கிறவரே, மகிமை தெய்வீக பிரசன்னமே. நாம் துதிக்கிறோம், பலப்படுத்தி எங்களை ஆசிரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆராத வேலைக்கா நன்றி நாள் துதிக்கிறோம். பலப்படுத்தி எங்களை கிருபைக்குள்ளே வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
1: Praise the Lord. மிகவும் அற்புதமாக இருந்தது ஐயா, ரொம்ப நன்றி என்றுதான் நான் சொல்லுவேன். அதாவது தேவ பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீர்கள், கத்திருக்கு மகிமை. அன்பு நேர்களே, நாம் பாஸ்டர் வில்சன் அவர்களோடு தொடர்ந்து பேசவிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாம் பாஸ்டர் வில்சன் அவர்களுடன் பேசும் முன்பதாக இனிமையான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு நாள். நாம் பாஸ்டர் வில்சன் அவர்களை சந்தித்து பேசவிருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை தொட்ட அநேக பாடல்களை தேவன் அவர் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நாம் சந்தித்து பேசும்போது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து பாஸ்டர் வில்சன் அவர்களோடு பேசும் முன்பதாக அவருடைய பாடல்களில் ஒன்று இதோ நமக்காக.

0: 2004 வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் 8ஆம் தேதி எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. காலையில் படுத்து கொண்டிருந்தோம், என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் எழுந்தேன், ஒன்றும் பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, ஒன்றும் கிடையாது. என்னை அழைத்து கொண்டு அப்போலோ மருத்துவமனையில் கொண்டு கிடத்தினாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியுங்க. நான் கண்ணை மூடிட்டேன், கோமா ஸ்டேஜ். அப்போ
1: எத்தனை நாட்கள்?
0: ஒரு 20 நாள் நான் ஐசிசியில் இருந்தேன். 20 நாட்கள் அப்படியே படுத்து கொண்டு இருந்தேன். கண்ணெல்லாம் திறந்தா இருந்தது, நான் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுது. வந்து என் கையை தொட்டெல்லாம் பேசுவாங்க என்கிட்ட, எனக்கு ஒன்றும் தெரியல. என் மனைவி பேரை நான் மறந்துட்டேன், என் பெண்ணினுடைய பேரை நான் மறந்தேன். என்னை நண்பர்கள் இருக்கிறான் பாருங்க, இவங்களாம் இப்போ கூட இருந்தான். இப்போ என்னை கூட இருந்த நண்பர்கள் எல்லா நண்பர்களுடைய பேரை நான் மறந்தேன்.
1: எல்லாம் இந்த கோமாலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு தெரியல?
0: தெரியல, அந்த பேர்லாம் மறந்துட்டேன். நான் பேர்லாம் மறந்து
1: அவங்கள பார்க்கும்பொழுது என்ன தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்?
0: இல்லை, ஒய்ஃபு நல்லா தெரியும், ஆனால் பேர் வேறு பேரில் கூப்பிட்றேனே. அவங்களுக்கே என்னான்னு புரியாது நம்மளுக்கு, அவங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. என் பிபி எல்லாம், பிபி அது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடித்ததுனால ஹார்ட் எனக்கு நல்லா வச்சதுனால, கர்த்தரை என் இருதயத்தை நல்லா வச்சதுனால எனக்கு மூளையில் போயிடுச்சு. எல்லாமே மூளையில் போய் அந்த பிளட்டெல்லாம் அங்கே மல்டிபிள் கிளாட் இன் பிரெயின் அது மாதிரி கொடுத்தாங்க ரிப்போர்ட், டாக்டர்ஸ் ரிப்போர்ட். மல்டிபிள் கிளாட் இன் பிரெயின், மல்டிபிள் கிளாட் அப்படியே கிளாட் ஆகிருக்கு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதா என்ன நிலைமை அப்படின்னு டாக்டர்ஸுக்குள்ள, ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாவா பண்ணலாமா வேணான்னு ஒரு டாக்டர் சொல்கிறார், வேணாம் தேவையில்லை, ஒரு மருந்துலேயே சுகமாக்கலான்னு சொல்லி என்னை மருந்து கொடுத்து கொடுத்து என்னை சுகமாக்கினாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரும்பொழுது எனக்கு 450 சுகர், 450 இருந்து சுகர், என் சுகர் கூட இறங்கலை, பிபி கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. அப்போ அது மாதிரி இருந்தது. அதன் பிறகு வெளியே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலீஸ் ஆக ஆரம்பித்தேன். ஒரு பொருள், இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைன்னு வைங்க, அந்த டேபிள் மேலே என் வாட்ச் இருக்குது, அந்த வாட்ச்சு வேறு ஒரு ஒரு ஒரு கார் சாவி எனக்கு தேவை. இந்த வாட்சை பார்க்குறேன் இல்லைங்களா, அம்மா அந்த வாட்ச் எடுமா, வாட்ச் பார்த்தோன்னே அந்த வாட்ச் போய் பிரெயினில் அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். அந்த வாட்சு தான் நினைப்பு வரும், அந்த சாவின்னு சொல்ல மாட்டேன். அம்மா வாட்ச் எடுமானா, அது வாட்ச் எடுத்து கொடுப்பாங்க. என்னம்மா வாட்ச் எடுமா, அட வாட்ச் எடுமா, ஆனால் வாட்ச் கையில் இருக்கும் என் கையில், இது இல்லைம்மா வாட்சுக்கு வாட்ச் எடுமா. நான் கேட்பது வந்து கார் சாவி,
1: கார் சாவின்னு நினைப்பீங்க, ஆனால்
0: சொல்ல முடியாது. நான் படித்த வசனங்கள்லாம் மறந்து போயிடுச்சு, நான் எழுதி வைத்த குறிப்பெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, பாடல் மாத்திரம் அப்படியே இருந்துச்சுயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என் பாடல்கள் மாத்திரம் ஒன்றுமே என்னை விட்டு அலையில, அது என்னன்னு தெரியல. அந்த அந்த பிரெயின் மாத்திரம் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன்
1: நான். அந்த பாடல்கள் ஆவியில் உட்காந்து
0: ஆவியில் எழுதுனால அந்த பாடல்லாம் அப்படியே இருந்தது. நான் ஒரு ஒரு குறிப்பு கூட எடுக்கிறது இல்லை. இந்த பாடல் எழுதும் பொழுது கர்த்தர் சொல்வார், இது எழுது, அல்ல அல்ல குறையாத அன்பன் எழுது, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பன் எழுது, அப்படி அப்படி எழுதுவார், அதை சொல்லுவார் கர்த்தர். நான் அப்படியே மனசில் தான் நான் ரைட் டவுன் பண்ணேன், மனசுலேயே இருக்கும், யாருக்கும் சொல்லவே மாட்டேன், இவங்களோட வாசிக்கலாம் சொல்லவே மாட்டேன். இப்போ கூட என்ன பாடல் நான் பாட போகிறேன், என்ன காரத்தை பேச போகிறேன், ஒன்றுமே தெரியாமல் தான் வந்து இந்த இடத்துல உட்காந்தேன். எல்லாம் ப்ரோக்ராம் அது மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம், ஏதோ இதுதான் நாங்கள் பேசுவேன், இதுதான் நான் சொல்லுவேன், பேசும்போது இந்த இடத்துல இதை அடிங்க அதை அடிங்க அதெல்லாம் சொல்கிறது இல்லை யாருக்கிட்டையுமே. கர்த்தர் தான் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார், அழகாக எது எது பேசணுமோ எது செய்யணுமோ கர்த்தர் நான் அருமையாக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்.
1: ஸோ உண்மை பாடாமல்,
0: ஆமாம், அது வந்து 2004 வருஷத்தில் அங்கே போயிட்டு வந்த பிறகு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த பிறகு நான் எழுதிய பாடல் உண்மை பாடாமல். அது ஒரு ஒரு சரணத்தை உங்களுக்காக நான் பாடுறேன்.

0: அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு நான் எழுதி போட்ட இந்த பாடலியாக 2004 அந்த 2005 இந்த பாடலை காத்திரனுக்கு நல்ல பாடலாம். ஜீவன் சுகம் பலன் தந்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை பாடுவேன், துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினு அந்த பாடலை நான் எழுதினேயா. மிகவும் மிகவும் கஷ்டப்பட்ட அந்த நாட்களில், ரொம்ப கடினம், பண கஷ்டங்கள், பண தேவைகள் இருந்தது. ஆனால் மத்தியில் கத்தரனே எங்களை அருமையாக நடத்தி கொண்டு போகிறார். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய அந்த கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதான் இன்றைக்கி பெரிய ஒரு டாபிக். இன்றைக்கி மார்ச் இந்த 1st கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டாபிக் தான், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷமாக. ஸோ இப்போது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஒரு சிலர் வந்து துதி ஆராதனையில் நடத்துகிறவர்களாக இருக்கலாம், வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது தேவனை துதி ஆராதனையில் நடத்துகிற வர்ஷிப் லீடர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் அனுபவத்தில் இருந்து?
0: பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு வேதம் சொல்கிறது. அவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்து நாம் எடுக்கிற இந்த ஒரு பாடல், இதை ஆராதிக்கிற பாடல்களா, கர்த்தரை ஆராதிக்கிற பாடல்களா, இந்த பாடலாம் கர்த்தரை ஆராதிக்கிற பாடல்களா என்று சொல்லி பார்த்து அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் அப்பேற்பட்ட பாடல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாடும்போது கர்த்தருடைய நாமம் அங்கு விளங்கும், கர்த்தருடைய கிரி அங்கு விளங்கும், கர்த்தருடைய பரிசுத்தானவர் அங்கே இருப்பார். அதான் நான் சொல்ல விரும்புகிறது. அது மாதிரி பாடலாம் நீங்கள் எடுத்து பாடுகிற வேலையில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே விளங்கும்.
1: பியூட்டிஃபுல். ஸோ இப்போ ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லுங்க, அதாவது பாடல்கள் எப்படி உங்களுக்கு பிறந்து வருது, ஆராதனை நடத்துகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றது குறித்து. ஸோ இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் துதி ஆராதனைன்னு சொல்லும் பொழுது ஒரு சில ப்ராக்டிசஸ், ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
0: ப்ராக்டிசஸ் தேவைதாயா? ப்ராக்டிசஸ் தேவைதான். இப்போ ப்ராக்டிசஸ் எதுக்கு தேவைன்னா, ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நடத்துகிறோம் நம்ம, ஜனங்களுக்கு அது கொடுக்குற வேலையில் அந்த இடத்துல எந்த வித தவறும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் அங்கே இருந்து பாடுகிற வேலையில் அதெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த மாதிரி கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற வேலையில், சபைகளில் கர்த்தரை ஆராதிக்கிற வேலையில் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, தேவைக்கிடையாது. நல்லா நமக்கு தேவையானது ஜபம் மாத்திரமே, ஜபம். ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஜபம் மாத்திரம் இருந்துட்டால் அவனை மாதிரி, அதாவதுங்க, பல காரியத்தை எடுத்து தோற்றவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, பல காரியத்தில் சில பல காரணம் எடுத்து தோற்றவர்களே பார்த்துருக்கோம். ஆனால் ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதை நான் பார்க்கலங்க, தோற்று போனதே கிடையாது. ஜெபித்தவர்கள் எல்லா நாளும் அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. அதனால் ஜபமே ஜெயன்னு சொல்கிறோம். அந்த ஜபம் இருந்துட்டால் போதும், வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். இப்போ நான் கூட ஜெபிக்கிறேன், நான் கூட இன்னும் கூட நேரம் எடுத்து நான் ஜெபிக்கணும், இன்னோட அதிகமான நேரத்தை ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எனக்குள்ளே வந்து கிரியை செய்வார். அப்போ நீங்கள் இந்த வர்ஷிப் லீடர்ஸ்லாம் நான் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, வர்ஷிப் லீடர்ஸ்க்குள்ள இது ஜபம் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு கர்த்தர் நீங்கள் எனக்கு முன்னால் போங்க கர்த்தாவின்னு சொல்லிவிட்டு அவனை புறப்படுற வழியில் எப்பேற்பட்ட காரியத்திலும் அது நடக்கும். ரெண்டாவது, ஒருவனுக்குள்ளே கர்த்தரோட அபிஷேகமும் கிருபையும், கர்த்தரோட அபிஷேகமும் கிருபை இருந்துட்டால் போதும், அவன் எல்லா நாடும் சுற்றலாம்யா. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியணுன்ற அர்த்தமே கிடையாது. இங்கிலீஷ் தெரியணுன்ற அந்த அந்த அந்த கவலையும் அவனுக்கு தேவை கிடையாது. எல்லா நாட்டில் எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அபிஷேகமும் கர்த்தருடைய கிருபையும் இருந்தால் போதும், அருமையாக கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நான் 2000 சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன். போகும்போது அதான் முதல் பயணம் எனக்கு,
1: சொல்லுங்க.
0: அப்போ அங்கே போன உடனே அந்த போதர் என்னை வரவேற்றாரு. வரவேற்றோடு ஒரு மணி நேரம் நம்ம இங்கே தங்க போகிறோம், நம்ம அக்கா வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோம், இங்கே இருந்துட்டு அதன் பிறகு நம்ம இடத்துல நம்ம போயிடலாம். இன்னொரு பாஸ்டர் இந்த இடத்துக்கு ஃப்ளைட்டில் வந்து கொண்டு ஜிம்பாப்வேலேருந்து வராரு. அது அவரை பிக்கப் பண்ணி நம்ம போனான்னு சொன்னார். சரி என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு போனேன். ஒரு டீ கொடுத்தாங்க, பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அப்போ என்னை குறித்து விசாரித்தார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டாக இருக்கிறேன் சர்ச்சில், இந்த மாதிரி காரியங்கள் இப்படிலாம் இருக்கிறேன் சொன்னார். சாங்ஸ்லாம் நாங்கள் பாடுறோம், சாங்ஸ்லாம் நாங்கள் பாடுவேன், ரொம்ப லைக் பண்ணுவாங்க சொன்னாங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், நம்மளை குறித்து பெரிய விதமாக நான் சொல்ல மாட்டேன். அப்போ பாடுவீங்களா சாங்ஸு? தமிழ் சாங்ஸ் தான் நான் பாடுறேன், இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. நாங்கள் பாடியிருக்கோம் சர்ச்சஸில், தெரியாதுன்னு இல்லை, அவங்க எதிர்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் சாங்ஸ் தான் நல்லா தெரியும். அப்படிங்களா, எங்களுக்கு தமிழ் சாங் நீங்கள் பாடுங்களா
1: சொல்லுவாங்க. அவங்க தமிழ் அறிஞ்சா
0: தமிழ் தெரிஞ்சவங்க, அவங்க இங்கிலீஷ் தான், பட் ஆனால் நான் போனதுனால தமிழ் தெரிஞ்சவங்க. அவங்க பேசினாங்க என்கிட்ட, அப்போ அவங்க கிட்டார் கேட்டேன், கிட்டார் எடுத்து கையில் கொடுத்தாங்க. அப்போ அனாதி ஸ்நேகத்தில் பாடலாம் அங்கே பாடினேன் தமிழில். இப்போ கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர், கேட்டு அவங்க அக்கா கிட்ட சொன்னார், நீ கேட்டியம்மா அந்த பாடலை என்ன அற்புதமாக எழுதியிருக்கிறார் அந்த பாடலை, நீங்கள் எழுதுனான்னு கேட்டார் நாலு முறை. அவன் நான் எழுதின பாடல் தான் அந்த பாடல், என்ன அருமையான சாங்ஸ், என்ன நீங்கள் இங்கேருந்து பாடுறீங்களான்னு
1: கேட்டார்.
0: என்ன அதாவது உள்ளத்துலேருந்து நீங்கள் பாடுறீங்களே, ஏன் உதட்டிலேருந்து உங்களுக்கு வராதா? இல்லை உள்ளத்துலேருந்து ஏன் வரணும், அதான் சாங்ஸ்ன்னு சொன்னேன். என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. அப்போ என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு அவருக்கு வந்துடுச்சு, புரியுதுங்களா? என்னை குறித்து வெளிப்பாடு அவருக்கு வந்துடுச்சு. 10,000 பேர் அங்கே கூடுறாங்க, 10,000 ஜனங்கள் அங்கே கூடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் போகிறேன், என்னை கொடுத்து நான் நல்லா பாடுகிறோன்னு அந்த அபிப்பிராயம் அவருக்கு வந்துருச்சு. உடனே என்ன அங்கே போனோன்னா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, இப்போ அவர் தான் பாடுவார், தமிழில் பாடுவார் அப்படின்னாரு. எனக்கு தீக்கு வாரி போட்டுருச்சு.
1: வெள்ளைக்கார ஜனங்க மத்தியில்,
0: ஆமாம் ஜனங்க மத்தியில், அந்த கருப்பு ஜனமானத்தில் நீக்ரோஸு, ஒரு நீக்ரோ பார்த்தாலே நம்மளுக்கு அதிசயமாக பார்ப்போம். இங்கே அங்கே எல்லாரும் நீக்ரோ பீப்புளும், அமெரிக்கார, சிங்கப்பூர்காரர், மலேசியாக்காரர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மத்தியில் நான் பாடணும் தமிழ் சாங், என்ன பாடல பாடுறது? இந்த பாடல், அனாதி அனாதி ஸ்நேகத்தால், அந்த பாடல் தான். எப்படி பாடுறது? எல்லாரும் எதோ பாடிருக்காங்க. இங்கிலீஷ் பாடுனா பயங்கரமாக பாடுறாங்க ஆப்ரிக்கன் சாங், என்ன ரொம்ப அற்புதமான பாடல். இதெல்லாம் பாடினா நம்பனா தோற்று போய்டோன்னு நினச்சேன். கற்று சொன்னார், தேவர் நீ ஒன்றும் பண்ணாத, நீ போய் அங்கே நில்லு, இந்த பாடலை பாடு அப்படின்னாரு. அதுவும் எப்படி நான் பாடினேன்?

0: அவ்வளோதான் ஈஸி. இப்போ இந்த ரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரிதம். ஸ்விங் ரிதம்னா இது அவங்களுக்கு ஏற்ற ரிதம். யாருக்கு?
1: ஆப்ரிக்கன்ஸ்.
0: டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரிதம் ஆடுவது, ரொம்ப எளிமையான ஒரு ரிதம். சொன்னா ட்ரம்மர்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள், அதுக்கு டன்னர் பேஸ் எல்லாம் வச்சு அவங்க அவங்க குயர்லாம் பாடாரு, அற்புதம். அந்த இருந்த அந்த ரெண்டு மாசமும் அவங்க அதுக்கு அடுத்த மீட்டிங்லாம் பிரதர் பாஸ்ட் வில்சன் ப்ளீஸ் கம் சிங் திஸ் லாலா லாலா கோரஸ். அவ்வளோதான் இந்த வசந்தை சொல்லிட்டு இந்த லாலாலா எல்லாம் சாங்ஸும் லாலா லாலா தான். கர்த்தர் ஒரு அபிஷேகமும் கிருபையும் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவன் எது பாடினாலும் அது நிலைக்கும். அதான் எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு தைரியம். இப்போ நீங்கள் சபையில் இருந்து ஆராதிக்கிற வேலையில் இதுதான் நம்ம போய் நிற்கும் பொழுது கர்த்தர் ஜனகம். அப்போ ஆராதனை என்று சொல்வது ஒரு மனுஷன் பாடுவது கிடையாது, ஒரு மனிதன் பாடுவதில்லை. சிலர் பாருங்கள் இவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடினே இருப்பாங்க சபைகளில், ஜனங்கள் பேசாமல் கை தட்டினே இருப்பாங்க, அது ஆராதனை இல்லை. நீங்கள் ஜனங்களை பாட வைக்கணும், அதுதான் ஆராதனை. ஜனங்கள் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அதுதான் ஆராதிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராதிச்சுன்னு தான் அது வேஸ்ட்டு. அதனால் கவனிக்கணும் தான் மெயின். நீங்கள் பிள்ளைங்கள பாட வைக்கணும், ஆராதிக்க வைக்கணும். நீங்கள் அநேக சபைகள் அப்படி இல்லைங்களே, இவங்க பாடினே இருப்பாங்க, அவங்க வெறும் கை மாத்திரம் தட்டுவாங்க ஜனங்கள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சா,
0: போர் அடிச்சா அம்மா கை விட்டுருவாங்க, அதை மாதிரி விட்டுருவாங்க. அது மாதிரி ஆறு நம்ம சபையில் நடக்கும். ஆகவே நல்ல நல்ல காரணம் நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வியெல்லாம் என்ன.
1: நிச்சயமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஆங்கில தேசத்துல போய் வார்த்தைகளே இல்லாம நீங்க லாலான்னு பாடி அவ்வளவு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தணும். ஆண்டவுடைய அபிஷேகமும் கிருபையும் தான் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும். சோ ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. சோ இந்த அபிஷேகத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்?
0: அதான் ஜபயா ஜபிக்கணும், கட்டாயம் ஜபிக்கணையா.
1: ஜபம் ஒரே ஒண்ணு.
0: ஆமா, ஜபம் ஒண்ணுதான். அபிஷேகம்னா கர்த்தாவே என்ன அபிஷேகிங்க, கிருபனா கர்த்தாவே உங்கள் கிருபை எனக்கு கொடுங்கப்பா, கிருபை எனக்கு கொடுங்க. போகிற வழியிலலாம் வண்டி கார் ஓட்டும் பொழுதும் போகும்போதும் ஒரு வேலை செய்யும் பொழுதும் நிற்கும் பொழுதும் போகும்போது ஒரு மாதிரி அந்த அந்த எண்ணத்தோடவே இருக்கணும். இப்போ தாவீது எழுதும்போது படுக்கலையும் உன்னை நினைக்கிறேன், ராச்சாமலையும் உன்னை தியானிக்கிறேன்னு 63 சங்கத்தில் எழுதுகிறான் பாருங்க. அது என்னது கொடுங்க எஃப்ஷார்பா, அது சாங்க ஒன்று

0: மாதிரி படுக்கையில் நினைக்கிறேன்னா அப்போ படுக்கையில் நினைச்சு அவன் நினைக்கிறான், அப்போ நான் ஆடு மேய்க்கணும்னா இருந்தேனே, என்ன போய் நீங்கள் வந்து அபிஷேகங்களை கர்த்தாவே ஆடு மேய்க்கணும் கொண்டாந்து கர்த்தர் நிற்க வச்சு அவனை அபிஷேகத்து மாத்திரம்னா எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க.
1: உண்மை
0: அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான், அவன் கர்த்தர் கூப்பிட்டு அவனை கொண்டாந்து இவர் சாமர்த்திய கர்த்தர் சொன்னால் இருந்து போய் அவனை அபிஷேகம் பண்ணு. பெரிய ஒரு கணம் அந்த அபிஷேகம் என்பது ஒரு கணம், நம்ம கொடுக்குற கணம் கர்த்தர் நம்மளை ஹானர் ஆனர் பண்ணுறாரு இல்லைங்களா. ஊழியக்காரனை கர்த்தருக்கு ஆனர் பண்ணோம்னா அது அபிஷேகம் என்பது ஒரு கணமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மளை கர்த்தர் மாதிரி தான் அந்த அபிஷேகம். அப்போ அவன் அந்த தாவீது வந்து அந்த கோலியாத்தை அடிக்கிறான் பாருங்க, அதை அதை நினச்சி பார்க்குறான், படுக்கலை நினைக்கிறான் அதை நினச்சி பார்க்குறான். அப்போ நம்முடைய தியானங்கள் எதுவாக இருக்கிறது, தியானங்கள் எதுவாக இருக்கிறது, இன்றைக்கி சினிமாவாக இருக்குதா இல்லை உலகமாக இருக்குதா இல்லை பாவத்தில் இருக்கிறீங்களா, இது மாதிரி தியானமாக இருந்தால் ரொம்ப கடினம். இன்றைக்கு வெளியே தான் நீங்கள் பாடலாம், நீ அபிஷேகத்தில் இருந்து பாட முடியாது. இன்றைக்கு அதான் நான் சொல்லுது, அபிஷேகம்னா அதுதான் அபிஷேகம் கிருபை. உங்களோட எண்ணங்கள் எதுவாக இருக்கிறது, உங்கள் எண்ணங்கள் எப்போ பார்த்தாலும் அது அது சினிமா பாடலே வாயில் இருந்தால் என்ன வரும் உங்களுக்கு, ஒன்றும் வராது.
1: ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, அதாவது தேவனோடு நாம் ஒன்று இருக்க
0: ஒன்று இருக்கணும்,
1: ஒன்று இருக்கும் பொழுது நான் அபிஷேகமும் கிருபையும் வெளிப்படும்.
0: இப்போ அந்த ஏனோக்கு கர்த்தருடைய சஞ்சரித்தான் இருக்குது, நோவா கர்த்தருடைய வாசம் செஞ்சான்னு இருக்குது. இதெல்லாம் அந்த பரிசுத்தாவியானவரு கூட நம்ம இருக்கிற அந்த உறவுமுறை அந்த ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட், அந்த அவரோடு கூட இணைந்து காணப்படுறது தான் இதில் தெரிகிறது. அந்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமான காரியம் அந்த காரியத்தில்.
1: இப்போ ஐயா நீங்கள் தாவீதை பற்றி சொன்னீங்க, ஒருவேளை தாவீது இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் சங்கீதங்களுக்கு என்ன மாதிரி டியூன் போட்டிருப்பாரு, நீங்கள் 6/8 யூஸ் பண்ணியிருப்பாரா இல்லை 3/4 யூஸ் பண்ணியிருப்பாரா?
0: அவர் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டார், 6/8லாம் நம்மதையா 6/8ல பாடிக்கொண்டிருக்கிறோம், 6/8லாம் யூஸ் பண்ணியே இருக்க மாட்டார் அவர். அவர் அவங்க அவங்க சாங்ஸ்லாம் அற்புதமான சாங்ஸ், ரொம்ப அருமையான பாடல்கள் அந்த சங்கீதம்லாம், அவர் எழுதின சங்கீதம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கார். நினைக்கும் பொழுது பாருங்கள், சூரிய சந்திரரே கர்த்தரை பாடுங்கிறார், சூரியனுக்கு போகிறாரு, நம்ம பார்க்கறதில்ல என்னடா சூரியன் இவ்வளோ வெளிச்சமாக இவ்வளோ என்ன ஒரே அனலாக இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். அவர் வாயிலிருந்து அது வரலீங்களே, சூரிய சந்திரரே கத்திர துதியுங்கள், அக்னியை கல்மழையை கத்திர துதியுங்கள் அப்படின்ட்டு வானெல்லாம் புகழ்ந்து அப்படியே புகழ்ந்து புகழ்ந்தே அவர் எல்லாத்தையும் கல்மழையை அக்னியை அது இதெல்லாம் சொல்லிட்டு தண்ணியில் இருக்கிற அந்த ஆழங்களை மச்சங்களே காட்டு மிருகங்களை நாட்டு மிருகங்களை அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் சுவாசம் உள்ள யாவும் கத்திர துதிப்பதாக. சுவாசனா மனுஷனுக்கு இந்த மூச்சு இருக்கிறவங்க எல்லாரும் கத்திர துதிங்கன்றாரு. இன்றைக்கி பாருங்கள் இப்போ நம்ம சபைக்குள்ளே போகிறோம், எத்தனை பேர் கத்திர துதிக்கிறாங்க, பெசாமல் எழுந்து நிற்போம்னா பெசாமல் நிற்பது எழுந்து உட்காரனா எல்லாம் உட்காந்துக்கிறான், அவ்வளோதான். அவர் சொல்கிறார் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்றைக்கி அது மாதிரி இருக்கா, இன்றைக்கி கர்த்தரை துதிப்பது இல்லை. அப்போ நம்ம எல்லோரும் எழுப்பணும், பிள்ளைகளாம் எழும்பி கத்திரை துதிங்கன்னு சொன்னால் கத்திரை துதித்து பாடுறதில் ஒரு கூட்டம் எழுப்பணும் யா இன்றைக்கி.
1: ஐயா இப்போ அடுத்தது வாலிபர்கள் கேட்குற ஒரு பெரிய கேள்வி, இப்போ ஆராதனைன்னு வரும்பொழுது ஸ்லோ சாங்ஸ் தான் பண்ணணுமா? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், நான் எழுதும் பொழுது இப்படி யோசித்தேனே. இப்போது வேகமான பாடல்களை வைத்து தேவனை ஆராதிக்க முடியாதா?
0: இப்போ ஆராதனை என்பதையா முதல்ல கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை துதிப்பது. துதிப்பாடல்கள் அநேக பாடல் இருக்குது, நிறைய சாங்ஸ் இருக்குது, துயாதி தூயவரே, துதித்து பாடுகிற பாத்திரமே, துதி எடுத்தால் சாதனை ஓடுவான், இப்படி பல பல சாங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உண்மை பாடாமல் இந்த சாங்ஸ்லாம் நல்லா அற்புதமான பாடல். இந்த பாடல்லாம் நீங்கள் கண்ணை திறந்துட்டு நல்லா கையடித்து நல்லா பாடுற பாடல் இந்த துதி பாடல், இல்லை உட்காந்துட்டு பாடினா நல்ல துதி பாடல். முதல்ல இந்த துதி, இரண்டாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுறது, கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றிகளை இருக்கிறோம், நன்றி பலி இந்த பாடல், நன்றி பலி நன்றி பலி நான் நித்த நித்தம் நான் நினைத்து பாட அந்த அந்த அந்த அந்த அந்த பாடல், நன்றியால் துதிப்பாடு, இதெல்லாம் அநேக பாடல் இருக்குது. நன்றி நன்றி சொல்லி பாடுற பாடல் இந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக பாடுற பாடல் தான். நன்றி நன்றினு கத்தக்கூடாது. இப்போ நான் வேலை இல்லாமல் இருந்தேன், 7 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன், ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார், அவரை பார்க்க நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், போன உடனே ஐயா ரொம்ப நன்றி வாங்க வாங்க வாங்க அப்படியே அப்படியே சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் எந்த பிள்ளைகளுமே. அவர் எடுத்து போன ஆப்பிள்லாம் கொண்டு போய் மெதுவாக வச்சுட்டு ஐயா ரொம்ப நன்றியா, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோம்,
1: நிச்சயமாக
0: அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்த்தரை பார்த்தோன்னா என்ன எவ்வளோ நன்மை செய்திருக்கிற கர்த்தர் நமக்கு, அற்புத நன்மையிலே சேர்ந்திருக்கிறாரு. இப்போ நீ உட்காந்து பேசுவதே அவர் கிருபை தானே, அவர் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா உட்காந்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்கள், நன்றின்னு சொல்வது அந்த ஃபாதர் எழுதினா இருப்பாருங்க. என்ன என்ன எந்த பாடல் ஆ?

0: இது முடிஞ்சதுங்களா? இப்போ நன்றி வர பாருங்க. நன்றி உமக்கு, நன்றி நன்றி உமக்கு நன்றி. இந்த இடத்துல தான் நன்றியை வைக்கணும். ரொம்ப சத்தம் போட்டு கத்தி கலாட்டா பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நன்றி. நீ எவ்வளோ பேர் இப்படி பாடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. ஏன் இன்னைக்கு ஆராதனை பல சிக்கல் வந்துடும். அதனால தான் மூணாவது கர்த்தரை குறித்த பாடல், கர்த்தரை குறித்த பாடலில் கர்த்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த குணாதிசயங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர்,
1: சுபாவங்கள்,
0: அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என்னுடைய பாடல் இது.

0: இன்னொரு
1: சிக்கல், பாஸ்டர் வந்து 15 நிமிஷம் கொடுத்திருப்பாரு, பிரதர் வில்சன் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி,
0: அதெல்லாம் சில சில நேரங்களில் நம்ம சுருக்கிக் கொள்ளணும். அதாவது நம்ம நம்ம நம்ம சபன் வைங்க, நம்மளால ஒரு ஒரு மணி நேரம் ஆராதனை நடத்துவேன், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆராதனை, ஒரு மணி நேரமாச்சும் ஆராதனை. ஏன் ஆராதனை நடத்த முடியலங்கிறது, நீங்க சபைகளில் இந்த பிரிச்சிடுறாங்க இல்லைங்களா, ஒன்னுலேருந்து இந்த 6-7 இந்த சர்வீஸு, 7-8 இந்த சர்வீஸு, 8-9 ஒரு மணி நேரம்லாம் சர்வீஸ் வைக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல எனக்கு. 1.5 மணி நேரத்தை சர்வீஸ் முடிச்சிடுறாங்க, அது எப்படின்னு தெரியல. அது மக்களுடைய அந்த காரியத்தினால அப்படி வைக்கிறாங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது இந்த இந்த இந்த நாட்களில்.
1: சரி பையன், நீங்கள் 3 காரியங்கள் சொன்னீங்க, இதுக்கு மேலே என்ன இருக்கு?
0: அதான் இது, இந்த துதிப்பது, கத்தரை நன்றி சொல்வது, குணாதிசனை சொல்லி பாடுவது, 4வது அபிஷேக பாடல்கள். அபிஷேக பாடல்
1: என்ன மாதிரி?
0: ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா, இந்த பாடல். அப்புறம் பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, இப்படி பாடல்கள் அநேக பாடலாம் இருக்கு. அப்புறம் இந்த இந்த பாடலம், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அந்த பாடல். அப்புறம் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே, இந்த பாடல் அருமையான பாடல். இந்த பாடலாம் எடுத்து பாடும்போது அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் வர்ஷிப்ஸ் வந்து வர்ஷிப்புக்கு இந்த பாடல்லாம் இந்த இந்த 4 விதமாக அதை பிரிச்சுட்டா, நீங்கள் 2 பாடல் கூட பாடுங்க, துதி பாடல் 2 பாடல், நன்றி சொல்ல பாடல் 1 பாடல், அப்புறம் இந்த குணாதிசனை சொல்லி பாடுற பாடல் ஒரு 2-3 பாடல்கள், இது மாதிரி வல்லமை இந்த மாதிரி பாடலாம், ஒரு 1/2 hour முடிச்சிடலாம், ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லாயிருக்கும், நல்லா அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு குயர் ஒன்று வச்சுக்கணும், ஒரு சபையில் ஒரு குயர் இருக்கணும், குயர் இருக்கணும். அதான் ஐயா, சபையில் கொடுத்து நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறாரு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது, 2 தீமோத்தேயு 4:5, நீயோ மன தெளிவுள்ளவனாக இரு. என்னது? நீயோ மனசில் தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சிவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. முதல்ல என்ன சொல்கிறாரு, மனசு நல்லா நம்ம அந்த சிந்தனைலாம் நம்மலாம் எடுத்து போட்டு, நம்முடைய சிந்தனைலாம் எடுத்து எல்லாம் கழுவி போட்டுட்டு நல்லா தெளிவாக வச்சுக்கொண்டா அற்புதமாக நடத்தலாம் ஊழியங்களை. எந்த ஊழியம் இருந்தாலும் சரியா, எந்த ஊழியம் இருந்தாலும் சரி, அற்புதமாக நடத்திட்டு போகலாம். நல்லா தெளிவு இருக்கணும் மனசில், நீ ஓடிட்டே இருக்கலாம் கடத்திருக்கால, உங்கள் ஜீவன் வர நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம்.
1: தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1:7 தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு
0: பயமுள்ள தெளிந்த புத்தியில் ஆவி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் அதெல்லாம்.
1: ஏன்னா நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. நான் எப்போதுமே சொல்றது, தொடர மனம் உண்டு ஆனா நேரம் இல்லை.
0: சரிங்க,
1: நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: எதை எதை குறித்தையா? இப்ப இந்த நாட்கள்ல அநேகர் வந்துட்டாங்க பாடுவதற்கு, இன்னும் எழும்புங்க நான் சொல்றேன், பாடலை உற்சாகப்படுத்துறேன், பிள்ளைகளை வாலிபர்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தருடைய பக்கமாக நீங்கள் நில்லுங்கள், அபிஷேகத்தில் கர்த்தருடைய வல்லமையில் கர்த்தருடைய கிருபையில் நில்லுங்கள். 3வது, உங்களுக்குள்ளே உலகம் எந்த காரணத்தினும் வரக்கூடாது. உலகம், இந்த உலகத்தை சபைக்குள்ளவோ உங்களுக்குள்ளவோ கொண்டு வராதிங்க. அதான் என்னுடைய மெயின் அறிவுரையாக நான் சொல்லுவது பிள்ளைகளுக்கு. 2வது, ஊழியத்தில் எல்லாரும் வரணும். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது நமக்கு, எப்போ கர்த்தர் வருவாரு தெரியல, நாளுக்காக எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளே இருந்து கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பை எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாக கிறிஸ்துவ நோக்கி நமக்கு நியமிக்கிட்ட பாதையில் பொறுமையோடு ஓடக்கூடும். இந்த இந்த ஓட்டம் வந்து டபால் டுபால் தட்டுப்புட்டு தடாபுடா அப்புறம் அடிச்சுக்கிடிச்சு 2 நாளில் போவது கிடையாது. எனக்கு 52 ஆகிறது. இந்த 52 இதே குருசுக்குள்ளே இருக்கிறேன். இன்னும் 104-150 எனக்கு வாழ்ந்தால் கூட இதே குருசுக்குள்ளே நிற்பேன்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. பொறுமையோடு ஓடுற ஓட்டம் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே நீங்கள் பொறுமையாக ஓடுங்க, கர்த்தருக்காக எழும்புங்க, எல்லாரும் எழும்பி பிரகாசிங்கள்.
1: நம்ம முடிக்கும் என்பதாக நம்முடைய நேர்களுக்கு ஒரு ஜெபத்தை நீங்கள் சந்தோஷம்.
0: நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கா நன்றி அப்பா. இப்பொழுதும் இப்படி பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. என்னோட பாடல்களே நீங்கள் இருந்தீங்க அப்பா. நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், அதே நீங்கள் கேட்டீங்க. எல்லா காரியத்திலையும் நீங்கள் கூட இருந்த முடியாது. நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா என்னோட இன்பம் எஃப்எம் நேர்களுக்கான ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய கரம்ப்பா, உங்களுடைய உன்னத கரம் வந்து தொடட்டு ராஜா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்பா உங்களுடைய நினைவுகள் ஒரு நாளும் மாறாதது. நீ சொன்னீர், நான் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி. அப்பா பா பா பா என்னென்ன மாறாதான் இருக்க முடியாது. நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறுக்கிறப்பா. நீ உன்னை நினைத்தால் அவனை ஆசீர்வதிக்காமல் விடுவது கிடையாது. ஆபிரகாமனை ஆசீர்வதிக்கீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர், யாக்கோபை ஆசீர்வதித்தீர், தாவீதை ஆசீர்வதித்தீர், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உண்மையானால் அப்பா எங்களுடைய பிள்ளைகளை கூட நீ ஆசீர்வதிக்கணும்ப்பா. இன்னைக்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்தில் நிரப்புங்கப்பா, பலப்படுத்துங்கள. உடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க ராஜா. ரீக்கத்தலரப்பா பலப்படுத்தி கிருபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்க. இந்த இன்பம் எஃப்எம் நடத்துகிற ஐயா அவர்களுக்காக நான் வருகிறேனப்பா. அவளை கூட குடும்பமாக அவளை ஆஸ்வதித்து பலப்படுத்தி கிருபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் செய்கிற இந்த காரியங்களில் இன்னும் பலப்படுத்துங்க. அவள் கேட்கிற தேவைகளை ஏராளமாப்பா, தேவைகளை ஏராளமாக இருக்கிறது. அதை சந்திக்க பலனை கொடுங்க அவர்களுக்கு. தேவையெல்லாம் சந்திக்க பலனை கொடுங்கப்பா. ரீக்கத்தலரப்பா தேவையெல்லாம் சந்திங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் கூட இருந்தும் ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களை மட்டும் நடத்தினீங்களே, அதுக்கான நன்றியை ஸ்தோத்திரமே எடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. அருமையாக வாசித்த இந்த பிள்ளைகளாக கூட நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. பல பார்த்து ஜெய்பால் ஐயாக்கா நான் ஜெபிக்கிற கீபோர்டு வாசித்தவர், தம்பி பாக்யராஜ் பேட் வாசித்த பாக்யராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்வதித்து பலப்படுத்துங்கள் ஐயா. எங்களோடு இணைந்து இருக்கிற என்னோடய பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரேச்சல் அனிதா என்னோட பாடின பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆஸ்வதிங்க அப்பா. என் மனைவிக்கா நன்றி, ஐயாவோட மனைவிக்கா நன்றி. பலப்படுத்தி ஆஸ்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பின் பரலோக பிதாவே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அன்புரே எங்கள் அன்பு ஐயா கேஸ் பாஸ்டர் கேஸ் வில்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனத்திலும் சுகவீனத்திலும் உம்முடைய கரம் அவரை தாங்கினதற்காக நன்றி. இந்த வேளையில விசேஷமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பூரண சுகம் அவருடைய சரீரம் முழுவதும் வெளிப்படுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமையை, விடுதலையை, சுகத்தை நாங்கள் அனுப்பி ஜெபிக்கிறோம். ஓமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தாசன் மூலமாக அநேக பாடல்களை நீர் தந்துள்ளீர் ஐயா. தொடர்ந்து இந்த ஊழியங்கள் தொடரும்படியாய் உம்முடைய அன்பு தாசனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தையும் சுகத்தையும் கூட்டி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இன்னும் அநேக பாடல்களை தருவீராக, இன்னும் அநேக பாடல்களை வெளிக்கொண்டு வருவீராக. உம்முடைய கரங்களில் அவரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஐயா இன்றைக்கும் உங்க நேரத்தை எடுத்து நீங்க வந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஸோ இயேசுவை இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சோ மச். அன்பு நேயர்களை, இதுவரை இணைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கும் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், நம்மோடு இடைப்படப் போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் விஜயன் ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான தேவ மனிதன், ஆராதனை வீரர், வார்த்தையை விவரித்து சொல்லுபவர். இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அதனால் நேரத்தை தாழ்த்தாமல் அவரிடத்தில் நான் கொடுக்குறேன். ஒரு வர்ஷிப்பில் பாஸ்டர் விஜயன் நம்மை நடத்தப் போகிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து இணைந்திருந்தாலும் சரி, அப்படியே நம்ம எல்லாரும் இருதயங்களை இணைத்து ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓவர் டு பாஸ்டர் விஜயன்.
1: ஹாலேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. ஹாலேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஊரில் வாசம் பண்ணுகிறார். அவர் நல்லவர். அவர் நல்லவர். அப்படியே இருக்கிற இடத்துல, அமர்ந்த இடத்துல, எங்கெல்லாம் நீங்கள் நின்று கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, பணி செய்து கொண்டு கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல நம்மெல்லாம் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ, worship you, daddy. Hallelujah. Thank you. Thank you, Jesus. நீ நல்லவர்.

நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது? அவர் வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது? அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. உங்க வாழ்க்கையில் அது பெரிய காரியத்தை செய்ய போகிறது. அவர் பரிசுத்தர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார், அவர் நம்மளை போல மனிதன் அல்ல, அவர் நம்மளை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டவர், பேர் வைத்து அழைத்தவர். அவரை நோக்கி பார்க்கலாமா?

மாத்திரமே. எங்க கண்ணீரை பார்க்கிறவர் அல்ல, எங்க கண்ணீரை துடைப்பவர், எங்களை ஒவ்வொரு நாள் உற்சாகப்படுத்துகிறவர். நாங்க சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் புதிய பலனை தந்து வார்த்தையை கொடுத்து எங்களை ஆண்டவரை உன்னதத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு அழகுள்ளவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், என்னோட சேர்ந்து இல்லாமே வாய்களத்தில் நன்றி ஆண்டவரே.

Oh, we worship you. Hallelujah. Be karangale tatti andavare magiyapaduthuvoma. Hallelujah. We praise you, Father. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Yesu nammude kanmalai. Hallelujah. அவர் நம்மளை கண்மலை மேலே வைத்து அழகு பார்க்கிறவர். அவரே நம்முடைய கண்மலை. அவரை நோக்கி பார்க்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம், பாட போகிறோம். அவரை என்னோடு சேர்ந்து உயர்த்தி அவரை பாடுவோமா? ஹாலெலூயா. இந்த கண்மலையானவரே, ஹாலெலூயா, என்னை காக்கும் தெய்வமே, ஹாலெலூயா. வி ப்ரைஸ் யூ ஃபாதர், வி ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ ஜீசஸ். ஹாலெலூயா. ஆமென், ஆமென். தேங்க் யூ டாடி. ஓ, மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம். ஹாலெலூயா. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இருக்கிற இடத்துல அப்படி கையை உயர்த்தி ஆண்டவரை பாடி மகிழ்ந்து அவரை உயர்த்துவோமா?

சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் தங்கியிருக்கிறவர். ஹல்லேலூய, சர்வ வல்லவர் நிழலில் தங்கியிருக்கிறார். ஆமென். அவருடைய சேற்றின் கீழே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், பொருளாதாரத்தின் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம்.

இந்த நாளை நாம் ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு ஆரம்பிப்போமா? அவர் எத்தனை நன்மைகள் கடந்து வந்து பாதைகளை திரும்பி பார்க்கலாமா? நம்மளை அவ்வளோ ஆண்டவர் இன்னும் மடிந்து போகாதபடி இன்னும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். There is a purpose and there is a plan behind your life. நம்முடைய வாழ்க்கைகளுக்கு பின்புதான் தேவனுடைய முகாந்திரம் ஒன்று இருக்கிறது. நன்றி சொல்லி இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போமா? Hallelujah, we praise you. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வயசு அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus.

0: நன்றி ஆண்டவரே. Thank you Jesus.
1: Amen, amen. Thank you, thank you. ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேளை. ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை நீங்கள் வரப்போகிற காரியங்களை குறித்து திகைத்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தில் நான் என்ன செய்வேன், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன். அதற்கு முன்பு உள்ள வசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஸோ கர்த்தர் நம் கரத்தை பிடித்து நடத்துகிறது மட்டும் இல்லை, நமக்கு முன்பாகவும் போகிறார். எதற்காக? மூடப்பட்ட வாசல்களை திறக்க. பாருங்கள், அவர் நமக்கு முன்னாடி போய் திறந்து வைக்கிறாராம். நீங்களும் நானும் எவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்களேன். சென்னையில் சில பெரிய ஹோட்டல்களுக்கு போகும்போது கதவை திறக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்னே போய் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். இதுவரை எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் இதுக்கு மேலே இந்த நாளுக்கு பின்பு உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், காரியங்களை லகுவாக்குவார், திறந்து வைப்பார், வாசல்களை திறந்து வைப்பார், நம்முடைய வலது கையை பிடித்து நடத்துவார், நமக்கு முன்னே சென்று பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆகவே கலங்காதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். நம்ம தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள் செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக, ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் நம்ம எல்லாருக்காகவும். வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் வித் அஸ். இன்றைக்கு ஒரு விசேஷ நண்பர் நம்முடன் இருக்கிறார், அவருடன் நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் நமக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. விசுவாசம் எப்பொழுதுமே எழுச்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதில் தேவன் பிரியப்படுவது இல்லை. ஸோ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நாம் கேள்விப்படும் பொழுது நாம் உற்சாகப்படுகிறோம். உங்களில் அநேகர் எங்களுக்கு அதை இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, இன்றைக்கு சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களோடு இணைந்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அனுதினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்பம் எஃப்எம்ஐ கேட்கிறவர்கள், குடும்பத்தினர், இன்பம் எஃப்எம்ஐ தாங்குகிறவர்கள், இதில் நிகழ்ச்சிகளை செய்கிறவர்கள் என்று ஒவ்வொருவருக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறவர் ஒரு சிறந்த கால் பந்தாட்ட வீரர், ஒரு சாம்பியன். அவருடைய பெயர் அலெக்ஸ். ப்ரைஸ் தி லார்ட்.
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபை.
0: ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு இன்பம் எஃப்எம் நேயர்களோடு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ததை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. ஸோ உலகம் எங்கிலும் இருந்து இன்றைக்கு நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ ஃபார் இன்விட்டிங்.
0: எஸ் எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே, என்ன மாதிரி பின்னணி? இன்றைக்கி உங்களை இப்படி கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, இப்படி மற்றவங்கெல்லாம் ஒரு பெரிய சாம்பியன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு ஏற்படுது? நீங்கள் சின்னதுலேருந்தே இப்படி தான் எல்லோரும் உங்களை கொண்டாடினாங்களா? எப்படிப்பட்ட பின்னணி?
1: நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப ஒரு ஃபுட்பால் ஃபேமிலின்னு தான் சொல்லுவேன். வீட்டில் எல்லாருமே ஃபுட்பால். அவன் அப்பாவில் இருந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர். நான் வந்து செவப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், அந்த ஒரு இடத்துல இருந்து வரேன். அந்த செவப்பேட்டை அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்பால், கபடி, வாலிபால், ரொம்ப ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஒரு வித்தவுட் கோச்சிங், எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் அவங்களாவே டெவலப் பண்ணி வர ஒரு இடம் தான் அந்த செவப்பேட்டை ஏரியா. அந்த இடத்துலேருந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்பாவோட.
0: எப்படி? ஏன்னா பொதுவாக வந்து இப்போ நம்ம வெளிநாட்டிலெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் இருக்கும், அந்த கோச்சுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதாவது நாம கற்றுக்கொள்வதற்கும் ஒரு கோச் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லைண்ணா, அது கண்டிப்பாக முடியாது. வித்தவுட் கோச் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் சொல்கிற இடம் வந்து ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன ஒரு ஊருன்றதுனால அங்கே ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி சீனியர்ஸ் கைட் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் இருக்கவங்க ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸ் மூலமாக எவ்ரி வீக் விளையாடுவாங்க.
0: ஸோ கோச்ன்ற ஒரு லேபிள் இல்லைனாலும் ஏதோ ஒரு கோச் உங்களுக்கு இருந்திருக்கிறாங்க.
1: கண்டிப்பாங்க.
0: சொல்லுங்கள்.
1: தொடர்ந்து அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பா விளையாண்டாங்க, மார்னிங் 6:00 கிரவுண்ட் போயிடுவாங்க சண்டேனா. அப்பா வந்து ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன்தான். அம்மா வந்து ஃபுல்லாக ஃபேத், அம்மா வந்து ஃபுல்லாக ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலேருந்தா வந்தவங்க. காலையில் 6:00 சண்டே. அப்பா வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் மேன். நான் பார்த்து வளர்ந்ததுனால, நான் கற்றுக்கல, அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். 6:00 கரெக்டாக இருப்பார். நெயில்ஸ் கட் பண்ணியிருப்பார், ஹேர் கட் பண்ணியிருப்பார். தேவையில்லாமல் நெயில்ஸ் ஹேர்லாம் வளர்க்க மாட்டார். கிரவுண்ட்லேயே ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஃபுல் கிட் இருக்கும். அவங்க கூட இருந்த எல்லாரும் பிளேயர்ஸும் ஃபோட்டோ இருக்குது. 1978
0: ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபுட்பால், அதாவது சாக்கர்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னலி, யூகேலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி இது இருக்குது, ஹூலிகன்ஸ். அதாவது பெரிய போராட்டம், பெரிய கலாட்டா எங்கே நடக்கும்னா சாக்கர் மேட்சஸ் தான். பட் உங்கள் அப்பா வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காருன்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
1: கண்டிப்பாகவே அவங்க கூட இருந்த ஒரு 4-5 சீன்ஸ். ஆனால் இப்போதைக்கு அவங்களோட சூழ்நிலை எல்லாமே வளர வளர அவங்க எல்லாம் வந்து ஆப்போசிட்டாக மாறி போயிட்டாங்க. ஆனால் அந்த நாளில் சீனியர்ஸ் வந்து அப்படி இருந்தாங்க. 19 கிட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து உண்மையாகவும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இப்போ இல்லை. அப்போ பார்த்து வளர்ந்ததுனால அந்த டிசிப்ளின் அப்படியே வளர்ந்து வந்தேன்.
0: ஏன்னா ஃபுட்பால்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மற்ற கேம்ஸை விட ஆப்போனண்ட்டை வந்து ஃபிசிக்கலாக தாக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு. காலில் அடிச்சிருவாங்க, ஷோல்டரில் இது பண்ணுவாங்க, பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம இப்போது ஃபீஃபா சீசன் மேட்ச் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். பட் இப்போ அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு இமீடியட்டாக, ஃபவுல் இந்த மாதிரியெல்லாம் இல்லையா? ஸோ எப்படி இப்படி ஒரு இந்த ஒரு கேமில் எப்படி இப்படி ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க முடியும்? ஒரு ஒரு ப்ராப்பர் மைண்டோடு எப்படி விளையாட முடியும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் கேமை பொறுத்த வரைக்கும். அன்ஸ்போர்ட்மேன் பிஹேவியர் ரூல்ஸ் வந்து மொத்தம் நிறைய இருக்குது. ரூல்ஸ் பற்றி பேசுனீங்க, இப்போ ரூல்ஸ் பற்றி பேசுனதுனால அதை பேச வேண்டியதாக இருக்குது. 17 லாஸ் இருக்குது நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு, இது அந்த மாதிரி
0: தெரியாது. ஏன்னா இப்போ வண்டி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா பல ரூல்ஸ் இருக்குது, யாருக்குமே தெரியாது. மேட்சை என்ஜாய் பண்ணி அல்லது கேம் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அந்த லாஸ் முக்கியம்னு நினைக்கிறீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக நான் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபுட்பாலில் லாஸ் இருக்க மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேயும் லாஸ் நிறைய இருக்குது. அது வந்து 10 கட்டலையாக இருந்து 2 கட்டலையாக மாதிரி நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற அது ஃபுட்பாலில் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இப்போது டே எவ்ரி இயர் வந்து இந்த ஐஎஃப்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் போர்டு, அந்த ஐஎஃப்ஏபி தான் வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஃபிஃபாக்கும் இந்த ஐஎஃப்ஏபிக்கும் நிறைய பேருக்கு இந்த ஐஎஃப்ஏபினா என்னென்னு தெரியாது. இப்போ இது எனக்கூட நான் விளையாட்டு வரும்போது எனக்கு தெரியாது. இப்போ நான் அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் படித்து ரூல்ஸ் படித்து அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன்.
0: ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் கேமில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் கேம் விளையாடும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து ஹாக்கி விளையாடி ஸ்கூல்லலாம் ஹாக்கி விளையாடினேன், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஃபுல் பேக், அதாவது ஃபுல் பேக்னா டிஃபென்ஸ். கேம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பாலை எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் தான் டிஃபெண்ட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீ டேக்கிள் பண்ண முடியலன்னா காலில் ஸ்டிக்கை வச்சு அடிச்சிரு. இது நான் சொல்லக்கூடாது பட் சொல்லி கொடுத்த ஒரு இது. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இப்போ நம்ம டிசிப்ளின்டாக ப்ராப்பராக விளையாடும் பொழுது கேம் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக வின் பண்ண முடியும். நான் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் விளையாடியே ஆகணும். நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேர் ஹியூமன் பீயிங். இப்போ நம்ம நார்மலாக உட்காந்துருக்கிறதுக்கும் நம்மளோட பெஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நார்மலாக இருக்கும், மாட்ரேட் லெவலில் இருக்கும். அது நீங்கள் கேம் டைமில் நீங்கள் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எனக்கு ஒரு இன்ஜுரி இங்கே ஆச்சு, இந்த பிளட் சர்க்குலேஷன் அதை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். இங்கே ஹெட்டிங் பண்ண ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் அண்ணாமலையில் நடக்குது. அந்த பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, ஹெட் பண்ணி ஆப்போனன்ட் பிளேயரோட ஹெட்டில் நான் முட்டினதுனால இங்கே அந்த பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ வேகமாக அந்த பிளட் இருக்கும்.
0: அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருடைய தலையில் முட்டினேன். நீங்கள்
1: அவரோட தலையிலையும் கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த பர்ஸ்ட் அந்த ஓப்பன் ஆகிட்டு பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிட்டு அந்த ஸ்வெல்லிங் தாங்க முடியாமல் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மேட்சை வின் பண்ணி நாங்கள் டெஸ்டிமனி ப்ரேயர் பண்ணுறோம். நானும் அந்த அண்ணன் கோல் கீப்பர் வந்து அருண் அண்ணன் சொல்லி ஒருத்தர், நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம் மேட்ச்சுக்கு முன்னாடி. இந்த மாதிரி மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஒயன்சி காலேஜ் வந்து நாங்கள் வின் பண்ணுறோம். நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன் அப்போ ஃபைனல் நடக்கும்.
0: நீங்கள் ஹெட் பண்ணி இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லும் போது எனக்கு இந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஃப்ரெஞ்சு பிளேயர் ஜிடேன், அவர் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை தலையில் ஹெட் பண்ணியே செஸ்ல அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆப்போனண்ட் இவர் பாட்டுக்கு நடந்து வர்றார். ஒருவேளை நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னு எடுத்துக்கலாமா?
1: இல்லைண்ணா, அதோட என்னோடய டெக்னிக்கல் ப்ராப்ளம். நான் வந்து ஹெட்டிங் பண்ணும்போது எப்பவுமே ஒரு சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹை ஓப்பனாக இருக்கணும், கண்ணை திறந்து நம்ம பாலை வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பாலை மீட் பண்ணுற இடம் ஃபோர்ஹெட், அந்த ஃபோர்ஹெட்டில் பாலை மீட் பண்ணணும். இதில் வந்து நான் எதையுமே கொஞ்சம் நான் ஸ்லாக் அந்த ஒரு இடத்துல நான் தவறுதில் நான் பாலை வாட்ச் பண்ணல, கண்ணை மூடிட்டேன். இது எல்லாமே செகண்ட் ஆஃப் மேட்ச்சு, மேட்ச் 0-0 போயிட்டுருக்கு. நம்ம எதுவுமே நம்ம கரெக்டாக கிளியராக பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஃபுட்பால் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபஸ்ட்டு கேம். நம்ம அதை பெருமையாக சொல்லிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்ல்டு கப் நடக்குது, உலகத்திலே அதிகமான ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்க்குற ஒரு கேம். அந்த கேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம். மேட்ச் 0-0 போயிட்டுருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜிடேன் வந்து டாப் கிளாஸ் பிளேயர். அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆப்போனன்ட் பிளேயரை முற்ற அளவுக்கு அவருக்கு கோவம் வந்திருக்கு அப்படின்னா, மேட்சை வின் பண்ணுன்ற ஒரு விஷயம் அவரோட பர்சனல் லைஃப், அவரோட பர்சனல் ஒரு ஃபீலிங்கில் அவரோட காரியத்தை பேசும்பொழுது அவருக்கு கோபம் எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒரு காரியம்.
0: ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. ஃபுட்பால் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேரடோனா இவங்கெல்லாம். பட் ஜிடேன் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கம்போஸ்டு பிளேயர். அவர் அப்படி பண்ணது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நமக்கு கோச் வந்து ரொம்ப முக்கியம். கேமில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நம்ம கைட் பண்ணுற கோச் அல்லது மென்டர் எப்படி சொல்லலாம், நம்மை வழி நடத்துகிறவர்கள் நமக்கு மிக அவசியம். இந்த இடத்துல நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், கோச்சுன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிள், த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை ஒரு பெரிய கோச். என்ன சொல்கிறீங்க?
1: உண்மையாக தானே, நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை அந்த பர்சனல் லைஃப்பில் நம்மளை அந்த வழி நடத்துகிறாரு. அந்த ஃபுட்பாலில் நம்ம எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரி பைபிளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு ரூல்ஸையும் பிரேக் பண்ணாமல், தட் மீன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா ஸ்மூத்தாக நம்ம கடந்து போக முடியும்.
0: அதே மாதிரி இந்த ரூல்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் மனநிலை மாறணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ரூல்ஸ், கேம் ரூல்ஸ், இதெல்லாம் வித்தியாசம். பட் தேவன் வந்து ஒரு ரூலாக கொடுக்கல, ஒரு ஒரு போதனையாக, அதாவது இந்த வழியில் போகாதப்பா, இந்த வழியில் பாம்பு வரும் அப்படின்னு சொல்கிறது போல தான். நீதிமொழிகள் பார்த்தா இப்படி நிறையா இருக்குது, நீ இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போ, இப்படி செய்யாத, இப்படி செய், இப்படி வந்து ஏன் சொல்கிறாருன்னா, ஏதோ நம்மளை அப்படியே வந்து கட்டி போட்ட மாதிரி வைக்கிறதுக்காகவோ, நம்மளுடைய சந்தோஷத்தை எடுக்கிறதுக்காகவோ அல்ல. தேவன் வந்து இப்படி போனால் இந்த முடிவு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குற விதத்தை மாற்றிக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்துக்கு விரோதமானவர், அவர் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறத தடை பண்ணுறாரு, ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, இப்படியெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் பொழுது நமக்கு தான் லாபம். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், டெலிபரேட்டாக ரூல்ஸை இது பண்ணுறது. நம்ம நான் சொன்ன மாதிரி எனக்கும் விளையாடும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, காலில் வந்து அடிச்சிரு. அதனால தான் ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா சாக்ஸ்குள்ளே ஷின் கார்ட் போடுவோம். ஃபுட்பாலில் போடுவீங்களான்னு தெரில, நல்லா திக்காக ஒரு ஷின் கார்ட் ஃபுட்பால்லையும் போடுறீங்க. ஆமாம், ஏன்னா எட்டி உதச்சிடலாம் பூட்டில். ஆமாம், அப்போ பாருங்கள், அதுக்கு மாறாக நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஸ்கில்ஸ் நம்ம இவ்வளோ போல், நம்ம பேசிக்ஸில் பேசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் இந்த சென்ஸ், நான் இப்போது பாசிங் வந்து நான் நிறைய இது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தேன். பாசிங் வந்து இட் இஸ் ஆல் அபவுட், பாசிங் இஸ் ஆல் அபவுட் ஃபுட்பால். பாசிங் மட்டும்தான் அதிகமாக 90% ஆஃப் ஃபுட்பால் பாசிங், பேசிக் பாசிங் தான். டீம் ஒர்க், பேசிக் பாசிங் எல்லாமே ஒத்துழைச்சி செஞ்சு பண்ணால் தான் அதை வின் பண்ண முடியும், அந்த மேட்சை வின் பண்ண முடியும். அந்த பேசிக் பாசிங்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற ஸ்கில்ஸ்லாம் அப்பப்போ நடக்கும். ஹெட்டிங் எப்போயாச்சும் ஒரு முறை நடக்கும், செஸ் ட்ராப் எப்போயாச்சும் ஒரு முறை நடக்கும், ஆனால் பாசிங் மட்டும்தான் 90% ஆஃப் த கேம் பாசிங் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம ரொம்ப இதுவாக இருப்போம். இந்த சின்ன விஷயம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபோ நம்மளோட பர்சனல் லைஃபோ ரொம்ப பாதிக்குமா அப்படின்றத வந்து பின்னாடி நம்மளுக்கு தெரியாது, என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ சின்ன விஷயத்தில் கூட நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றது நான் அதில் கற்றுக்கிட்டேன். நான் பாசிங் ரொம்ப பேசிக், அதே மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்பில் சின்ன விஷயத்தில் கூட நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அகெயின் என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. நாங்கள் ஹாக்கி விளையாடும் போது எங்கள் கோச் ஒரு கேத்தலிக் ஃபாதர், காலையில் 4 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும், குறைஞ்சது ஒரு 7 வரைக்குமாவது வெறும் ட்ரிப்ளிங் பாசிங் பாசிங் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ். அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து போனோம் திருப்பி வரணும், ரெண்டு பேர் பேர் பேரா. அப்போ விளங்கலை, ஏன்னா எல்லாரும் வந்து கேம் விளையாடணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் தான், ஆனால் அவர் அதை விடவே மாட்டார். கேம் விளையாடும் போது எப்படியாவது விளையாடிக்கிறான்னு அவர் போயிடுவார், பட் மொத்த நேரம் இருந்து கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்ப்பார் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ அந்த டீம் ஒர்க் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ, தானியல் தான் ஞாபகம் வந்தாங்க. டேனியல்னு நம்ம சொல்லுவோம். தானியலுக்கு எப்போ சவால் வந்தாலும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு 4 பேரை அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ அதுபோல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த டீம் ஒர்க் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து ஜெபிப்பது, நமக்கு ப்ரேய பார்ட்னர்ஸ், நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு அவசியம். ஒருவேளை நம்ம கேட்கிறவர்கள் எனக்கு அப்படி யாரும் இல்லையேன்னு நினச்சா அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், காட்லி ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு யோசிக்கிறீங்க?
1: நீங்கள் சொல்லும்போது ஆவிக்குரிய நண்பர்கள்னு சொல்லும்போது என்னோடய லைஃப்பில் 2 பேரும் என்னோடய வயசை விட்டு பெரியவங்க, என்னை விட பெரியவங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஃபுட்பாலில் நிறைய ஃபெயிலியர்ஸ், சொல்ல முடியாத நிறைய ஃபெயிலியர்ஸ்.
0: எனக்கு
1: நிறைய இப்போ சான்ஸ் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. லேல காலேஜில் நான் படித்தேன். லேல காலேஜில் வந்து ரொம்ப டஃப்பாக, ரொம்ப அப்போ நான் 2008 இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம், லேலா காலேஜ் டீம். நான் பி டீமில், நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அப்போ அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டால் இல்லை, நான் ஜென்ரலாக நான் ஜாயின் பண்ணி நான் டீம் ப்ராக்டிஸ் ரெகுலராக போவேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். 3:30 நான் எழுந்திருப்பேன் வீட்டிலேருந்து, 8:00 காலேஜ், ஆனால் நான் 6:00 காலேஜ் ரீச் பண்ணி ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு காலேஜ் போகணும், திரும்ப ஈவினிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணணும், திரும்ப நைட்டு வீட்டுக்கு 10:00 போவேன். இதே ரொட்டீன் தான், ரெஸ்ட்டே இருக்காது, நோ ரெஸ்ட். நான் டீமில் விளையாடணும்னு தெரியாது. எல்லா ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் மூலமாக வந்து ரொம்ப ஃபெட்அப் ஆகிட்டு, அப்போ தான் என்னோடய லைஃப்பில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நீங்கள் சொன்னீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி.
0: உண்மையில் ஏன்னா பாருங்கள், நீங்கள் சொல்லும் பொழுது 3:30 மணிக்கு வந்துச்சு அந்த டெடிக்கேஷன், இவ்வளவு டெடிகேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தோல்வி வரும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக நம்ம வந்து வி ஷுட் லேர்ன் டு அக்செப்ட் ஃபெயிலியர். இன்றைக்கு ஃபெயிலியர்ன்ற அந்த வார்த்தை வந்து பிடிக்காத வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் நம்ம வந்து ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
0: ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கான்ட்ரடிக்டரியாக இருக்குல்ல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ நீங்கள் பண்ணதே வின் பண்ண தான்.
1: கண்டிப்பாக
0: ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும் பொழுது அது எப்படி சரியாகும்? ஏன்னா நீங்கள் தோற்கணுன்றதுக்காக அவ்வளோ பண்ணலையே.
1: உண்மைதான், தோற்கணுன்றதுக்காக நம்ம பண்ணுறதே கிடையாது. இப்போது எப்படி எதனால் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், வித்தவுட் ஃபெயிலியர் வி கான்ட் லேர்ன் எனி திங். இப்போது சக்ஸஸ் வந்து இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வேர்ல்ட் கப் நடக்குது. இந்த ஃபோர் இயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு கண்ட்ரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளேயர்ஸ் செலெக்ஷன் அட்டன் பண்ணி வராங்க. ஆனால் வந்து கடைசியில் வின் பண்ண போகிறது எத்தனை டீம்? ஒரே டீம் மட்டும் தான், அந்த ஒரு டீம் மட்டும் தான். ஆனால் அந்த ஃபைனலில் தோக்குற டீம் வந்து அந்த ஃபைனல் ஃபெயிலியராக அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ மேட்ச்க்கு போகிற எல்லா மேட்சுமே வந்து அவங்க எல்லா டீமும் வின் பண்ணுறதே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் இன்றைக்கி நான் தோத்துட்டேன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து ஃபெட்டப் ஆகிட்டு நான் அதை திரும்ப அதை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்னை விட பெரிய ஒரு ஃபெயிலியர் பர்சன் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு இப்போ வளர்கிற பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான், அது ஒரு படிக்கற்கள் தான். எவ்வளோ தோக்குறோம் மேட்ச் செவன சைடு விளாடுவோம், எல்லாருக்கும் ஃபேமஸ் ஃபெமிலியரான ஒரு கேம் அது செவன சைடு. நிறைய செவன சைடு விளாடி தோற்று வரவங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க, நிறைய ஃபுட்பாலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் மீன்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கோ லைஃப்பில் தோற்று வரவங்க பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய நம்ம எடுத்துட்டோன்னா ஃபிலாசபர் இருப்பாங்க, நிறைய நம்ம நாட்டில் கூட நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க லைஃப் எடுத்து நம்ம பார்த்தோன்னா அவங்க பின்னாடி நிறைய தோல்விங்க தான் இருக்கும், நிறைய தோல்விங்க. அதுக்கப்புறம்
0: அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம மனதில் வந்து நிச்சயமாக வின் பண்ணணும் அப்படின்னா இருக்கணும், ஆனால் எதிர்பாராத விதமாக தோல்வி, அது எதிர்பாராத தோல்வி தான். யாரும் வந்து நம்ம தோற்றுருவோம் நினச்சா விளையாடவே மாட்டாங்க. ஸோ எதிர்பாராத தோல்வி வரும் பொழுது அதை மேற்கொள்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ணி என்ன எதனால் இதாச்சு, நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க.
1: நம்ம அதனால் நம்ம வின் பண்ண மாட்டோம், வின் பண்ண போகிறதில்லன்னு நான் சொல்ல வரல. எப்போ போனாலும் திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட கேம் வைஸ் சொல்கிறேன். எப்போ போனாலும் நம்ம திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ். ஓ, என்னோடய கோச் சொல்லுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் இஸ் அ ஃபைனல் மேட்ச் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு மேட்சும் அப்படிப்பட்ட அந்த டீம் லோகோ இருக்கும், அந்த டீமுக்கு லோகோவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதுக்கு மேலே இந்த டேலண்ட்டை கொடுத்த கடவுளுக்கு இந்த கேம் மூலமாக நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். உண்மையான ஒரு கேம் விதவுட் ஃபோல் கமிட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு கேம் விளையாடுறது மூலயமா உன்னோட டேலண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட டீம் கோச் சொல்லுவாங்க. ஸோ
0: இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாடுற டேலண்ட் இருந்தால் கடவுளுக்கு நீ என்ன பண்ண முடியும், நீ கடவுளுக்காக பாடு இப்படி சொல்லலாம். இல்லை நீ நல்ல ஒரு கை நிறைய சம்பளம் வாங்குற, கடவுளுக்காக என்ன பண்ணுற, ஆண்டவருக்கு இதை செய். இல்லை நீ நல்ல பேசுகிற, நீ ஆண்டவருக்காக வார்த்தை எடுத்து சொல். பட் கேமில் எப்படி ஆண்டவருக்காக நம்ம க்ளோரிஃபை பண்ண முடியும்? ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுமோ?
1: கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி. இது என்னன்னா, சென்னையில் நம்ம பார்த்தோம்னா இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆன் த ஃபீல்ட் ஆஃப் த ஃபீல்டு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர், தமிழ்நாட்டில் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர். அவுட் ஆஃப் த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இல்லாத கெட்ட பழக்கமே இருக்காது. இதை நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க, இதுதான் உண்மை. இது இதை மறுக்க முடியாது.
0: எப்படி அவங்களால விளையாட முடியுன்ற கேள்வி வரும்ல, ஸ்டாமினா அஃபெக்ட் ஆகும், ஓட முடியாது,
1: அது அவங்களுக்கும் தெரியும். நம்ம இப்போ பைபிளில் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம், ஆவிக்குரிய விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக அதுவும் போகிறோம். அது வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை வந்து தவிர்க்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அது ஆனாலும் அதை அவங்க செய்யணுன்ற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவாங்க. நிறைய மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய வாலிபுரத்தில் கூட நிறைய விஷயம் வரும், நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் பர்சனல் லைஃப்பில். அந்த ஒரு ஆஃப் த, நான் எப்படி சொல்ல வரேன்னா, க்ளோரிஃபை டு காட், எப்படி நம்ம கடவுளுக்கு இந்த மகிமை செலுத்தணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இப்படி தான் இருக்கணும். அந்த ஆஃப் ஃபீல்டில் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, ஆன் ஃபீல்டில் ரெண்டுமே. இப்போ நான் உலகத்துக்கு முன்பாக நல்ல வேஷம் போடுவேன், நல்லா பையனாக இருப்பேன், ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. அது க்ளோரிஃபை காட். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவேன், ஆனால் வெளியில் வந்து பார்த்தேன்னா ஆஃப் த ஃபீல்டு வந்து என்னோடய கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும், என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும், தென் ஹவு கேன் ஐ க்ளோரிஃபை காட், நான் கடவுளை வந்து நான் மகிமைப்படுத்தவே முடியாது.
0: ஆமாம், ஏன்னா உங்களை ஃபீல்டில் பார்க்குறவங்க ஒரு பெரிய ஸ்டாராக ரோல் மாடலாக பார்க்கும் பொழுது, உங்கள் கேரக்டர் வித்தியாசமாக மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு ஈஸியாக போயிடும். இவரே பண்ணுறாரு, இவர் இவ்வளோ நல்லா விளையாடுறாரு, நம்மளும் பண்ணால் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்ற ஒரு எண்ணம், ஒரு மாயையான எண்ணம் வர வாய்ப்பு உண்டு.
1: இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்லலை, கேரக்டர் வைஸ். ஐம் டாக்கிங் அபவுட் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். நல்லா விளையாடுற ஒரு பிளேயர், நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற பிளேயர், அந்த கடவுளுடைய கடவுள் அறிஞ்ச ஒரு மனுஷன் வெளியில் வந்து அவருடைய எல்லா அவருடைய கேரக்டர், அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது, அப்போ பார்க்குற விளையாட்டு வீரர்கள் யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது, இவர் தான்ப்பா அவர் கடவுளுடைய மனிதர், அவருடைய பழக்க வழக்கம், அவங்க கடவுளை பற்றி தெரியாதவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற கேரக்டர், இவர் தான் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய பிளேயரை பார்த்துருக்கேன், நெகட்டிவ் சைட்லேயும் சரி பாசிட்டிவ் சைட்லேயும் சரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் சென்னையில். நம்ம சென்னையில்
0: எக்ஸலண்ட். நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், அருமையான சகோதரன் அலெக்ஸ் அவர்களோடு நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அற்புதமான காரியங்களை அவர் சொன்னார், கேமில் ஒரு கோச் தேவை, அதுபோல் வாழ்க்கையிலையும் ஒரு கோச் தேவை, மென்டர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். உங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்க, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தார். ஸோ அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். லைஃப்பில் சொல்லும்பொழுது டிசிப்ளின்னு சொல்லும்பொழுது ஒரு ரெகுலர் பைபிள் ரீடிங், ரெகுலர் ப்ரேயர் லைஃப், நம்ம ரெகுலராக ஆவிக்குரிய நண்பர்களுடைய ஃபெலோஷிப், இதெல்லாத்தையுமே அதில் சொல்லலாம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்பொழுது. அடுத்தது அலர்ட். நீங்கள் அலர்ட்டாக இல்லாததுனால எப்படி ஒரு காயம் தலையில் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அண்டு ஆல்சோ அந்த டெடிக்கேஷன், பேசிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே லைஃப் லெசன்ஸ் தான், வெறும் கேமுக்கு மட்டும் இல்லை, லைஃப் லெசன். ஸோ அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னீங்க, தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அன்பு நண்பர்களே, நாம் சகோதரன் அலெக்ஸ் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் நமக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் சகோதரன் அலெக்ஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான ஆசீர்வாதமான ஒரு வேலையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கோச் கேமில் கோச் அவசியம், அதுபோல் வாழ்க்கையில் ஒரு மென்டர் அவசியம். தேவனுடைய வார்த்தை நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் மிக ஆசீர்வாதம். அடுத்தது செல்ஃப் டிசிப்ளின். நம்ம அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கேமில் எப்படி, அதாவது தேவையற்ற ப்ராக்டிசஸ், நம்ம விளையாட முடியலாம், இடித்து தள்ளிடலாம், அடிச்சிடலாம், இப்படின்றத விட்டுட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்க. அடுத்தது அலர்ட்டாக இருக்கணும். ஸோ வாழ்க்கையிலையும் அலர்ட்டாக இருக்கணும், வாழ்க்கையிலையும் குறுக்கு வழியை நாடாமல் நம்ம ஸ்கில்ஸ் மேலே வர்றதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அலர்ட்டாக இருக்கணும். பேசிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாழ்க்கையில் பேசிக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எதை சொல்லலாம்?
2: பேசிக்ஸ், நம்ம பேசிக்ஸ், தட் மீன்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது
1: பைபிள் சொல்லி கொடுக்க
2: காரியம். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பைபிளில் என்னென்னா, உன்னுடைய பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான். இந்த சர்ச்சில் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மிஷினரி மெசேஜ் கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க எப்படி பசங்களை வளர்க்க வளர்க்கலாம். இப்போ வந்து என்னோடய பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை என்னோடய அப்பாவோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனால் இப்போது வந்து அவரோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ அந்த காலத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கக்கிட்ட நிற்க மாட்டாங்க, இந்த மாதிரி போயிடுவாங்க, தனியாக போயிடுவாங்க, ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சில காரியம். அதுக்கப்புறம் என்னோடய சீனியர்ஸ் பார்த்து ஒரு சில காரியம் கற்றுக்கிட்டேன். கரெக்டாக ப்ராக்டிஸ்க்கு வர்றது, ஃபுட்பாலில் கரெக்டாக கமிட்டடாக இருக்கிறது, அதுக்கப்புறம் லைஃப்பில் கடவுளுக்கு உண்மையாக இருக்குது. நிறைய பிளேயர்ஸ் எனக்கு சொன்ன விஷயம், ஒரு நான் என்னோடய டீமில் விளையாடுறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு பேர் சொல்ல விரும்பல, அண்ணன் வந்து எனக்கு ஒரு இந்தியன் பிளேயர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அலெக்ஸ் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இரு. ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய பர்சனல் லைஃப்பில் கடவுளுக்கு உண்மையாக இரு அப்படின்னு. அது நிறைய அதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது, கடவுளுக்கு உண்மையாக இரு அப்படின்னு. சின்ன சின்ன விஷயம், அது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம வந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நம்ம கூட இருக்க தம்பிங்க, ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை கரெக்டான ஹேபிட்ஸை நம்ம பழக்கணும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஐயோ இது இல்லை, அவன் ஒத்துக்க மாட்டேன்றான், சாப்பிட மாட்டேன்றான், இது சின்ன சின்ன விஷயந்தான், போய் சொல்கிறான் நிறைய. அதை சின்ன வயசுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நோ காம்ப்ரமைஸ்.
1: எஸ், தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டாண்டர்ட். நீங்கள் சொல்லும் பொழுது தானியல் காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு மனிதன் பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுபோல் நம்ம உடைய வாழ்க்கைகளும் அமைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு நண்பர்களை குறித்து நீங்கள் சொன்னீங்க, அந்த நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள் விவரிச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்.
2: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைலாவில் நான் படிக்கிறேன். அப்போது லைலாவில் வந்து லைலா காலேஜ் டீமில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி லைலாவில் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்கிறேன். அப்போது டிஸ்ட்ரிக்ட் டீம் ஃபைனல் இயர் இருக்குது, ஃபைனல் இயரில் இருக்கேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட் டீம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டீமில் செலக்ட் ஆகிருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலை, ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அதுதான்
1: என்னோட ஃபோக்கஸ் வேறு எங்கே இருந்தது?
2: எல்லா ஃபோக்கஸும் ஸ்போர்ட்ஸில் தான். நான் வந்து காலேஜ் டீமில் விளையாடணும், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டீமில் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் டீமில் விளையாடி ஸ்டேட்டில் தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகணும், இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணதுனால படிப்பில் நான் வந்து விட்டுட்டேன். பேலன்சிங் ரொம்ப முக்கியம். நம்ம பேலன்ஸ் இப்போ இருக்க பசங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், எங்கள் டீமில் விளையாடுற பசங்க, பேலன்ஸு, ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும்னா, எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம், விளையாட்டும் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் இப்போ இருக்கும்போது ரொம்ப அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது,
1: அதாவது இதை நம்ம லைஃப்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாவற்றையுமே பேலன்ஸ்டாக நம்ம செய்யணும். ஒருவேளை இந்த கேம் ஒரு ஃபோக்கஸாக இருந்தால் கூட படிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கூல் படிப்பை கூட முடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை நம்ம இக்னோர் பண்ணுற மாதிரி தான், உதாசீனப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ நம்ம அதுபோல் இன்றைக்கி வாழ்க்கையிலையும் பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பல ரோல்ஸ் ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஒரு தகப்பனாக தாயாக இருக்கிறது ஒரு பெரிய ரோல். அதே சமயத்தில் ஆண்டவர் ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் உயர்ந்த ஒரு பொசிஷனில் இருக்கலாம், இப்போ நிறைய குடும்பங்களில் இதை தான் ரொம்ப சாதாரணமாக பார்க்குறது. பேலன்ஸ் பண்ணாததுனால பிள்ளைங்க தவறான வழியில் போகிறாங்க. ஸோ கேம்லேருந்து அருமையான ஒரு லைஃப் லெசன், பேலன்ஸ் சொல்லுங்கள்.
2: தொடர்ந்து அப்படி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக அரியர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொன்ன மாதிரி என்ன இப்போ படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க வீட்டில், அம்மா நிறைய எஃபர்ட் பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க, நம்ம என்ன திரும்ப நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் போயிட்டு அப்போ தான் வந்து நான் கடவுளுக்கு நான் கொஞ்சம் நான் என்னோடய கடவுளோட சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன் போயிட்டு. நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லைலா காலேஜ் சர்ச்சில் வந்து நான் கதவு மூடி இருக்குது, நான் போய் ப்ரேயர் பண்ணுறேன். அன்றவரையும் நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து நிறைய வழி தப்பி போயிட்டேன், ஆனால் என்னோடய வீட்டில் வந்து என்னை ரொம்ப நம்பியிருக்காங்க, நான் வந்து அவங்கள நான் ஏமாற்றக்கூடாது, நான் நல்லா நான் படிக்கணும், நான் எப்படியாவது நான் கிளியர் பண்ணுறேன் இதை நான் படிக்கிறேன்னு சொல்லி நான் அதோடு விட்டுடலை.
1: பெரிய தவறுகள் நீங்க சொன்னாலும் நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஒரு சிகரெட் பிடிக்கிறதோ ட்ரக்ஸ் அடிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அப்ப என்ன விளங்குதுன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம வந்து கவனம் செலுத்தாம இருக்கிறதே ஒரு பெரிய பாவம் தான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா
1: பைபிள்லயும் அதை தான் பாக்குறோம். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து, அந்த ஒரு தாளந்து உள்ளவன் அதை புதைச்சிடறான். அவன் அதை குறித்து அதை ஒரு ப்ரெஷியஸாகவே நினைக்கல, அதை ஒரு விலையேற பெற்றதாகவே நினைக்கல. ஆனால் அவனுக்கு அந்த எஜமான் ஒரு பெரிய தண்டனையை கொடுக்குறார், அவங்ககிட்ட இருக்கிறதும் எடுக்கப்பட்ட போது. ஸோ நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட் எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை, ஆனால் அதை ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகள் தாளந்துகள் இதை இக்னோர் பண்ணுறதே ஒரு பெரிய பாவம்னு சொல்லாமல் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்டு.
2: இல்லை தவறு தான், பாவம் தான் அது. ஏன்னா இப்போது பாவம்னு சொன்னால் இப்போது நம்மளை வந்து நம்ம நம்புகிறாங்க, நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறாங்க நம்ம பேரண்ட்டு, நம்ம பேரண்ட் நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது அதை தவிர்த்து நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணலனா அது தப்பு தானே, தவறு தானே அது.
1: ஆமாம், அது ஒன்று. அடுத்தது ஆண்டவருமே உங்களை ட்ரஸ்ட் பண்ணி தானே கொடுக்குறாரு. டைமை கொடுத்துருக்குறாரு, வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு, அந்த கல்லூரிக்கு போயிட்டு வர்ற வாய்ப்பு, அந்த கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு. ஸோ இதுவுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம பேரண்ட்ஸை இக்னோர் பண்ணுறது ஒரு பக்கம், ஆண்டவரே கூட நம்ம தள்ளுறோம் இல்லையா? இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள்.
2: ஸோ அந்த தொடர்ந்து இப்படி பார்க்கும்போது நான் கமிட் பண்ணிட்டேன்,
1: அந்த தோல்வியில் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன்.
2: அப்போ தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ, நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணி நான் என்ன பண்ண, படிக்க ஆரம்பித்தேன். 12 பேப்பர்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் அரியர், ஒரு மார்னிங் ஈவினிங் 2 எக்ஸாம் இருக்கும், அந்த படிக்க ஆரம்பித்தேன். அதோடய பிரதானக்கு இருப்ப எல்லா பேப்பரும் பாஸ், 12 பேப்பர்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். லேலா காலேஜில் டிகிரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்காக தொடர்ந்து நான் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அப்போ தான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட 2 பெரியவங்க.
1: இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இன்டர் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணீங்க உங்கள் ஃபெயிலியரில், அடுத்தது நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: கண்டிப்பாக
1: நிறைய பேர் ஆண்டவர் ஒரு மேஜிஷியன் மாதிரி ட்ரீட் பண்ணுறத பார்க்குறோம்.
2: இப்போது இந்த இடத்துல ஒரு வசனம் ஞாபகத்து வருது, என்னென்னா நீதிமொழிகள் 21 கடைசி வசனம், 36வது வசனம், குதிரை 34 ஆயத்தமாக்கிறோம் பார்க்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஆயத்தம் ஆகாமே ஆண்டவர் இன்றைக்கி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறேன்னா, நான் ஆண்டவரே நான் படிக்கலை, நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், எனக்கு எக்ஸாம் ஈஸியாக வரணும். ஒரு சிலர் அறியாமையினால் அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. அவங்களோட
1: ஒரு தம்பி இப்படி ஜெபம் பண்ணுறத பார்த்தேன், சாப்பிட்ற நேரத்தில் ஒரு பிளேட் ஃபுல்லாக 2 கிரில் சிக்கன் அவன் கை வச்சு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இது ஃபேட்டாக மாறவே கூடாது என் பாடியில் பாருங்கள். நல்லது, பட் நம்ம ஜெபம் வந்து கொஞ்சம் இது எப்படி ஆண்டவர் எப்படி பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் சிரிப்பாரா?
2: கண்டிப்பாக அது நம்ம கருத்தா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வேதத்தில் இருக்கீங்களா, கருத்தா ஜெபம் பண்ணணும். அந்த வசனம் தான் நம்ம ஆயத்தப்படணும். ஃபஸ்ட்டு ஆயத்தமே இல்லாமல் நம்ம ஜெயம் கிடைக்குன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம ஒரு ஸ்டெப்பு ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்கணும், ஒரு ஸ்டெப் எடுத்து போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சி வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தரும். அதுதான் வந்து எனக்கு கிடைச்சிது. ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக ஆண்டவர் வந்து பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அங்கே சக்ஸஸ்
1: நம்ம அந்த நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாய்ப்புகளை தரார், திறமைகளை தரார், உதவி செய்கிறார், ஆனால் மேஜிக் செய்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டியது படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். நீங்கள் நிச்சயமாக அந்த படிக்கிற நேரத்தில் உங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கியிருப்பீங்க, டிவியை பார்க்காம ஃபோனை பார்க்காம இல்லையா? நிச்சயமாக
2: கண்டிப்பாக மேட்ச் எதுவும் போகல. அந்த ஒரு 1
1: உங்களுடைய பேஷன் உயிர் அந்த மேட்சுக்கும் போகலை.
2: தொடர்ந்து அதுதான் அந்த இது எப்படியாவது நான் பண்ணி ஆகணும் அந்த அந்த மேட்ச் விளையாடுறது. இப்போ நெக்ஸ்ட் நான் விளையாடணுன்றதுக்காகவே நான் அப்படி பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் நான் விளையாட போனோம் எது பண்ணணுமானாலும் நான் அதை செய்யணும் ஆச்சு, நான் அதை கம்ப்ளீட் பண்ணணுமே, வீட்டில் நம்மளை நம்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி பயமாயிடுச்சு. எனக்கு பயந்துருக்கு, எப்போ எல்லாவற்றுக்கும் பயந்துருக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் நல்ல விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயந்துருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி பயம் எனக்கு உள்ள ஒரு பெரிய பயம், அந்த பயம்தான் வந்து ஆண்டவர்கிட்ட போக வச்சுது. கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் தான், அதை தான் நான் சொல்லுவேன். அதை குறித்து நம்ம நிறையா இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த பயம் எனக்குள்ள ஒரு இம்பேக்டை ஏற்படுச்சு.
1: ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் ரோல் ப்ளே பண்ணாங்க?
2: அவங்க வந்து தொடர்ந்து எனக்கு பச்சை பாஸில் போய் ஜாயின் பண்ணுற பிஜி, நெக்ஸ்ட் ஃபுட்பால் விளாட்ணும் அவங்க டீமில் விளாட்னு சொல்லி பச்சை பாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் பச்சை பாஸ் காலேஜ் பற்றி சொல்ல வேணாம், நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் லைலாவில், ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைலாவில், ரொம்ப கஷ்டம். சாப்பிடக்கூட ஒரு டீ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு ஒரு டீ தான், ஒரு டீ கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஸ்கட் தான். ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே இருக்காது. இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை, அப்போ நிறைய நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஸ்போர்ட்ஸ் மேன் லைஃப்பில் சொல்லவே இல்லை, நிறைய கஷ்டம், நிறைய க்ளாஸ் பண்ணி தான் வரணும். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க, என் கூட வந்து நிறைய பேசுவாங்க. நீங்கள் தனியாக நம்ம ப்ரே பண்ணலாம், ப்ராக்டிஸ் முடிப்போம், நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும், நல்லா ஹார்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த டயர்ட்லேயும் நாங்கள் வந்து போய் ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்காந்து சேர்ந்து ப்ரே பண்ணோம். இதில் ரொம்ப ஃபன்னான விஷயம் என்னென்னா, பச்சை பாஸ்க்குள்ளே நிறைய ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க, மரத்தடியில் க்ரௌண்டில் சர்க்கிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க. நாங்கள் நிறைய பேர் நிறைய தடவை எங்களை பாய்ஸ் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு ஓடி வந்து எங்களை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. என்னென்னா ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு சொல்லி அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க, எங்களை பார்த்துட்டு சிரிப்பாங்க, என்னடா ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க அவங்க, அவங்க நம்ம செட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த டைம் தான் என்னோடய லைஃப்பில் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் கூட்டு போவாங்க, நிறைய மேட்சஸ் கூட்டு போவோம் பார்ப்போம், நிறைய ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ் நிறைய பண்ணுவோம், நிறைய ப்ராக்டிஸ் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. சரியான நேரத்தில் வந்து கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
1: ஸோ நம்ம பேசுனது போல் இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபெயிலியரில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா ஃபெயிலியரில் நிறைய பேர் வேறு திசை திரும்பிடுவாங்க. ஸோ அது போகாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே மாறியிருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் பிரேக். அன்பு நண்பர்களே, நாம் சகோதரன் அலெக்ஸ் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரர், ஒரு ஃபுட்பால் பிளேயர், அருமையான ஒரு சாட்சி. இன்றைக்கு அவர் நம்முடன் தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இது ஒரு இனிமையான பாடல் நம் அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் இன்னைக்கும் சகோதரன் அலெக்ஸ் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரர், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், தொடர்ந்து அவருடன் பேசுவோம். ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடி மாஸ்டர், ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஏஜ் குரூப் சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணுறீங்க?
2: எனக்கு வந்து கிளாஸ் வந்து இப்போது ஹையர் கிளாஸ் தான் மோஸ்ட்லி, எனக்கு ஹையர் கிளாஸ் தான் அலாட் பண்ணுவாங்க.
1: ஸோ டீனேஜர்ஸ்
2: தான்
1: ரொம்ப சவாலாக இருக்குமே.
2: கண்டிப்பாக இப்போது அவங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை, பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவன் டிசிப்ளினாக இருக்கணும், அவன் ஹேர் கட் பண்ண மாட்டேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றான், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பயப்படுறான் அப்படி
1: இல்லையா? இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை டிஃபெண்ட் பண்ணுறதை அதிகம் பார்க்குறோம்ல. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டினா கூட பேரண்ட்ஸ் வந்து சண்டைக்கு வர்றத ஒரு சில இடத்துல கேள்வி பரவலாகவே கேள்விப்படுறோம்.
2: ஆமாம்,
1: ஆனால் நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கு.
2: என்ன இப்போது என்னென்னா, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்கள எப்படி அவங்கக்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து அப்போ இருக்கிற கிட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். டீனேஜர்ஸோட கேரக்டரே வந்து நிறைய, அடல்ட்டோட கேரக்டரே வந்து நிறைய கொஞ்சம் குருஷியலான இது தான். அவங்கக்கிட்ட எந்த ஒரு சென்சிட்டிவானது, எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசும்பொழுதும் நம்ம அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படி தான் சொல்லலாம். அதை
1: எப்படி அதை பண்ணுவீங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் அவங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்கன்ற ஒரு இது இருக்கும்.
2: சரியான நேரத்தில் இது சரின்றத சரின்னு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியே ஆகணும். அந்த இடத்துல நான் வந்து அவங்ககிட்ட சிரிச்சுட்டு இல்லை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு
1: தப்பு பண்ணும்பொழுது அதை சொல்லி கண்டிக்கணுன்றீங்க.
2: கண்டிப்பாக கண்டிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும். அதே நேரத்தில் நீ இது செஞ்சானே நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள வந்து திருத்த வேண்டிய இடத்துல இந்த மாதிரி திருத்தினா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி. அதுதான் நான்
1: லிசன் பண்ணுறாங்களா?
2: கண்டிப்பாக லிசன் பண்ணுவாங்க. ஏன் லிசன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்ககிட்ட வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நான் ஃபஸ்ட்டு இப்போது என்ன சொல்லுவேன்னா, ஹேர் சின்ன எக்ஸாம்பிள் தான், ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஹேர் கட் வீக்லி ஒன்ஸ் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், நெல் கட் இந்த மாதிரிலாம் சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக
2: இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும், ஷூ பாலிஷ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷர்ட் வந்து அயன் பண்ணி போட்டு வரணும். ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தை நான் செஞ்சுருப்பேன். நான் இப்போது டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு சொன்னார், ஒரு அண்ணா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பிடி டீச்சர்ஸ் மாதிரியே இல்லையே ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ லைஃப்பில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக மற்றவங்க முன்னாடி எக்ஸாம்பிளாக இருந்தால் தான் நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வேல்யூவாக அவங்க எடுத்துப்பாங்க. முதல்ல நான் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக.
1: ஸோ லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை. ஸோ நம்ம செய்யணும்
2: அது கண்டிப்பாக.
1: ஸோ இதை பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு விதத்தில் லீடராக தான் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு லீடர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்கிறத விட நம்ம ஒரு ரோல் மாடலாக மாறுறது பெட்டருன்றது சொல்ல வரீங்க.
2: அதை தான் வந்து நான் இப்போ நீங்கள் சொல்லும் போது அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்பா எனக்குமே என்கிட்ட சொன்னதே கிடையாது, நீ படி நீ விளையாடுன்னு ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் என்னை கண்டித்ததே கிடையாது. டெமான்ஸ்ட்ரேஷன் தான் எல்லாமே ஃபிசிக்கல் எஜுகேஷனில். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஸ்கில்லை நம்ம டீச் பண்ணுறோம், கோச்சிங்கில் வந்து ஒரு ஸ்கில்லை டீச் பண்ணுறோம் அப்படின்னா புரியாது, பிளேயர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி புரியாது. ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டு டெமான்ஸ்ட்ரேட், அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணால் தான் பசங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க.
1: ஐ திங்க் லீடர்ஷிப்பில் ஒரு பெரிய ஃபெயிலியருக்கு காரணம் இது தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே இருக்கவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் நம்ம செய்யலைன்னும் பொழுது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை.
2: அது ஒரு குட் எக்ஸாம்பிளாக இல்லை. இப்போ அவங்க செய்யலையே நான் ஏன் செய்யணும், அவங்க சொல்கிறதோட சரி அவங்க அதை செய்கிறது இல்லையே நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிளை நம்ம க்ரியேட் பண்ணாமல் ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட். அதை நான் வந்து அதை பர்சனலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே, அவங்க நம்ம வாட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வாட்ச் பண்ணுவாங்க, இவங்க அப்பா எப்படி இருக்காரு, அப்பா எப்படின்னா பண்ணுறாரு, அப்பா நான் அதிகமாக செலவு பண்ணுறாரா, நம்ம அப்பா வந்து கரெக்டாக இது உங்களுக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் கரெக்டாக வாங்கி தராங்க. அந்த மாதிரி அதிகமாக வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தவறான அவங்களோட பர்சனல் டைரெக்ஷனில் அவங்க போகிறதுக்கு சான்ஸ் இல்லை.
1: இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப அழகான பிக்சரை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க. என்னதான் பண்ணாலும், அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஆட்டு மந்தை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு ஆடு மேய்ப்பனே முட்டித்தள்ளுற ஆடாக இருக்கும். ஸோ ஸ்கூலில் வந்து இப்படி கண்டிப்பாக ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் இதில் கிராஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: ஆனால் நான் வந்து நான் இருக்கிற இடமே வந்து என்னோடய ஏரியா வந்து

0: என்னன்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கு.
1: என்ஐஎஸ் ஆக்சுவலா என்ஐஎஸ் என்னன்னா இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நிறைய இடத்துல ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரு 6 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அப்புறம் 2 வருஷம் கோர்ஸ் வந்து டிப்ளமோ. இப்போ அரசாங்கத்தில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதில் வந்து கோச்சாக ஒர்க் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோச்சாக ஒர்க் பண்ணணும்னா அதை முடிக்கணும். இல்லை நம்ம வந்து ஒரு குவாலிஃபைடு கோச்சாக போகணுன்னா சர்டிஃபிகேட் என்ஐஎஸ் நான் முடிச்சிருக்கேன், அதுதான் வந்து என்ஐஎஸ். நான் 6 வீக்ஸ் அங்கே கொல்கட்டாவில் ஸ்டே பண்ணி நம்ம கற்றுக்கணும். ஒரு ஸ்கில்லையும் இந்தியன் கோச்சஸ் வருவாங்க, அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில் டி லைசன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணதுனால நான் என்னோடய டீமை, நான் என்னோடய ஏரியா டீமை, என்னோடய டீமை நான் வந்து இப்போ லீட் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, நிறைய ரொம்ப மோசமான ஒரு அந்த ஏரியா
0: பகுதி. ஓகே, ஒவ்வொரு சிட்டிலையும் அப்படி இருக்கும் நிச்சயமா. ஒரு சில சிட்டிஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டான பீப்புள் இருக்கலாம். ஓகே சொல்லுங்க.
1: நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம் அரகண்டாக சொல்றதை கேட்கவே மாட்டாங்க.
0: ஆமாம், எதனால் நான் அதை கேட்டேன்னா, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நல்ல பிளேயர்னும் பொழுது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பெருமை இருக்கும், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். இன்னும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோச்சுக்கு தெரியலன்ற ஒரு எண்ணம் கூட வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தான் நம்ம ஒரு வயசுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம சொல்கிற கைட் பண்ணாலும் அந்த வயசு அடல்ட் ஏஜை தானதுக்கப்புறம் அவங்களுடைய ஓன் டிசிஷன் தான் எடுப்பாங்க. இது எப்படின்னா நம்ம வந்து லிசன் பண்ணி அவங்க சரியான நேரத்தில் நம்மளை கோச் கைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இல்லை நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலன்னா அவங்களுடைய வழி அவங்க தான் என்ன சொன்னோன்னா அவங்கவுங்களுடைய டிசிஷன் மேக்கிங் தான். அவங்க தவறான வழியில் போகணுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம கவனமாக அவங்கள வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப கொஞ்சம் சொல்கிறத கேட்காத ஒரு பசங்க தான், ஆனாலும் அவங்கக்கிட்டே நான் என்னோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக இருக்கும். என்னை பார்த்தா கொஞ்சம் உண்மையாக சொல்லலாம், என்னை பார்த்தா பயப்படுவாங்க பசங்க, என்னை பார்த்தா பயப்படுவாங்க. அதிகமாக ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டேன், ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பேன். கொஞ்சம் ஹாஷாக இருப்பேன் அவங்கக்கிட்ட. காரணம் என்னென்னா நான் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். கடவுள் அறிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பான காரியத்துக்கும் போகிறதில்ல. இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை என்கிட்ட பார்த்து
0: பொதுவாகவே ஒரு ஐடியா, ஒரு ஆண்டவர் பிள்ளை அல்லது ஒரு லீடர்ஷிப்பில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஹாஷாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் யோசிக்கலாம், இது என்ன ஜீசஸோடைய டீச்சிங்கை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காமி அப்படின்னு சொன்னார். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
1: இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது தான். கடவுள் வந்து நம்மளை வந்து இதை ஒரு ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கற்பனையில் கட்டளை இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான். இப்போ எனக்கு தெரியும் என் டீமில் இருக்கிற பசங்களை நான் ஆஷா பண்ணுறேன், ஃபாலோ அவங்கள நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு, ஒரு நல்ல காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன், நிறைய பசங்களுக்கு சேர்த்து விட்ருக்கோம், நிறைய கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்காக தான் இந்த இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ரூடாக இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது அதோட விளைவுகள் வந்து நல்ல ஒரு விளைவு கொடுக்கும் பின்னாடி பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப்.
0: நான் நினைக்கிறேன் அந்த வசனத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காண்பின்னு சொன்ன இயேசுவே ஆலயத்தில் சாட்டி எடுத்து வெளுத்து வாங்கினார் எல்லாரையும். அண்டு பழைய ஏற்பாட்டில் யோசிப்பை பார்க்கும் பொழுது அவன் வந்து ஹார்ஷாக அந்த சர்வன்ஸ் கிட்ட பேசினானே ஒரு இடத்துல இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் இந்த எக்ஸாக்ட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் அவன் வந்து நிர்வாகம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவன் வந்து எல்லாருக்கிட்டேயுமே கன்னத்தை காமிச்சிருக்க முடியாது, அந்த எம்பையரே இல்லாமல் போயிருக்கும். ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சில நேரம் நம்ம வந்து கடினமாக இருக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த ரோலில் நம்ம இருக்கும்போது அந்த ரோலில் என்னென்ன நம்ம செய்யணுமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ், இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து நல்ல ஃப்ரெண்டு என்றைக்குமே வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவை சொல்ல, கெட்ட ஃப்ரெண்டு வந்து நல்ல நெகட்டிவ் வந்து நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க. என்றைக்கு வந்து நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி ஒருத்த வந்து நம்மக்கிட்ட சொல்கிறானோ அவன் தான் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு. அதுதான் வந்து நம்ம விதத்தில் பார்க்குறோம். நம்ம நிறைய தப்பான காரியத்தில் நடக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஒரு சில இடத்துல இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு செவி கொடுத்து.
0: நிச்சயமாக வேத வசனமே இருக்குது, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணானே. ஸோ வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அதை சுட்டி காண்பித்து கண்டித்து நல்வழிப்படுத்துகிறார். ஸோ ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக

0: நிச்சயமாக ஒரு ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் லேட்டாக வரும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும், அவங்கள வந்து இல்லை இது தவறுன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா தான் தவறுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து மறுகண்ணத்தை காண்பின்ற வசனம் பொருந்தாதுன்னு நினைக்கிறேன்.
1: அதுதான் இப்போ நான் இதை செய்கிறதுனால சரின்னு நினைக்கிறத சரின்னு சொல்கிறதுனால இது தப்புன்னு அங்கே ஸ்ட்ராங்காக நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க நானாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இது தப்புனா எனக்கும் அது தப்பு தான், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுனால நான் யாருக்கு எதிரியானாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. எந்த பேரண்ட் வந்து எந்த கோச்சஸ் எந்த பிளேயர்ஸ் வந்து என்னை கேட்டாலும் இல்லைப்பா நீ டிசிப்ளின் இல்லை, டிசிப்ளின் இருக்கணும், லேட்டாக தூங்கக்கூடாது, ஃபோனு இப்போ சேட் பண்ணிவிட்டு நைட்டு லேட்டாக ப்ராக்டிஸ்க்கு வந்தால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, அதுதான் உண்மை, அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவங்களுக்கு தான் ஃபெயிலியர்.
0: உங்கள் வாழ்க்கையிலேயே தூக்கம் இல்லாதனால ஒரு பெரிய இன்ஜுரி ஆச்சு, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், நான் இந்த இடத்துல சொல்லும் போது கொஞ்சம் அது இந்த வருஷம் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சென்னை லீக் வந்து இந்த வருஷத்தில் நடந்து
0: எவ்வளோ பெரிய ஒரு கனவு இல்லை, 5 வருஷம் விளையாட முடியாமல் ஒரு கேம் இப்போ விளையாட போகிறீங்க, என்ன ஆச்சு?
1: நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், நிறைய பேசணும், டீம் வந்து நிறைய செட் பண்ணி நல்லா விளையாடணும். ஒரு 5th மேட்ச் நினைக்கிறேன், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னோடய தாயாருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எதிர்பார்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ மேட்சும் ஒரு 2 மேட்சஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்போ தான் என்னாச்சு, நான்
0: 3 நாள் தூக்கம்
1: 3 நாள் தூக்கம் இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் மெயினில் விளையாடிட்டு இருக்கேன், ஸ்டாப் அவுட் பேக் விளையாடுறேன், என்னோட பொசிஷன் ஸ்டாப் அவுட் பேக் கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்கிற டிஃபென்சிவ் குவாலிட்டிஸ் வந்து இருக்கிறது நல்லா கரெக்டாக பண்ணுறதுனால கோச் வந்து என்ன அந்த பொசிஷனில் போட்டு விளையாடுது, நல்லா விளையாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விளையாடியே ஆக வேண்டிய சூழ்நிலை, பாயிண்ட் ரொம்ப கொஞ்சம் டவுனில் இருக்கும், ஒரு ஒன் டே தான் பிட்வீனில் 2 கேம்ஸ் கண்டினியூஸாக விளையாடுறோம், டஃப் மேட்சஸ் தான். அப்போ தான் ஒரு மேட்ச்சில் சாய்க்கு அகேன்ஸ்டாக விளையாடும் போது ஒரு சின்ன ஒரு ஜம்ப் தான், அது நிறைய ஒரு கலெக்டிவ் ரீசன்ஸ் சொல்லலாம், ஹார்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸும் சரி, என்னோடய புது போட் போட்டிருந்தப்போ அதுக்கு முந்தின மேட்ச் தான் அந்த புது போட் போட்டு விளையாண்டேன், அதுக்கு அடுத்த மேட்ச் அந்த இன்ஜுரி ஆகுது, ஹீல் அந்த ஸ்ட்ரெட் வந்து கொஞ்சம் டாலாக இருக்கும், கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்கும், கிரவுண்ட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ், ஆனால் வந்து நான் என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அது என்னோட சூழ்நிலையினால நான் அது
0: நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தா இந்த மாதிரியான ஒரு அப்யூசிவ் இதெல்லாம் கூட பாடி தாங்கியிருக்க முடியும். அந்த ரெஸ்ட் இல்லாதனால யூஸ்வலாக சொல்லுவாங்க ஒரு பிளேயர் வந்து வார்ம் அப் பண்ணிகிட்டு இறங்கணும், ஸோ பாடி வந்து ரொம்ப சப்பல் ஆகிடும் மசில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கி இது ஒரு ஃபேன்சி ஆகிடுச்சு, பட் தேவன் நம்மை கிரியேட் பண்ணியிருக்கிற விதமே பாடி நீட்ஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஓடுறது ஒரு தவறான காரியம், அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகி சர்ஜரி ஆகி இப்போ 8 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க நீங்கள். ஸோ நமக்கு இதை புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்க விதமே ரெஸ்ட்டு அவசியம், அதனால தான் இரவு வருது பகல் வருது. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம பகலில் நல்லா விளையாடலாம், நைட் ஆனால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தவறான ஒரு இது. ஒரு சிலர் நாங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் தெரிய வருது. ஒரு முறை ஒரு வயதான ஒரு தாய், அவங்க ஒரு 60 இயர்ஸ் இருக்கும், ரொம்ப ஹை பிபி அப்படின்னாங்க. ஜாப் பண்ணும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அவங்கள கேட்டேன் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க, தினம் 2 மணி 2.5 மணி. என்னன்னா நான் இதை குற்றமாகவோ தவறாகவோ சொல்ல அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம், தினம் வாட்ஸ்அப்பு அதில் வர்ற லிங்கில் போய் யூடியூப்பு இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, பெட்டில் படுத்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு நேரம் கழித்து போகிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த் பாதிக்கப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த ரெஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஆஸ் எ பிளேயர் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன்,
1: ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்ம ரெஸ்ட்டு தேவை, நீட் ரெஸ்ட். 8 ஹவர்ஸ் வந்து பர் டே 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம தூங்கியே ஆகணும். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நிறைய இது பண்ணுறோம். கம்பேர் இது இப்போ எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்ம மிஷின் மாதிரி தான், மிஷின் வந்து கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நம்ம அந்த நாளில் நம்ம செய்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி நம்மளுடைய பலனை தாண்டி நம்ம ஒரு சில காரியத்தை செய்ய முடியாது. இப்போது என்னோடய ஹைட் என்னோடய வெயிட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் என்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் தூக்க முடியும் என்னால், அதுக்கு தாண்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம், அந்த ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம மேட்ச்சில் கூட சரி நிறைய இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது, நிறைய விஷயம் நடக்கும் நம்முடைய அந்த அது எப்படின்னா கண்டினியூ ஆகும், கண்டினியூஸ் தொடர்ந்து பெரிய ஒரு இன்ஜுரிக்கு வந்து அது வழிவகுக்கும்.
0: இன்னொன்று மெடிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உறங்கும் பொழுது தான் பாடி வந்து ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப், அது வந்து ரெஸ்டோர் ஆகுது. நம்ம ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது நிறைய காரியங்கள் பாடியில் வந்து நடக்குது. ஸோ பாடி வந்து ரெஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ரெஸ்ட் பண்ணுற நேரம், உறங்குற நேரம் வந்து வீண் கிடையாது. இன்னொன்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். அவர் சொன்னார், ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரமாவது தூங்குமா. அது 20 மணி நேரம் தூங்குறதுனால நம்ம அதை சோம்பேறி நினச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஹண்ட் பண்ணும் பொழுது அவ்வளவு ஸ்ப்ரிண்ட் அதில் இருக்கும், அந்த எனர்ஜி வந்து அதுக்கு தேவை. அந்த 4 ஹவர்ஸில் அது ஹண்ட் பண்ணி அது பண்ணுறதுக்கான எனர்ஜி தேவை. அதனால் இட் டேக்ஸ் ரெஸ்ட். ஸோ நம்ம ரெஸ்ட் பண்ணும், அதாவது 20 மணி நேரம் தூங்கணுன்றதை இதை வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது எல்லாரும். ஸோ 20 மணி நேரம் தூங்கணும்னு சொல்ல வரல, பட் ப்ராப்பர் ரெஸ்ட் வந்து நம்மளை ரிஜினுவேட் பண்ணும், நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணும், இன்னும் ஷார்ப்பாக, இன்னும் எஃபெக்டிவாக நம்ம இருக்க முடியும். வெரி பியூட்டிஃபுல். ஸோ இப்போது பிள்ளைகள் கையில் இந்த டெக்னாலஜி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா? டெக்னாலஜின்னு சொல்லும் போது எல்லாமே இருக்குது,
1: எல்லாமே. இப்போது ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொரோனாக்கு அப்புறம் இது நிறைய அதிகமாக ஆயிடுச்சு. பசங்களோட யூசேஜ், ஃபோன் யூசேஜ் வந்து நிறைய அதிகமாகிடுச்சு. இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, கண்டிப்பாக நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய அதை பற்றி இது பண்ணுறாங்க. ஏன் வந்து இந்த மொபைல் ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய உயிரிழப்புகள், நிறைய அந்த கேம்ஸ் வந்து ஆன்லைன் கேம்ஸ் நிறைய விளையாடுறாங்க நிறைய தான். அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பேரண்ட் வந்து அதை கம்மி பண்ணணும். நான் சொன்ன மாதிரி, முதல்ல நான் சொன்ன மாதிரி பேரண்ட் வந்து, இப்போ நான் வந்து அதை கரெக்டாக செஞ்சால் தான் அவங்களுக்கு கொஞ்சம், நானும் அதிகமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்பாவும் யூஸ் பண்ணாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன், ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அப்பா ஒரு இடத்துல ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்காரு, அம்மா ஒரு இடத்துல ஃபோன் வச்சு பார்த்துருக்காங்க, பையனும் ஒரு மொபைல் வச்சு ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த வீட்டில் ரொட்டீனாக நடக்க வேண்டிய நெக்ஸ்ட்டு ஒரு சமையலோ, எந்த ஒரு ஜெபிச்சு ஒரு வீட்டுக்காரங்க வராங்க, யாராவது பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க, இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க வந்து அந்த மொபைலுக்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு தொடர்ந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து நடக்க மாட்டேங்குது. அவங்க ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியவங்க ஹோம்ஒர்க் செய்யலை, வேலைக்கு போக வேண்டியவங்க வேலைக்கு போகல, சமைக்க வேண்டியவங்க சமைக்கல. இந்த மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும், அந்த மொபைல் யூசேஜின்றதை. இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணலாம், ஒரு வேளை நம்ம இவ்வளோ நாளாக அந்த மாதிரி அதை பற்றி ஒரு பெரிய விஷயமா, இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ தான் இது, இந்த மொபைல் யூசேஜின்றது. நிறைய பேர் நம்ம நியூஸில் பார்க்குறோம், நிறைய பேர் அதை ஒரு சின்ன விஷயம் தானே, மொபைலில் கேம் தானே, நிறைய பேர் பணத்தை எடுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஏமாந்து போகிறாங்க. ஒரு லிங்கை டச் பண்ணதுனால இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சாதாரண ஒரு லிங்க்கு அதை டச் பண்ணதுனால நிறைய பணம், நிறைய லட்சக்கணக்கில் இழந்து போகிறாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம், ஓகே முக்கியமாக இது இன்றைக்கி நம்ம பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு இத்தனை முறை நம்ம யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத நேரத்தில் இப்போது நம்ம மொபைல் பாக்கெட்டில் இருக்குது, சும்மா நான் எடுத்து அதை ஏன் பார்க்கணும் அதை. டைம் வாட்சு இப்போ நிறைய பேர் கட்டுறதே இல்லை, வாட்ச் கட்டுற பழக்கமே போயாச்சு. ஏன்னா அந்த ஃபோனு எடுத்து வாட்ச் டைம் பார்க்கணும்னு பார்க்குறோம். அந்த ஃபோன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கட்டும், நம்ம ரியலைஸ் பண்ணணும் இதை நம்ம தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இனியிலேருந்து ஒரு டிசிஷன் எனக்கும் எடுத்துக்கலாம். நம்ம அதை அன்னெசரியாக ஏன் எடுக்கணும் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அன்னெசரியாக அதை தொட வேணாம் அப்படின்னு. ஃபோன் வந்தால் தவிர அவசியமான அதை நம்ம இதை யூஸ் பண்ணியே ஆகணுன்ற சூழ்நிலையை தவிர அதை நம்ம ரெஸ்ட்லேயே வச்சுக்கலாம், ஃபோனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம அதை டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, நம்ம டச் பண்ணோம்.
0: நிச்சயமாக அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினுக்கு தான் நம்ம வரோம். ஸோ இந்த மாதிரி சில டிசிப்ளின்ஸ் மிக அவசியம். குறிப்பாக நைட்டு படுக்க போகும்பொழுது பக்கத்தில் ஃபோனை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சில டிசிப்ளின் இருக்கும் பொழுது வாழ்க்கை இனிமையாக மாறுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ நான் எப்போதுமே சொல்கிறது உண்டு, நம்ம தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை, நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து நிறைய விஷயம் நேயர்களோடு உங்களோடு இந்த டீமோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து என்னென்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருந்து ஒரு நாளும் நம்ம ப்ரேயர் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, அந்தந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்து நம்ம நடந்துக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் வந்து இன்றைக்கி நான் இங்கே வரும்போது யோசித்தேன், இந்த ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் இருக்கோம், நம்ம ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் நிறைய டிஃபீட்ஸ் இருக்குது, நம்ம தொடர்ந்து நம்ம எப்படி முன்னேற போகிறோன்னு ஒரு கேள்விக்குரிய நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அடையணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் நம்ம முன்னேறி போகணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை நம்மளுக்கு வச்சுருக்காரு. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளால் நம்ம யோசிக்கிறோம், அதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்படுறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன்.
0: ஸோ நம்ம சோம்பேறித்தனப்படாமல் ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகளில் தைரியமாக காலை எடுத்து வைத்து முன்னேறி செல்லணும். ஸோ சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்குது. யோர்தான் நதியில் கால் பட்ட உடனே அந்த யோர்தான் நதி பிரியுது. ஸோ அதுபோல் நம்ம கால்களை வைக்கும் பொழுது தேவன் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுவார். ஸோ நம்ம வர்ஷிப் முடித்த உடனே பகிர்ந்த வசனமும் அதுதான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன். ஸோ ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்கிறவர். ஸோ இன்றைக்கும் உங்கள் நேரத்தை எடுத்து வந்து எங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டதற்காக இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் இயேசுவ இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ அன்பு நேயர்களை. இதுவரை பிரதர் அலெக்ஸ் அவர்களோடு நாம் பேசி கொண்டிருந்தோம். நம்ம முடிக்கும் ஒரு வேளை வந்துவிட்டது. முடிக்கும் முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு இணைந்திருந்த இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகை கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் பற்றாக்குறை தரித்திரம் நீங்க ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் செழிப்பை காணட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடைய வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யட்டும். வியாதியில் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் சுகம் பாய்ந்து வரட்டும், பலன் உண்டாகட்டும். எல்லா விதமான வியாதியின் கட்டுகளையும் முறித்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை படுக்கையில் யாராவது இருந்தால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் அப்பா. பிசாசின் கிரியைகள் ஓய்ந்து போகட்டும். விசேஷமாய் பில்லி சூனிய செய்வினை கட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை பேசுகிறோம். அந்த கிரியைகளை எல்லாம் நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரட். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருவதாக வருவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். நெடுநாளாகியும் திருமண வயதை எட்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க. இந்த வாழ்க்கைகள் சந்தோஷத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும். ஆண்டவரே திருமணமாகி பிள்ளை இல்லாத தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளையிடுவீராக, அற்புதத்தை செய்வீராக, இன்றைக்கே செய்வீராக. உம்முடைய கரங்களிலே வைக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும். பிஸ்னஸில் தோல்வி தோல்வி தோல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே வழிகளை உண்டாக்கும் என்று நீர் காண்பித்த வசனத்தின்படியே எங்களுக்கு முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தும், நேர்த்தியாய் நடத்தும். ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த ஊழியங்களை தங்கள் பணத்தினால் ஜெபத்தினால் தாங்குகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்தை அவர்கள் காணட்டும். உம்முடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசமாக இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பிரியமானவர்களே. உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி மீண்டும் இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பை பை.
2: சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மில் வாஞ்சித்து கதறுகிறது. நமக்கு உண்டு ஒரு நேசர், ஆத்ம நேசர். நம் உள்ளத்தின் வாஞ்சுகள் அறிகிற தேவன், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம் பாடுகளை சுமந்த தேவன், இவ்வளையிலும் உள்ளங்களை தாழ்த்தி அந்த தேவனை நோக்கி ஆராதனை செய்வோமா.

இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தகப்பன் நமக்கு உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பல் ஆனந்த துதியாய் மாறும். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். தொடர்ந்து பேசும் என்பதாக.

நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் எசேக்கியேல் 36 அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 36:33 முதல் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திர ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்களின் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுகிற தேவன், God who rebuilds the ruined places. இந்த பகுதியினுடைய பேக்ரவுண்ட், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் பிடிக்கப்பட்டு அவர்களுடைய தேசம் அழிக்கப்பட்டிருந்தது. பயிர் நிலங்கள் எல்லாம் வீணாய் போய் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் தேவனை நோக்கி புலம்புகிறார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறார். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது, பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுவேன், ruined places. சில நேரம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கும்பொழுது, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு சிட்டி, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இடிந்து மண்மேடாகி, அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் நிர்மூலமாக இருக்கிறது. இன்னொரு இது என்னென்னா, வைல்ட் அனிமல்ஸ், எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அதை ரூவன் ஆகும்பொழுது வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமம் செய்கின்றன. ஸோ பாழாய் போன ஸ்தலம்னா நோ ஹோப் ஆஃப் பீயிங் ரீபில்ட். அதை திரும்ப கட்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு அடையாளமே இல்லை. இது பாழாக போச்சுன்னா பாழாக போனது அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை பார்த்து இகழ்ந்தார்கள், ஆனால் நான் உன்னை திரும்ப கட்டுவேன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து அப்படி யோசிக்கலாம், என் வாழ்க்கை பாழாய் போயிருக்கிறது, என் வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறது. பல வேளைகளில் சில நண்பர்கள் அல்லது ஊழியத்தில் சிலர் சொல்லுகிறதை நான் பார்த்துருக்கிறேன், என்னோட படித்தவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க, என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது, என்னோட வளர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டாங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்வு பாழாய் போன ஸ்தலம் போல இருக்கிறதா? சூழ்நிலைகள், மற்ற துன்மார்க்க மனிதர்கள் அல்லது சத்ருவாகிய சாத்தான், யாருடைய கிரியையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்வை திரும்ப கட்டுவார். God will rebuild your life and you will be a blessing to many. தொடர்ந்து பேச போகிறோம், பட் பிஃபோர் தட்

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அந்த சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுவேன். ஐ வில் ரீபில்ட் த ரூவன்ட் பிளேசஸ். இன்றைக்கு நம்ம பலருடைய வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஐயோ, என் வாழ்க்கை நிர்மூலமாக இருக்கிறது. நான் எப்படியோ இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர், இன்றைக்கு என் வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு கலங்கிக் கொண்டு தனிமையில் நீங்கள் புழுங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு, உன் வாழ்வை நான் திரும்ப கட்டுவேன், உன் வாழ்வை திரும்ப கட்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செல்வ செழிப்பில் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பாபிலோன் என்ற ஒரு பேரரசு, பாபிலோன் வாஸ் அ மைட்டி எம்பையர் டியூரிங் தோஸ் டேஸ். அப்போ பாபிலோன் வந்து இவர்களை படையெடுத்து வீழ்த்தி இவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த நாட்களில் ஒரு பழக்கம், ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜ்யத்தை மேற்கொண்டு அவர்களை சிறைப்பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டணத்தையே அழிச்சிருவாங்க, தீக்கிரையாக்குவாங்க. நம்ம இதை வந்து 2 சாமுவேல் 30 கூட பார்க்கலாம். சிக்லாக் அப்படின்ற பட்டணத்தை தீ வைத்து கொளுத்தி விடுகிறார்கள். அன்றைக்கு இட் வாஸ் அ ப்ராக்டிஸ். எதெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, தங்கம், வெள்ளி, பொண்ணு, ஆடு, மாடு, இன்னும் பெண்கள், இவங்களெல்லாம் இவங்க சிறைப்பிடித்து இவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. எதெல்லாம் அங்கே பிரயோஜனம் இல்லையோ அவ்வளோத்தையும் நிர்மூலமாக்கி கொளுத்தி தீக்கிரையாக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். இதுதான் அந்த பிக்சர், இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் படையெடுத்து அவர்களை வீழ்த்தி அதை எல்லாவற்றையும் தீக்கிரையாக்கி அந்த இடத்தையே நாசமாக்கி விட்டார்கள். பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ ஜனங்களும் குடியில்லை. அப்போ என்ன ஆகும், துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்து அங்கே தங்கி அந்த இடமே ஒரு ஆட்கள் இருந்ததற்கான அடையாளம், ஒரு குடியிருப்பு அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அது நிர்மூலமாக்கப்படும். அதுதான் இங்கே பிக்சர். இப்போ இந்த ஜனங்க பாபிலோனுக்கு போய், பாபிலோன் வந்து தேவனை அறியாத ஒரு ராஜ்யம். அப்போ அவங்களுடைய ப்ராக்டிசஸ் எல்லாம் வேறு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது. தேவனையும் மறந்த ஒரு சூழ்நிலை. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பேட்டர்னாக இருந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சமாதானத்தில், சந்தோஷத்தில், செழிப்பில் இருக்கும் பொழுது சில வேளைகளிலே தேவனை மறக்கிறார்கள். தே ஃபுகெட் காட். தேவனை மறந்து தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ துவங்குகிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளை துன்புறுத்துகிறார்கள். எப்பெல்லாம் இது நடந்ததோ அப்பொழுதெல்லாம் ஒரு எதிரி வந்து இவர்களை மேற்கொண்டான். சின் இஸ் வெரி டெரபிள். பாவம் மிக கொடூரமானது. இவர்கள் தேவனை மறந்து தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்ததினால எதிரிகளுடைய கை ஓங்கினது. இவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், நாச மோசத்தை அனுபவித்தார்கள். இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான், இந்த ஒரு பேக்ரவுண்ட், இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எசேக்கியல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். இப்போ எசேக்கியல் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பாழாய் போன ஸ்தலங்களை நான் திரும்ப கட்டுவேன், ஐ வில் ரீபில்ட் யூ. இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்லுகிறார், உன்னை நான் திரும்ப கட்டுவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை பல நாட்கள், பல வருடங்கள் உருண்டு போயிடுச்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம், என் வயது முதிர்ந்து விட்டதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்வை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பேச போகிறோம்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். வாழாய்ப்போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுவேன். எசேக்கியேல் 36:36 நிர்மூலமானவைகளை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 35 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று. பாருங்க, பாழாய் கிடக்கிற தேசம்னா ஒருத்தரும் குடியில்லை, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அது துஷ்ட மிருகங்களால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடம், யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க. பொதுவாக நம்ம பட்டணத்தில் இருக்கவங்களுக்கு இது பரிச்சயம் இருக்காது. பட் ஏதாவது ஒரு பில்டிங் பாழடைந்து கிடக்கிறதுன்னா நமக்கு தெரியும். நாங்கள் ஆலயத்திற்கு சென்று வருகிற இடத்துல இப்படி ஒரு பில்டிங் பாருங்கள், அது ஏதோ ஒரு ஃபயரில் அந்த பில்டிங் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப கருப்பாக பாழடைந்து, உள்ளே அந்த பில்டிங்குள்ளே செடியெல்லாம் முளைச்சிருக்கிறது தெரியுது. அப்போ யாருமே அங்கே இல்லை, அந்த பக்கம் போகிறதுக்கும் பயப்படுகிறார்கள். அப்போ பாழாய் போன ஸ்தலம்னா இப்படி தான், யாருமே நெருங்கக்கூட விருப்பப்படாத ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதை நான் ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்குவேன். இந்த கான்ட்ராஸ்ட்டை பாருங்கள். இப்படிப்பட்ட பாழாய் போன ஸ்தலத்தின் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. நோபடி வுட் லைக் டு கோ நியர் ஈவன் நியர் அ பிளேஸ் தட் இஸ் ரூவன்ட். ஆனால் ஏதேன் தோட்டம், கர்த்தருடைய தோட்டம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு இடம். எத்தனை பேர் நீங்கள் இப்படி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் போயிருக்கீங்கன்னு தெரியாது, தோட்டத்துக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. பொதுவாக நல்ல ஒரு அடர்ந்த மரங்கள் செடி கொடிகள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே டெம்பரேச்சர் வந்து ஒரு 1-2 degrees ட்ராப் ஆகிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படி ஒரு குளிர்ச்சி நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஸோ இந்த தோட்டம் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். பொதுவாக எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் தோட்டத்துக்குள்ளே போவாங்க. ஏன்னா அங்கே உள்ளே போன உடனே அந்த சூழ்நிலையே வித்தியாசமாக இருக்கும், அந்த அட்மாஸ்ஃபியர் வித்தியாசமாக இருக்கும். அங்கே கண்ணை கவருகின்ற செடி கொடி, பசுமையான அந்த மரம் செடி கொடிகள்லாம் நம்ம இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒன்று. இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போகும் பொழுது நம்முடைய மனம் அது அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகிறத நம்ம கவனிக்க முடியும். ஸோ அப்போ இந்த கான்ட்ராஸ்ட்டை பாருங்கள், ஒரு ரூவின்டு பிளேஸ், பாழாய் போன ஸ்தலம்னும் பொழுது பக்கத்தில் போகும் பொழுதே ஒரு திகில் உண்டாகும், பயம் உண்டாகும், படபடன்னு வர்ற மாதிரி ஒரு அனுபவம் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இங்கே என்ன இருக்குது, என்ன நடக்குது, இந்த இடத்த நம்ம சேஃபாக கிராஸ் பண்ணி போகணும், ஒருவேளை திருடர்கள் இருப்பார்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வைல்டு அனிமல், ஒரு துஷ்ட மிருகம் இங்கேருந்து பாஞ்சி வருமா, இப்படியெல்லாம் சில எண்ணங்கள் வரலாம். ஏன்னா ஒரு ரூயின்டு பிளேஸை பார்க்கும் பொழுதே நமக்கு அது சரியாக இருக்காது. ஒரு

இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களை எல்லாரும் ஒரு லேபிள் பண்ணி வச்சிருக்கலாம், பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு இன்பமான தோட்டமாய் நான் மாற்றுவேன், ஜனங்கள் உன்னோடு பழக, உன்னோடு நெருங்கி அவர்கள் இருக்க விரும்புகிற ஒரு நபராய் உன்னை நான் மாற்றுவேன், உன் வாழ்வை மாற்றுவேன். இதுவரைக்கும் யாருமே பக்கத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் மலர பண்ணுகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு இன்பம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு இன்பம். நோபடி கேன் டூ தட். பாழாய்போன ஸ்தலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிறது, தோட்டமாய் மாற்றுகிறது ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய ஒரு சவால். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், என் பெயரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ஒருவேளை உன் வாழ்க்கை வீணாய் போயிருக்குது அப்படின்னு நீ யோசிக்கலாம். உன்னை சுற்றிலும் மற்றவர்கள் அதை சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். இது சும்மா ஏதோ வேர்ட்ஸ் இல்லை. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் வந்து இன்றைக்கு தேவனுடைய மகன், இவன் தேவனுடைய மகள், இப்படி இவனுடைய வாழ்க்கை இருக்கிறது, இப்படி இவனுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் பார்க்கும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றப் போகிறேன். பாழாய் கிடக்கிற உன் வாழ்க்கையை நான் தேவனுடைய தோட்டத்தை போல மாற்றுவேன். God is saying, I will turn your life around so that it will not be ruined anymore, but will be like the Garden of Eden, the Garden of the Lord. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் பயன்பெறும்படி கர்த்தர் அதிசயமானதை செய்ய போகிறார்.

வீணாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுகிற தேவன். மாற்றங்களை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். The God who rebuilds, the God who rebuilds ruined places. வெறும் இடங்களை மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கைகளை திரும்ப கட்டுகிறவர். அதுதான் அங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, என்னுடைய ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் பரிதபிக்கிறார். இதே போல வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். ஆபக்கூக் 3:17-19. ஆபக்கூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பல நற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். குவல் ஆபக்கூக் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசி இங்கே சொல்கிறாரு, எல்லாவற்றையும் இழந்து போனாலும், ஒரு நாச மோசம் உண்டானாலும், அதன் மத்தியில் நான் தேவனை துதிப்பேன். ஐ வில் ப்ரைஸ் காட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்றார். இன்றைக்கு நமக்கு இது ஒரு பெரிய பாடம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகி, ஐயோ நான் என்ன செய்வேன் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இதன் மத்தியில் நீங்கள் தேவனை துதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கணும், இதுவரைக்கும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இனி கர்த்தரை உயர்த்துகிற துதி உங்கள் வாயில் உண்டாக வேண்டும். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்யப்போகிறார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்யப்போகிறார். ஆகவே உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை, சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து பேசும் முன்பதாக

அத்தியாயம் மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் The God of Restoration, திரும்ப கட்டுதலின் தேவன், அவரை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுகிறவர், பாழாய் கிடக்கிற ஒவ்வொரு வாழ்வையும் திரும்ப கட்டுகிறவர். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ல ஒரு எலீட் ஆத்லீட், அவர் எப்படியோ ஒரு மர்டர் கேஸ்ல சிக்கி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு நாள் அவரை நான் சந்திக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜெயிலுக்குள்ளே போய் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழத் துவங்கினார். பர்சனலாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வெளியில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பாருங்கள், அவர் வெளியில் இருந்த ஆள், துன்மார்க்கமாக இருந்த ஆள், ஆண்டவரை அறியாத ஒரு நபர், ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு ரட்சிக்கப்பட்டு வெளியில் வந்து அவர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளேயே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே சொல்லுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆண்டவர் பேரை சொல்கிறவங்க எல்லாருமே அது போல் வாழ்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்டடாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமாக கொரோனா காலகட்டத்தில் அவர் மரித்து போனார். இந்த பாயிண்ட் என்னென்னா பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்க செயலில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம் வாழ்வை திரும்ப கட்ட முடியும். எனக்கு தெரிந்த இன்னொரு நபர், அவரும் பாருங்க இதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டவர். அவர் அங்கே சொல்கிறார், ஜெயிலில் பாஸ்டரை போலவே உள்ளே இருக்காங்களா, அதாவது உள்ளே ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அங்கே கைதிகளுக்கு பாரத்தோடு அவங்களுக்கு பாஸ்டர் மாதிரி அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. பாஸ்டர் மாறினோடனே நம்ம உடனே அந்த ஒரு டைட்டிலை யோசிச்சிருக்கிறாரு, அந்த ஒரு பேர்டன், அந்த ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட். அவங்கெல்லாம் ஆயுள் கைதிகள், இது நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஆயுள் கைதி. ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க ஜெபிக்கிறது, உள்ளே இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, இப்படி ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இன்பம் எஃப்எம்ல கூட ஒருத்தரை பேட்டி எடுத்தோம், வாலரஸ். அவர் பேர் வாலரஸ். அப்போது அவர் ஆயுள் கைதியாய் சிறையில் தள்ளப்பட்டவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆயுள் கைதினா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவருக்கு ஒரு குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் இவர் ஜெயிலில் ஆயுள் காலம் முழுவதும் இருக்கணும், மரிக்கும் வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். 28 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இமேஜின் பண்ண முடியுதா? 28 இயர்ஸ்னால் அப்படியே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் முடிஞ்சிடும், ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படியே முடிஞ்சிடும். நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர் ஒரு ஊரில் சிறையில் தள்ளப்பட்டு 20 வயசில் அவர் உள்ளே போனார். 55 ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் கேட்ட முதல் காரியம், எனக்கு ஒரு கண்ணாடியை கொடுங்க, என் முகத்தை நான் பார்க்கணும். பார்த்து உடைந்து போனார். அவர் உள்ளம் நொறுங்கினார். ஏன் தெரியுமா? 20 வயசில் வாலிபனாய் அவருடைய முகத்தை பார்த்தார். ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த முகத்தில். ஆனால் இப்பொழுது 75 ஆண்டுகள் அவர் பார்த்த முகத்திற்கும் அவர் உள்ளத்தில் இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. நானா இதுன்னு பார்த்தாராம். அப்போ பாருங்கள், இந்த நான் சொல்லுகிற இந்த நபர் 28 ஆண்டுகள் சிறையில் 28 ஆண்டுகள் இருந்துட்டார். ஆனால் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிறையில் நன்னடத்தையை மற்றவர்கள் கவனித்தார்கள். அவருக்கு மேலே இருந்த அதிகாரிகள் கவனித்து 28 ஆண்டுகள் கழித்து ஆயுள் கைதியாக இருந்த அவரை நன்னடத்தையின் நிமித்தமாக விடுதலை செய்தார்கள். இன்றைக்கும் அவர் இருக்கிறார் நம்ம சென்னை பட்டணத்தில். அப்போ பாருங்கள், பாழாய் போன வாழ்க்கைகளை தேவன் திரும்ப கட்டுகிறவர். பாழாய் போன வாழ்க்கைகளை அவரால் மட்டுமே திரும்ப கட்ட முடியும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்ற நிலை காணப்படுகிறதா? இனி எல்லாம் முடிந்ததுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் மனதில் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கர்த்தர் நிச்சயமாய் அற்புதமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். இதுபோல் உண்மை சம்பவங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்கள், எத்தனையோ வாழ்க்கைகள் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி அமைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார், புது ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அதை செய்வார். நம்முடைய முகங்களையும்
பிரகாசிக்க பண்ணுவார். தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஹியர் இஸ் அ நதர் வண்டர்ஃபுல் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தி காட் ஆஃப் ரெஸ்டரேஷன், தேவன் திரும்ப கட்டுதலின் தேவன். திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி கொண்டிருக்கிறார். 1970களில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை அசைத்த ஒரு ஸ்கேண்டல், பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அவரை ரீஎலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ரொம்ப பவர், அவருடைய பொசிஷன் இதையெல்லாம் டேம்பர் பண்ணி அவர் வந்து ரிசைன் பண்ணின ஒரு சூழ்நிலை. பிரசிடென்சியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணார். ஸோ இந்த டீமில் ஒருத்தர் சக் கால்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி பிரிசனில் போட்டிருந்தாங்க. பாருங்கள், ஜெயிலில் அவரை அனுப்பி ஜெயிலில் அவரை தள்ளி இருந்தார்கள். ஐ திங்க் சக் கோல்சன் நினைக்கிறேன். ஸோ நாட் கால்சன், சக் கோல்சன். ஸோ எனிவே, ஸோ இப்போ இவர் பிரிசனுக்குள்ளே போயிட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வெளியே வந்து அவர் ஒரு பிரிசன் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரியவே ஆரம்பித்தார். பாருங்கள், இவருடைய வாழ்க்கை ஓஹோன்னு கொடி கட்டி பறந்தது, அதன் பிறகு சீரழிந்து எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாமல் சிறையிலே தள்ளப்பட்டார். பாருங்க, எந்த ஒரு லீகல் இதுவோ இதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த சிறையிலே தேவன் அவரை சந்தித்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு சிறையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்ற ஒரு பெரிய தாகத்தோடு பிரிசன் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ஊழியத்தை அவர் செய்ய தொடங்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வை திரும்ப கட்டுவார். உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுறது மட்டும் இல்லை, அதே போல் உடைந்த நிலையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையின் வாய்க்காலாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் குரல் ஒரு சுகமளிக்கிற தேவனுடைய மருந்தாய் மாறும். உங்களுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறும். தேவன் அதிசயமானவைகளை செய்கிறவர், ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர், கர்த்தர் நம் வாழ்வை திரும்ப கட்டுகிறவர். தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட்

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். திரும்ப கட்டுதலின் தேவன் எசேக்கியேல் 36:27 நான் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் திரும்ப கட்டுவேன், உன் வாழ்க்கையை மலர பண்ணுவேன் இதெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு ஒரு அடித்தளம், அதற்கு ஆரம்ப புள்ளி, த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஐ வில் கிளென்ஸ் யூ, உன்னை நான் சுத்திகரிப்பேன், என் ஆவியை உனக்குள் ஊற்றுவேன், உன்னை முதல்ல ஒரு புதிய மனிதனாக மனுஷியாக மாற்றுவேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இடம் கொடுங்கள், yield into the Holy Spirit. அவர் கிரியை செய்ய அவருக்கு அனுமதி கொடுங்கள். அப்பா இதோ என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வை புதுப்பிப்பார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. ஆகவே இன்றைக்கும் இதை கர்த்தர் வலியுறுத்த விரும்புகிறார். உன்னை நான் திரும்ப கட்டுவேன், உன்னை நான் திரும்ப கட்டுவேன். நீ இழந்த சந்தோஷங்கள், இழந்த ஆஸ்திகள், இழந்த பொருளாதார நன்மைகள், இழந்த கனம், இழந்த மரியாதை எல்லாவற்றையும், இழந்த உறவுகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆகவே பெரிய எதிர்பார்ப்போடு இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசிக்கட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், ஆண்டவரே இன்பம் உண்டாகட்டும், ஆண்டவரே இவர்களுடைய அவமானமும் நிந்தையும் நீங்கி முகங்களை பிரகாசிக்க பண்ணும், தலைகளை நிமிர்த்தும் அப்பா, இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் தொடை தருளும், பொருளாதார நன்மைகள் உண்டாகட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மார்போடு அணைத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாற்றங்களின் நிகழ்ச்சி இன்று மதியம் 2 மணி அளவிலும், அடுத்தது 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்களின் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களது சகோதரன் ஜியோ.

வாட் அ பியூட்டிஃபுல் சாங். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இட்ஸ் அனதர் பியூட்டிஃபுல் டே. புதிய கிருபைகள் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பாய் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. God is a father who delights in us, his children. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிலே களி கூறுகிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்தியாவில் இது ஒரு அற்புதமான காலை வேளை. இன்றைக்கு என்ன இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது, என் இருதயத்தில் கர்த்தர் தகப்பனுடைய அன்பை குறித்து காண்பித்தார். ஆகவே தான் இந்த அருமையான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணோம். தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. தேவனுடைய அன்பு நாம் நம்பத்தக்க ஒரு அன்பு. அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை அருளுகிறவர். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐ என்கரேஜ் யூ டு ஜாயின் வித் அஸ் அண்ட் லுக் டு த லார்ட். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்யப்போகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்யப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங். என்ஜாய் திஸ்.

Wow, that was a beautiful song. கர்த்தர் நாமம் என் புகழிடமே. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தகப்பன். கர்த்தர் நம்மில் களி கூறுகிறார் என்று நான் கூறினேன். வேதத்திலையும் அதுதான் நம்ம பார்க்குறோம். God delights in His people. What a joy to know that. God delights and sings over us. கர்த்தர் நம்மளை களி கூர்ந்து அவர் ஒரு ஆனந்த பாட்டை பாடுகிறாராம் பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். எத்தனை பேர் நம்மை கண்டு களி கூறுகிறார்கள் என்பதை நம்ம யோசிக்கும் பொழுது கொஞ்சம் அது ஒரு கேள்வியாக இருக்க மாதிரியே தெரியுது. செப்பனியா 3:17 இப்படி சொல்லுகிறது. முதலிலே நான் அதை உங்களுக்கு தமிழ்லேயே வாசிக்கிறேன். செப்பனியா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற செப்பனியா 3:17 இவ்வாறாக சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ப்ராக்கெட்ஸில் மகிழ்வுடன் பாடுவார் அப்படின்னு இருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் என்கரேஜ் யூ திஸ் மோமெண்ட். இந்த காலையிலன்னு சொல்ல வந்த இந்தியாவில் இது ஒரு காலை, எஸ் ஐ டோல்ட் யூ. பட் எந்த டைம் ஜோனில் நீங்கள் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டெல் யூ, காட் லவ்ஸ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு ரிப்போர்ட் கார்டை வச்சுக்கிட்டு, நீ என்னெல்லாம் செஞ்ச, என்னெல்லாம் செய்யலை, உன்னை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம், இப்படி பார்த்துக்கிட்டு இல்லை. உங்களை பார்க்கும் பொழுதே அவருடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளுகிறது. அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார், மகிழ்வுடன் பாடுகிறாராம். வாட் அ பியூட்டிஃபுல் தாட். நான் மீண்டும் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம் பேரில் மகிழ்ந்திருக்கிறார். கர்த்தர் நம் மீது களி கூறுகிறார். ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங் ஃப்ரம் பாஸ்டர் ஜாக் ராபர்ட்ஸ். என்ஜாய் திஸ். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இன்றைக்கு இந்த வேளையில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். முதலாவது, தேவன் நம்மேல் கழி கூறுகிற ஒரு தகப்பன். அவர் நம்மை குறித்து கோபமாக இல்லை, நம்ம இது கழி கூறுகிறார், நம்மை குறித்து ஒரு ஆனந்த பாடலை பாடுகிறார் என்று இந்த வேதம் நமக்கு ரொம்ப அழகாக கூறுகிறது. அதைத் தொடர்ந்து தேவன் நாம் பட்ட வேதனைக்கும் சிறுமைக்கும் அவமானத்திற்கும் ஈடு செய்யும்படியாக நாம் எந்தெந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தோமோ அதே இடங்களில் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாராம். ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். God is going to turn your sorrows into joy. கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றப்போகிறார். கர்த்தர் உங்கள் துயரங்களை இன்பமாக மாற்றப்போகிறார். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றப்போகிறார். நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஏனென்றால் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பன் உண்டு. நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. Here is another favorite song of mine. Let us enjoy this together.

வாவ், எத்தனை அருமையான வரிகள். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும். எஸ், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உங்களை குறித்து, நம்மை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாய் பலிக்கும். செப்பனியா 3:20 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஒருவேளை இன்றைக்கு ஒரு சிறையிருப்பில் நீங்கள் காணப்படலாம், கண்ணீரில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், புலம்பி உங்களுக்குள்ள நொந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் சிறையிருப்பை திருப்புகிறேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். தேவன் நமக்கு நன்மை செய்யும் நாட்கள் இது. தேவன் நம்மை உயர்த்துகிற நாட்கள் இது. நம் சிறையிருப்பை மாற்றி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற நாட்கள் இது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிச்சயமாய் பலிக்கும், பலிக்கும். இந்த பாடலில் எனக்கு பிடித்த வார்த்தைகள், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம் என்றென்றும் நாம் ஒளி வீசுவோம். அந்த அர்த்தம் கொண்ட பாடல் தான் இது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு நல்வாக்கையும் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஹியர் இஸ் another beautiful song.

பியூட்டிஃபுல் சாங். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகனப்பிரகாஷ். தேவன் நம்மேல் களி கூறுகிறார், நம்மில் களி கூறுகிற ஒரு தகப்பன் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இன்றைக்கும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக என் உள்ளத்தில் அருமையான ஒரு உவமையை தேவன் காண்பித்தார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு உவமை. ஒரு தேசத்தில் ஒருவனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள், இரண்டு மகன்கள், ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த ரெண்டு பிள்ளைகளில் இந்த இளையவன் பாருங்கள், கொஞ்சம் அவன் வித்தியாசமானவனாக இருந்தான். மூத்தவனுடைய குணம் வித்தியாசம், இளையவனுடைய குணம் சற்று வித்தியாசமாக இருந்தது போல தெரிகிறது. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த இளையவன் அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இது வந்து நம்ம ரொம்ப எளிதாக வாசிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே சொல்லப்பட்டது, இந்த உவமைகள் இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர் அல்லது நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சர் இதில் இருந்து எடுத்து கூறப்பட்டிருக்கிற உவமைகள். பொதுவாக இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சரில் சொத்து எப்போ பிரிப்பாங்கன்னா, அதுவும் இந்த பைபிள் டைம்ஸ், சொத்து எப்போ பிரிப்பாங்கன்னு சொன்னால், ஒரு தகப்பன் மரித்து விட்ட பிறகு தான் அந்த சொத்தை பிள்ளைகள் மத்தியில் பங்கிடுவது வழக்கம். தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரித்து வந்து கேட்கவே மாட்டாங்க, கேட்கக்கூடாது. அப்படி கேட்பார்கள் என்றால் அந்த தகப்பன் மரித்து விட்டதுக்கு சமம், கேட்க மாட்டாங்க பொதுவாக. அப்போ இந்த இளையவன் வந்து தைரியமாக அப்பா கிட்ட வந்து, என் ஆஸ்தி, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை தான், இவன் சம்பாதிக்கல, எதுவுமே கிடையாது, எனக்கு வர வேண்டிய, உனக்கு நான் பையனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவன் பாருங்கள், அந்த அப்பாவை மதிக்கலை, நீ எனக்கு மறித்தவனை போலானாயின்னு மறைமுகமாக சொல்கிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம், நீ எனக்கு ஆஸ்தியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இந்த தகப்பன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான இருதயம் கொண்டவர். அவர் வந்து இல்லை முடியாது அப்படின்லாம் சொல்லலை. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆஸ்தியில் அவனுக்கு வர வேண்டிய பங்கை எடுத்து கொடுக்குறார். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த தகப்பன் முதல்ல அவனோட பேசியிருந்திருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம், நீ என்ன பண்ணுவேன், என்னோட இரு, பல முயற்சிகளை அவர் செய்திருக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இவன் வந்து பிடிவாதமாக, முடியவே முடியாது, என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்க, உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் பேசியிருக்க வேண்டும். அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவருடைய ஆஸ்தியில் சொத்தில் அவனுக்கு வர வேண்டிய பங்கை எடுத்து அவன் கையில் கொடுக்குறார். அப்போ இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, லூக்கா 15 அதிகாரத்தில் இந்த உவமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா 15:11 உள்ள வசனங்களில் இந்த உவமையை நீங்கள் வாசிக்கலாம். அப்போ இவர் பங்கிட்டு கொடுத்த பிறகு 13 வசனம் இப்படி சொல்கிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு. அப்போ அவன் அங்கே இருந்து ஒரு சில நாட்களுக்கு பின்பு அப்படின்னா, அவனுக்கு சேர வேண்டியது நிலங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும், சொத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் வரும், லிக்விட் கேஷாக மட்டும் இருந்திருக்காது, ஆடு மாடு நிலங்கள் இதெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவன் அங்கே இருந்து எல்லாத்தையும் விற்று காசு ஆக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ அவன் அங்கே இருந்து எல்லா சொத்துக்களையும் விற்கும் பொழுது இந்த தகப்பன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். சுற்றி உள்ள ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற சொசைட்டியை போல் அவங்க சொசைட்டி கிடையாது, இன்றைக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் போல் அன்றைக்கு கிடையாது.
அதெல்லாமே ஒரு க்ளோஸ்லி நெட் கம்யூனிட்டிஸ், ரொம்ப நெருக்கமான தொடர்புடைய உறவில் இருக்கிற சமுதாயங்கள் தான் அந்த நாட்களில் இருந்தது. எல்லாம் அப்படி தான் ஜீவித்தாங்க, நண்பர்களாக குடும்பங்களாக ஒருவரை ஒருவர் நேசித்து மனிதாபிமானத்தோடு வாழ்ந்த நாட்கள். அப்போது அந்த இடத்துல அந்த பையன் பிரிச்சுக்கிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டான் உடனே அதுவே எல்லாருக்கும் நியூஸ் போய் அந்த தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக இருந்திருக்கும், ஒரு வேதனையாக இருந்திருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னாச்சு உன் பையன் இப்படி கேட்டுட்டானாமே, நீயும் கொடுத்துட்டியாமே. அப்போ அவன் அங்கே இருந்து எல்லாத்தையும் விற்கிறான், அந்த ஆடு மாடு சொத்து இதெல்லாம் விற்கும் பொழுது அப்போது எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு நிந்தை ஏற்பட்டிருக்கும். இதை நம்ம சற்று கற்பனை செய்து பார்க்கணும். நான் சொன்னது போல் ஒரு க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன உன் பையன் விற்கிறானே, இது ஓனெல்லாம் ஆச்சு விற்கிறானே, இதெல்லாம் விற்கிறானே, ஆடு மாடெல்லாம் என்ன ஆச்சு, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? பதில் சொல்ல முடியாமல் அந்த தகப்பன் தலை கவிழ்ந்திருப்பார். ஒரு அந்தஸ்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், அந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மனிதன், ஏன்னா அவ்வளோ சொத்து இருந்திருக்கு அதெல்லாம். அப்போ பாருங்கள், அந்த சமுதாயத்தில் பலர் அவருக்கு கீழே வேலை செய்திருப்பார், எல்லாரும் பேசியிருந்திருப்பாங்க இவர் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை. அப்போ அவர் தலை கவிழ்ந்து கூனி குறுகி அவர் ஒரு வேதனை அடைந்திருக்கக்கூடும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும், இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இளைய மகன் வந்து நம்ம ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு லைனில் வாசிடுறோம், அவன் ஆஸ்தியை பிரித்தான் அவன் புறப்பட்டு போயிட்டான், அப்படி இல்லை, இதில் பல காரியங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆஸ்தியை பிரித்து கேட்கும் பொழுதே அந்த தகப்பனுடைய இருதயம் உடைந்து போயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும். அந்த நிமிடமே அவர் அந்த மகனுக்கு மரித்தவனை போல மாறிட்டார். அவ்வளோ வேதனையிலையும் அவர் வந்து அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. அவன் வந்து அங்கேயே இருந்த அந்த சொத்தெல்லாம் விற்று பணமாக மாற்றி, அப்போ அந்த ஒரு டைம் பீரியட் பாருங்கள், அது எவ்வளோ நாளுன்னு தெரியல, அது ஒரு மாதமாக இருந்திருக்கலாம், ரெண்டு மாதமாக இருந்திருக்கலாம், வாட் எவர், சில நாளைக்கு பின்பு. ஸோ அங்கே இருந்து எல்லாத்தையும் விற்கிறான், பணமாக மாற்றுகிறான். அப்போ எவ்வளோ ஒரு வேதனை, ஒருவேளை அவ்வளோ சொத்தையும் அங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. இதெல்லாமே அந்த நாட்களில் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். அப்போ அந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய வேதனை உண்டானது. இந்த வேதனையை நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும், ஏன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த இளைய மகன் இவ்வளவு வேதனையும் துக்கத்தையும் அவமானத்தையும் தன் தகப்பனுக்கு ஏற்படுத்தி விட்டு அவருடைய பணத்தை எடுத்துக்கிட்டு தூர தேசம், அதாவது பக்கத்தில் கூட இருக்க விரும்பலாமல் ஒரு தூர தேசத்திற்கு சென்று அங்கே எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் செலவழித்து ஏதோ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி அவனுக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா கூட ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு சமாதானமாக இருக்கும், ஓகே ஏதோ ட்ரை பண்ணான்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, இவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து, துன்மார்க்கம்ன்ற வார்த்தையிலே எல்லாமே வந்துடுது, அதை விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவனு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அழித்து போடுறதுனா என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை திரும்பி மீட்டுக்கொள்ளவே முடியாது. ஸோ ஹீ டெஸ்ட்ராய்ட் எவ்ரி திங். இளைய மகன் தன் தகப்பனுக்கு வேதனையாக இருந்தான், அவமானத்தை உண்டு பண்ணினான். என்ன நடந்தது தொடர்ந்து பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட், ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங், லெட்ஸ் என்ஜாய் திஸ்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோன பிரகாஷ். பிரியமானவர்களே, தேவன் நம்மில் அன்பு கூறுகிற, நம்மில் களி கூறுகிற ஒரு தகப்பன் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம் மீது கோபமாயில்லை, நம்மை நேசிக்கிறார் என்பது மட்டுமல்ல, நம் மீது மகிழ்ந்து பாடுகிறார். What a joy, what a joy. அவர் நம் மீது மகிழ்ந்து அன்பு கூறுகிறார். ஸோ இந்த ரொம்ப பிரபலமான கெட்ட குமாரன் அப்படின்ற இந்த உவமையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். த ப்ராடிகல் சன் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருகிறது. ஸோ இதை பார்த்திங்கன்னா, ஒரு மகனுக்கு இரண்டு குமாரர்கள், அதில் இளைய குமாரன் தனக்கு சேர வேண்டிய அப்பாவுடைய சொத்தை வாங்கிட்டு அதையெல்லாம் பணமாக்கி கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அழித்து போடுகிறான். ஸோ அவன் இப்படி செய்யும் பொழுது தகப்பனுக்கு மிகுந்த வேதனை, மிகுந்த மன வருத்தம், அவமானம் இதெல்லாம் உண்டானது. ஸோ இவன் தூர தேசத்தில் போய் ஆஸ்தியை அழித்து போடுகிறான். அதன் பிறகு என்ன ஆனது பாருங்களேன். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன்கிட்ட இருக்கும்போது இந்த பஞ்சம் வந்திருந்தா கூட அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. தேவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கே கிரியை செய்கிறார். அவங்ககிட்ட இருந்து எல்லாம் செலவழிந்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்றுன்னு கூட சொல்லலை, கொடிய பஞ்சம். அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அங்கே இருந்த ஒரு பணக்காரங்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற பன்றிகளை மேய்க்கிறதுக்காக இவனை அனுப்புகிறான். அப்போ இந்த பன்றிகளை மேய்க்கும் பொழுது இந்த பன்றிகள் வந்து சாப்பிட்ற அந்த தவிட்டை இவன் பார்க்குறான். அப்போ இதை பார்த்துட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், லூக்கா 15:16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்கள், இப்போ இந்த தோட்டத்தில் 10 பன்றிகள்னா, 10 பன்றிகளுக்கு இவ்வளோ சாப்பாடுனா அதை அளந்து தான் கொடுப்பாங்க. இவன் மட்டும் அங்கே இருந்திருக்க மாட்டான், ஒருவேளை இவன் கூட இன்னொருத்தர் இருந்திருக்கலாம். இவன் அதை எடுத்து சாப்பிட்ருந்தான்னா தெரிஞ்சிருக்கும், மேபி. ஸோ அதனால் இவன் வந்து அங்கே அந்த பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்டதை கூட இவனால் சாப்பிட முடியல, அதை கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தானா. அதை பார்த்து இவன் ஏங்கினாயோ, இந்த ஒரு தவிடு இருந்தால் கூட எனக்கு நல்லா இருக்குமேன்னு. ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. என்ன ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். ஒரு ராஜகுமாரனை போல வாழ்ந்தவன், ஆனால் தகப்பனை விட்டு பிரிந்து துன்மார்க்கமாய் ஜீவியத்திற்குள் சென்ற பிறகு, தகப்பனோடு இருக்க வரைக்கும் துன்மார்க்க ஜீவியம் இல்லை, தகப்பனை விட்டு பிரிந்த உடனே நேச்சுரலாக எல்லாமே உள்ளே வந்துருச்சு. துன்மார்க்கமாய் வாழ்ந்த எல்லாவற்றையும் அழித்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, வறுமை, வேதனை, அவமானம் இவனுக்கு. தவிட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கிறான், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இதுதான் முக்கியம் பாருங்கள், புத்தி தெளிந்த போது. 2 தீமோத்தேயு 1:7 என்ற வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தி மிக மிக மிக அவசியம். இவனுடைய புத்தி மழுங்கி, இவனுடைய புத்தி தெளிவில்லாத சூழ்நிலையில் தகப்பனை விட்டு பிரிந்தான். இப்போ புத்தி தெளிந்த போது, இந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து போகும் பொழுது அவன் யோசிக்க துவங்குகிறான். அவன் புத்தி தெளிந்த போது அவன் யோசிக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூட நிறைவாய் சாப்பாடு இருக்குது. அதில் ரொம்ப அழகாக இருக்கு, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது.
நானோ பசியினால் சாகிறேன். அப்பா வீட்டில் பாருங்கள், அபண்டன்ஸ் தான், பூர்த்தியான சாப்பாடு. நல்ல சாப்பாடுன்னு சொல்ல பூர்த்தினா ஒரு நிறைவை குறிக்கிறது, அதிகத்தை குறிக்கிறது, மிகுதியை குறிக்கிறது. அதுதான் பூர்த்தியான சாப்பாடு. அப்போ அப்பா வீட்டில் கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கு கூட சாப்பாட்டுக்கு குறைவில்லை. இது அந்த பன்றிகளோடு இருக்கும்போது யோசிக்கிறான், ஐயோ இவன் ஒரு முதலாளி, இவங்க வீட்டில் தான் அப்படி வேலைக்காரங்களுக்கு நிறைவாக இருக்குது எல்லாமே. இவன் அங்கே உட்காந்து யோசிக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் ஒரு பூர்த்தி, ஒரு மிகுதி, ஒரு நிறைவு இருக்குதே, நானும் இங்கே பசியினால் சாகிறேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் தீர்மானிக்கிறான், நான் எழுந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், போய் அங்கே அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆண்ட அப்பா, உங்களுக்கும் பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நீ உங்கள் பையன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, உங்கள் கூலிக்காரரில் ஒருத்தராக என்னை வச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு இவன் மனதில் யோசித்து இந்த டயலாகெல்லாம் கற்பனை செய்து இவன் இப்போ கிளம்பி வரான். இவன் ஏற்கனவே சாப்பிடல, இவன் கையில் காசு இல்லை, அந்த நாட்களில் ஒன்றும் பெரிய வாகன வசதியும் கிடையாது. அப்போது இவன் நடந்து தான் வந்திருக்கணும், தூர தேசம்னு ஏற்கனவே இருக்குது. அப்போ எத்தனை நாட்கள் நடந்தானோ தெரியல, எப்படியாவது அப்பா வீட்டுக்கு போயிடணும், அப்பாவை பார்த்துடணும். அங்கே அப்பா வீட்டுக்கு போயிட்டால் நமக்கு சூழ்நிலைகள் மாறிடும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவன் வந்து வரான். அதுக்கு முன்னாடியே சொல்லாமல் பாருங்க, நான் பசியினால் சாகிறேன், எப்படி அவ்வளோ தூரம் அவன் நடந்து வந்தான்னு தெரியல. ஒருவேளை அந்த நம்பிக்கை அவனை சுமந்து கொண்டு வந்தது, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், எங்கள் அப்பாவை பார்த்துட்டா எல்லாம் சரியாயிரும், ஒரு கூலிக்காரனாக கூட அங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவன் பிரயாணப்பட்டு வரான், நடந்து வரான். வந்து அவங்க ஊருக்குள்ளே வரான், என்ன நடக்குது பாப்போம். அதுக்கு முன்னாடி ஹியர்ஸ் அனதர் பியூட்டிஃபுல் வர்ஷிப் சாங், லெட்ஸ் என்ஜாய் திஸ்.

நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தகப்பன். லூக்கா 15 அதிகாரத்தில் எப்படி இளைய குமாரன் தகப்பனை புண்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவருடைய ஆஸ்தியில் தன் பங்கை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து அதையெல்லாம் அழித்து அவன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்திற்கு மீண்டும் வர தீர்மானிக்கிறான். அவன் தீர்மானித்து அவன் எழுந்து வரான் பாருங்க. அப்போது ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த சூழ்நிலையை ஆராய்ந்து அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. அப்போ பாருங்கள், இந்த தகப்பன் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவனுடைய இருதயம் ஒரு பக்கம் என் மகன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு ஏங்கி தவித்து கொண்டு அவன் அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் அந்த தகப்பன். அம்மா வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. இன்றைக்கு மாதிரி செல்ஃபோன்ஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி இந்த தகப்பன் அந்த மகன் அடையாளம் கண்டுபிடிச்சாருன்றதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா தகப்பன் வீட்டில் இருக்கும்பொழுது அவன் ராஜகுமாரனை போல் வாழ்ந்தான். கொழுகொழுன்னு முகம் பளபளப்பாக பிரகாசமாக நல்லா இருந்திருப்பான். எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு போகும்போதும் அவன் நல்ல ஒரு ராஜகுமாரனை போல தான் இருந்திருப்பான். ஆனால் அங்கே போய் எல்லாம் செலவழிந்த பிறகு பஞ்சத்தில் அடிபட்டு பண்ணிங்க சாப்பிட்ற தவிடு கூட தனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு ஆசையில் இருந்தவன் எப்படி இருந்திருப்பான்? எலும்பும் தோலுமாக மாறி இருப்பான் நிச்சயமாக. பண்ணி சாப்பிட்ற தவிடுக்கு அவன் ஆசைப்பட்டான்னா அப்போ பாருங்கள், பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பான். ஒருவேளை 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி எதையாவது சாப்பிட்ருப்பான், இல்லை யாராவது கொடுக்குற மிச்சம் மீதியை சாப்பிட்ருப்பான். அவன் ஒரு குலைந்து போயிருக்கக்கூடும். அது வரைக்கும் ஒருவேளை வெயில் அவன் மேலே பட்டுச்சான்னு தெரில, ஆனால் அதுக்கப்புறம் வெயிலில் தான் இருந்திருக்கணும். குளிச்சானான்னு தெரியல, ஏன்னா அதுக்குள்ளே வசதி இருந்திருக்காது. அழுக்கான், அவன் உருக்குலைந்து ஒருவேளை முடிய வெட்டாமல் ஷேவ் பண்ணாமல் எப்படி இருந்திருப்பான்? அதை கற்பனை தான் செய்து பார்க்க முடியும். நிச்சயமாக நான் நம்புகிறேன், அவன் போகும்போது இருந்த ஒரு உருவம் அவனுக்கு இருந்திருக்காது. அடையாளங்கள் நிச்சயமாக மாறி இருக்கும். ஆனால் அந்த தகப்பன் அவருக்கு தெரிஞ்சிச்சு, வர்றது என் பையன்தான். நம்ம அதனால தான் நான் ஆரம்பத்தில் வலியுறுத்தி சொன்னேன், இந்த தகப்பனுக்கு வந்து இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அந்த கல்ச்சரில் ஒரு பையனோ ஒரு பிள்ளைகளோ அப்பா கிட்ட வந்து சொத்தை கொடுன்னா அந்த அப்பா செத்துட்டாருன்றது தான் அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த சமுதாயத்தில் அந்த தகப்பனுக்கு அவ்வளோ ஒரு அவமானம், வேதனை, தலைக்கவிழ்வு எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு போன ஒரு மகன். இப்போ இவனும் இப்போ எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வரான். வரும்பொழுது இந்த தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு போய் அவனை திட்டலை, அவனை காரி துப்பலை, சரி வா அப்படின்ட்டு சொல்லலை, இல்லை ஒரு வேலைக்காரனை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வரல, இவரே ஓடுறார். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தானாம். என்ன ஒரு அருமையான தகப்பன் பாருங்க. பரம தகப்பனுக்கு ஒப்பாக இவர் காண்பிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான்.
மாறாத அன்பு. அப்போது இவன் வந்து நல்லா ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்த டயலாகை சொல்ல ஆரம்பிக்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவங்க அப்பா அதை சட்டை பண்ண மாதிரியே தெரியல. அவர் உடனே என்ன பண்ணுறார், ஊழ வேலைக்காரங்களை கூப்பிட்டு இருக்கிறதுலே விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு உடுத்தி இவன் கையில் மோதிரத்தையும் காலில் பாதரட்சியும் போடுங்க, கன்று அடித்து கொண்டு வாங்க, நம்ம புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டு அன்றைக்கி பெரிய விருந்து கொண்டாடுறாங்க பாருங்கள். ஏன்னா காணாமல் போனவன், செத்தவன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த தகப்பனுடைய இருதயத்தை தான் நம்ம கவனிக்கணும். இந்த தகப்பனுக்கு நான் சொன்னது போல் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. ஆனால் அவருடைய அன்பு அவ்வளவு மிகுதியாக இருந்ததுனால அந்த மகனை மன்னித்தார். அந்த மகனை பார்த்தவுடன் மனதுருகி அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு மிகுதி, அவ்வளவு மிகுதி. இன்றைக்கும் தேவன் நம் பேரில் கொண்டிருக்கிற அன்பு மிகுதி, மிகுதி. God loves you so much, my dear friend. வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு அன்பு அவருடைய அன்பு. அவருடைய அன்பினால் அவர் நம்மை அரவணைத்திருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நம்மில் அன்பு கூறுகிற ஒரு தேவன், ஒரு தகப்பன் உண்டு. Here is another favorite song of mine. Let us enjoy this together.

ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நம்முடைய தேவனை என்றென்றும் ஆனந்த களிப்போடு நாம் துதிக்க, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு கூறுகிற ஒரு தகப்பன். அவர் நம் மீது களி கூர்ந்து நம்மில் அவர் மகிழ்ந்து பாடுகிறாராம். நாம் தேவனை பாடுவதை தான் நம்ம ரொம்ப பார்த்துருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மில் மகிழ்ந்து பாடுகிறார், நம்மில் களி கூர்ந்து பாடுகிறார். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு லீவ் யூ வித் திஸ் தாட். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், கர்த்தர் உங்களிலே களி கூறுகிற ஒரு தகப்பன். ரிஜாய்ஸ் மை ஃப்ரெண்ட், ரிஜாய்ஸ் மை ஃப்ரெண்ட். கர்த்தர் எஸ் இஸ் நாட் ஆங்கிரி வித் யூ. காட் லவ்ஸ் யூ ஸோ மச். கர்த்தர் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு அன்போடு அவர் நம்மை நேசிக்கிறார். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பாய் பாய்.

நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து ஆராதித்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். We have Sam with us. It's all yours.

ஆமென். நம்ம வாழ்க்கையில் எரிகோ மதில் போன்ற போராட்டங்கள் வந்தாலும் நம்ம இயேசு நம் முன்னால் செல்றதுனால எல்லா பிரச்சனையும் வென்று, எத்தனை பேர் நம்ம வளர்ச்சியை தடுக்க நின்றாலும் நம்ம அதெல்லாம் வென்று அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும். நமக்கு என்றுமே உயர்வு உண்டு. இன்னொரு பாடலை கூட பாடி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.

0: நன்றி ஆண்டவரே. இந்த அழகான இன்னொரு நாளை பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. மீதமுள்ள பகுதிகளை நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்திக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் பிதாவே, ஆமென்.
1: ஆமென். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நீதிமொழிகள் 16 அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மன மேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமித்திரையான நிறைக்கல்லும் நிறைக்கோலும் மன்னிக்கணும் சுமித்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையொட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சக்தியோ கர்த்தரால் வரும். காரிய சக்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் இந்த நிகழ்ச்சியில் அருமையான ஒரு நபரை சந்தித்து பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே எஃப்எம்.
1: மாற்றுங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். உங்களில் அநேகர் எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். உங்கள் கருத்துக்களோடு, ஃபீட்பேக்ஸோடு உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேஷ்னல் லெவல் வாலிபால் பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், இத்தனை நாட்கள் ஸ்போர்ட்ஸ் மென்னை நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஒரு பாயிண்டில், எல்லாம் வெறும் மென்னாக நம்ம மீட் பண்ணுறோமே, விமனே இல்லையா இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இவ்வளோ அதிகமாக அச்சீவ் பண்ணவங்க, ஆண்டவரை நம்புகிறவங்கன்னு யோசிக்கும் பொழுது தான் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி நம்ரதா அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ வி ஆர் ஸோ கிளாட் டு ஹாவ் அ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ரதா, நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் வாலிபால் பிளேயர், ஸோ நேஷ்னல் லெவல் அச்சீவ் பண்ணி இன்றைக்கி அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு மதராக இருக்கிறீங்க. ஸோ பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுமே மேலே உயர்றதுக்கு என்ன சேலஞ்சாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க?
2: ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் தான் காரணம்ண்ணே. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கேர்ளை வந்து ஸ்போர்ட்ஸ் கண்புறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க, சேஃப்டி எதிர்பார்ப்பாங்க, கமிட்மெண்ட் முக்கியம், ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம். இப்போ ஒரு பையனா போப்பா தனியாக போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் லே கேர்ள்ஸ்
1: பையனுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி அவசியம் இல்லை நினைக்கிறீங்களா?
2: இருக்குங்கண்ணே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம இப்போ நம்ம கல்ச்சராக யோசிக்கும் போதும் சரி, இல்லை வீட்லேயும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையனா கொஞ்சம் ஓகே போப்பா பரவாயில்ல விட்டுருவாங்க, ஆனால் ஒரு ஒரு பொண்ணுனா கொஞ்சம் போத்தி போய் தான் பார்த்துப்பாங்க. அது ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு பக்கம் நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்கும். இருக்குங்களா?
1: ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அண்ட் நேஷனாலிட்டி.
2: இருக்குங்கண்ணா, இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஃபாரினில் இருந்தது கிடையாது, இந்தியாவில் தான் இருந்து வந்துட்டு உண்டு. இப்போது ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு மென்னுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது வேறு விஷயம். இப்போ ஒரு லேடிஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒன்று ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை இல்லை இதுக்கு மேலே வேண்டாம், இன்ஜுரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இல்லை இல்லை எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் போகணும்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ கொஞ்சம் டீப்பாகவே திங்கிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம்
1: யோசிச்சு. ஒரு ஆணுக்கு எப்படி இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆக முடியுமோ அது மாதிரி பெண்ணும் ஆக முடியும். பட் ஆனால் இந்த சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ், பெற்றோருடைய ஒரு பாரம், ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா எப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துடும் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுங்களேண்ணா. ஏன்னா இப்போ ஒரு மென் அப்படியே அப்படியே விடுறாங்க அப்படின்னா அது ஒரு லாங் டேர்மாக பார்க்குறாங்க ஸ்போர்ட்ஸு. ஒரு உமனுக்கு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி, இல்லை நான் அதை அச்சீவ் பண்ணணும், இந்தியாவுக்காக விளையாடணும், நான் என் லைஃப் லாங்காக இது வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உறுதியாக இருந்து, சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் மேலே வருவேன் அப்படின்ட்டு வரவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டேஜே கிடைக்குதுங்கண்ணே.
1: ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஃபேமிலியுடைய சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஒரு முறை ஒரு டிபேட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது காலாகாலமாக நடக்கிற ஒரு டிபேட் தான், ஆண்களா பெண்களா அப்படின்னும் பொழுது ஒரு பாப்புலர் ஆக்டரஸ், ஸோ அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க பேர் சொன்னால் தெரியும், பட் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க சொன்னாங்க, நான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆண்கள் தான். நான் படிக்கும் பொழுது எங்கள் அப்பா என்னை என்கரேஜ் பண்ணார், இன்றைக்கி என்னுடைய கணவர் எனக்கு என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க முடியாது, என்னுடைய கரியரில் நான் ஷைன் பண்ண முடியாது. ஸோ நான் நினைக்கிறேன், இது ஆண்கள் பெண்கள்ன்றதை விட ஆண்களுக்கும் அவங்க பெண்களுடைய உதவி தேவை. பெண்கள்னு சொல்லும் போது மற்ற பெண்கள் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற தாயாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பெண்கள் வர்றதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ், ஃபிசிக்கலி ஏதாவது இன்டர்நேஷ்னலாக பார்க்கும் பொழுது நம்ம வீக்காக இருக்கோம்னு நினைக்கிறீங்களா?
2: நான் வீக்காக இருக்கும்னு சொல்ல மாட்டேன்ண்ணா. ஏன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் ஒவ்வொரு டைப்பு. சரிங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்போர்ட் ஒவ்வொரு டைப்பு. ஸோ நம்ம இந்தியாக்குள்ளே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ரோத் அறிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நான் கிரிக்கெட்டையும் வாலிபாலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. கிரிக்கெட்டில் நம்ம எங்கேயோ இருக்கும், வாலிபால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும், அத்லெட்டிக்ஸை வளர்ந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தில் வந்து பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது, அதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டு வரும், அதில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது, ஸோ எல்லாமே பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும்னு.
1: ஓகே, ஸோ நீங்கள் வாலிபாலில் இந்தியா லெவல் விளையாடி இருக்கீங்க இல்லைங்களா? அண்ட் ஆல்சோ ஹேண்ட்பால்,
2: ஹேண்ட்பால் காலேஜ் லெவலில் விளையாடி இருக்கேன்.
1: ஓகே, தொடர்ந்து ஃபுட்பால் பிளேயர்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட்பால், நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேம் இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் பிரபலமான கேம், வாலிபால், பேஸ்கெட் பால். ஸோ இப்போ ஃபுட்பால்னும் போது கையில் படக்கூடாது, ஸோ இப்போ ஹேண்ட்பால்னும் போது கால் படக்கூடாது, அப்படி புரிஞ்சுக்கலாமா?
2: ஆ, புரிஞ்சுக்கலாண்ணே, மோர்லெஸ் அப்படி தான்.
1: ஓகே ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நம்ம நம்ரதா அருண் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களுடன் தொடர்ந்து பேசும் முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நம்ரதா அருண் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த வாலிபால் பிளேயர். தொடர்ந்து அவர்களோடு நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ரதா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு நபர், பெண் மட்டும் இல்லை, நீங்கள் பேசுனதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்னா, யார் வாழ்க்கையில் முன்னேறணுன்னாலும் ஒரு சப்போர்ட் தேவை. இப்போது பெண்கள் வந்து எப்படி மேலே வரலாம், இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸை செய்கிறதுக்கு வாட் இஸ் அ சீக்ரெட்?
2: ஆனால் ஃபஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் கோல். ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கணும். இதை வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது சரி, வாழ்க்கையும் பார்க்கும்போது சரி, ஒரு லாங் டேர்ம் கோல் இருந்து அதுக்கு அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது தான், அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க், அதுக்காக ஒரு கமிட்மெண்ட், டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒதுக்கிட்டு நம்ம அதுக்காக ஓடும்போது கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் நிச்சயம்.
1: ஸோ வாழ்க்கையில் ஒரு கோல் அவசியம். ஸோ அந்த கோலை முன்னால் வச்சு நம்ம மற்ற காரியங்களை தள்ளணும். ஸோ எப்படி வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது வாலிபால் விளையாடுனீங்க. ஸ்கூலில் எல்லாருமே விளையாடுறது தான், நம்ரதா மட்டும் இல்லை. இப்போ உங்களோட எத்தனையோ பேர் விளையாடியிருப்பாங்க, ஆனால் எல்லாருமே நேஷ்னல்ஸ் வந்தாங்களான்னா இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதில் ஷைன் பண்ணீங்க. ஸோ எப்படி நம்ம என்ன கோல் செட் பண்ணோம் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது?
2: முதல்ல நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும்போது முதல்ல வந்து ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரு.
1: ஸோ அந்த ஃபவுண்டேஷனே வந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இருக்கணும்னு சொன்னால், நான் வந்து ஒரு இந்த ஃபேமிலியில் பிறந்தேன், சின்னதுலேருந்தே நான் சர்ச்சு இப்படி தான், அப்படி இல்லை. ஆண்டவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி சொல்லலாமா?
2: கண்டிப்பாக. ஏன்னா ஆண்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது, ஆண்டரை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் சரி நம்ம இது பண்ணலாம்னு ட்ரை பண்ணலான்னு போகும்போதும் ஆண்டவர் கரெக்டான பண்ணி ஒரு வழிநடத்திட்டு வந்துடுவார். ஏன்னா அவர் நம்மளை படைச்சவராக இருக்கும்போது அவருக்கு தெரியும் எதுக்காக படைச்சாருன்ட்டு. ஸோ அதுதான் நம்ம மெயின் பர்பஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உண்டு. நான்
1: எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களையும் என்னையும் தேவன் படைத்தார். ஸோ ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டுருந்தது. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் மனிதனை உண்டாக்கினார். இன்னொருத்தருக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான். இப்போது இவர் பொறுமையாக எடுத்து சொல்கிறார், இல்லை, பைபிளில் சொல்லுது தேவனுடைய சாயலிலே மனிதனை அவர் உண்டாக்கினார். அவர் என்ன சொல்லிட்டாரு, போயா நீயும் முட்டாளும் உங்கள் பைபிளும் முட்டாளன்னொடனே, அது வரைக்கும் இவர் ரொம்ப பொறுமையாக இருந்தவர், கோவம் வந்துடுச்சு. இவர் அவரை பார்த்து சொன்னாரா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றியா அப்படின்னு. ஆமாம், உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, என்ன தேவன் உண்டாக்கினார், நீ குரங்குலேருந்து வந்த அப்படின்ட்டாராம். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் கண்ணாடியில் போய் நம்மளை பார்க்கணும். எத்தனை பேர் குரங்கு மாதிரி இருக்கிறோம், எத்தனை பேர் மனுஷன் மாதிரி இருக்கிறோன்றத கொஞ்சம் பார்க்கணும். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றதுக்கு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் இது வரைக்கும் கிடையாது. என்ன தான் சொல்லப்பட்டாலும் அது தியரியாக தான் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதை கண்டுபிடிக்கணும் அல்லது இதை வந்து நம்ம இது சாத்தியமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்காக, பொதுவாக இந்த டார்வின்ஸ் தியரி, அது வந்து ஜீன் மியூட்டேஷன் அப்படின்வாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போனாலும் நான் சொல்கிறேன், அதாவது நமக்குள்ளே இருக்கிற மரபணு அதுதான் ஜீன், அது நாளடைவில் வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஈ ஹவுஸ் ஃப்ளை, ஏன்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி, அப்போ அதை பல ஜெனரேஷன்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணலாம். 80 வருஷம் வாழ்கிற ஒரு மிருகத்தை எடுத்தால் அதை ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ளே ரிசர்ச் பண்ணுற ஒரு போயிடுவார். ஸோ அதனால் ஹவுஸ் ஃப்ளை ஈயை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த லேசரை யூஸ் பண்ணி அந்த ரக்கைக்கு காரணமாக இருக்கிற ஜீன்ஸை வந்து சுட்டரிச்சிட்டாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஈ கண்ணுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஜீன்ஸை சுட்டரிச்சிட்டாங்க. இப்படி வந்து அவங்க பண்ண உடனே 4வது 5வது ஜெனரேஷனில் பார்த்தா அது வந்து திரும்பியும் உருவாகி நார்மல் ஈயாக வந்து 5th 6th ஜென்ரேஷனில் வந்துடுச்சு. ஸோ இந்த ஜீன் மியூட்டேஷன், மரபணு மாற்றோன்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இந்த பாடியை க்ரியேட் பண்ணியிருக்கிற விதம் பாருங்கள், ஒரு சின்ன கட்டு வந்தால் கூட நம்ம மருந்து போடாமலே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும், அதை சாதாரணமாக விட்டால். ஸோ அப்போது ஒருவர் இப்படி சொன்னார், இந்த அவரும் சயின்டிஸ்ட், ஸ்பேஸுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் உண்மையிலேயே ப்ராப்பர் மனநிலையில் இருந்தான்னா இந்த பூமி அப்படியே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட்லி டிசைன்டு, ஒரு டிசைனர் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. பை சான்ஸ் நடக்குதுன்னா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் யாருக்காவது கண் வந்து தலையில் இருந்திருக்கும், ஏன்னா குரூப் குரூப்பாக நம்ம வேறு வேறு டிசைனில் இருந்திருப்போம். பட் ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்ம டிசைன் பண்ணி இந்த பாடியை பார்த்தா பாருங்கள். என்னுடைய தந்தை ஒரு மருத்துவர், அவர் இப்போ இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போது இருக்க மாதிரி இன்டர்நெட் டிஜிட்டல் வேர்ல்டு அப்போ இல்லை, ஒரு 30-35 இயர்ஸ் முன்னால். அவர் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் பெரிய பெரிய புக்கு. அவர் வந்து தோல் மருத்துவர், ஸ்கின் டாக்டர். அவர் வாழ்நாளெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த தோலை பற்றி படித்து முடிக்க முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி மருத்துவத்துறையை பார்க்கும்போது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நரம்புக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், முடி ஹேர் அண்ட் நெயிலுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சரீரத்தை உண்டாக்கின விதம் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம சரீரம் வந்து இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். அதனால் ஆண்டவர் உங்களை என்னையும் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் ஏதோ உண்டாக்கி இந்த பூமியை நிரப்பட்டோன்னு இல்லை, நம்மை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறது நான். இட்ஸ் ஓகே. அப்போது நம்ம அந்த நோக்கத்தை புரிந்து செயல்பட வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கணும். தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா நம்ம அவரை இன்வைட் பண்ணணும். ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்ம அவரை இன்வைட் பண்ணணும். நீங்கள் அவரை இன்வைட் பண்ணணும். ஆண்டவரே என் பாவங்களை கழுவும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஸோ நம்ம ஆண்டவரே என் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும், என் வாழ்க்கையில் வாங்க, என்னை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்போ தான் அந்த ஒரு புதிய ஆரம்பம், மாற்றம். ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரணும். சொல்லுங்கள், எப்படி கோல் செட் பண்ணுறது?
2: சொன்ன மாதிரி தானே, ஃபஸ்ட்டு ஆண்டவரை ஃபஸ்ட் நிலையில் எக்கும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நம்ம சொல்லிடுவோம், நான் வந்து ஒரு இந்தியா பிளேயர் ஆகணும்
1: அப்படின்னு
2: சொல்லி சொல்லிடுவோம். வாழ்க்கைன்னு வரும்போது
1: இப்போ உங்களுக்கே அது எப்படி வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களோட ஸ்கூலில் எவ்வளோ பேர் விளையாடி இருப்பாங்க? எல்லாருமே வந்தாங்களா நேஷனல்ஸ்? இல்லை, உங்களோட எத்தனை பேர் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க?
2: நாங்கள் ஒரு 15 பேர் இருந்தோண்ணே, 15 கேர்ள்ஸ்
1: நேஷனல்.
2: இல்லைண்ணே, ஸ்கூல்லேருந்து நான் மட்டும்தான், என் ஸ்கூல்லேருந்து நான் மட்டும்தான் வந்தேன்.
1: அவுட் ஆஃப் 15 நீங்கள் மட்டும்தான், அதை தான் நான் கேட்குறேன். இப்போ இந்தியாவுக்கு விளையாடணுன்ற அந்த ஒரு இது உங்களுக்கு மட்டும்தான் வந்ததா? ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது பேசியிருப்பீங்க, அவங்க யாருக்குமே அந்த ஒரு கோல் வரலையா?
2: ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட கமிட்மெண்ட்டு, ஹார்ட் ஒர்க், அது ரொம்ப பிடிச்சி போச்சானே, அதுதான். ஸோ என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு, ஸ்போர்ட்ஸ், இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ படிப்பு ஒரு பக்கம் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு, பேரலராக ஸ்போர்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்தியாக்குள்ளாடணும், ஏன்னா இந்தியாக்குள்ளாடனா
1: பொதுவாக இது ரெண்டுமே வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி பேரலாக தான் போகும், சேராது. பட் நீங்கள் வந்து நல்லாவும் படிப்பேன்றீங்க, விளையாடவும் செய்வேன்றீங்க சொல்கிறீங்க. எப்படி முடிஞ்சது? ஏன்னா ஒருவேளை விளையாடும் டயர்டாகி படிக்க மனம் இருக்காது. பட் எப்படி நீங்கள் அதை ஓவர்கம் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்லேயும்.
2: ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தானே, ரெண்டுமே பேலன்ஸ் முக்கியம். இப்போது ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷ்னல்ஸ் ஆடினேன், படிப்பில் பிஹெச்டி
1: முடிச்சிட்டேன்.
2: ஸோ இங்கிலீஷில்
1: பிஹெச்டி டாக்டர் நம்ரதா.
2: ஓகே, ஸோ அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பேலன்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து படிக்கிற காலத்தில், யூஜி பிஜி படிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது ரொம்ப கம்மி. வீட்டுக்கு வந்தோமா வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாள் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப முக்கியங்கண்ணா. ஸோ சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அதை நம்ம பேலன்ஸ்டாக கமிட்டடாக என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, ப்ளஸ் ரெண்டுமே பிடிச்சி பண்ணேன். ஸோ இங்கிலீஷ் படிக்கும் போதும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது ரொம்ப பிடிச்சி பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி பண்ணேன். இதை தவிர வேறு வாழ்க்கையில் வேறு செதறவுகளே இல்லாமல் அப்படி தான் போச்சானே.
1: நல்ல வேலை இது தமிழ் ரேடியோவாக இருக்குது, இல்லைன்னா நான் வந்து இங்கிலீஷில் பேசும்போது நர்வஸாக ஒரு கான்ஷியஸாகவே பேசியிருப்பேன். இங்கிலீஷில் பிஹெச்டி படித்தவங்களோட பேசுகிறோன்னு. ஸோ இப்போ ஒரு சாதாரண கேள்வி, ஒருத்தர் இங்கிலீஷில் பேசும்போது உங்கள் மைண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுமா? இவங்க கிராமட்டிக்கலாக தப்பு பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி பார்ப்பீங்களா?
2: அப்படிலாம் இல்லைண்ணா. ஸோ இங்கிலீஷ் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ் தான். ஸோ கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னா ரொம்ப போதுனே.
1: ஸோ இல்லை, நீங்கள் பிஹெச்டி படித்ததுனால நான் கேட்டேன். ஸோ நம்ம நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போகலை, என்னுடைய கமிட்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு உங்கள் கமிட்மெண்ட், ஸ்டடீஸ்க்கு உங்கள் கமிட்மெண்ட், அதனால் இன்றைக்கி நீங்கள் நேஷ்னலும் விளையாடி இருக்கிறீங்க, பிஹெச்டியும் முடிச்சிருக்கிறீங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு முக்கியமான லெசன். நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் வேணும், ஆனால் அந்த கோல் சரியான கோலா அப்படின்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கணும். அப்போ தான் சரியான கோல் நம்ம அமைப்போம். அண்ட் நம்ம கமிட்மெண்ட் நம்பர் ஒன் கோல், அடுத்தது கமிட்மெண்ட். அப்போ கமிட்டடாக இருக்கும் பொழுது சிகரத்திற்கு நாம் செல்ல முடியும். ஸோ நீங்கள் அப்படி தான் நேஷ்னலில் விளையாடி இருக்கீங்க, ஐ ஆம் ரிப்பீட்டிங் ஐ நோ, நீங்கள் பிஹெச்டியும் படிச்சிருக்கிறீங்க. ஸோ கோல் அண்ட் கமிட்மெண்ட், வேறு என்ன அவசியம்?
2: ஸோ நம்ம கோல் வச்சிட்டோம், கமிட்மெண்ட்டை.
1: நீங்கள் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க, நான் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள்.
2: ஸோ கோல், கமிட்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றக்கு, ஸோ இது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள் வரும். ஸோ இப்போ நான் வந்து விளையாடுற காலத்தில் வந்து பார்த்தா இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது என்னால் வந்து இந்தியாவுக்காக விளையாட முடியல. ஸோ ஆனால் என்னோட கமிட்மெண்ட் மூலிமா, என்னோட ஹார்ட் ஒர்க் மூலிமா ஒரு சர்ட்டன் ஹையஸ்ட் லெவல்,
1: அதாவது நீங்கள் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் லெவல்
2: விளையாட முடியல. சரிங்களா, நான் என்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட முடியல. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஆண்டவர் பெஸ்ட்டான பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு நோக்கி போகும்போது ஆண்டவர் மேலே இருக்க அந்த டிபெண்டன்சியோ அந்த ஃபேத்தும் அதிகமாகும் போது பயமோ ஃபெயிலியர் குறித்த கவலையோ ப்ரெஷரோ எதுவுமே நம்மளை தாக்காது.
1: ஒருவேளை இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் வந்துடுது, அதாவது ஒரு காம்ப்ரமைஸ்ட், ஓகே ஓகே இல்லைன்னா என்ன நம்ம இட்ஸ் காட்ஸ் பிளான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோமா? ஏன்னா இதை வந்து ஒரு சில இடத்துல பார்க்குறோம், நம்ம 100% கொடுக்காம நம்ம ஒரு லைட் பேக்காக இருந்துட்டு இட்ஸ் காட்ஸ் பிளான்.
2: பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் காலையில வந்து பாத்தீங்கன்னா 5:45 கிரவுண்ட்ல இருப்போம் ஒரு 2-3 hours ப்ராக்டிஸ், திருப்பி 3:30 நான் வந்து திருப்பி கிரவுண்டுக்கு போயிடுவேன், 3:00 போயிடுவேன்.
1: ஏன்னா காலையில் போய் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கிளாஸில் தூங்குவீங்களா?
2: கண்டிப்பாக நான் செம்ம டயர்டாக இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து 8:00 காலேஜு. ஸோ நாங்கள் வந்து பங்க் பண்ண மாட்டேன், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போயிடுவேன். காலேஜ் முடிஞ்சோடனே லைப்ரரி போய் லைப்ரரி படிச்சுட்டு 3:00 ப்ராக்டிஸ் போயிடுவேன். ஏன்னா நான் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், திருப்பி 4:30 டீம் ப்ராக்டிஸ் நடக்கும், அது முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பியும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் நான் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போகும்போது, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி போகும்போதே நிறைய செலெக்ஷன் என் கைவிட்டு போயிருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷாலிட்டி பார்த்துருக்காங்க, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ வேணாம் வேறு யாராவது எடுத்துக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ நான் 100% கொடுத்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் லேசியாக இருந்துட்டு போங்கப்பா நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிறேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவானா நம்ம வந்து வேறல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா அது ஏமாற தப்புன்னு. ஸோ அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் தான். ஸோ நான் 100% கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட தப்புகளை சொல்கிறதுக்கோ இல்லை நம்ம வந்து கரெக்டாக, ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை நீ லேசியாக தான் போயிட்டுருக்க, இல்லை இன்னும் ஸோ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணும்போது நம்ம பாவத்துக்கு போகும்போதும் தப்பான வழியில் போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கரெக்ட் பண்ணிடுவாங்க.
1: ஸோ மென்டர்ஸ்,
2: ஆமாம், ஸோ மென்டர்ஸ் இருக்கிறது, ஏன்னா அவங்க நம்ம நம்மளை ரிலைஸ் பண்ணுற ஒரு வகை ஒன்று, ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பார் அதுவும் இருக்குது. ஆனால் அதை மீறி நம்ம தப்பாக போக வாய்ப்பு இருக்கும்போது ஒரு மென்டர் நம்ம கூட கரெக்டாக விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக அதை அமைஞ்சிடறேன். அது மட்டும் இன்னொரு என்னென்னா, நம்ம காம்ப்ரமைஸ் ஒரு பக்கம் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் கிடைக்கல அப்படின் போது என் வாழ்க்கை ஆண்டவர் சித்தம் நடக்குது அப்படின்ற எண்ணமே ரொம்ப சமாதானம் கொடுக்குற ஒரு விஷயம்னு. ஏன்னா ஆண்டவர் பிளானோட நம்ம வாழ்க்கையில் பெஸ்ட் பிளானே இருக்காதுண்ணே. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு பீஸ் கிடச்சிடோண்ணே அதில்.
1: எக்ஸாக்ட்லி, ஆண்டவர் பிளான். அடுத்தது மென்டர்ஸ் உடைய அவசியம். நீங்கள் சொன்னீங்க ஒரு தலை சிறந்த ஊழியர் இப்போ அவர் கர்த்தரோடு இருக்கிறாரு, இப்போ அவர் இந்தியாவில் எப்போ கூட்டம் நடத்தினாலும் கண்டிப்பாக 5 lakhs பீப்புள் மேலே இருப்பாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு ஒரு சிலர் யூகிச்சிருப்பீங்க. இந்தியாவை அசைத்த ஒரு தேவ மனிதன் சென்னையிலேருந்து. அப்போது இப்போ அவர் ஆண்டவரோடு இருக்கார். அவங்க மனைவியோடு நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆரம்ப நாட்களை குறித்து கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவர் மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட் அவங்களுக்கு மேலே இருந்த மூத்த ஊழியர்கள், அதாவது அந்த டைமில் அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சொல்லுவாங்களாம், பத்தாது தினகரன் பத்தாது, இன்னும் நீ டங்ஸில் பேசணும். அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா ஆண்டவர் மூவ் பண்ணியிருப்பார், பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நீ பேசணும், இன்னும் நீ ஜோம் பண்ணணும். பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு இந்தியாவை அசைச்சாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி நமக்கு மேலே வழிகாட்டியாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய ஆலோசனை அதுதான் நமக்கு வந்து தெரியும் நம்ம கரெக்ட் ட்ராக்ல இருக்கோமா

ஏதாவது ஒன்று சொல்லலாம். பட் எல்லாருக்குமே 24, பட் ஒரு சிலர் அதிகமாக அச்சீவ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் எதுவுமே பண்ணுறதில்ல. அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். லெட்ஸ் ஹேவ் எ ஷார்ட் பிரேக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர், ஒரு

0: சிறந்த தாய் டாக்டர் நம்ரதா அருண் அவர்களோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து அவர்களோட பேசுவோம். ஸோ நம்ரதா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, கோல்ஸ் வாழ்க்கையில் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயர், சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்டில் இத்தனை விமன் பிளேயர்ஸில் நீங்கள் மேலே வந்து வாலிபால் எத்தனை பேர் விளையாடுறாங்க?
1: உள்ளே வந்து 6+1
0: அதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அண்ட் தென் பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், இங்கே தான் நம்ம ஒரு பிரேக் பண்ணோம். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஏன்னா ஒரு நீங்கள் விளையாடும் போதும் சரி, விளையாட்டு, படிப்பு, அடுத்தது ஒரு மதர், இப்போ நீங்கள் ஒரு மதராக இருக்கிறீங்க. பொதுவாக இந்த தாய்மார்கள் பாருங்கள், அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கும். நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, மை ஒய்ஃப் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் நிறையா வேலை, ஏன்னா வீடை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், கணவரை பார்க்கணும். ஸோ இப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதை குறித்து நீங்கள் சில காரியம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போதுங்கண்ணே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து டிசிப்ளின் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம மென்டல் டிசிப்ளினில் வந்து அது சாருது. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வரும்போது நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து எங்கே ஃபோக்கஸாக வச்சுக்கிறோம், எது நம்ம ப்ரையாரிட்டி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டி பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம அவ்வளோவா பண்ண முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து 24 hours இருக்குன்னா எங்கே நம்ம ப்ரையார்டைஸ் பண்ணுறோம், ஒரு ஒரு நம்ம சொன்ன மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது நோக்கி.
0: ஐ திங்க் இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது வெறும் வார்த்தையில் இல்லை, ஓகே நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, மென்டல் கேம் கிடையாது. ஐ திங்க் யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா?
1: இருக்குண்ணா இருக்கு. ஏன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்ல, எழுதும் போது நமக்குள்ளே இன்னும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அதுவும் சொல்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தங்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம வந்து கேட்பாங்க, ஐயோ நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டோமே, ஸோ அதனால நம்ம வந்து நம்ம செஞ்சாகணும், இல்லைன்னா அவங்க நம்ம கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்கிறாங்க.
0: நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், யூஎஸில் வந்து ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ், எனக்கு சரியாக பேர் தெரியல, ஏல் அல்லனா பிரின்ஸ்டன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏல் தான் நினைக்கிறேன். எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் அங்கேருந்து வந்தவங்க. ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த அலம்னையை, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் வந்து பயங்கரமாக, அதாவது வேர்ல்டு லெவலில் ஷைன் பண்ணுறாங்க. அவங்க அதை ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்பொழுது என்னென்னா, இந்த 10%மே அவங்க கோல்ஸை எழுதி வைத்தவங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ், பெரிய பெரிய எண்ணங்கள் இருந்தாலும் அதை பேப்பரில் எழுதலை. நான் என்ன வாகனம், என்ன என்னுடைய அம்பிஷன், இதை வந்து எழுதலை. ஸோ அதை வந்து நம்ம எழுத துவங்கணும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யலாம், உங்களுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ்க்கான விதை இருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். என் பிள்ளைகள் இப்படி வரணும் அப்படின்றத கூட எழுதலாம் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தவறு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: வெறும் இது பிஸ்னஸ்க்கு மட்டும் பொருந்தாது,
1: எல்லா ஆஸ்பெக்டும் இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபிசிக்கல் லைஃப், இன்டெலெக்சுவல் லைஃப், இமோஷனல் லைஃப், என்விரான்மெண்ட் லைஃப், சோஷியல் லைஃப். ஸோ நிறைய ஒரு 6-7 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே. எல்லாத்துலேயும் நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணலாம், எல்லாத்துலேயும் கோல் செட் பண்ணலாம். ஸோ எல்லா விஷயத்துலையும் எழுதலாம்.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ கோல்ஸ்ன்னு எழுதும் பொழுது நீங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னல் லைஃப் இல்லை, பிஸ்னஸ் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபேமிலி. ஸோ இப்படி பிரித்து கோல்ஸ் எழுதும் பொழுது நம்ம வந்து இன்னும் அதை ஃபோக்கஸ்டாக செய்ய அது உதவியாக இருக்கும். ஆண்டவரே சொல்கிறார், ரைட் டவுன் த விஷன், தரிசனத்தை எழுதி வை. ஸோ நம்ம எழுதி வைக்கணும், அதை வாசிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்கள்.
1: ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என் டைமை எங்கே செலுத்த போகிறேன்? ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம்ன்ற ரிசோர்ஸஸ் திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பின்னாடி நம்ம போகவே முடியாது. ஸோ அதை நம்ம எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இன்னொரு 30 வருஷம் கழித்து நான் என்ன வாங்க போகிறேன்ட்டு இப்போவே நான் தீர்மானிக்கிறது உண்டு. ஸோ நான் வந்து ஏன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, என் டைமையும் என் லைஃபையும் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரையாரிட்டி முக்கியம். நெக்ஸ்ட் என்னோடய மென்டல் டிசிப்ளின், நான் எதை யோசிக்கிறேன், எதை ஃபோக்கஸாக வச்சுக்கிறேன், எப்படி இருக்கேன் அப்படின்றது முக்கியமான விஷயங்கண்ணே. ஸோ அது தவிர நம்ம பேசிட்டு போது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் தான் ரொம்ப நல்லது. யாராச்சும் வந்து இல்லைப்பா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கா, இல்லை இல்லை உனக்கு ஓவர் போர்டாக போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. ப்ளஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோன்றது எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நான் டைம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் பண்ணும்போது டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகுதுப்பா. ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்குறீங்களா, ஒன் ஹவர் பார்க்குறீங்க தப்பு கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிடுதுன்னா அது எழுதி வைக்க இல்லை நான் இதில் வந்து டைம் அதிகமாக செலுத்திடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து எழுதி வைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமோ, எப்படி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கும். ஸோ யோசிச்சு பார்க்குறது தப்பு இல்லைண்ணா.
0: ஸோ இந்த ஃபோக்கஸ்க்கு ரொம்ப உதவி செய்கிறது நம்ம எழுதி வைக்கிறது. ஸோ எழுதி வைக்கிறதுனா நம்ம விஷன் அப்படின்றத எழுதுகிறோம், அதை நம்ம ரிப்பீட்டடாக வாசிக்கலாம் இல்லையா, அதை நம்ம வாசித்து பார்க்கணும், நம்மை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள, நம்ம எங்கே போகணும்னு நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன டெஸ்டினி கொடுத்துருக்கிறாரு, இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த உலகத்தில் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸோ அந்த அதன் மத்தியில் நம்மை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு இந்த எழுதுறது ரொம்ப உதவியாக இருக்கும். தரிசனத்தை எழுதும் பொழுது சம்டைம்ஸ் காட் கேன் ஆல்டர் இட், ஸோ அதுக்கும் நம்ம ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஒரு நண்பர் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவர் சொன்னார், நிறைய பேர் என்கிட்ட சாங்ஸ் கொண்டு வருவாங்க, நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம் இதை கொஞ்சம் இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும். அவங்க வந்து இல்லை இல்லை இப்படி தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப ஒரு புடியாக பிடிப்பாங்க. பட் மியூசிக்கலி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த ஒரு அடமெண்ட் நிலையில் இருக்கக்கூடாது, முரண்டு பிடிக்காமல் வி ஷுட் பி ஓப்பன் டு கரெக்ஷன்ஸ். ஸோ ஆண்டவர் வந்து நம்ம எழுதி வைக்கும் பொழுது சில நேரம் அது நாம சிலதை எழுதி இருக்கக்கூடும், ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவார். ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா, ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுதி வைக்க வேண்டும், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத எழுதணும், எங்கே போக விரும்புகிறோம் அப்படின்றத எழுதணும், அண்ட் அதை தினமும் பார்க்கணும். அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நான் ரீசெண்டாக அகெயின் ஒரு இதை வாசித்தேன், என்னென்னா இந்த டாப் பீப்புள் வேர்ல்டுலே இந்த டாப் 1% அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திங்ஸ் டு டூ, நம்ம ரொம்ப பிரபலமாக திங்ஸ் டு டூன்னு எழுதுவோம், இன்றைக்கி டேட்டை போட்டு இன்றைக்கி என்ன செய்யணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு காலம் பிரெயின் டம்ப், அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் நான் அதை எழுதிட்டு, இன்றைக்கி டாப் 3 ஆக்டிவிட்டீஸ் என்ன, செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் என்ன, இதை பிரிச்சுட்டு அந்த டேவை வந்து ஹாஃப் ஆஃப் அன் ஹவராக பிரிச்சிடுறாங்க. காலையில் 6 மணி, 6லேருந்து 6:30, 6:30, 7. அப்போ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு டைம் அசைன் பண்ணிடுறாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, ஒருவேளை புரியும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணும் பொழுது நம்ம வந்து நம்ம டைமை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஏன்னா பைபிளும் அதை தான் சொல்லுது, நேரத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அது வந்து அப்படி ஈஸியாக வந்து ஈஸி சேர்லேயே உட்காந்துக்கிட்டு வர்றது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ரேனார்ட் பாங்கே, தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர், அவர் ஒரு காரியம் சொன்னார், காட் வில் லிஃப்ட் யூ அவுட் ஆஃப் த டீப்பஸ்ட் பிட், அதாவது எவ்வளோ ஆழமான குழியாக இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்திடுவார், உன்னை தூக்கிடுவார், பட் காட் வில் நெவர் லிஃப்ட் யூ அவுட் ஆஃப் அன் ஈஸி சேர். ஆனால் ஆண்டவர் ஒரு ஈஸி சேர்லேருந்து உன்னை என்ன பண்ண மாட்டார், தூக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன டிப்ஸ் அதில் கொடுக்க விரும்புகிறீங்க? ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி,
1: அப்புறம் இன்னும் சொல்ல மாதிரி டைம் வேஸ்டர்ஸ், எதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம்,
0: டைம் வேஸ்டர்ஸ் எக்ஸாக்ட்லி
1: இருக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்போம், அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழ்க்கை போகணுமா, இல்லை கிடையாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படியே போகணும், சில விஷயங்கள்.
0: ஆமாம், நிறைய பேர் இப்போ நர்வஸ் ஆகிருப்பாங்க, என்னப்பா இது கொஞ்சம். ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், அவர் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஜெபிக்கணும்னு அறைக்குள்ளே போவார், பட் ஆனால் மைண்ட் ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, பட் அது அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள்.
1: ஸோ
0: நம்ம அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை.
1: ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பிடிச்ச காரியங்களாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 90% நம்ம பிடிச்ச காரியங்களாக இருக்கும், 10% நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இப்போ போக போக நம்மளுக்கு என்ன செட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம இமோஷனலாக சில விஷயங்கள் டவுனாக இருப்போம் இல்லை இருப்போம். சம்டைம்ஸ் வந்து 2-3 விஷயங்கள் கம்பைன் பண்ணுறதும் தப்பு கிடையாது. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், லாங் டிரைவ் காரில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் ஆராதிச்சுட்டே போவாங்க, சாங்ஸ் கிறிஸ்டியன் வர்ஷிப் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போவாங்க, பிரசனம் கேட்டுகிட்டே போவாங்க. ஸோ நாலேஜும் வளருது, ப்ளஸ் ஆண்டவர் பற்றி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ 2-3 விஷயம் கம்பைன்
0: பண்ணி நிறைய பேர் இன்பம் எஃப்எம் கேட்குறாங்க. துபாயிலிருந்து ஒரு சகோதரன் பண்ணியிருந்தார், அவர் சொன்னார் ஒன் வே ஹி டிரைவ்ஸ் 3 hours. ஸோ 6 hours அவர் அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு டிரைவ் பண்ணுறாரு. அவர் சொன்னார் அந்த நேரம்லாம் எனக்கு இன்பம் எஃப்எம் தான் நான் சாரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னொரு ட்ரக் டிரைவர் US டு கனடா, அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார், திருப்பி கம்ஸ். ஸோ அவர் சொன்னார் இரவு நேரத்தில் நான் ஓட்டுறதுனால எனக்கு இன்பம் எஃப்எம் தான் ஒரு பெரிய கம்பானியன், சாங்ஸ் எல்லாம் கேட்டால் தூக்கம் வந்துடும், இது யாரோ கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் நினைக்கிறேன் நம்ம மைண்டை ஐடலாக விடாமல் தேவனுடைய வார்த்தையினாலையும் பிரசன்னத்தினாலையும் நிரப்புறது ரொம்ப நல்ல ஒரு காரியம். சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருக்கும்போது நானும் குழந்தையும் மட்டும் இருக்கும்பொழுது மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஆனால் மைண்டில் வந்து நிறைய ஒரு பிட்டரான காரியங்களோ ஃப்ரஸ்ட்ரேஷனான காரியங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஆண்டரை துதிச்சு பாதிக்கொண்டே இருக்கலாம். அப்போ யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு குழந்தை இருக்கான்னு தெரியும், அதேமாதிரி நான் சமைச்சிட்ருக்கேன் இல்லை வீட்டு வேலை பார்க்குறேன்னு தெரியும். அப்போ நான் ஆண்டரை ஆராதிச்சுட்டே இருக்கலாம், ஜெபிச்சுட்டே இருக்கலாம், ஆண்டரை நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மைண்ட் என்ன பண்ணுறோம் வந்துடும். அதே மாதிரி ரியாலிட்டியும் ரொம்ப முக்கியங்கண்ணே. ஸோ எனக்கு தெரியும் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இதுதான் பண்ண முடியும். இப்போ என்னோட கணவர் வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உட்காந்து வேலை செய்ய முடியும், அவர் இல்லாத போது என்னால் அது பண்ண முடியாது. ஸோ ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன டைம்,
0: அதாவது குழந்தைய நீங்கள் பார்க்கணும் சமைக்கணும், அதனால உட்கார்ந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க.
1: ஸோ இப்போ என்னால் வந்து இப்போ நான் பைபிள் ஸ்டடி பண்ணுறேன்னா குழந்தைய வச்சுட்டு நல்லா ஃபோக்கஸ்டாக பைபிள் ஸ்டடி பண்ணி உட்காந்து, ஏன்னா அவள் என்ன பண்ண வந்து பெண்ணை பிடுங்குவா இல்லை வந்து பைபிள் பேப்பர் கிழிப்பா. ஸோ அதனால் பண்ணவே முடியாது. ஆனால் என் கணவர் வந்துட்டார் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் ஐ குட் ஸ்பெண்ட் அலோன், என்னால் முடியும் இல்லையா, அப்போ முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது பெஸ்ட்டாக அமையும். ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கும்போது இவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு தான் என்ன ஆயிடுது, நம்ம இப்படி பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுது,
0: ஒரு டென்ஷன், ஆமாம், தேவையில்லாத கவலை. ஸோ இந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பாக, ஏன்னா அதுவே ஒரு எக்ஸ்கியூஸாக மாறிடும், இல்லை அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது எனக்கு இதெல்லாம் இல்லை, ஸோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியல.
0: ஸோ ரெண்டு, அதாவது ஒன்று எக்ஸ்கியூஸாக மாறும், இன்னொன்று டிப்ரெஷனாக.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. ஸோ பெஸ்ட்டு உங்கள் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் ஒரு கோல் வச்சிருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. நம்ம அவரை நம்பி வாழும்போது, நம்ம அவர் நம்பாமல் இருக்கும்போது வேற கதை, அவரை நம்பி அவரை நோக்கி வாழும்போது நம்ம வாழ்க்கை துணையும் சரி நம்ம சுச்சுவேஷனும் சரி சில விஷயங்கள் மோசமாக போனாலும் நிறைய விஷயம் நம்ம அமைச்சு கொடுக்கும்போது நம்ம ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்மளால் எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக அமைஞ்சிடும்ண்ணா.
0: ஐ திங்க் இந்த கம்பாரிசன் வந்து ஒரு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ நம்ம மேலே இருக்கவங்களையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கீழே இருக்கவங்களையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார், அது ஒரு யூனிக் பிளான், அதுக்கேற்றது போல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொள்ள உதவி செய்கிறார். ஸோ நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லையா, ஒரு டிப்ரெஷன். ஸோ இது ரெண்டுமே வருவதற்கு வாய்ப்பு. ஐ திங்க் டிப்ரெஷனுக்கு மெயின் காரணமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது தான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பிளெஸ்ஸிங்ஸை யோசிக்காமல் ரொம்ப குறைவிலேயே பார்த்துட்ருக்கோம், எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாதுங்கண்ணா, அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி எல்லா டைம் வாழ்க்கை
0: இல்லை. அதான் நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம பிளான் யூனிக், ஆண்டவர் நமக்கு வச்சுருக்க பிளான் யூனிக். ஸோ அதனால் அதில் நம்ம பிரயாணப்படும் பொழுது ஆண்டவர் வந்து அதற்குரிய தாளந்துகள் அதற்குரிய ஸ்கில் செட் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து யாரை கூப்பிட்றாரோ அவர் தகுதியும் படுத்துறாரு. ஸோ அந்த ப்ராசஸில் தான் எல்லாமே நம்ம இருக்கோம், அந்த ஒரு ஸ்டெப் ஹெட் தான். ஸோ அப்படி
0: ஒரு சீசனில் நான் சபை மக்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா 10 காரியங்களுக்காக நன்றி சொல்லணும். வி ஹேட் அ குரூப், அந்த குரூப்பில் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அந்த அவங்க புக்கை மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னொரு நாள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, முந்தின நாள் எதுக்கு நன்றி சொன்னோமோ அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. எவ்ரி டே இட் ஹேஸ் டு பி யூனிக், நோ ரெப்படிஷன். அப்போ நானும் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அது எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நம்ம ரியலைஸே பண்ணுறோம், நல்ல காற்று. நான் ஒரு நாள் சொன்ன ஒரு நல்ல பல்லு விளக்க பேஸ்ட் கொடுத்தீங்க. சி, நம்ம இதெல்லாம் வந்து வி டேக் ஃபார் கிராண்டட். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு முடிவே இருக்காது, எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஸோ நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத நம்ம நிறுத்தணும். ஸோ ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. பெரியமானவர்களை மாற்றுங்கள் என்ற நிகழ்ச்சியில் டாக்டர் நம்ரதா அருண் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசும் முன்பதாக ஒரு இனிமையான பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம்.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் இன்றைக்கும் டாக்டர் நம்ரதா அருண் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை. தூங்கும் பொழுது கோல் செட்டிங் பற்றி பேசணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கோல் செட்டிங்க்கு அவர் உதவி செய்கிறார். அடுத்தது ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி இன் லைஃப், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை சந்தித்து பேசும் பொழுது ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவாங்கன்னு ஒரு சிலர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர் இப்படி யோசிக்கலாம், என்னடா இது ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுவீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எம்பிஏ டாபிக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யோசனை இருக்கலாம். நீங்கள் கான் ஹெல்ப் இட், இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்றதுனால பேசுகிறோம். ஸோ நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அர்பன் ஃபோக்லோர், அதாவது கானா சாங்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: என்னோடய பிஹெச் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பிஜி படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்லோர் ஏரியாவில் வந்து பண்ணிகிட்ருந்தேன்.
1: ஃபோக்லோர்னால் நாட்டுப்புற கலைகள்.
2: ஸோ அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறமா எம்ஃபில் அது கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அப்புறம் பிஹெச்டின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேறு பழசாக இருக்கிற இப்போது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்கிற பாடல்களை எடுத்து அனலைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போய் இன்டர்வியூ எடுத்து இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு இடத்துல போயிட்டு இன்டர்வியூக்காக அங்கே போகணும். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாருமே நாட்டுப்புற பாடல்களை பாடுறதில்லை. ஸோ அந்த காலத்தில் ஃபிஷர்மேன் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போகும்போது பாடுவாங்க கொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், சுற்றி இருக்க சூழ்நிலாம் மாற மாற நிறைய மாறிடுச்சு. ஸோ அப்புறம் என்னென்னா, ஆனால் நாட்டுப்புற கலைகள் அழியவே அழியாது. ஏன்னா என்ன சொல் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் இருக்க வரைக்கும் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் கலைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு இல்லை உள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வர அதுவும் சரி, வெளியில் இருக்கிற நம்ம கல்ச்சுரலாக வெளிப்படுத்துறதும் சரி, எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி அப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னையில் நாட்டுப்புற கலைகளே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ நம்ம கானா சாங்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு இல்லையா, அதோட பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா கம்பேரிசனில் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், ஒரே விஷயங்கள் இருக்குது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கானா சாங்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு வரும்போது ஒரு புது ஆங்கிளாக இது ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு.
1: ஸோ என்ன கவனிச்சிங்க?
2: ஸோ ஒரு இப்போ நம்ம வந்து எப்பவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மனுஷங்க வந்து டீப்பான விஷயத்த பேச மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே கானா சாங்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களும் சரி. ஸோ நான் கானா சாங்னு சொல்லும்போது சினிமாவில் வர கானா சாங்ஸ் கிடையாது. ஸோ லோக்கலாக பாடுறப்ப, ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய சென்சர்ட் வெர்ஷன் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ லோக்கலாக அவங்க ஏரியாவில் பாடுற கானாலாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கணும் சரி, இல்லை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க சோகத்தை வெளிப்படுத்தாலும் சரி, இல்லை சில விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து கான்ட்ரவர்ஷியலாக கானா சாங்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, ஃபன்னாக என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க, அதுவாக இருக்கட்டும் சரி. ரூட் கானா அப்படின்னு கேள்விப்பட்டிருவீங்க, பஸ்ஸில் போகும்போது ஒரு காலேஜுக்கு இன்னொரு காலேஜுக்கு வந்து உங்க காலேஜ் பெருசாக என் காலேஜ் பெருசான் இருக்கும், அது கானா சாங்லேயே என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒரு பேட்டில் நடக்கும், அதுவும் பார்க்குறது உண்டு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஃபியூனரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டே மரண கானான்னு கானா அந்த இடத்துல இருந்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: ஸோ இந்த கானா இது வந்து ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்ல வரீங்க.
2: இருக்கு
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஃபுட்பால் பிளேயரு, அவர் இப்போ கோச்சாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து விளையாடுறதுக்கு உள்ளே போனார். அப்போ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவர் விளையாடும் போது அவருக்கு மசில் கிராம்ப் ஆகி கீழே விழுந்துட்டார். ஸோ உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டுன்னு போனார் கோச்சு, சட்டுன்னு வந்தார் கோச்சு அப்படின்னு பாருங்கள். அது கானாவாக அது டெவலப் ஆகி அப்போ இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்,
2: க்ரியேட்டிவிட்டி இருந்து எல்லாமே உண்டு அதில். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோம், ஆனால் அது வந்து வெறும் ஒரு சார் இப்போ இது வந்து ஒரு குரூப் தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஆனால் அதை எடுத்து லோக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், ஒரு ஒரு ஹியூமன் இமோஷன்ஸோட சோஷியல் கல்ச்சுரல் சைக்கலாஜிக்கல் இமோஷனல் எல்லா விஷயங்களும் அதில் கலந்து.
1: அப்போ நீங்கள் சொல்லும்பொழுது வெறும் ஒரு பாடல் தான், அது அதுக்கு ஏன் கானா பாடல்னு அதுக்கு ஒரு பேர்? ஏன்னா இப்போ சாங்ஸே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதுக்கு இப்போ ஓகே திரைப்படம்னு வரும்பொழுது பல கோடிகள் ஸ்பெண்ட் பண்ணி அதோடைய கலர் இதெல்லாம் வேறு. இப்போ கானா பாடல் நம்ம சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கலர் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் சாதாரணமாக வர்றது. ஸோ இந்த என்ன வாட் எதனால் இதை கானான்னு சொல்கிறோம், மற்றது ஏன் கானான்னு சொல்கிறது இல்லை?
2: கானா பாடல்கள் மோஸ்ட்டாக பார்க்கும்போது வெரி ரா ரான்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எடுப்பாங்க எழுதுவாங்க பண்ணுறது உண்டு. இப்போ சினிமா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், பக்கவான மியூசிக் போடுவாங்க, பக்கவாக ரிலீக்ஸ் எழுதுவாங்க, மியூசிக்.
1: இது வந்து திரைப்பட பாடல்கள்னு இல்லை, நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் கூட நல்ல ஒரு மியூசிக்கோட, ஏன்னா யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. இது என்ன இப்போ காஸ்பிள் ரேடியோவில் திரைப்பட பாடல்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, நம்ம ஒரு ப்ராடர் வியூவில் பார்க்குறோம். எஸ்,
2: ஸோ அப்படி இருக்கும்பொழுது கானான்னு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்படி சொல்லி ஒரு கோச் விழுந்துட்டு டக்குனு ஒரு பாட்டு வந்துருச்சு இல்லையா?
1: ஆமாம்.
2: அதே மாதிரி ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம அந்த கோச்சை கேலி பண்ணுறாங்க, ஆனால் கேலி பண்ணாமல் கேலி பண்ணணும். பெருசா மியூசிக் தெரியணும்னு அவசியம் கிடையாது, மியூசிக் தெரிஞ்சவங்க கானாவும் பாடுறாங்க, அது வந்து இருக்கு. ஸோ ஒரு பீட் ஒரு கும்மலா இருக்கும் போது வெரி ரா. அதே மாதிரி அவங்க டேலண்ட் அவசியம், டேலண்ட் இல்லை ஏன்னா வார்த்தைகள் யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப ரிதிமிக்கா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கும் போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு பீட்டா இருக்கும், ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸா உள்ள இதாகும். அதே மாதிரி வெரி மாடிஃபைபிள் அதெல்லாம் இருக்கு, எல்லாம் அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு அதுல.
1: உண்மைதான், ஏன்னா எல்லாராலையுமே இந்த கானா பாடல் பாட முடிகிறதில்ல. அந்த கானா சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற இது ரொம்ப உண்மை, அந்த ரிதமிக் வேர்ட்ஸ் அண்ட் அதில் கருத்தும் வெளியில் வரணும், வெறும் வார்த்தை சொல்கிறதில்ல, கருத்தும் வெளியில் வரணும். அண்ட் சென்னையில் வந்து எந்த பகுதியில் அதிகமாக அது இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் சென்னையில் அது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்ட வரைக்கும் நார்த் சென்னை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த ஒரு ஏரியா ஆஃப் லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஸோ நீங்கள் சொல்லும்பொழுது ஒருவேளை அது இன்றைக்கி அதை கானான்னு சொல்லி நம்ம சொல்லலாம், பட் நீங்கள் இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கு போனேன்னு சொன்னீங்க, மீனவர் சமுதாயத்தில் காலாகாலமாக அவங்க பாடல்கள் தான், கடலுக்கு போனாலும் பாட்டு, போட்டில் போனாலும் பாட்டு, வெளியில் வந்தாலும் பாட்டு. அதே போல் வயலில் வேலை செய்கிறவங்களும் பாட்டு பாடிக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. ஸோ இட் வாஸ் ஒரு வலிய அந்த ஒர்க்குடைய ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதாக கூட பாடல் இருந்திருக்கலாம்.
2: கண்டிப்பாக இருந்திருக்கு, ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடலுக்கு போகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்போ தான் மோட்டர் போட்லாம் வந்துருச்சு, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு எடுத்து போகணும், டீப்பாக போகணும், அன்சர்டனிட்டிஸ் நிறையா இருக்குது, ஆனால் என் பாடலில் வந்து என் ஏழ்மை எப்படி இருக்குது, எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் உழைச்சாகணும் அப்படின்ற விஷயத்த பாடும்போது இது செல்ஃப் ரியலைசேஷனும் இருக்குது. ஸோ அதை குறித்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, என்ன வந்து சில விஷயம் செஞ்சே ஆகணும், ஸோ எதுக்காக நான் வேலை செய்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பாடல்களே அவங்க வெளிப்படுத்துறாங்க.
1: ஸோ வெளிப்படுத்தி அவங்களுக்கே அதை நினைவுபடுத்திக்கிறாங்க. ஸோ அகெயின் நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான், கோல் செட்டிங் மாதிரி தான் வருது. ஒருவேளை அவங்களுக்கு எழுதி படிக்கக்கூடிய அந்த ஒரு திறன், அந்த படித்துக்கிற வாய்ப்பு இல்லைனாலும் பாடல்கள் வந்து ஒரு விஷனாக அமைஞ்சு, நான் ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனோம், இவ்வளோ கஷ்டம், கடல் சீருது, வெதர் சரியாக இல்லை, சூழ்நிலை இருந்தாலும் நான் என் வேலைக்கு போகிறேன் அப்படின்றத அவங்க பாடி அவங்க அதை வெளிப்படுத்துறது ஒரு பக்கம், அவங்களுக்கும் அதை நினைவூட்டுதலாக இருந்தது.
2: கண்டிப்பாக ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அதுவும்.
1: செல்ஃப் மோட்டிவேஷன், எக்ஸாக்ட், ரொம்ப டெக்னிக்கல் வேர்டு நீங்கள் சொன்னீங்க, செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த பாடல்கள், ஸோ இந்த கானா பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இன்னொன்று, பாடுறவங்களுக்கே அவங்களுடைய கோல் அல்லது மோட்டிவேஷன் எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஆவிக்குரிய பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள்னு வரும்பொழுது நம்ம பாருங்கள், நான் எப்போவுமே இப்போ நம்ம இன்பம் எஃப்எம் இருக்கிறதுனால பல பாடல்களை நமக்கு அனுதினமும் வருது. இப்போல்லாம் இமெயில்ஸில் வருது, MP3 ஃபார்மேட்டாக வரும், வேவ் ஃபார்மேட்டாக வரும், முதல்லலாம் வந்து சிடிஸ் அனுப்புவாங்க. ஒரு ஆனஸ்ட்டாக நான் சொல்லணுன்னா, யாரையும் குற்றப்படுத்தாமல், எல்லா பாடலையுமே கேட்க முடியறதில்லை. சில பாடல் கேட்கும் பொழுது நமக்கு அப்படியே வந்து அந்த ஜாயே கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி வரும் அப்படின்னு. பாடல்கள் வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். ஸோ பாடல் எழுதுகிறவர்களுக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், பாடல் கேட்குறவங்களுக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏதோ மியூசிக் நல்லாயிருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்றதுனால இல்லை, அந்த பாடல் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அது நம்மை தட்டி எழுப்புகிறது. ஸோ நம்ம இன்பம் எஃப்எம்ல ப்ளே பண்ணுற சாங்ஸ் கூட ரொம்ப அந்த லிரிக்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஏன்னா கேட்கும் பொழுது நல்லா பறந்துக்கிட்டு இருக்க ஆளை பிடிச்சி இழுத்து உள்ளே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தூங்குறவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் உனக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, இன்னும் நீ பறக்கணும் அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த கானா பாடல்களை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க, கிறிஸ்துவ பாடல்கள் இதை குறித்து உங்கள் எண்ணம் என்ன?
2: நான் கிறிஸ்டியன் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
1: இப்போ இருக்க ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
2: இல்லை, நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு கஷ்டம், ரொம்ப மாடர்னாயிட்டு கிடையாது, ரொம்ப ஓல்டு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இங்கே சொன்ன ரிலீக்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உண்மையாக சொல்ல நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் வந்து நம்ம வந்து வர்ஷிப்பில் இது பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம நமக்குள்ளே பாடுக்கும்போதும் சரி, இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நான் டவுனாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடும்போது நமக்குள்ள ஒரு அப்லிஃப்டிங் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடலை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்குள்ளே வந்து யோசிக்கிறோம், ஆண்ட சமூகத்தை நெருங்கி வாழ்றது தான் நம்மளோட வாழ்வின் நோக்கமே அப்படின்னு நம்ம நோக்கும்போது செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஆண்டுக்கு நெருங்கி வாழணும். ஸோ நம்ம மைண்டும் சரி, நம்ம வந்து ஹார்ட்டும் சரி, எங்கே ஃபோக்கஸ் போது. ஸோ சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனலாக போனாலும் சில பாடல்கள் வந்து இன்னும் நம்மளை வந்து எப்படி ஆண்டுகள் நெருக்கி நெருங்க வைக்கிறது, சில பாடல்கள் எப்படி தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்.
1: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாடல்கள் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஈர்க்கணும். ஸோ நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். ஸோ பாடல் எழுதும் பொழுது ஏதோ என்னுடைய அனுபவத்தை மட்டும் எழுதுறேன்றது இல்லை. ஏன்னா இன்பம் எஃப்எம் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எல்லா ஏறக்குறை எல்லா பாடல்களையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு போய் சிடியை வாங்கினா தான் பாட்டு கேட்க முடியும், பட் இங்கே சிடிஸ் எல்லாமே எங்களை தேடி வந்த நாட்கள் உண்டு. ஸோ அதனால் உண்மை என்னென்னா எல்லா பாடல்களையுமே நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறது கிடையாது. ஸோ சிலர் அவங்க சோகத்தை வெளிப்படுத்தி பாடுறது, சில பாட்டெலாம் வந்து அப்படியே ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாரையும் குற்றப்படுத்துகிற நோக்கோடு இதை சொல்லலை. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே பாடல் வருது. பாருங்கள், ஒரு சிலர் அதை இசை அமைத்து வெளியே விடுறாங்க, ஒரு சிலர் இன்னும் அவங்க பாட்டை பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தேவனோடு இணைந்திருக்கும் போது பாடல்கள் வரும். ஆனால் நம்ம அதை வெளியில் கொண்டு வரணுன்ற முயற்சி எடுக்கும் பொழுது அதை கொஞ்சம் சரி செய்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அதை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இது ஆண்டவரிடத்தில் ஜனங்களை ஈர்க்குமா ஈர்க்கிறதா இதை பார்த்து நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு நபர்
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: யாரா ஒருத்தரை தான் இன்னைக்கு சூஸ் பண்ணோம்.
2: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைபிள் படித்து வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியலோட கேரக்டர் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஈர்த்த ஒரு கேரக்டர்.
1: எதனால?
2: ஸோ நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர் தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்த இதுதான். ஸோ அவரோட வைராகியம் எப்படி இருந்தது, அவர் எதை நோக்கி படித்தார், சுற்றி ராஜாக்களாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் ஆண்டான இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் படித்த ராஜான்ட்டு. ஸோ அதில் உறுதியாக அவர் வாழும்போது எல்லாமே அவர் சுற்றி தான் நடந்தது. நீங்கள் அந்த புக்கு படிக்கும்போது வந்து தெரியும் எல்லாமேனா அவர் வந்து நம்மளது ஆண்டவர். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டரை நோக்கி வாழும்போது எல்லாமே ஆண்டரை அமைச்சு கொடுப்பார். நம்ம எதுவும் பண்ணணும்ல. ஏன்னா ஒரு சிங்க கொக்கில் போட்டு சிங்கத்தோட வாயை அடக்கிற அளவுக்கு ஆண்டர் வந்து அவரை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்கமான விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் டேனியல், புக் ஆஃப் டேனியல் வந்து என்னோட ரொம்ப பிரியப்பட்டு இது பண்ணுற விஷயமா இருக்குது.
1: ஸோ நீங்கள் ஒரு ஆண்டவர் அறியாத பின்னணி மட்டும் இல்லை, ஒரு இமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் தாய் தகப்பன் வேறு வேறு வழியில் இருந்தாங்க. ஸோ எப்படி இமோஷ்னலி எப்படி இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள முடிஞ்சது? ஏன்னா ஆஸ் அ கேர்ள் சைல்ட், ஒரு பெண் குழந்தையாக அந்த இமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அது இல்லாமல் நீங்கள் வளர்ந்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி, ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது வழிகள் வந்து தாறுமாறாக செல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ரெண்டு சிகரத்தை எட்டியிருக்கிறீங்க, ஒன்று விளையாட்டில், இன்னொன்று படிப்பில். எப்படி இதை மேற்கொண்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக கிரியேட் ஆகி நிற்கிறீங்கன்னா, இது வந்து பொதுவாக பெற்றோர் இவங்கெல்லாம் தான் வந்து கைப்பிடிச்சி நீ இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும்னு கொண்டு போகிற ஒரு இடம். ஆனால் உங்களுக்கு அது இல்லை. எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இந்த இமோஷ்னலாக வந்து உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடிஞ்சது, என்ன செய்தீங்க?
2: ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தான், ஆண்டர் பற்றி தெரிஞ்சு அறிஞ்சு வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஒன்று என்ன புரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னா, நம்ம ஆண்டர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். அவர் வந்து என்னென்னா சகலத்தையும் படுத்த பிதாவானவர் என்னோடய அப்பாவும் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட ஒரு இமோஷனல் கனெக்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமோஷனலாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் நமக்கு பதிலளிக்கிறார். எவ்வளோ ஒரு சில்லியான கேள்வியாக இருந்தாலும் நமக்கு பதிலளிக்கிறார். சில சமயம்லாம் அப்போ அவங்க அன்பை மட்டும் நான் வந்து ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் அப்போ நான் அவங்க மடியில் படுத்துக்கிறேன் பரவாயில்ல முடியவே இல்லை நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சமாதானமும் அந்த அன்பும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ தெரியும் ஆஹா இது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி இமோஷனல் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஓப்பனாக அவர் நம்ம அப்பாவாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நம்ம க்ளோஸாக போகும்போது அவர் நம்மக்கிட்ட வெளிப்படுறார். ஸோ யாராக அந்த நான் வந்து ஆண்டவர் தெரியாத குடும்பம் தான் ஆனால் நம்ம ஜீசஸை நோக்கி போய் நீங்கள் இருக்கீங்களா எனக்கு புரிய வைங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் புரிய வைக்கிறார். ஸோ வென் வி கோ க்ளோஸ் டு ஹிம் ஹி கம்ஸ் க்ளோஸ் டு அஸ்.
1: ஸோ ஆண்டவர் வந்து ஒரு நாள் வாட் அ சில்லி க்வெஸ்டின் அப்படின்னு சொல்கிறது இல்லை.
2: கிடையவே கிடையாது. என் பொண்ணு கேட்குறால நான் பதில் சொல்கிறேன், என் கிட்டே கேட்குறால நான் பதில் சொல்கிறேன். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கும்போது ஆண்டராக இருக்கும்போது அதெல்லாம் விருப்பப்படுறாரு. ப்ளஸ் அவர் அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப கடல் மாதிரி அவர் அன்பு. ஆனால் நம்ம வந்து கையளவு தான் வச்சுட்ருக்கோம் நம்மக்கிட்ட. ஸோ அவர்கிட்ட உங்கள் அன்பை நான் உணரணும் இப்போ இன்றைக்கி உங்கள் அன்பு. ஸோ அந்த அவர் அன்பை நமக்கு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணும்போது அவர் வந்து தானாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு ட்ரஸ்ட் இஸ் அ ப்ராசஸ் தான் ஆனால் க்ரியேட் ஆகும். ஸோ அவரை நம்பி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் தான், ஆனால் எடுத்துட்டோன்னா ஆண்டவர் நம்பினோர் கைவிடப்படார். அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணும், அதுதான் நம்ம நம்ம பக்கம் இருக்கிற விஷயம். எடுத்துட்டோம் அப்படின்னா நோ டர்னிங் பேக்.
1: பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட் வந்து ஆண்டவர் தான், காட்ஸ் பிரசன்ஸ். ஸோ உங்கள் மனதில் என்ன துக்கம் என்ன வேதனை வந்தாலும் அது ஆண்டவரோட பகிர்ந்து கொண்டீங்க. ஐ மீன் தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபார். நண்பர்களை அதுக்கு தான் நம்ம தேடுறோம். ஒரு ஓப்பனாக ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக நம்மளை கேட்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஆண்டவரோடு இப்படி எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். ஸோ நம்ம எப்போவுமே நான் சொல்கிறது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை, நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி குறிப்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நம்முடைய நேயர்களுக்கு?
2: ஒன்று தான், ஆண்டவர் நம்பினா ஆண்டர் கைவிட மாட்டார். ஆனால் நம்ம பக்கம் ஒரு எஃபர்ட் வேணும். எல்லாமே ஆண்டருக்கு நம்ம பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அவர் நம்ம வந்து கைப்பிடிச்சி 100 பக்கம் கொண்டு போயிடுவார். ஆனால் நம்ம அந்த எஃபர்ட் எடுக்கணும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலகம் கொடுக்காத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டர் கொடுக்குறார். ஸோ அதை நோக்கி ஓடும்போது எல்லாமே கிடச்சிருங்க, அவ்வளோதான்.
1: இப்போ நம்ம பார்க்குற பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒருவேளை அவங்க சொல்லலாம் இது மாதிரி நானும் ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை, ப்ரோக்கன் ஃபேமிலி இப்படி நான் இருக்கிறேன். ஸோ இல்லை என்னுடைய ஸ்பவுஸ் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, வாட் எவர், ஒரு உடைந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: ஸோ யூஸ்வலாக உமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பலன் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. உலகத்தையே படித்த ஆண்டவர் நம்ம பலனாக இருக்கும் போது யாரும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஸோ அவர் பார்த்துப்பார் அவர், ஆனால் நம்மளோட பலன் அவராக இருக்கணும். அதுதான் நம்ம சார், நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தில் போராடுறது, நம்ம சண்டை போடுறது, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, நமக்கு இது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து அது தாண்டி நம்ம டிபெண்டன்ஸியும் நம்ம ட்ரஸ்ட்டும் ஃபேத்தும் ஆண்டவரில் இருக்கும்போது அவர் நம்ம பலன் ஆகும்போது எல்லாமே உடச்சு கூட்டு போயிடுறார். ஸோ பெண்களுக்கு பலம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து
1: தான். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய பிரார்த்தனையை செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் எங்கள் மத்தியில் நீர் அசைமாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த இன்பம் எஃப்எம் தொனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், விசேஷமாய் ஆண்டவரே உடைந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனம் நொந்து மனம் உடைந்து குமுறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆறுதல் நிரப்பட்டும், உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். ஆண்டவரே எல்லா டிப்ரெஷனையும் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், புதிய உற்சாகம் பெறக்கட்டும். கர்த்தருடைய ஆவியாகிய தேவன் இறங்குவீராக. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், மார்போடு அணைத்து கொள்ளும் அப்பா. இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்த டாக்டர் நம்ரதா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசமாக இருக்கட்டும். இந்த இன்பம் எஃப்எம் ஊழியங்களை ஜபத்தினாலும் பணத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தில் தோள் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து மார்போடு அணைத்து கொள்ளும் அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ நம்ரதா, இன்னைக்கு யூ டேக்கன் யுவர் டைம், பல காரியங்களை ரொம்ப பிரயோஜனமாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க, உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள். தேங்க்யூ,
2: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ பிரியமானவர்களே, மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் நம்ரதா அருண் அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வேலையை தேவன் நமக்கு கொடுத்தார். ஜஸ்ட் டு சம்மரைஸ், முதலாவது கோல்ஸ், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பேசணும். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ. பை பை.

பன்னிரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கப்போம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாக இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளெலவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்காரங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு முதலான திரண்டு ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜம்சத்தையும் மகானங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானம் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது.

இப்பொழுதும் தெய்வமே, எனக்கேன் இந்த பாடுகள், ஊழியத்தில் எனக்கேன் இந்த அவமானம், எனக்கேன் இந்த நிந்தை, எனக்கேன் இந்த கஷ்டம், எனக்கேன் இந்த நெருக்கம் என்று அங்கலாய்த்து, ஓ ஏன் இந்த ஊழியம் என்று கலங்கி நிற்கிறதான தம்முடைய பிள்ளையை உருவத்தை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியா சொல்கிறோம். தொடர்ந்து ஓடுவதற்கு, எல்லாவற்றையும் ஜெயமாய் ஜெயித்து ஓடுவதற்கு உங்கள் கிருபையை நாங்கள் நாடுகிறோம். உங்கள் கிருபை தம்முடைய பிள்ளையின் மீது ஊற்றப்படுவதாக.

உம்மை மாற்றும் நாமமே, பேய்கள் நடுங்கும் நாமமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீதான் எங்கள் தஞ்சம், நீதான் எங்கள் கோட்டை, நீதான் எங்கள் தஞ்சம், ஓ நீர் எங்கள் கேடகம், நாங்கள் நம்பும் துருகம், உம்மை போல வேறு தெய்வம் இல்லை, ஓ உம்முடைய கிருபைக்காக மட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம்

0: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1 அதிகாரம்.
1: நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்த தேவனை எப்படி பாடாமல் இருக்க முடியும்? தீர்மானத்தோடு சொல்லுவோம், உயிருள்ள நாளெல்லாம்

0: இளங்கோ பீட்டர் பிரதர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. அண்ட் அவங்க அவங்களுடைய டெஸ்டிமோனியை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. இன்பம் எஃப்எம் மூலியமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புனாங்க. அது பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அண்ட் அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்?
1: ஒரு நாள் தற்செயலமா அப்படியே சேஞ்ச் பண்ணப்போ இந்த இன்பம் எஃப்எம் ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்தது. இல்ல வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் மாத்தி வருது. பிரதர் மௌன பிரகாஷ் பேசுறாங்க. பிரதர் பீட்டர் நெடுமல் குமார் என்னோட ரிலேட்டிவ், அவரு பேசுறாரு. அப்பப்ப அதை கேட்க முடியுது. அன்னைக்கு பர்டிகுலரா ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது இதுல வந்து வார்த்தைகள் கேட்டுச்சு. அதனால இது வந்து நிச்சயமா நான் மற்றவர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். என்னோட பேஸ்புக்ல வந்து இது லிசன் பண்ணுங்க அப்படின்னு. வேர்ல்டுல இந்த இடம், இப்ப நான் கல்கத்தால இருக்கேன். ஒரு தடவை நானு சண்டிகார்ல இருக்கும் போது ரேடியோல தமிழ் பாட்டு கேட்டேன். அப்போ எங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்து போக முடியாத இடத்துல கர்த்தருடைய வார்த்தைய கேட்கும் போது, அது வந்து ஒரு டெசர்ட்ல இருக்கும்போது அங்க ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு அரிதான காரியம். இப்ப மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து சிட்டில இருக்கவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம தெரியுது. ஆனா இது வெளியே இருந்து ஒரு வறட்சியான இடத்துல கேட்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. அதனால மெட்ராஸ்லயும் நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்குது. அது சொன்னா இல்லன்னு சொல்ல மாட்டேன். ரியலி இட் இஸ் என்கரேஜ்மெண்ட்.
0: ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.

கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போவது உறுதி, மிக உறுதி. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார் என்பதற்கு அத்தாட்சியாக அநேகர் உங்கள் இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து செல்லும் முன்பதாக தேவனை நோக்கி அவரை துதித்து ஆராதித்து நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா?

பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வல்லமையாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியே எங்கள் மத்தியில் நீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் நேயர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இப்பொழுதும் உடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு இருக்கிற இடங்களில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அறைகளில வாகனங்களில ஆண்டவரே மகிமையாய் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு எழுச்சி உண்டாவதாக. உமை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக, உமை தொழுது கொள்ளத்தக்கதாக, உமை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் மன கண்கள் இந்த வேளையில திறக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, எங்கள் மன கண்களை திறந்தருளும் சுவாமி. உமை சகல மகிமையிலும் காண, உமை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சகல கணத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. அண்ட சராசரங்களையும் உருவாக்கி ஆளுகை செய்கிற எங்கள் தேவன் அப்பா, இடைவிடாமல் கேராபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் அப்பா, ஒரே மெய்யான தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கே நன்றி. எங்களுக்கு ஆயமுடைய ஜீவனை கொடுத்தவர் நீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, we give you the glory. ஓ, உமக்கு நன்றி நன்றி நன்றி.

Hallelujah, hallelujah. ஓமக்கு நன்றி சுவாமி. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மௌனமா இருப்பேன் என்றால் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி. ஆம் ஹாலலூயா. மரித்து போனவர்கள் தேவனை துதியார்கள். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நம்மை வைத்த தேவனை நாம் துதிக்காமல் மௌனமாய் இருப்பது எப்படி? அவரை புகழாமல் மௌனமாய் இருப்பது எப்படி? அவரை போற்றி உயர்த்தாமல் மௌனமாய் இருப்பது எப்படி? பிரியமானவர்களே, ஹாலலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழிப்பது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பகலை காண்பது அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, ஹாலலூயா. இந்த தேவனை நாம் எப்படி துதிக்காமல் மௌனமா இருப்பது? அவரை உயர்த்துவோமா? அவரை போற்றி பாடுவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறியிருக்கிறான். ஹாலலூயா, ஹாலலூயா.

உமக்கு நன்றி சுவாமி. ஆம் பிரியமானவர்களே, செங்கடல் உங்களுக்கு முன்பாய் நிற்கலாம், பார்வோனின் சேனை பின்தொடரலாம், ஆனாலும் செங்கடலை பிளந்த தேவன் நம்முடைய பராக்கிரமாயிருக்கிறார், நம்முடைய ஜெயபலமாய் அவர் இருக்கிறார். ஹாலலூயா. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த செங்கடலை பிளந்து உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேவன் வீழ்த்தி அடிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் மூலமாய் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹாலலூயா.

உமக்கு நன்றி சுவாமி. ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒரு பொழுதும் நம்முடைய முகங்களை வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். அதைதான் வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. சங்கீதம் 84:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரை தேடுகிற ஒருவருக்கும் அவர் நன்மையை வழங்காதிரார். எஸ், அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம். யோ, என் பிள்ளைகள் துன்மார்க்கமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன், கண்ணீரும் புலம்பலும் என் உணவா இருக்கிறது என்று நீங்கள் கலங்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். கர்த்தர் அவர்களை சந்திக்கிறதை பார்க்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை மலரும். உங்கள் ஜபங்கள் ஒன்றாகிலும் வீணாய் போவது இல்லை. உங்கள் கண்ணீர் ஒன்றாகிலும் வீணாய் போவது இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாய் மற்றவர்களை தேவனிடத்தில் நடத்துகிறவர்களாய் மாறுவார்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமக்கு நன்றி அப்பா. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பல மூலைகளிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிரசன்னம் ஆட்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. விசேஷமாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வியாதியோடு வேதனையோடு யாரெல்லாம் இதை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுமப்பா. சரீரங்களிலே வேதனை அகலட்டும், வியாதிகள் அகலட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சுகவீனத்தையும் பலவீனத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளையும் இப்பொழுது உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ ஜனங்களை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறு என்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன் பொல்லாத பிசாசே. அன்றுவரே இந்த வழியிலே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகட்டும். அப்பா கண்ணீர் மறையட்டும், கவலைகள் மாறட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். அப்பா நகைப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே தேவன் ஜீவனோடு இருக்கிறீர் என்பது விளங்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் தாரும். நெடு நாளாய் காத்திருக்கிற அநேகரை பார்க்கிறேன் அப்பா, ஒவ்வொருவருக்கும் பதில் தாரும், ஒவ்வொருவருக்கும் பதில் தாரும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருமுகம் எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்களின் மேலும் பிரகாசித்திருக்க ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கரம் நாங்கள் கையிட்டுக் கொள்ளுகிற எல்லாவற்றிலும் வெளிப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஜெப வேளை என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. விசேஷமாக நீங்கள் அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. நாம் யாவரும் நம்முடைய ஜெப வேளைக்குள் கடந்து செல்லும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதித்து ஆராதித்து இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், ஹாலலூயா, ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே. வெற்றி

எஸ் எஸ் எஸ் எஸ் நம்முடைய இருதயங்களை ஒருங்கிணைத்து நம்முடைய குரல்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹாலலூயா. ஓ, இதோ இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ, வி வர்ஷிப் யூ லார்ட். ஓ, மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரீமா நாசா காலாபா நாதாலானா ஹோல் மலல மாந்திலே சண்டுல மலதானா. ஹாலலூயா, ஹாலலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நீங்கள் இருக்கிற அந்த இடத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். அந்த அறையை தேவ ஆவியானவர் நிரப்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரகாசம் அந்த இடத்தை நிரப்புகிறது. நீங்கள் இருக்கிற அந்த அறையை நிரப்புகிறது. ஓ ரீமா ஷண்டல பாந்தலே மேலே. சரீரத்தில் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறதை பார்க்கிறேன். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹாலலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ வி பிரைஸ் யூ, ஓ வி வர்ஷிப் யூ. ஹாலலூயா, ஹாலலூயா.

அவருடைய நாமம் ஹல்லேலூயா. ஓ, வி வர்ஷிப் யூ, வி வர்ஷிப் யூ. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தை கவர்ந்தவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களை கவர்ந்த நேசர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு, நேசம், பாசம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஏக்கம் நீர் தான். எங்கள் வாஞ்சை நீர் தான் ஆண்டவரே. இந்த வேளையில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மொருவருக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, வி வர்ஷிப் யூ. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை இணைத்து ஆராதிப்போமா. ஓ ரீ பானாதா ராமானா தாராபானா ஓ ரீ ஆந்தலேந்தலா. ஹல்லேலூயா. கென்னஹ சந்தல ஹாந்தலே மாந்தலே லலூல் மனனி மாக்கேலே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.

ஹல்லேலூயா. ஷபனா ஹந்தரமனனனா. தீராத தலைவலிகள் மாறுகிறதற்காய் நன்றி, மாறுகிறதற்காய் நன்றி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ. அந்த கட்டுகளை தேவ ஆவியானவர் முறித்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷபனா ஹந்தரதனா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

நன்றி நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், மரணத்தை வென்ற தேவன், உயிரோடு எழுந்தவர், நம்முடைய ஜீவனாய் மாறினார், நம்முடைய சொந்தமாய் மாறினார், நம்முடைய மனவாளனாய் மாறினார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ லார்ட். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்விலும் உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உலர்ந்து போன காரியங்களை தேவ ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உலர்ந்து போன வியாபாரங்கள் பிசினஸை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறேன். மீண்டும் ஒரு எழுச்சி, மீண்டும் ஒரு எழுச்சி, மீண்டும் ஒரு எழுச்சி. ஹாலலூயா ஹாலலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹாலலூயா ஹாலலூயா. ஓ நன்றி நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா.

என்றைக்கும் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட காரியங்களை தேவ ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. உயிர்ப்பிக்கிற தயவிற்காய் நன்றி. இனி இவ்வளவுதான், இவனுடைய வாழ்க்கை முடிந்தது. இந்த வியாதியிலேயே இவன் மடிந்து விட வேண்டியதுதான், இந்த வியாதியிலேயே இவள் மடிந்து விட வேண்டியதுதான் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் மாறுவதாக. கர்த்தர் உயிர்ப்பிப்பீர்களாக. உயிர்ப்பிக்கிற தயவிற்காய் நன்றி, உயிர்ப்பிக்கிற தயவிற்காய் நன்றி, எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி, எலும்புகளை தேவ ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி, நரம்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் உருவகிக்கிறதற்காய் நன்றி. Thank you Holy Spirit. புதிய காரியத்தை நீ செய்கிற தயவிற்காய் நன்றி, புதிய காரியத்தை செய்கிறதற்காய் நன்றி. Hallelujah. பட்சிக்க வந்த வெட்டு கிளிகள் பட்சிக்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அதிசயம், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் ஆண்டவரே. ஹாலலூயா. இன்றைக்கு நீர் செய்கிற தயவிற்காய் நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி.

worship you. We worship you. Nandri appa. Oh, nandri aandavare. ஓ நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய மனதுருக்கத்திற்காய் நன்றி. வேதம் சொல்லுகிறது, உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர், உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர், எங்கள் மேல் மனதுருகுகிற தேவன் நீர், எங்கள் மேல் மனதுருகுகிற தேவன் நீர். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காய் நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. ஓ நன்றி, நன்றி, நன்றி. கரம் நீட்டி எங்களை தூக்கினீரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, கிருபைக்காய் நன்றி. உடைய ஆவி எங்கள் மேல் அருளினீரே, மக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் நன்றி.

0: பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you for your mighty presence. Thank you for your mighty presence. உடைய மகிமையான பிரசன்னத்துக்காய் நன்றி. Hallelujah, hallelujah. நம்முடைய நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit.
1: Hallelujah.
0: முதலாவது இன்பம் எஃப்எம் காக நம்ம ஜெபிப்போம். இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். இன்பம் எஃப்எம், இன்பம் எஃப்எம் என்ன நோக்கத்தோடு தேவன் இந்த பூமியில பிறப்பித்தாரோ அதை நிறைவேற ஜெபிப்போம். லிசனர்ஸ் ஆசீர்வதிக்க, ஆர்ஜேஸ் தேவன் ஆசீர்வதிக்க, ஃபவுண்டர்ஸ் தேவன் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம்.
2: வேதத்தில் சொன்னபடி ஆண்டவர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:21 சொன்னபடி கர்த்தரோட கரம் அவர்கள் மேல் இருந்ததுன்னு சொன்னபடி ஆண்டவரே, இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்தரோட கரம் ஆண்டவரே, அப்பா இங்கே இருக்கிறவங்க மேலும் சரி கேட்கிற ஒருத்தர் மேலும் அந்த கரம் இறங்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்தாவினர், இப்பொழுது ஆண்டவர் நீர் இறங்கி ஆளுக செய்து கொண்டுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இன்பம் எஃப்எம்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவினர் ஆண்டவரே, இதை பயன்படுத்தி கொண்டுக்காக நன்றி சுவாமி. எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இதை வைத்து ஆரம்பித்தீங்களோ அப்பா, இப்பொழுது கர்த்தரோட ஆவி ஆண்டவரை செயல்படுத்தும் ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவின் கரம் இப்படி தொட்டுக்கொண்டு நன்றி சுவாமி. அப்பா இப்போ ஆராதனை வெளியில் அநேகரை தொட்டுட்டீங்க ஆண்டவர், அநேகரை பலப்படுத்திட்டீங்க ஆண்டவர், உற்சாகப்படுத்திட்டீங்க ஆண்டவர், தைரியப்படுத்திட்டீங்க ஆண்டவர். அப்பா அநேகர் ஆண்டவர் சில பேர் புதுசாக கேட்டுக்கொண்டுக்கா நன்றி சுவாமி. அவர்களை தொட்டு நீங்கள் மாற்றுறதுக்காக நன்றி சுவாமி. அநேகர் இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி அப்பா இப்பொழுது அநேகர் ஏற்றுக்கொண்டு அப்பா இந்த இவாஞ்சலிசம் என்றது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருது தான் இன்பம் எஃப்எம். நீங்கள் மாற்றி அநேகர் மாற்றி கொண்டுக்கா நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். அநேகர் கேட்டுக்கொண்டவர்கள் ஆண்டவர், அப்பா ஒருவேளை ஆரம்பிக்கும்போது எப்படி நடத்தவர்கள் ஆண்டவர், இந்த நிமிஷம் மன நிறைவா இருக்கிற ஒரே காரணம் கர்த்தரோட கரம் அங்கே இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல யேசுப்பா இந்த வேளையில் ஆண்டவரே, அப்போ ஃபவுண்டர்ஸ் ஆண்டவரே, இதை ஸ்தாபகர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே, இதை ஸ்தாபிக்க வைத்தவர் நீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கரம் ஆண்டவரே, இப்பொழுது ஸ்தாபிக்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தாபகர் நீர் ஆண்டவரே, ஸ்தாபிக்க வைத்தவர் நீர் ஆண்டவரே, இப்பொழுது தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ அவங்களுக்கு அவங்க மேலே ஆண்டவரே உங்கள் கரம் தொட்டு ஆண்டவரே, இன்னும் ஞானத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களும் திட்டங்கள் வெளிப்படுத்தி அது அநேகருக்கு பிரயோஜனமாக உள்ளதாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்க, அவங்களை நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஜபத்தில் ஈடுபட்டு ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாய் அவங்கள நடத்தப்பட வைங்க ஆண்டவரே. ஆவிலேயே நடத்தப்படணும் ஆண்டவரே. அப்போ சுய இருதயத்தில் அல்ல, சுய ஆவியில் அல்ல ஆண்டவரே, சுய சிந்தல் அல்ல ஆண்டவரே, ஆவியானவர் நிமித்தம் நடத்தப்படுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் இந்த நாளை விட இன்னும் அதிக ஆவியில் நிரப்பி, இன்னும் ஞானத்தில் நிரப்பி, ஜபத்தில் உறுதிப்படுத்தி, விசுவாசம் இன்னும் பலப்படுத்தி, வார்த்தை தரித்த ஊழியக்காரர்களை இவங்க இருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இவர்களை தொடர்ந்து ஆண்டவரே, இவர்கள் மேல் இருக்கிற அதே ஆவியின் நிமித்தம் ஆண்டவரே, வருகிற அடுத்த ஆர்ஜேக்களும் அதே ஆவியில நடத்தப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா அந்த சிந்தை தான் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர் போலவே நாங்களும் நடத்தப்படணும். அது ஆவிலும் விசுவாசம் ஞானத்திலும் ஆண்டவரே. அப்பா இன்னும் அந்த ஜபத்திலும் வார்த்தையிலும் இருக்கிறவர்களாய் மாற்றுங்க சுவாமி. அவளுக்கு இன்னும் ஞானத்தை கொடுங்க. எல்லா பயத்தின் ஆவியை கட்டிந்து நரக தள்ளி விசுவாசம் எழுப்புதல் செய்து நல்ல பேசுவது எனக்குள்ள தேவன் பேசி கொண்டிருக்கிறார் விசுவாசம் எழுப்பு ஆண்டவரே. அவங்க மூலமா நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே அது திரளான ஜனங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா மாற்றதுக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே, விசுவாசித்தோம் ஆண்டவரே, விசுவாசித்தோம். மத்த 21:22 சொன்னபடி எதை ஜபத்துல கேட்டுக்கொள்ள பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னீங்க, பெற்றுக்கொண்ட விசுவாசத்துல முடிந்தது ஆண்டவரே. எங்க ஜபம் கேட்கப்பட்டது ஆண்டவரே, தூபம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்துல வேண்டிக்கோ நல்ல பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே தொடர்ந்து நம்ம இன்பம் எஃப்எம் காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இன்னும் ஒருவர் நம்ம ஜெபிப்போம். இன்பம் எஃப்எம் காக கர்த்தருடைய கரம் தொடர்ந்து இன்பம் எஃப்எம் ஆசீர்வதிக்க, இன்பம் எஃப்எம் உயர்த்த, கர்த்தரை இன்பம் எஃப்எம் ப்ரமோட் பண்ண இன்னும் புது லிசனர்ஸ் வர, குறிப்பா இன்பம் எஃப்எம் ஒரு புதிய சீசனுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறோம். வருகிற புதிய வருடத்தில் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே இன்பம் எஃப்எம் செல்ல போகிறது. ஒரு ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் வாய்ஸாக தேவன் இதை பயன்படுத்த நம்ம ஜபிப்போம். அதை எப்படி செய்ய போகிறோம் தெரியல, ஆனால் தேவன் பயன்படுத்த வேண்டும். புதிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கணும், அதுக்காக நம்ம ஜபிப்போம்.
1: கதாவே இந்த இன்பம் எஃப்எம்ஐ கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய கிருபையின் கரம் இம்மட்டுமாய் இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தரிசனத்தை கொடுத்து தரிசனங்கள் நிறைவேறுவதற்குரிய வழிகளை கர்த்தர் நீர் திறந்து கொடுத்தீர். கிருபைகளை கர்த்தர் நீர் இம்மட்டுமாய் கொடுத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்கள் சந்தித்து வந்தீங்க, இனிமேலும் நீர் சந்திக்க போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து எப்படியாக இந்த இன்பம் எஃப்எம்ஐ எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் கர்த்தர் நீர் அன்பு சகோதரனுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. ஹல்லேலூயா. அதை ஹல்லேலூயா எடுத்து செல்வதற்கு உடன் ஊழியரை கர்த்தனீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஆர்ஜேஸை நீங்கள் தொடுங்க. இன்னும் டெக்னிக்கல் பர்சன் மியூசிஷியன்ஸை கர்த்தனீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நேரமும் அந்த ஜெபங்களை கேட்கிறவர்கள் கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்த நீங்கள் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்துதல் இருப்பதாக விசேஷமாய் கர்த்தாவே 2017 அடியெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு மாறுதலை இந்த இன்பம் எஃப்எம் உணர கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. அதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஹல்லேலூயா இருதயத்திலும் இது எனக்குரிய வார்த்தையாக இருக்கிறது, தேவன் எனக்கு கொடுக்கிற இது ஒரு பதிலாய் காணப்படுகிறது என்று விசேஷித்த அனுபவங்களை அனுபவிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இடத்துல இருந்து யார் பேசினாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யணும். அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு அபிஷேகத்தை இந்த அறைக்குள்ளாய் நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஸ்டுடியோக்குள்ளாய் நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே யார் அமர்ந்து ஜெபித்தாலும் யார் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை எடுத்து கூறினாலும் கர்த்தாவே அது உம்முடைய வார்த்தையாய் கடந்து செல்லும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் புதிய ஹல்லேலூயா நிகழ்ச்சிகளை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாய் சிந்தித்து செயல்படுத்துகிறது அல்ல கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய வழி நடத்துதலின்படி செய்கிறதான ஹாலில் அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கொடுங்க. யாரை சந்திக்க வேண்டும், எப்படியாக அதை செய்ய வேண்டும் என்கிற வழி நடத்துதலை கர்த்தர் நீரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரீ மசி ஓ ரிமா மா ஹசியா தோ ரிமா சிதலை கூரா ஹசியா ஓ ஷகர பூரபோவா. ஹாலேலூயா. தொடர்ந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த புதிய சர்வரை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிரயாணிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தங்கு தடையின்றி கர்த்தாவே செயல்பட கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த இன்பம் எஃப்எம் உடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக பலவிதமான தேவைகள், எவ்ரி மந்த் சர்வர் மற்றும் புதிய எக்யூப்மெண்ட்ஸ் இவைகளுக்கான தேவைகளுக்காக ஜெபிப்போம். அதோடு கூட இன்பம் எஃப்எம்ஐ தங்கள் ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாம். இன்பம் எஃப்எம் பார்ட்னர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க, புதிய பார்ட்னர்ஸை கர்த்தர் எழுப்ப, இந்த தேவைகள் சந்திக்கப்பட நம்ம ஜெபிப்போம். நம்ம யாவரும் இணைந்து ஜெபிப்போம். இன்பம் எஃப்எம் உடைய தேவைகள் சந்திக்கப்பட, இன்பம் எஃப்எம்முடைய பார்ட்னர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட நம்ம இணைந்து ஜெபிக்கலாம்.
3: தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான விளக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே கூடியிருந்து ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்க நேரங்கள் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் ஒரு விசை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலே இந்த இன்பம் எஃப்எம் ஊழியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்கள் தேவைப்படுகிறதோ எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தரல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் பார்ட்னர்ஸ் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்று ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை கொடுக்குற ஆண்டவரே கரங்களை நீர் எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் மனதில் ஒருவேளை எனக்கென்று ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் இவர்களுக்கு இந்த ஊழியத்துக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை சிந்திப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கரங்களை நீர் பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து தேவைகளை நீர் சந்தித்தரல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் இன்னும் மென்மேலும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பெருகுவதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் சந்தித்தரல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு விசை கூட அந்த பார்ட்னர்ஸ் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஒரு குறைவில்லாமல் நீ நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இன்பம் எஃப்எம்மானது ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் இன்னும் அநேக ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் கண்ட்ரீஸில் ஆண்டவர் ரீச் ஆவதற்கு நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்குரிய வழிவாசல்களை திறந்தரல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் நீ நேர்த்தியாய் செய்கிற தேவன், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் நேர்த்தியாய் இந்த ஊழியத்தை நீ நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய காரியத்தில் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமை கேட்கிற நிமித்தமாய் அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எசப்பா முக் ஸ்தோத்திரம். யாராவது புதிதாக இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் ஆண்டவரே அவர் மேல் நம்முடைய கரம் அமருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜீவனுள்ள சாட்சியை நீர் எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா முக் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் நீர் அப்படியே செய்ய போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ.

0: அநேகர் வந்து இந்த இன்பம் எஃப்எம்ஐ கேட்கிறவர்கள் ஒரு தனிமையிலையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கேட்கிறவர்கள் உண்டு. ஆகவே இந்த இன்பம் எஃப்எம் மேலே ஒரு விசேஷ அபிஷேகம் தங்கவும், இன்பம் எஃப்எம் துணிக்கிற இடங்களிலெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி ஜனங்களை விடுதலையாக்க, ஜனங்களை சுகமாக்க, குடும்ப பிளவுகளை மாற்ற அற்புதங்களை தேவன் செய்ய நம்ம ஜெபிப்போம். இது வந்து உலகம் வந்து ஒரு டெக்னாலஜியாக பார்க்கலாம், ஆனால் நாம் இதை தேவனுடைய கரத்திலே ஒரு கருவியாய் பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் இதை பயன்படுத்தி இன்பம் எஃப்எம் துணிக்கிற இடங்களிலெல்லாம் தேவ பிரசன்ன மகிமையாய் வெளிப்பட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க, சுகமாக்க, விடுதலையாக்க, குடும்பங்களை ஒன்று சேர்க்க, துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள் மனம் திரும்ப நம்ம ஜெபிப்போம். சாட்சிகளை கேட்டு வருகிறான தொடர்ந்து அப்படி தேவன் செய்ய நம்ம ஜெபிக்கலாம். யாராவது நம்ம ஜெபம்
1: வேதம் சொல்லுகிற வண்ணமாகவே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் செவிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு வாஞ்சையை, ஒரு தாகத்தை, ஒரு அன்பை ஆண்டவர் உருவாக்குற வார்த்தைகளாக பாடல்கள் ஆண்டவரே குடும்பங்களில் துணிக்கத்தக்கதாக நீர் மாற்றப்போற கிருபை காட்சிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஜபங்கள் ஆண்டவரே பாடல்களை ஆண்டவரே குடும்பங்களிலே கேட்கும் பொழுது விடுதலை அடையட்டும் சுவாமி. பிசாசின் கட்டிகள் உடையட்டும் இயேசுவி நாமத்தினால. ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமை இல்லாமல் சமாதானமற்று காணப்படுகிற ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவரு மேல் ஒருவரும் ஆண்டவர் வெறுப்படைந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், கிறிஸ்துவ குடும்பங்களுக்காக, கிறிஸ்துவ அல்லாத குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க போகிற கிருபைக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே சத்துருவின் கோட்டைகளையும் நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற விடுதலை கொடுக்கிற நாயகராக காணப்பட போகிற கிருபை காட்சிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வசனமே ஆண்டவர் விடுதலையாக்கக்கூடிய காணப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே அதற்காக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையற்று சுகவீனமோ ஆண்டவரே ஸ்தோத்திர வியாதியோ அட துன்பமோ ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை காட்சிப்பிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த இன்பம் எஃப்எம்ஐ கேட்கும் பொழுது அவருடைய துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக காணப்பட போகிற கிருபை காட்சிப்பிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் விடுதலையாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் பார்க்காத முகங்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், கண்டிராத முகங்கள் ஏராளமான மக்கள் உண்டு சுவாமி. இந்த வார்த்தைகள் கிரிய செய்யட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, நீ சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியான் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வண்ணமாகவே சுவாமி எப்பொழுதில் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. அந்த துன்பத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற வியாதியின் கொடுமையிலே ஆண்டவரே யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஜெபித்துக் கொண்டிருந்து ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பாடல்களும் ஜபங்களும் வீடுகளிலே அன்றர் கேட்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திர விடுதலையாக்கப்பட உதவி செய்கிறவராக ஆண்டவரே. அநேக சாட்சிகள் எழும்பட்டும், அநேக ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மகிமை உண்டாக ஆண்டவரே சோதர ஆண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல உடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஒரு நாளும் அண்டை வேத கூறுகிற வண்ணமாகவே என்னுடைய மகிமையை நான் வேறொருக்கு கொடேன், விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அதே போன்று ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமையை உமக்கு மாத்திரம் செலுத்த, உமது கணத்தை உமக்கு மாத்திரம் செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளாக துதிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக கத்திர மாற்றப் போகிற கிருபைக்கு அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் வேதத்தில் வண்ணம் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் துதித்து ஆண்டவரே இந்த பாடலை கேட்கும் பொழுது, வசனங்களை கேட்கும் பொழுது வீடுகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே துதித்து பாடி ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ளக்கத்திருக்கிறபு செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே துதித்த பொழுது ஆண்டவரே எரிக கோட்டை விழுந்தது போலவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அவர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சகலவிதமான கோட்டைகள் ஆண்டவர் இப்பொழுதே அடைய விழுந்ததுக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதே அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அடைய விடுதலை நாயகர், விடுதலை கர்த்தர், விடுதலை இயேசு அடைய குடும்பங்களிலே தொட்டதுக்காக நன்றி. வியாதிகளை தொட்டதுக்காக நன்றி. அடைய கேன்சர் வியாதியை தொட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். டிபி வியாதியை தொட்டதுக்காக நன்றி. பிரெயின் டியூமர் அடைய வியாதியை தொட்டதுக்காக நன்றி. பிளட் கேன்சரை தொட்டதுக்காக நன்றி ராஜா. அந்த ஸ்டமக்ல அடைய என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுதே தொடுவீராக சுவாமி. அடைய கைகள் அடைய கால்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி மருத்துவர்கிட்ட சொல்ல முடியாமல் வியாதியா இருந்ததுக்காக தொடட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். செஸ்ட் பெயின்ல இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்பொழுதே உம்முடைய கரத்தை தொடுவீராக சுவாமி. தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையும் கிருபையும் மகிமையும் தொட்டதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஆண்டவரே தேவன் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு எல்லாருக்கும் இன்பத்தை தருகிற ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு எப்பமாக மாறுவதற்காக நன்றி ராஜா. இன்பத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும். நீரே சுகத்தை தந்ததுக்காக நன்றி என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே தேவன் அநேகரை தொட்டிருக்கிறார். வியாதியஸ்தர்களை, தனிமையில் இருக்கிறவர்களை தொட்டு இப்பொழுது தன்னுடைய ஆறுதலை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா.

0: ஹாலலூயா ஹாலலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அப்படியே நமக்கு பதில் அளிக்கிறவர். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஊழியத்தில இருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் அனுப்பப்படுகிற இந்த தின தியானம் மன்னா டுடே டெய்லி மார்னிங் டிவோஷனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சில நாட்களாக ரெகுலராக அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அது. நம்ம ரெகுலராக நம்முடைய ஊழியத்திலிருந்து நம்ம அதை அனுப்ப வேண்டும். நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இது தினமும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த தின தியானத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அதோடு இணைந்து மேகசின்காக ஜெபிப்போம். இந்த டிசம்பர் மாதம் மேகசின் வெளிவரணும். நவம்பரில் வெளியிட்டோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. விரைவில் இதை வந்து நம்ம பிரிண்ட் ஃபார்மேட்லேயும் நம்ம வெளியே கொண்டு வரணும். இந்த ரெண்டு குறிப்புக்காக ஜெபிக்கலாம். தினம் காலையில் வர்ற மன்னா டுடே இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வலைதளங்களில் அனுப்பப்படுகிற இந்த மன்னா டுடே கர்த்தர் ஆசீர்வதிக்க அது தடையில்லாமல் வெளியே வர, அதே போல் ஒவ்வொரு மாதமும் அந்த மேகசின் வெளியே வர நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
1: சுவாமி, அந்த தின தியானத்தில் கர்த்த நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் தேவையான மன்னாவை நீ கொடுக்க போகிறதுக்காக நன்றி. என் தேவன் நீ தாமே ராஜா, அந்த வார்த்தையின் மூலியமாக ராஜா ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு செல்ல போகிற அன்பிற்காக நன்றி. என் தேவன் அது தேவன் ஞானத்தை நீ தரப்போகிறதுக்காக நன்றி. ஆண்டோட பரம ராஜா, பரம ரகசியங்கள ராஜா, வேதத்தில் இருக்கிற ராஜ பொக்கிஷங்கள் வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாள் வித்தியாசம் வித்தியாசமாக கொண்டு செல்ல போகிறதுக்காக நன்றி. எந்த ஒரு தடையில்லாமல் ராஜா ஆண்டு தினம் ராஜா எந்த நேரத்தில் கொண்டு செல்ல மாதிரி நேரத்தில் கொண்டு செல்ல கிருபச்சேங்க ராஜனே. அது மட்டும் கர்த்தாவே, அது மட்டும் சுவாமி
0: அடுத்ததாக நம்ம சமீப நாட்களாக தேவன் பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், அநேக ஜப வீரர்களை எழுப்ப வேண்டும். ஸோ வருகிற நாட்களில் ஒரு ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன் நம்ம நடத்தணும்னு சொல்லி அதை பேசி கொண்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன் கர்த்தரை இதை ஆசீர்வதிக்கணும். அநேகர் இதில் வந்து பங்கு பெற்று ஜப வீரர்களாக எழும்ப வேண்டும். பட்டணத்திற்காக, தேசத்திற்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் இதை எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணும், இந்த தெளிவான ஒரு வழிநடத்துதலை கொடுக்க தேவைகளை சந்திக்க நம்ம ஜெபிப்போம். இந்த ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷனுக்காக ஜெபிக்கலாம்.
2: ஸ்தோத்திரம் மேசப்பா. அன்புரே, மார்க் 4:34 வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவரே, ஹி எக்ஸ்பவுண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ் டு த டிசைபிள்ஸ்னு இருக்க ஆண்டவரே. அப்பா வேதத்தை விவரித்து பேசினார் தன் சீஷர்கள் சொன்னது போல. ஆண்டவரே, இந்த ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷனில் வரும்போது ஆண்டவரே, வேத வசனங்களை மாத்திரம் அல்லாமல் அதை தியானித்து அதை விசுவாசித்து எப்படி பரிந்து பேசி ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அப்பா இந்த கடைசி நாட்களில் அழிந்து போகிற ஆத்மாக்கள் அநேகம் உள்ளபடினால் ஆண்டவரே, அப்பா அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, இதன் மத்தியில் ஆண்டவரே அநேகர் உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. அப்பா தேவ சத்தியம் ஆண்டவரே புறப்பட ஆண்டவரே, அநேகர் எழுப்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே ராஜாக்கள் நாட்கள் அந்த புஸ்தகத்துல வாசிக்கிற போது ஆண்டவரே, அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் கூட இருந்தது ஆண்டவரே. அப்பா எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசின்னு சொல்லி அநேகர் இருந்தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இந்த நாட்களை நடப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன் ஆண்டவர் என்னென்ன தேவையான ஆண்டவரே வேத அடிப்படையிலான சிலபஸ் நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஒரு ஒருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் வரப்போறாங்க கூட எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் தேவ ஆவியானவர் நீங்க தான் எங்களோட மார்க்கெட்டிங் ஆண்டவரே, நீங்க தான் எங்களோட சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆண்டவரே. நீங்க அநேகரோட பேச போறீங்க ஆண்டவரே, அவங்க வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே. அப்பா அந்த வசனங்களை ஒன்று ஒன்று கேட்டு அதை எப்படி விவரித்து சொல்லும் போது அதை அப்படியே புரிந்து கொண்டு தேவ ஞானத்தில் அப்படியே பிரசங்கிக்கிறவர்களாய் அப்படியே ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே இருக்க கிருபை செய்யுங்க. அப்பா வேதத்துல சொல்ற அந்த அண்ணா அந்த ஸ்திரீ ஆண்டவரே அப்பா இரவும் பகலும் உபவாசத்து ஆலயத்துல ஜெபித்தாரும் சொல்றபடி அப்படிப்பட்ட இன்டர்செசர்ஸ் நீங்க எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மோசே தீர்க்கதரிசி ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்செசர் ஆண்டவரே, அவர் பரிந்து பேசுகிறவரா இருந்தார் ஆண்டவரே. ஐயோ அந்த ஜனங்கள் அழுந்து போகல கதறி அழுதார் ஆண்டவரே, அவரோட ஒரு பரிந்து பேசுகிற விதம் ஆண்டவரே நீங்க அப்படியே மாத்திட்டீங்க ஆண்டவரே. ஓ அவர் God repented, அவர் எல்லா செய்ய தீங்கு செய்யணும் நினைச்சது அப்படியே மனதை மாற்றினார். வசனம் சொன்னது போல அப்படி பரிந்து பேசுகிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் எழும்ப போறதுக்கு நன்றி சுவாமி. அப்போ அறுபடியோ மிகுதி ஆட்களோ குறைவுன்னு சொன்னீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் ஆண்டவரே எழும்பத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படி ஆண்டவரே ஆண்டவரே பரிந்து பேசினார் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அதோட தேவைகளை சந்திக்க போறீங்க ஆண்டவரே. ஆளுங்களை அதிகமான ஆட்கள் ஆண்டவரை கொண்டு வர போறதுக்காக தேங்க்ஸ். இதுல இருந்து அதிகமா வெளியே புறப்பட்டு போறவர்கள் ஜபத்துல உறுதி உள்ளவர்கள் ஆண்டவரே. அவங்க ஜபம் பண்ணா போது அந்த தூபமாய் மாறி ஆண்டவரே கர்த்தர் அப்படியே அவங்களோட பேசுகிறது ஆண்டவரே. ஜனங்கள் உணர்ந்து கொண்டு இவர்களுக்குள்ள மெய்யான தேவன் இருக்கிறார் சொல்லி சாட்சியாய் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு ஆணித்தனமான சத்தியமும் ஆண்டவரே தேவ வார்த்தை புறப்படுகிறத ஜனங்கள் கண்டு ஆதி நாட்கள் தீர்க்கதர்சிக்க போல அப்போஸ்தலர் போல இந்த நாள் நடந்து கொண்டிருக்குதேன்னு சொல்லி ஆண்டவரே நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி. அப்ப அது நடத்துகிற அண்ணனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுங்க சுவாமி. அந்த இன்டர்செஷன் எப்படி எல்லாம் ஆண்டவரே வியாக்ஞானிக்கணுமோ ஆண்டவரே இன்டர்பிரேஷன்

0: சரி நடத்துகிறவங்க சரியானவரே, வரப்போறவங்க சரியானவரே, அது நிமித்தம் அநேகர் பிரயோஜனங்களை போறாள் சரியானவரே, எல்லாரையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாச்சு, நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்க. இயேசுவே நாமத்து நல்ல பிதாவே,
1: ஆமென் ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்பம் எஃப்எம் வந்து நம்முடைய தரிசனம் விரைவில் இன்பம் டிவியாக வரணும், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக சாட்சிகளை எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து வீடியோ வடிவில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது குறிப்பாக ஒவ்வொருவருடைய மறுரூப சாட்சியும் ஒரு திரைப்பட வடிவில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம், எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, தேவன் அவர்களை எப்படி சந்தித்தார், இதை ஒரு திரைப்பட வடிவில் எடுக்கும் பொழுது அநேக வாலிபர்களை ரீச் பண்ணலாம். நேற்று கூட இந்த விஷயமாக ஒரு சிலரோடு பேசி கொண்டிருந்தேன். ஆகவே இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற நமக்கு உதவி செய்ய வேண்டும். இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியாமல் இருந்தாலும் தரிசனத்தை தந்தவர் உண்மையுள்ளவர், அதை அவர் நிறைவேற்ற நம்ம ஜெபிப்போம். இன்பம் டிவி விரைவில் வர இனி வருகிற சாட்சிகளை நம்ம எடுத்து எப்படி ஒரு வாலிபர்களை ரீச் பண்ண மாடர்ன் ஒரு ஒரு திரைப்பட வடிவில் கொடுக்க, இதற்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். யார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
2: ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் விசேஷமாய் நீர் தர இருக்கிறதான இந்த இன்பம் டிவிக்காக உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் விசேஷமாய் கர்த்தாவே ஹல்லேலூயா விசேஷத்தை வழி நடத்துதல் தரிசனங்கள் வெளிப்பாடை கொடுத்து அண்ணனை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீரே நடத்துவீராக, நீரே நடத்துவீராக, நீரே நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக, கிருபையின் கரம் இருப்பதாகப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இன்பம் எஃப்எம் ஆரம்பித்த காலத்தில் யோசித்திருக்கலாம், இதை எத்தனை பேர் லிசன் பண்ணுவார்கள், எங்கேருந்து லிசனர்ஸ் வருவார்கள், இது சக்சஸ் ஆகுமா, அநேக சிந்தனைகள் ஒருவேளை அவருடைய சிந்தனையில் எழுந்திருக்கலாம், இதை எத்தனை பேர் லிசன் பண்ணி கொண்டு இருப்பார்கள் என்பதை அந்த நாட்களில் அறிய முடியாத ஒரு சூழ்நிலைகள் கர்த்தாவே. இருப்பினும் இந்த நாட்களில் நாங்கள் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுதோ கர்த்தாவே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலமாக பயன்படுகிறார்கள், எத்தனை பேர் அதை லிசன் பண்ணுகிறார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதான டெக்னாலஜியை இந்த நாட்களில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க கர்த்தாவே. அதே போல் இந்த இன்பம் டிவியும் கர்த்தாவே எப்படியாக செய்ய வேண்டும், அதை எப்படியாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற காரியங்களை இப்பொழுது அறியாமல் இருக்கலாம். இருப்பினும் நீர் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே, நீரே கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சிறிய பறவைகள் தன்னுடைய கூட்டில் இருக்கும் பொழுது கர்த்தாவே தாயானது ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா போஷித்து வழி நடத்துகிறது. பின்னும் கர்த்தாவே அடுத்த ஸ்டேஜுக்கு அது வளரும் பொழுது கர்த்தாவே மறுபடியுமாய் கர்த்தாவே அது பறக்க கற்றுக் கொடுக்கிறது. அது எப்படியாக உணவை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை அந்த குஞ்சுகளின் இருதயத்தில் புகற்றுகிறது கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இந்த நாட்களிலும் நீர் அப்படியான ஒரு வழி நடத்தலை கொடுத்து வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தாவே நீர் பேழை கெட்ட நீர் வழி நடத்துதலை கொடுத்தீர். ஹல்லேலூயா. நீரே வழி நடத்துதலை கொடுத்தீர் கர்த்தாவே. ரூஹமா யா ஹெசியா ஓ ரீபா ஷகரே ஹேவ்நரபூஷந்தரபா. உலக பிரகாரமாய் நோவாவுக்கு முன்னோடிகள் அங்கே இல்லை கர்த்தாவே, நோவாவுக்கு அங்கே முன்னோடிகள் இல்லை, நீரே அவரோடு இடைப்பட்டீர். இத்தனை மூலம் நீளம் இருக்க வேண்டும், அகலம் இவ்விதமாக இருக்க வேண்டும், உயரம் இவ்விதமாக இருக்க வேண்டும், இதில் இத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும், இதில் ஜன்னல் இவ்வடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நீரே வழி நடத்தினீர், வழி நடத்தினீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவேளை மக்களுக்கு இது ஏன் இவன் இப்படியாக கட்டி கொண்டிருக்கிறான், இதில் பிரயோஜனம் என்ன என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம், இகழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் கர்த்தாவே. இருப்பினும் அவர் உம்முடைய வார்த்தை கேட்டு அவர் செய்ததன் நிமித்தமாய் கர்த்தாவே எவ்வளவு பிரச்சனை மகள் வந்த பொழுது கர்த்தாவே உலகமும் அழிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தாவே நீர் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கர்த்தாவே நீங்க காப்பாற்றினீர் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே கர்த்தாவே, இந்த நாட்களிலே நீரே பேசுகிறீர், நீனே பேசுகிறீர் கர்த்தாவே. இன்னும் விசேஷத்தை வழி நடத்துதல நீங்க கொடுங்க. இன்னும் கர்த்தாவே, அது என்ன ஃபார்மேட்ல அது வெளிவர வேண்டும் என்பதை நீங்க வழி நடத்துங்க. சேட்டலைட் நிமித்தமாகவா இல்லை இன்டர்நெட் நிமித்தமாகவா, இன்னும் இல்லை என்றால் புதிய டெக்னாலஜி

டெக்னாலஜி அடாப்ட் பண்ண வேண்டுமா, பிளாட்ஃபார்மை அடாப்ட் பண்ண வேண்டுமாங்கிறதே நீங்களே வழி நடத்துங்க. ஏற்ற மக்களை கர்த்தநீர் அவருடைய சமூகத்தில் கொண்டு வாங்கப்பாம், அவருக்கு கொண்டு வாங்க, உதவியான மக்களை கர்த்தநீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய அல்லது பண தேவைகள், பொருள் தேவைகள் இருக்குமே ஆகிய கத்தாவே, அநேகம் உண்டு கத்தாவே, ஒவ்வொன்றையும் கர்த்தநீர் ஏற்ற நேரத்தில் கொடுத்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நேரத்திலும் கத்தாவே பொருளாதாரம் எங்களுக்கு தடையா இராதபடிக்கு கத்தாவே, டெக்னிக்கல் போர்ஷன் எங்களுக்கு இல்லை என்பது நிமித்தமாக இதில் ஒரு தடை வராதபடிக்கு கத்தாவே, நீ தொடர்ந்து கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதா.

0: ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய தலைவர்களுக்கு ஜெபிக்கும்படியாய் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைவர்களுக்காய், நம்மை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரி, ஜனாதிபதி, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக நம்ம இப்போ விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்தியாவை ஆளுகை செய்கிற பிரதம மந்திரி, ஜனாதிபதி, ஐஏஎஸ் அதிகாரிகள் குறிப்பாக நம்ம ஜெபிக்கலாம். இவர்கள் எடுக்கிற முடிவுகள், இவர்களுடைய தீர்மானங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொண்டு வர, தேசத்து ஜனங்கள் நீதியோடு சமாதானத்தோடு வாழ இவர்களை எடுக்கிற முடிவுகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஞானமுள்ள ஆலோசனைகள் அவர்களுக்கு வர வேண்டும். குறிப்பாக தேவ ஆவி நிறைந்தவர்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ள நம்ம ஜெபிக்கலாம். இந்தியாவை ஆளுகை செய்கிறவர்களை மிக மிக மிக முக்கியமானவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி. அதோடு இணைந்து நம்ம எம்பிஸ்க்காக ஜெபிப்போம். மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்காக அத்தனை எம்பிஸ்க்காகவும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆவியில் நிறைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் தன் ஆவி இவர்கள் மேல் ஊற்ற, தேசத்தை ஆளுகிற இவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமர நம்ம ஜெபிப்போம். இவர்களுடைய முடிவுகள், தீர்மானங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொண்டு வரணும். ஜனங்கள் சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, நீதியை இந்த தேசத்தில் நிலைநாட்ட கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் அமர நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு நம்ம ஜெபிக்கலாம். தேங்க் யூ
1: அப்பா. அன்றைய நாளுக்காக ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக இவங்களுக்காக ஆண்டவரே, அந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ், ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இன்னும் ஐஏஎஸ் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஏதோ ஒரு தேசம் அப்படின்ற ஒரு, அது ஒரு அத்தாரிட்டி மாத்திரம் இல்லை ஆண்டவர், அது பதவி மாத்திரம் இல்லை, அது முழுமையாக செய்கிறவர்களாக இப்போ நீங்கள் தொடுங்க சுவாமி. ஏன்னா அநேக இடத்துல ஆண்டவர் இன்றைக்கி பிரச்சனையே ஆண்டவர். அப்போ ஜனங்கள் சொல்கிறது வருவாங்க போவாங்க அவ்வளோதான் சொல்லி, ஆனால் அந்த ஈடுபாடு வரும் எப்போ வரோம்னா கர்த்தரோட பயம் வரும்போது ஆண்டவர். அந்த பயம் இப்பொழுது அவங்களுக்குள்ளே வரட்டும் சுவாமி. இன்றைக்கி ஆண்டவர் அநேக இடத்துல நாங்கள் வரும்போது பார்த்தா கூட ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி திண்டாடி கொண்டிருக்கிறான் சூழ்நிலை இருக்குது ஆண்டவர். இதை நாங்கள் யாரும் குறை சொல்ல விரும்பல ஆண்டவர், ஆனாலும் கர்த்தரோட ஞானம் இப்போ அவங்களுக்குள்ள இறங்க ஆண்டவர், அவங்களை இப்போ ஒரு பலப்படுத்தி ஆண்டவர், எல்லாமே சீராக கிருபை செய்யுங்க ஆண்டவர், எல்லாமே சீராக கிருபை செய்யுங்க ஆண்டவர். அன்னைக்கு யோசிப்பின்ற அந்த நீதிமான இடத்துல நிற்கும் போது ஆண்டவர், அதை எல்லாம் சீராக மாற்ற கர்த்தர் ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவர். அன்னைக்கு அதே நேரத்தில் சுவாமி தானியேல் தீர்க்க தரிசிக்கிட்ட வரும்போது தான் ஆண்டவர் அந்த ராஜாக்கள் ஆண்டவர் என்ன செய்ய தெரியும் போது அவள் தேவனோட வார்த்தை கேட்டபடி தான் சீராக மாற முடிந்த ஆண்டவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் ஞானம் இப்போ புறப்பட்டு போவதாக செபிக்கிற ஆண்டவர். அப்பா கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம் சொன்னபடி அந்த பயத்தில் இப்பொழுது ஆண்டவர் அவங்க வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களை எல்லாவற்றுக்கும் மேல் ஆளுகிறவர் ஒருவர் உண்டு என்று அவங்க அறிந்து கொள்ள ஆண்டவர். அப்பா வேதம் சொல்லுகிறது, எவ்ரி டொமினியன்ஸ் இயாஸ் அத்தாரிட்டி. யார் இந்த உலகத்தை ஆளுகை செய்தாலும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை இருக்கிறவரை தேடும் போது தான் ஆண்டவரே எல்லாமே நடக்கும் ஆண்டவரே. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஜனங்கள் மேல இருக்கிற தவறான காரியங்கள் மாறுவதாக ஆண்டவரே. இனி அரசியலோ இல்ல தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இவர் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று ஜனங்கள் பார்க்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க சுவாமி. இது உங்களால் கூடும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவரே எல்லாம் எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஆண்டவர், கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் ஆண்டவர், அப்பா சீஃப் செக்ரட்டரிஸாக இருக்கலாம் ஆண்டவர், ஐஎஸ் டாப் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம் ஆண்டவர், அப்பா இன்னும் ஆண்டவர பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், நீங்கள் தொட்டுக்கொண்டுக்கா நன்றி சொல்லிட்டுக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு சின்ன அறையில் உட்காரல ஆண்டவர, கர்த்தர் ஒரு பெரிய காரை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர. இங்கேருந்து எழுப்புதல் நடந்து கொண்டிருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு ஒரு வாரம் நாங்கள் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். அநேகரி உங்கள் மன மாற்றத்தை உண்டாக்கி இனி பொலிட்டீஷியன்ஸோ இல்ல பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்டோ இல்ல எம்எல்ஏ எம்எல்ஏஸ் எம்பிஸ் இவங்க மேல இருக்கிற தவறான காரியங்கள் மாறி ஆண்டவரே இவங்க நல்ல செய்யறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் சொல்லத்தக்க ஒரு மாற்றத்தை அவங்க இருதயத்தில் கொடுத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இவங்களை சுற்றி வருகிற இந்த பொல்லாப்பு பிசாசு ஃப்ராடு இந்த கரப்ஷனை கொண்டு வருகிற மைண்டை அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தை கடிந்து நரகத்தை அழுகிறோம் ஆண்டவரே. இனி அந்த சிந்தை அவங்களுக்கு வரக்கூடாது ஏசப்பா, அவங்களுக்கு ஒரே ஒரு சிந்தை வரணும், எனக்கு கொடுத்த பொறுப்பு தேவன் இப்படி கொடுத்துருக்கிறார் அது ஜனங்கள் உண்மையாக செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள நீங்கள் மாற்றத்தை உண்டாக்குறதுங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்துட்டீங்க விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென். அப்படியே நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்தின் மேல் கர்த்தரின் ஆவியை ஊற்ற நம்ம ஜெபிப்போம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அவங்க விடுதலை உண்டு. இந்திய தேசத்தின் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதல் இந்தியாவில் எஸ் வெடித்து சிதற வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட நம்ம ஜெபிக்கலாம். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 125 கோடி மக்கள் வாழ்கிற தேசம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே நிறைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மார்க்கத்து ஜனங்களும் அடருமை அறிந்த ஜனங்களும் அறியாத ஜனங்களுமாக அந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே நீர் அவர்களை தொடப்போகிற கிருபைக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இது எங்களுடைய கடமையாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு ஆத்மா அந்த ரட்சிக்கப்படுவது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போன்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து மக்களும் ஆண்டவரே இந்து தேசம் என்பது ஆண்டவர் கிறிஸ்தவ தேசமாய் மாறுவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதற்காக ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திர தங்களுடைய வேலைகளை தன்னுடைய கடமைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உண்மையாய் செய்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில் ஊழியர்களாய் எழும்பட்டும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே மிஷினரிகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டவரே ப்ராஃபட் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழும்பியிருக்கிறாங்க சுவாமி. அவர்களையும் ஆண்டவரே அத்தனை பேரையும் துன்புறுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர்களுக்கு வேதனை உண்டாக்கின ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அழிக்காதபடிக்கு இன்னுமாய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கிற கிருபைக்காய் சுபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திர பாவம் அட மேற்கொள்ளாத கிருபை உங்களை ஆட்கொள்றதுக்காக ஆண்டவரே கிருபை உங்களை சூழ்ந்து கொள்றதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த பாவங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கிருபைகள் ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இரக்கமுள்ளவராக இருப்பீராக ராஜா. அவருடைய குடும்பங்களை தொடுங்கப்பா ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கர்த்தர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீ வேதத்தில் சொன்ன ஆண்டவரே அத்தனை அனை குழப்பங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரி சொல்லப்பட்ட அனைவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அப்படியே பிரசங்கிங்கள் என்று சொன்னீர்கள். அப்படியே எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்காக நடிகராச்சா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கீங்கப்பா. அடர் ஒவ்வொரும் அடர் மௌனமாய் இருக்கிற காலமாய் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய அடவரே ஸ்தோத்திரிக்க அறுவடைகளை செய்கிறவர்களாக அடர் ஒவ்வொருவரும் அடர் ஆத்மா அறுவடையை செய்கிறவராக அடர் ஏற்படுத்த போகிற கிருபை காட்சிபிக்கிறேன். அடவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அடவரே ஸ்தோத்திரி எனக்கு என்ன என்று அடவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எனக்கு அந்த நலமா இருந்தா அன்றுவரே என்னுடைய வாழ்க்கை போதும் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக இவாஞ்சலிஸ்டுக்காக செபிக்கிறேன். ஆண்டவர் இவர்களெல்லாம் ஒற்றுமைப்பட அன்றரை ஒன்றுபட அன்றரை ஒரு ஃபெலோஷிப் உண்டாக்க அன்றுவரே கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைப்பட அன்றுவரே ஸ்தோத்திரிக்கிற எழுப்புதலை கத்தர் அன்றரை ஊற்றப்போற கிருபைக்கு ஆட்சேபிக்கிறேன். அன்றைய காலகட்டங்களிலே சிறுவர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மன சகோதர சகோதரிகள் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிற கிருபை காட்சி பீக்கிறேன் ஆண்டவர். அன்றைய இளம் ஊழியர்களை எழுப்புங்கப்பா, அன்றைய இளம் ஊழியர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எழுப்புங்கப்பா. ஆண்டவரே சர்வ ஆண்டவரே ஸ்தோத்திர சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக ஒரு அதிகாரத்தோடு ஒரு வல்லமையோடு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு ஆண்டவரே பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக அடர் உம்முடைய ஜனங்களை உம்மது பக்கமாக திருப்புகிற ஒரு எண்ணமுடையவர்களாக எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய தேசத்தில் அந்த சீக்கிரத்தில் ஒரு பெரிய நாங்கள் அந்த நற்செய்தியை கேட்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எழுப்புதல தீ அடர் பரவிவிட்டது என்று சொல்லி உலக மக்கள் உலக நாடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆச்சரியப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே உமது கலசத்தை உமது அன்றர் வல்லமையை அபிஷேகத்தை ஊற்றினதுக்காக நன்றி ராஜா. அன்றவரை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு மேலும் நிரம்பட்டும் அன்றவரை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.

0: அப்படியே நம்ம தொடர்ந்து இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி தேவன் ஒரு தேசத்தின் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, அப்படி பிசாசும் ஒவ்வொரு தேசத்தையும் குறித்து ஒரு திட்டம் வைத்து நோக்கம் வைத்து அவன் அசைமாடி கொண்டிருக்கிறான். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம், இந்திய தேசத்தின் மேல் கர்த்தருடைய திட்டத்தை ரிலீஸ் பண்ணி இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா பலவான நாவிகளையும் நம்ம கட்டி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபாலா சண்டரபானதரபா, ஓ ரீமா சண்டரபானமா. ஆண்டவரே, இங்கே இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்தியர்களாய் பிறந்தது ஆண்டவரே நீர் செய்த ஒரு காரியம். உம்முடைய சித்தத்தின்படி இந்த தேசத்தில் எங்களை பிறக்க வைத்தீர். இந்த தேசத்தை குறித்த பாரத்தையும் தரிசனத்தையும் எங்கள் உள்ளத்தில் நீர் வைத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஹோ ரீமா சண்ட ரபா ரதா ரபானா. ஆண்டவரே, நினிவே பட்டணத்தை குறித்து நீர் சொன்னது போல ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா பலவான ஆவிகளையும் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா பலவான ஆவிகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கடிந்து கட்டி அபரப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம். கர்த்தருடைய திட்டத்தை இந்த தேசத்தின் மேல் நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல் எங்கள் தேவனுடைய முகம் பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக. எல்லா இருளும் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இருளும் அகன்று போகட்டும். ஜனங்களை துன்புறுத்துகிற அத்தனை இருளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய இருதயத்துல பீதியை உண்டு பண்ணுகிற அத்தனை இருளின் அதிகாரங்களும் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஜனங்கள் சமாதானத்தோடு ஜீவிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்கள் ஆளுகை செய்கிறவர்களுக்காய் மீண்டும் ஒரு விசை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற சிஎம்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம்எல்ஏஸ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவுன்சிலர் முதற்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மேலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியை நாங்கள் கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய முகம் ஒவ்வொருவரின் மேலும் பிரகாசிக்கட்டும். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவ சமாதானம் இந்திய தேசத்தை நிரப்பட்டும். தேவ சமாதானம் நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா மதவாத ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. மதத்தின் பெயரினால் தேசத்துல ஓ குழப்பத்தையும் பிரிவினையையும் பீதியையும் உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளையும் இப்பொழுது நாங்கள் கடிந்து கட்டி அபரப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய கரங்களிலே வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய கரத்திலே கருவிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். சமாதானம் உள்ள ஒரு தேசமாய் இது மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. எல்லா இன்செக்யூரிட்டிஸும் விலகட்டும். மைனாரிட்டி ஆண்டவரே கம்யூனிட்டிக்கு இருக்கிற எல்லா இன்செக்யூரிட்டிஸும் விலகட்டும். கர்த்தர் சமாதானத்தை அருளும் ஆண்டவரே. பாதுகாவலை தேசத்துல அருளும் ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மாரா தியாம் துராபானா. ஓ ரம சந்தலபான தனமா சிக்கரமனபரபா. கர்த்தருடைய முக பிரகாசம் எங்க தேசத்துல வரட்டும், வரட்டும். எல்லா இருளும் அகலட்டும், எல்லா இருளும் அகலட்டும். கேரே மாரா துகாந்தனே மேனே சங்கல பல பலபா சந்தரபனா. ஓ ரந்தி அந்த ரதா ரபி நத நம நம சிந்தினே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஊழியர்களாக இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசம் செழிக்கட்டும். இந்த தேசம் சமாதானம் உள்ள தேசமாய் மாறட்டும். இயேசுவுக்காய் ஒளி வீசுகிற ஒரு தேசமாய் இந்த தேசம் மாறட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்துல நீதி நிலைநாட்டப்பட ஜெபிப்போம். எந்த தேசத்திலும் இந்த நீதி, ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஜெபிக்கலாம். அதோடு கூட இந்திய தேசத்தில் இருக்கிற நீதிமன்றங்களுக்காக நீதிபதிகளுக்காக வழக்கறிஞர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்துல நீதியை நிலைநிறுத்த வேண்டும். எல்லா அக்கிரமங்களும் ஓய்ந்து போகணும், எல்லா அநியாயங்களும் மாறணும் மாறணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு துன்மார்க்கமான செயலை கூட நீதி நியாயப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய பார்வையின்படி நீதி நிலை நாட்டப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இவர்கள் ஆண்டவரே நீதியாய் நடக்க ஆண்டவரே, அப்ப உன்னுடைய நீதியில நடக்கும்படி ஆண்டவரே, நீர் கொடுத்த நீதி நித்தம் நடக்காண்டவரே, அப்ப இவர்களுக்கு ஆண்டவரே அருள் செய்வீர் ஆண்டவரே, அப்ப கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது ராஜ்யத்தூளாய் கடந்து வரும்படி ஆண்டவரே, அப்ப ராஜ்யத்தூளாய் கடந்து வரும்படி ஆண்டவரே, நாங்கள் நீதியாய் நடக்க வேண்டுமே சோப்பா, அப்ப உமது நீதிக்குள்ளாய் கடந்து வரும்பொழுது ஆண்டவரே, அப்ப உமது ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் ராஜா. அப்படியே ஆண்டவரே இவர்கள் நிமித்தம் ராஜா, அப்ப ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதியாய் நடக்க போறது காய்ச்சி தோத்திருக்கிறோம் சுவாமி. அப்ப ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் தொடுவீர் ஆண்டவரே, அப்ப ஒவ்வொரு தொடுவீர் ஆண்டவரே, அப்ப பண வெறிய நிமித்தம் ஆண்டவரே அவர் செய்யும் பாவத்தை ஆண்டவரே அவர் உணர்த்துவீர் ஆண்டவரே, அப்ப உணர்த்துவீர் ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று உணர்த்துவீர் ஆண்டவரே, அப்படியாக உணர்த்தி ஆண்டவரே, அப்ப அவர் நீதியாய் பிழைத்திருக்கும்படி ஆண்டவரே அவர் மாற்ற போறதுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம் சுவாமி. அப்ப நன்றியோடும் துதிக்கிறோம் ராஜா. அப்ப இந்திய தேசத்தில் ஆண்டவரே நீதி விளங்க முடியாண்டவரே, என் தேவன் ஒருவரே ஆண்டவரே நீதியாய் ஆண்டவர் நடந்தே ஆண்டவரே அறிந்த ஆண்டவரே, அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரரும் நீதியாக நடக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா, அவர்கள் நிமித்தம் ஏசப்பா இந்த ஊழிய இந்திய தேசத்தை ஆண்டவரே நீர் நீதியாய் நடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே நீதியாய் மாற போறதுக்காக நன்றி ஏசப்பா, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் அந்த நீதி விளங்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்ப நான் ஏன் பாவம் செய்யறேன்னு சொல்லி ஆண்டவரே அவர்களும் ஆராயும்படி ஆண்டவரே அந்த உணர்வை தருவீர் ஆண்டவரே, அப்ப அந்த உணர்வை தரப்போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்ப இந்திய தேசம் முழுதும் ஆண்டவரே அப்ப நீதிமான்களாய் மாற போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, அப்ப நீதிமான்களாய் மாற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்ப நோக்க கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே, அப்ப இந்திய தேசத்துல இருக்க ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆண்டவரே, அப்ப வழக்கறிஞர்களுக்காக ஆண்டவரே, அப்ப நீதிபதி நீதிமன்றங்களை ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி, அவர்கள் கண்கள் ஆண்டவரை தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்யுங்க ராஜா. அப்ப நீதியாய் ஆண்டவரை ஒவ்வொரு வழக்கையும் ஆண்டவரை செய்யும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்ப தீர்ப்பு சொல்லும் போது கூட ஆண்டவர் நீதியாய் சொல்ல முடிய உணர்த்துவீர் ஆண்டவரே, அப்ப யாரும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே, அப்ப தப்பு செய்தவன் தப்பிக்காதபடி ஆண்டவரே நீர் உணர்த்துவீர் ஆண்டவரே, அப்படியா நீர் செய்ய போற கிருபைக்கா நன்றி ஏசப்பா. துதி கன மகிமும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால பிதாவே.

0: ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. எஸ், தேவன் தேடும் அந்த ஜெப வீரர்கள் நாம் தான். நம்முடைய தேசத்திற்காய் நாம் ஜெபிக்கவில்லை என்றால் வேறு யாரும் ஜெபிக்க போவது இல்லை. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் யூ ஆர் அன் இந்தியன். நம்மை கேட்டு கொண்டிருக்கிற இந்தியர்கள் எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹலலூயா ஹலலூயா. தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போமா. இந்தியாவில் உள்ள வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வாலிபர்களை திசை திருப்ப பல காரியங்கள் இருக்கின்றன. நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த வாலிபர்கள் மத்தியில் பிசாசு செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கடிந்து கட்டி வாலிபர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இறங்க ஜெபிப்போம். இந்திய தேசத்தின் மூலைகளில் எங்கே இருந்தாலும் சரி, இந்திய தேசம் மட்டும் இல்லை, உலகம் எங்கிலும் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த வாலிபர்கள் தான் நாளைய சமுதாயம். பிசாசு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறான். வாலிபர்கள், சிறுவர்கள் என்று நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணுறான் பாருங்க. ஹாரி பாட்டர் சின்ன பிள்ளைங்களுக்குன்னு வந்திருக்கு. ஏன்னா நாளைய சமுதாயம் அவங்க தான். அதனால டீனேஜர்ஸ்க்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க ஸ்கூலுக்கு போனால் பல காரியங்கள் அவங்க மொபைல்லையே எல்லாமே இன்னைக்கு வந்துடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக மொபைலை கொடுத்து அனுப்புகிறாங்க, ஆனால் பிள்ளைகள் பயன்படுத்துவது வேறு காரியங்களுக்காக. இந்த பிள்ளைகளுக்காக, டீனேஜர்ஸ்க்காக, வாலிபர்களுக்காக குறிப்பாக நம்ம ஜெபிக்கலாம், குறிப்பாக ஜெபிக்கலாம். ஹலலூயா. தேங்க்யூ.
1: ஹலலூயா ஹலலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம். எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ நான் அங்கே வாசம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஒருமனதோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை நீர் இப்பொழுது கேட்டு கொண்டு இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாய் கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்திலே விழுவதற்குரிய வழிகளோ அநேகமாய் அவர்களிடத்துல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்வதற்கு அவங்க எங்கும் செல்ல வேண்டியது இல்லை கர்த்தாவே. ஹலலு, இருந்த இடத்துலே கர்த்தாவே செய்வதற்கு ஹலலு வழிகள் அநேகம் இருக்கிறது கர்த்தாவே. இந்த நாளிலே வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தநீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான பாவமற்ற சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கர்த்தாவே, இது பாவம் என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பாவத்தின் மத்தியிலே அவர்கள் இருக்கிறதான சூழ்நிலை. ஒருவேளை பாவத்துக்குரிய காரியத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளாவிட்டால் சமூகம் அவர்களை அங்கீகரிக்காது என்கிற சூழ்நிலைக்குள்ள அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களின் மூலம் மத்தியிலே அவர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த நாளிலே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போதிக்கப்பட்டு இருக்க, விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகள் போதிக்கப்பட்டு இருக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஒருவேளை வேதம் வாசிப்பதற்கு, வேதத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்குமே ஆகில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தடைகளை நாங்கள் அகற்றி போடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்க கர்த்த நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் கத்தாவே. அப்படியான பலன் உள்ளவர்களாய் கர்த்த நீங்க எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. வாலிப பிள்ளைகளை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எல்லா அடிமைத்தனங்களும் விலகி போகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்பு கோப்பா இருக்கிறான் என்றப்பா. ஹல்லேலூயா. எந்தெந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறதோ, ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடிக்கு அடிமையா இருக்கலாம், புகை பிடிப்பதற்கு அடிமையா இருக்கலாம், ஹல்லேலூயா, அவாசான காரியங்களுக்கு அடிமையா இருக்கலாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை விட்டது இப்பொழுதே விலகி போகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அடிமைத்தனங்களுக்கு ஹல்லேலூயா சுயமாய் விடுதலை இல்லை என்று அறிந்து தேவனை உறுதியாய் பற்றி கொள்வதற்குரிய ஞானத்தை கர்த்தர் நீங்க இப்பொழுதே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானத்தை இப்பொழுதே கட்டளையிடுவீராக, ஞானத்தை இப்பொழுதே கட்டளையிடுவீராக. ரோ சாந்தலாம் மீ ரந்த்லோ மா லிஹாசியா கோரே மௌஷ்யா கேதர் அபோரா ஹெஸ்யா ஓ மஹேஷுன் அகேதர் அபோரா. ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் முன்னேற முடியாமல் இருக்கிறேன், என் பலவீனத்தின் நிமித்தமாய் நான் அடுத்த காரியத்தை சிந்திக்க முடியாமல் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இப்பொழுது இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இல்லை என்றால் என்னுடைய பிள்ளை இப்படியான பழக்கத்துக்குள்ளா இருக்கிறான், அவனால் விடுபெற முடியவில்லை என்று பெற்றோர் ஜெபித்து கொண்டிருக்கலாம், உடன் பிறந்தவர் ஜெபித்து கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உற்றப்படும் முடியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்ற வேத வாக்கியத்தின் அடிப்படையில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நுகமாய் காணப்படுகிறதோ, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நுகமாய் காணப்படுகிறதோ, எல்லா நுகமும் முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளில் அவர்கள் விடுதலை உணர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை கட்டளையிடுங்க, விடுதலை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. நான் இன்மையில் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று எண்ணி ஜெபித்து கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்க இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு விளக்காய் மாற்றுகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு விளக்கு எப்படி இன்னொரு விளக்குக்கு ஹல்லேலூயா வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமோ, அதே போல கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரீங்க மாற்றுகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில இவர்களை விடுதலை செய்கிறீங்க. அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, இவர்களோடு இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய், நன்மை செய்கிற ஒரு பாத்திரமாய் இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தரீங்க மாற்றுகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷியாதரிபு ஹசி ஓ ரிமா ஷேகதரபா. ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க உயர பண்ணுகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கலங்கர விளக்கமாய் கர்த்தர் நீங்க வைக்கிறீங்க. இவர்களை கொண்டு கர்த்தாவே அநேகரும் மண்டையில கொண்டு வருகிற கருவியாய் கர்த்தர் நீர் இந்த நாளிலே மாற்றி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தாவே சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் தருகிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. மொபைல் போன் நிமித்தமாய் கர்த்தாவே அநேக அடிமைத்தனங்கள் கர்த்தாவே இந்த நாளிலே காணப்படுகிறது. சிறுவர் மத்தியில, சிறு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தாவே அநேக தவறுதலான காரியங்கள் இந்த நாளிலே உருவாகி வருகிறது கர்த்தாவே. இவைகள் எல்லாம் இருக்குமா என்று நாங்கள் வியந்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ளாய் நஞ்சுகள் இந்த நாளில விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை காற்றுன் தானே என்று பார்க்கிறோம். அதன் மூலமாய் கர்த்தாவே அநேக நஞ்சு இந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்குது. வேதம் ஒன்றே வெளிச்சம் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்படியான வேதத்தின் வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல உச்சப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டே ஞானத்தை கொண்டு வரும் என்று அறிந்து கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஞானத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பயம் உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தின் மூலமாய் ஹல்லேலூயா தேவனுக்கு ஏற்ற பயத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விதைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிபர்களுடைய இருதயத்திலும் சிறுவர்களுடைய இருதயத்திலும் நாங்கள் விதைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வருகிற நாட்களிலே கர்த்தாவே உமக்கு பயந்த பிள்ளைகளாக ஞானத்திலே தேறினவர்களாய் அவர்கள் எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. யோசேப்புக்கு உதவின தேவன் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனல்ல நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்திலும் சரி உலகத்தின் பல மூலைகளிலும் இருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். பிசாசினுடைய ஒரு தந்திரம் என்னென்னா, அவன் வந்து முற்றிலும் அப்போஸ் பண்ண முடியலன்னா சின்னதாக ஒரு டைவர்ஷன் கொடுத்துருவான். அவங்க நோக்கத்திலேருந்து அந்த கோல்லேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் ஏற்பட்டால் போதும், அவங்க கோலை மிஸ் பண்ணிடுவாங்க. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அந்த ஏரோப்ளைன் போகும்பொழுது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டிகிரி தான், ஒரு அந்த போக வேண்டிய லக்கிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் போதும், அது போய் சேரும் போது டெஸ்டினி வேற எங்கேயோ போயிடும். அதனால் இந்த தந்திரமான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தன் ஆவியை ஊற்ற அவர்கள் அழைப்பில் நிற்க நம்ம ஜெபிப்போம். அடுத்தது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற நோக்கங்கள், அந்த கோல், அந்த கோலை அறிந்து அவர்கள் செயல்பட, ஏதோ நம்ம பாட்டுக்கு எதையோ செய்கிறோம்ல. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஏற்படுத்தின நோக்கம் உண்டு, ஒவ்வொரு ஊழியரையும் அவர் அபிஷேகித்த நோக்கம் உண்டு. அது நிறைவேற ஒவ்வொருவரும் செயல்பட நம்ம ஜெபிப்போம். ஊழியர்களுடைய குடும்பங்களின் மேல் பாதுகாவலுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாவலுக்காக, ஊழியர்களுடைய உடைமைகள், ஊழியங்களுடைய உடைமைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஊழியர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் அது அவர்களுடைய காலிங்கில் நிற்க, தேவன் கொடுத்த நோக்கங்களை அறிந்து அதற்கு நேராய் ஓட, அவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, ஊழியங்களின் உடைமைகள் பாதுகாக்கப்பட, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். ஊழியர்களுடைய உடல் சுகத்துக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆரோக்கியத்தோடு ஊழியர்கள் இருக்க ஞானத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஊழியர்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தில் அவர்கள் செயல்பட நம்ம ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர், ரெண்டு பேர் ஒன்று பார்த்துல உன் அழைப்பில் நிலைத்து நிலையிலன்னு சொல்லி ஆண்டவரே. அப்பா, அதே போல் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் ஆண்டவர் பாதம் ஆண்டவரே பார்க்க எவ்வளோ அவர் அருமையாக இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் என்பது ஆண்டவரே சாதாரணமில்ல, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க வார்த்தையை எடுத்துட்டு ஆண்டவரே அநேகருக்கு சொல்கிறவர்களாக இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவர் ஊழியக்கார் ஒரு ஒருத்தர் ஆண்டவரே இப்போ தொடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஊழியம் ஆண்டவரே தேவனுக்காய் செய்யப்படுற ஒரு காரியம் ஆண்டவரே. அதற்கு எதிர்த்து நிற்கிறவன் முதல்ல பிசாசா சாத்தானா இருக்கிற ஆண்டவரே. அப்போ அவன் அநேக தந்திரங்க ரீதியாக வருகிறான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அப்போ சார் பவுல் சொல்கிறார் ஆண்டவரே, அவன் எப்படிப்பட்ட தந்திரங்களை செய்கிறான் நீங்கள் அறிந்திருக்கிறில்லையான்னு கேட்குறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் அறிந்திருந்த ஆண்டவரே சிலர் அதில் விழுந்துடுறாங்க ஆண்டவரே. இப்போ விழுந்து போய் எத்தனை பேர் உட்கார்ந்து நான் நீ ஊழியம் செய்ய முடியுமோன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, நசுரன இயேசுவின் நாமத்தில் இப்போ ஜீவன் வருவதாக ஆண்டவரே. நீதிமான் ஆண்டவரே, அப்பா ஏழு முறை விழுந்தாலும் எழுப்பப்படுவான்னு சொன்னபடி ஆண்டவரே இப்போ எழுப்புங்க ஆண்டவரே, இப்போ எழுப்புங்க ஆண்டவரே, இப்போ எழுப்புங்க சுவாமி. என் வாழ்க்கையில் மறுபடியும் சேற்றுகளை போயிட்டேனே, நான் பின்மாற்றம் அடைந்தேனே, என்னால் இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியுமா, திரும்பி அதே வல்லமையோடு செய்ய முடியுமா, அதே வார்த்தையோடு செய்ய முடியுமான்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரன் இப்போ தட்டி எழுப்புங்க சுவாமி. உமால கூடும் ஆண்டவரே, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நான் ஊழியம் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ பேர் யோனா என்ற தீர்க்கதரிசி போல தீர்மானம் எடுத்தவங்கள இப்போ தொட்டு எழுப்புமடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வேற வழிக்கு போய் கொண்டிருந்தால் ஆண்டவரே, கர்த்தரோட ஆவி இப்போ தொடுவதாக ஆண்டவரே, கர்த்தரோட ஆவி தொடுவதாக ஆண்டவரே, இப்பொழுது மாற்றம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வேளையில் வெறும் எஃப்எம் மாத்திரம் அல்ல, இன்பம் எஃப்எம்ல எத்தனை பேர் இது கேட்காம கூட ஊழியக்காரர்கள் அவ்வளோ பேரும் தொட்டு கொண்டிருக்காங்க, நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, ஊழியக்காரர் உபத்திரவத்தின் மத்தியில் சேர்க்கிற எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. அப்பா அவங்கள ஒரு விஷயம் தொடுங்க சுவாமி. இந்த நேரத்தில் கூட ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, சிறைச்சாலில் அழுது கொண்டிருக்கலாம், இல்லை யாரும் அடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, ஓ ரத்தம் வட்டியை வடி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அவன் கண் எதிர்க்கு அவன் குடும்பத்தை அடித்து கொண்டிருக்கலாம், தன் பிள்ளைகள் அடித்து கொண்டிருக்கலாம், இல்லை அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் கண் எதிராக இந்த ஊழியக்கார அடித்து கொண்டிருக்கலாம் பட்டிருந்தால் ஆண்டவரே. இப்போ காரணத்தினால் ஆண்டவரே உங்க இறக்கத்தினால் உங்க அன்பாக சூழட்டும் சுவாமி. அவங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரட்டும் சுவாமி. இது நடந்து கொண்டிருக்க நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே, இது நடந்து கொண்டிருக்க நன்றி சொல்லிக்கிறோம், நீ செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில் ஊழியக்காரருக்கு தேவைகள் உண்டு ஆண்டவரே, அந்த தேவைகள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்க நன்றி சுவாமி.
2: அன்னைக்கு எலியா தீர்க்கதர்சிக்கு போஷித்தீங்க ஆண்டவரே. அப்பா அன்னைக்கு அப்போ சொன்ன பவுலுக்கு போஷித்தீங்க ஆண்டவரே. அப்போ சொன்ன பேதுருக்கு போஷித்தீங்க ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துல உங்க சீஷர்களுக்கு என்ன தேவையோ அடிப்படையான தேவையை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. இன்னைக்கு அதை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நான் விசுவாசிக்கிற நீங்க சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே, நீ எதுவுமே எடுத்துக்கொண்டு போவாதே, தைரியமா போன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம் ஆண்டவரே இன்னைக்கு அவங்களுக்கு எல்லா தேவையை சந்தித்துக் கொண்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போ நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு எல்லா எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஊழியக்காரர் பார்த்தா ஆண்டவரே அப்பா ஐயோன்னு சொல்லி ஒரு சில அங்கலாய்ப்பா இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவரே தேவன் விசுவாசம் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எந்த ஊழியக்காரனும் மனுஷர்ல நம்பி ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரே. அழைத்தவரை நோக்கி பார்த்து அழைத்தவரை அழைத்தபடியினால் அவரே நம்பி இருப்பேன் விசுவாச வைராக்கியத்தோடு ஆண்டவரே அவள் ஒருத்தர் எழுப்பி நிற்க கிருபை செய்யுங்க. முக்கியமா அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வழி ஆண்டவரே விலகி போவாதபடி ஆண்டவரே. எங்க அப்பாவுக்கு தேவன் எப்படி காட்டினாரோ, என் தகப்பனை எப்படி என்னோட பரம தகப்பன் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அப்படி நாங்களும் நடக்கணும்னு சொல்லி அந்த நடத்துதல் அவங்களுக்குள்ள வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகள் நடக்கட்டும் சுவாமி. சிலர் கேள்விப்படுற ஆண்டவரே தவறான வழியில கூட போற பிள்ளைகள் உண்டுன்னு சொல்லி அது வாலிப பெண்களோ வாலிப ஆண்களா இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் வருவதாக ஆண்டவரே. அது நிமித்தம் உங்க நாம ஆண்டவரே தூஷிக்காதபடிக்கு அவர்கள் மனம் திரும்பி குடும்பத்தோடு மீண்டும் ஊழிய செய்ய கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே கர்த்தரோட மகிமை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நிமிஷம் முக்கியமா ஜெபிக்கிறது ஆண்டவரே இந்த ஊழியக்கார அழைப்புல நிலைச்சு நிற்க கிருபை செய்யுங்க. அப்பா அநேக ஊழியம் பெருக பெருக சில டைம் பெருமையும் பெருகுது ஆண்டவரே. அதை நான் இயேசுவின் நாமத்தை கட்டிந்து நரகத்துக்கு தள்ளுகிறோம். தாழ்மை உள்ளவன் தான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே If you want to be a master, you should be a servant. நீங்க ஆண்டவரே நீ எஜமான் ஆகணும் முதல்ல ஊழியக்காரனா இருக்கணும். அந்த ஊழியா நான் ஆண்டவரே நீங்க கால் கழுவுனீங்கள அதே போல அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கு இருந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எங்க கடைசி மூச்சு ஆண்டவரே ஒரு ஒரு ஊழியக்காரன் விடுற வரைக்கும் அந்த தாழ்மையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கும்படி சொபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்து கொண்டுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது பெரிய மாற்றம் உண்டாக்கி கொடுக்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்க விசுவாசித்தோம் ஊழியக்காரர் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த பின்மாற்றத்தை மாற்றிட்டீங்க ஆண்டவரே. எருமையா 3:22 சொன்னுமே என்னிடத்துல திரும்பி வாருங்கள் நான் உங்களை சுகமாக்குகிறேன்னு சொன்னேன். மறுபடியும் அந்த ஊழியக்காரங்களை பலப்படுத்தி கொண்டுக்க தேங்க்ஸ் யோசப்பா. தைரியப்படுத்தி என்றால் ஒரு சாதாரண மீன் வாயிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவரே என் தேவன் இன்னைக்கு ஆண்டவரே எத்தனை ஊழியக்கார் உங்க சமூகத்துல இப்ப அழுது கொண்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தரோட கரம் இறங்கிறதுக்காக நன்றி. பதில் வந்ததுக்காக நன்றி. நாங்கள் எத்தனை ஜபங்களை ஏறெடுத்து கேள்விப்பட்டிருக்கோம் சாட்சிகளாக. ஜார்ஜ் முல்லர் ஜபிக்கிறவராக இருந்து ஒரு நாணயத்துக்காக ஜபிக்கிறவராக இருந்தார் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டார்ன்னு வேத ஆண்டவரே நாங்கள் அதை படித்தோம். ஏன்னா வேதத்தை விசுவாசித்தவங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க. அதே போல இந்த ஊழியக்கார் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். தைரியத்தை கொடுத்துக்கார் நன்றி. அவங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கார் நன்றி. எத்தனை பேர் காட்டில் இருக்காங்க எங்களுக்கு தெரியல.

0: ஏன்னா நீங்க அவங்கள மறப்பதில்லை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அடுத்ததாக நமக்கு வேலை வேண்டும்னு சொல்லி அநேகர் இமெயில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுக்க நம்ம ஜெபிப்போம். அதோடு கூட திருமண வயதில் இருந்து திருமணம் ஆகவில்லையே, என் மகளுக்கு மகனுக்கு திருமண வயது தாண்டி விட்டது, திருமணம் இன்னும் ஆகலையேன்னு சொல்லி அங்கராய்க்கிற ஒரு சில பெற்றோர் இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியினர், மூன்று காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வேலை, வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கட்டளையிட, அதை தொடர்ந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக, திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்காக குழந்தை கர்த்தர் கொடுக்க நம்ம ஜெபிக்கலாம்.
2: கர்த்தவை வேலை ராஜா, ஆண்டவரே கர்த்தவை, எத்தனை பேர் ராஜா படித்து விட்டு ராஜா வேலை இல்லாமல் இருக்கார்கள் அப்பா. அது மட்டும் இல்லாமல் ராஜா எல்லோரும் எத்தனையோ பேர் ராஜா நல்ல தகுதி இருந்தும் ராஜா ஆண்டவரே சாதாரண வேலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்பா. தேவனே அந்த ராஜா மன பாரத்தை கர்த்தன் எத்திருக்க வல்லவராக இருக்கிறப்பா. தேவனுடைய நாமம் ராஜா ஒரு நாளும் ராஜா குறைந்து போகல ராஜா. ஆண்டவரோட கரம் ஒரு நாள் குறுகி போவதில்லை ராஜா. தேவனுடைய நாமத்தில் கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் ராஜா இந்த இமெயில் விண்ணப்பத்தை அனுப்பியிருக்காங்க ராஜா, இந்த விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக ராஜா நீ கண்டிப்பாக பதில் தரப்போகிறதுக்காக நன்றி. அவங்க ராஜா படித்த விதமாக ராஜா அவங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கு அதிகமாக நீ செய்ய போகிறதுக்காக நன்றி இயேசுவே. நீ நல்ல ஒரு செக்டரில் ராஜா அவங்க நினைத்த ஒரு செக்டரில் ஒரு நல்ல இடத்துல நல்ல போஸ்டிங் வைக்க போகிறதுக்காக நன்றி இயேசுவே. நீர் இதுவரை இருந்த நாள் வரை ராஜா அவங்க கண்ட வெறுமையை கருத்த நீர் ஆண்டவரே நீர் நிறைவே மாற்ற போகிறதுக்காக நன்றி ராஜா இயேசுவே. ராஜா ஆமாம் ஆண்டவரே ராஜா நல்ல விஷயங்கள் வரும்போது கர்த்தாவே இருந்ததுக்கு ஒரு ராஜா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்பா. ஆமாண்டி இந்த நல்ல விஷயங்களை கருத்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறதுக்காக நன்றி. என் தேவன நாமத்தில் இயேசுப்பா இதுவரைக்கும் எத்தனை பேர் ராஜா வேலை இல்லாத மாதிரி இருக்காங்களோ, எத்தனை பேர் ஜெப குறிப்பு அமைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தர் நீ பதில் தர போகிறதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை கர்த்தாவே ராஜா ஆண்டவரே கல்யாணம் ஆகாத ராஜா அந்த வயது மீறியும் கர்த்தாவை ஆண்டவரே ஏற்ற துணை இல்லாதபடி ராஜா கல்யாணம் ஆகாதபடி இருக்காங்க ராஜா. அவர்களை கர்த்தனை சீக்கிரத்தில் ராஜா ஏற்ற துணையை அனுப்ப போகிறதுக்காக நன்றி. என் தேவன் நாமத்தில் ஏற்ற துணை அனுப்ப போகிறதுக்காக நன்றி. என் தேவன் நீர் ராஜா, நீர் நீர் இணைக்கிற விஷயங்கள் ராஜது நீர் ஏற்படுத்த போகிறதுக்காக நன்றி. என் இயேசுவை மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னவர் நீரப்பா. என் தேவாவி ஆண்டவர் இந்த நாள் இயேசுப்பா உன்னை யாரெல்லாம் ராஜா தனிமையாக இருக்கும் அவங்களுக்கு கர்த்தர் ஏற்று துணையை கொண்டு வர போகிறதுக்காக நன்றி. அந்த மன பாரத்தை நீ நீக்க போகிறதுக்காக நன்றி. உடல் ராஜா குடும்பத்தில் ராஜா பாரத பெற்றோர் இருந்து கொண்டிருக்கலாம் ராஜா, அந்த பார பெற்றோர் பாரத்தை நீ தீர்க்க போகிறதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை கர்த்தாவே எத்தனை பேர் சுவாமி கல்யாணம் ஆகி ராஜா குழந்தை இல்லாமல் இருக்காங்க ராஜனே சுவாமி. அது மட்டும் இல்லை கர்த்தாவே சீக்கிரத்தில் கர்த்தாவே எத்தனையோ பேர் சாட்சிகள் பார்க்கும்போது கர்த்தாவே என் தேவன் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கீங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா பிள்ளைகளோ கர்த்தரால் ஒரு சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க ராஜனே. அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொண்டு ராஜா எல்லா மலட்டு கர்ப்பங்களையும் எல்லாவற்றும் வெறுமைகளை இயேசுவே நீர் தொடப்போறதுக்காக நன்றி இயேசுவே. நீரே ராஜா இந்த சுகத்தை தரப்போறதுக்காக நன்றி ராஜா. நீரே பரம வைத்தியனா இருந்த ராஜா, என் தேவன் உருவாக்குறவர் நீர் ராஜா, யூ ஆர் தி ஹெவன்லி கிரியேட்டர் ராஜா. நீங்க சிருஷ்டி கர்த்தர் இயேசுப்பா, நீர் அந்த இடத்துல சிருஷ்டிக்க போறதுக்காக நன்றி இயேசுப்பா. நீர் ஆண்டவர் சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறப்பா. நீரே வழி நடத்துங்க, ஏற்ற ராஜா குழந்தை ராஜா கொடுக்க போறதுக்காக நன்றி. குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரப்போறதுக்காக நன்றி. வெறுமைகளை மாற்ற போறதுக்காக, வெறுமைகளை மாற்றினதுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் ஜெபம் நல்லது.
1: கடந்த முறை நம்ம இந்த ஜெப வேளையில் ஒரு சகோதரிக்காங்க ஜெபம் பண்ண ஓமான்லேருந்து வேலை வேணும்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு வேலை ஆல்மோஸ்ட் 95% கிடச்சிருச்சு. இட்ஸ் அ மிரக்கிள், ஏன்னா அவங்கள அவங்க அந்த வேலைக்கு தகுதியே இல்லை. ஸோ எவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேரில் அவங்க ஷீஸ் பீன் செலக்டட் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு. ஸோ அவங்க மீண்டும் ஜெப விண்ணப்பம் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்க நம்ம ஜெபிப்போம்.
3: கிருபையாய் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கடந்த முறை ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்ததுக்காக நன்றி. தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே ஸ்தூத்திரிக்கிறோம், நீர் ஆண்டவரே ஸ்தூத்திரிக்கிறோம். உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால என்று வேதம் கூறுகிறது. அதே போன்று ஆண்டவரே ஸ்தூத்திரிக்கிறோம், உம்மை நேசிக்கிற அந்த ஜுடைத்து ஆண்டவரே ஸ்தூத்திர சகோதரிக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தூத்திரிக்கிறோம், அவளுடைய ஆண்டவரே ஸ்தூத்திரிக்கிற வேலைக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே 90% ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே 100% மாறட்டும் சுவாமி. அந்த தடைகளை

0: மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரி, பேசும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாயாக இருந்து அவர்களுக்கு ஆன்சர் பண்ண போற கிருபை காட்சி வைக்கிற ஆண்டவர், பிசிக்கலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருப்பிறாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே கத்த ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வெட்கத்தை அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காரத்தையே ஆண்டவரே கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றியை கொடுக்கிற தேவனாயிருக்கிற
1: உள்ளவர்களை
0: சந்தோஷத்தின் தேவன். நீர் அன்று கொடுக்கிற தேவன் ராஜா. ஒரு நாளும் அன்று குறைவாய் அல்ல, நிறைவாய் கொடுக்கிறவர். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அதே போன்று கர்த்தர் நிறைவான கர்த்தர். நீர் அந்த சகோதரியை கர்த்தர் இன்னுமாய் தொடுவீராக சுவாமி. ஆண்டவரே கன்ஃபார்ம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிடைக்க உதவி செய்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ண கர்த்தருக்கு அதை கிருபை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த சகோதரி இன்னுமாய் மேன்மையாக உயர்த்துங்க. ஊழியத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மற்ற மனிதர்களுக்கும் உதவி செய்யும்படியாக, மற்ற மனிதர்களுக்கு ஒரு அண்ட உதாரணம் உள்ள ஒரு சகோதரியாக கர்த்தரை மாற்றுவீராக. நம்முடைய திரு கரங்களில் போடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
2: ஆமென். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம், நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்ம இன்பம் எஃப்எம்ல இந்த ப்ரேயர் டீமுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்பம் எஃப்எம் ப்ரேயர் டீமுக்காக நம்ம ஜெபிப்போம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
3: ஹல்லேலூயா.
2: ஒவ்வொருத்தருக்காகவும், அவங்க குடும்பங்களுக்காகவும், அவங்களுடைய ஊழியங்கள் கையிட்டு செய்கிற
3: காரியங்களுக்காக கத்தாவே இந்த ஜெப வேலை டீமுக்காக சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கத்தாவே, அதன் மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்திற்காக என்னுடைய நேரத்தை செலவிடட்டும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஊழியத்திற்கென்று நீர் தெரிந்தெடுத்து இந்த நாட்களிலே நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் தாமே. இந்த நாளிலே அவர்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஹல்லேலூயா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஹசியா மோர் அதியா ஹ பரு சங்கர் எதிரா லீ அந்த்ரோதோ ஷப்சிரே தரா ஓ ஷகேதர ஓ ஷபரவரவா. ஹல்லேலூயா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு வலையை வீசியும் ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையில கத்தாவே, வலை இங்கே போடு என்று நீங்கள் சொன்ன பொழுதோ கத்தாவே, ஹலலு வலை கிழியத்தக்கதாய், படகுகள் அமலத்தக்கதாய் கத்தாவே, அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று வேதத்தை பார்க்கிறோம் கத்தாவே. அப்படியாக நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு நீர் சொல்லுகிற இடத்துல வலையை போடவும் கத்தாவே, திரளான ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தவும் கத்த நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. ஒவ்வொருவருக்காகவும் கத்தாவே நீர் திரளான ஆத்துமாக்களை வைத்திருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கென்று அவர்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் நீர் இங்க கிருபை பாராட்ட போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு வழிதுவே இதில் நடவுங்கள் என்கிற உங்களுடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நேரமும் கத்தாவே நாங்கள் கேட்டு நாங்கள் தொடர்ந்து நடக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போறீங்க. விசேஷமா இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்து வருகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இன்னும் அதில் நாங்கள் வளர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. நீர் இவைகளை தான் சொல்கிறீர் என்று மக்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் அறிவிக்கும்படியான அந்த ஞானத்தின் ஆவியையும் தீர்க்க தரிசன வரத்தையும் கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவர்களாக நீங்க வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யா சரது மாஸ்யாஷு தரா ஹே துரோஷங்கிதரபு ஹ ஹசிலா ஓ ஷகேதர பரபா ஹலலுயா, உமக்கெண்டு நறுமணம் வீசுகிற ஹலலுயா மலர்களாய் வாசனை திரவியமாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தாவே அவர்களுடைய இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்துக்குள்ளாய் சமாதானம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, சந்தோஷம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா. நாங்கள் ஊழியத்திற்கு எண்டு புறப்படும் பொழுது கர்த்தாவே, சத்ரு ஏதாவது ஒரு வழியில இவர்களுக்கு நான் சோதனையை கொண்டு வரட்டும், வேதனையை கொண்டு வரட்டும் என்று கொண்டு வருகிறதான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் இயேசு என்கிற மேலான நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. அது இங்கே இருக்கிற மக்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அது தொடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவினாலும் நாங்கள் நிறைக்கப்பட்டு இருக்க கர்த்த நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா நேரத்திலும் கர்த்தாவே ஹல்லேலூயா, ஜாக்கிரதையா எங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள கர்த்த நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்ற வேத வாக்கியத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் கொண்டு கர்த்தாவே, எப்பொழுதும் எங்களுடைய பரிசுத்தத்திற்கு எங்களை அல்ல உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க கர்த்த நீங்க கிருபை தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஜெப வேளையில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தயவுசெய்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். God bless.
4: கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக அவைகளை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிக்குள் செல்லும் முகனாக இதோ ஒரு இனிமையான பாடல்.

நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரேயர் 13:5. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தேவன் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. He never leaves us nor forsakes us. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.inbomfm.org.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உபாகமம் 31:6 நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 31:6, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த காலை வேளையில் பாருங்கள், வேதத்தில் 2-3 வசனங்களினால் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 2 இடங்களிலே ஆண்டவர் மிக தெளிவாய் கூறியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுவும் இந்த பகுதியில் ரொம்ப அழகாக இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் நான் வீட்டிலையே உட்கார்ந்திருக்க முடியாது, எனக்கு பல அலுவல்கள் இருக்கிறது, என்னுடைய கம்பெனியை கவனிக்கணும், என்னுடைய வேலையை கவனிக்கணும், நான் வெளியில் சென்று வந்தால்தான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க முடியும், இப்படி பல கவலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி ரொம்ப அழகாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நான் மீண்டும் அதை வாசிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நீ போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார், உன்னை பாதுகாக்கும்படி வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி வருகிறார். ஆகவே மற்றவர்களைப் போல நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. உலகமே ஸ்தம்பித்து நின்றாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு கூட வருகிறார். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம். இந்த இடத்துல கொரோனா வைரஸ்க்கு பயப்படவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம்னு கூட எடுத்துக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நீங்கள் இருக்கிற தேசத்தின் அரசாங்கம் சொல்லுகிற வழிமுறைகளை நிச்சயமாய் பின்பற்ற வேண்டும், கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறதை நிச்சயமாய் பின்பற்ற வேண்டும், வீட்டில் அதிகமாக இருங்க, இப்படிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை எல்லாமே பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அதே வேளையில் நாம் மற்றவர்களைப் போல பயந்து தவிக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் தேவனுடைய வாக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கிறது. அவர் நம்மோடே கூட வருகிறார், நம்மோடே கூட இருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எத்தனை அருமையான ஒரு வசனம், எத்தனை அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை, பியூட்டிஃபுல். இது இன்னொரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார். இதை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. பாருங்கள், எல்லாருமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போயிருப்போம். பெற்றோர் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகும் பொழுது, அதுவும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் முதல் முறையாக பள்ளிக்கு கொண்டு போகும் பொழுது, எல்லாருக்குமே ஒரு பதற்றம் இருக்கும். பெற்றோருக்கும் பதற்றம், பிள்ளைகளுக்கும் பதற்றம். ஐயோ, எப்படி என்னுடைய மகன் மகள் ஸ்கூலில் தனியாக இருப்பான், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பல இது. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஒரு சில பிள்ளைகள் ஜாலியாக உள்ளே போயிடுவாங்க, பெரும்பான்மையான பிள்ளைகள் அழுது போக மாட்டேன்னு ஒரே கிலாட்டாவாக இருக்கும். என்ன தான் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கூலுடைய கேட்டை தாண்டி உள்ளே போக முடியாது. அங்கே போய் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களோட எப்படி பழகிறாங்க, ஓடுறாங்களா, தடுக்கி விழுறாங்களா, இது எதுவுமே வந்து பெற்றோரால் கூட இருந்து அவங்கள பாதுகாக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம கூடவே இருந்தோன்னா, நமக்கு பாருங்கள், பிள்ளைங்க நடக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாறினா கூட பிடித்து அவங்கள வந்து கண்டித்து, இல்லை அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒன்று செய்வோம். பட் ஆனால் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும் பொழுது அவர்கள் அங்கே தனித்து விடப்படுகிறார்கள், பெற்றோர் இடத்துலேருந்து தனித்து விடப்படுகிறார்கள். அப்போது நம்ம எல்லாருக்குமே பாருங்கள் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம மற்றவர்களோடு எப்பொழுதுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அமைவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட எப்பொழுதுமே இருக்கிறேன். பிள்ளைகளுடைய காரியத்திலையும் பாருங்கள், மிக சிறந்தது என்னென்னா, ஆண்டவர் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பது தான். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். இந்த வாக்கு இந்த சிறிய பிள்ளைகளுக்கும் உரியது. இவர்களோடு நீங்கள் கூட இருக்கணும், இவர்களை நீங்கள் பாதுகாக்கணும். இந்த நாள் முழுவதும் பள்ளியில் அவங்க தனியாக இல்லை, நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படி நீங்கள் ஜெபித்து அவர்களை அனுப்பும் பொழுது, பிள்ளைகளுக்கும் சொல்லணும், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு, ஜீசஸ் உன்னோடு இருக்கிறார். பிள்ளைங்களுக்கு இப்படி சிம்பிளாக சொன்னால் தான் புரியும். பாருங்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு உபாகமும் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னா புரியாது. நான் சொல்கிறது சின்ன பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளுக்கு புரியும், எஸ் அஃப்கோர்ஸ். பட் சின்ன பிள்ளைகள், ஒரு 4 வயது 3 வயது பிள்ளைகளுக்கு போய் ரொம்ப பெருசாக நம்ம பிரசங்கம் பண்ணுற மாதிரி சொன்னோம்னா ஒன்றுமே புரியாது, விளங்காது. ஸோ அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் சொல்ல வேண்டும். ஸோ பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார்னா எப்பொழுதுமே இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

வாவ், இனிமையான ஒரு பாடல். மாற்றங்களின் நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மத்தேயு 27:46 இப்படி சொல்கிறது, 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ரொம்ப உருக்கமான ஒரு வேத பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நடந்த காரியங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை மரணம் என்பது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மரணம் அல்ல. ரோம பேரரசு அந்த கிரிமினல்ஸ், குற்றவாளிகளை எந்த அளவுக்கு மேக்சிமம் அவங்கள தண்டனைக்குட்படுத்த முடியும், அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும் அப்படின்றத யோசித்து இதை செய்திருக்கிறார்கள். அதாவது பப்ளிக்காக ஒருவனை நிர்வாணப்படுத்தி அவனை சிலுவையில் அறைந்து, அந்த சிலுவையை வந்து கொண்டு வந்ததே இந்த ரோமர்கள் தான். இப்படி ஒருவனை மரத்திலே ஆணி அடித்து கொள்ள வேண்டும் பப்ளிக்காக, அப்போ எல்லாருமே பார்த்து அவர்களுக்கு ஒரு பாடம், அந்த குற்றவாளிக்கு ஒரு பெரிய இழிவு, அவமானம், நிந்த. இவன் வந்து வாழ தகுதியற்றவன், இப்படி ஒரு இழிவான மரணம்தான் இவனுக்கு சரியான ஒரு காரியம் அப்படின்றத தான் அது குறிக்கிறது. அப்போ இரண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்து ரொம்ப கொடூரமான வலி வேதனையில் மரிப்பார்கள். ஸோ சரித்திரம் வந்து இதை தான் சொல்லுகிறது. அது ஒரு ரொம்ப ஒரு சாதாரண மரணமே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், மரண தண்டனை அப்படின்னு உலகத்தின் பல பாகங்களிலே பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக் சேர், டெத் பை ஹேங்கிங், இப்படி பல இது இருக்குது. ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ், இப்போ அதையெல்லாம் கூட வந்து ஒரு ஹியூமனிட்டி, மனிதாபிமானத்தினால் செய்யக்கூடாது, மரண தண்டனை விதிக்கக்கூடாது, எல்லாமே ஆயுள் தண்டனையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல போராடி, இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மரண தண்டனை என்பது தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அவங்க சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். அப்போ இயேசுவும் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி வந்தார். நம்மை மீட்கும்படி, பாவத்திலிருந்து மட்டுமல்ல, வெறும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக மட்டுமல்ல, எல்லா விதமான சாபத்திலிருந்தும், அவமானம், நிந்தையிலிருந்தும் நம்மை மீட்கும்படி இயேசு அந்த சிலுவையில் சாபமானார். அவர் அவமான சின்னமாய், நிந்தை கோலமாய் மாறினார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. சிலுவையில் அவர் இப்படி தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் 9 மணி நேரத்தில் அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய கேல்குலேஷன் ஏறக்குறைய ஒரு 3 மணியாக இருக்கலாம் பகல். அப்போ இயேசு அங்கே சத்தமிடுகிறார், என் தேவனே. அதாவது எபிரேய மொழி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்கள், அது வரைக்கும் இயேசு வந்து என் தகப்பன் அப்படின்னு தான் தேவனை சொல்லி கொண்டிருந்தார். இங்கே என் தேவனேன்றார். என்ன நடந்ததுன்னா, மனுக்குலத்தின் பாவம், உங்களுடைய என்னுடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. குற்றமில்லாத அவர் மேல் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. அதன் விளைவாக பிதாவுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த உறவு அங்கே துண்டிக்கப்பட்டது, அல்லது தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டார். அதுவரை இயேசுவுக்கு தன் முகத்தை மறைக்காத தகப்பன் தன் முகத்தை மறைத்து கொண்டார். அதனால் அவர் மிகுந்த வேதனையோடு அங்கே கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதுக்காக அவருக்கு இந்த ஒரு நிலை? உங்களுக்காக, எனக்காக. நாம் தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக. பாவம், இந்த பாருங்கள், இந்த பாவம், பாவம் என்பது ஒரு மிக கொடூரமான ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது பாவம். பாவத்தோடு தேவனுடைய சமூகத்திற்குள்ள மனிதனாலே செல்ல முடியாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்.
நம்மோடு அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். அதனால தான் இன்றைக்கு நம்ம தைரியமாக சொல்ல முடியுது, எப்பொழுதும் அவர் நம்மோடு இருப்பார். கைவிடப்பட்ட நிலை என்றால் என்ன என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். தனிமை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹி நோஸ் வாட் இஸ் ரிஜெக்ஷன். அவர் 3.5 வருடங்கள் அவர் நேசித்து அவரோடு இருந்த டிசைப்பிள்ஸ், சீஷர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, தேவனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கே சிலுவையில் தொங்கினார். இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? மனிதர்கள் கைவிடும் பொழுது நம்ம தேவனிடத்தில் போகிறோம், ஆனால் தேவனும் கைவிடுவார் என்று சொன்னால் அது ஒரு கற்பனையே செய்து பார்க்க முடியாத ஒரு நிலை. இயேசு அதற்குள் தள்ளப்பட்டார், அதன் வழியாய் கடந்து சென்றார். ஸோ இன்றைக்கு அவரால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், நம்ம கடந்து போகிற பாதையை அவர் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாய் அவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அது மட்டுமல்ல, நம்மை தூக்கி நிறுத்துவார். அவர் அன்றைக்கு என் தேவனே என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று கதறினதினாலே தான் இன்றைக்கு நாம் தைரியமாய் சொல்ல முடியும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மாற்றங்களின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இது ஒரு எளியான பாடல்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வருகிறார்கள். உங்களில் அநேகர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் அது அவைகளை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஒரு சிலர் இமெயில் மூலமாக, ஒரு சிலர் தொலைபேசி வாயிலாக, ஒரு சிலர் சோஷியல் மீடியா மூலமாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்த ஒரு அருமையான ஒரு சாட்சி, ஒரு சகோதரன், அவர் கனடாவிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ட்ரக் ஓட்டுகிறார். அந்த லாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹி டிரைவ்ஸ் ஃப்ரம் கனடா டு யூஎஸ் அண்ட் யூஎஸ் டு கனடா. ஸோ அவர் கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணி சொன்னார், எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது, குறிப்பாக நான் இரவு நேரங்களில் இந்த ட்ரக்கை ஓட்டுறேன். இரவு நேரங்களில் ஓட்டும் பொழுது என்னதான் நம்ம சிடி பாடல்கள் இப்படி போட்டாலும் அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக மாறி நம்ம உறக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. பட் இந்த ரேடியோ நான் கேட்கும் பொழுது என்னோட யாரோ பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லை, தேவ பிரசன்னம் நிறைந்து ஒரு பாதுகாவலோடு நான் இந்த எல்கைகளை கடந்து நான் செல்கிறேன். எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச், மிகுந்த நன்றி என்று சொன்னார். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தொடப்படுகிற, தேவனுக்குள் சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கான பலனும் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. த லார்ட் வில் பிளஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ இஸ் சோயிங் into this ministry. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவார் என்றால் தைரியமாய் நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். இது நேயர்களால் தாங்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். இயேசுவே இன்பம் ஊழியங்களின் ஒரு பங்காய் இன்பம் எஃப்எம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு இனிமையான பாடல். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஏசாயா 49:15 இப்படி சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற ஒரு உறவு ரொம்ப விசேஷமான ஒரு உறவு பாருங்களேன். ஒரு பிள்ளையை 10 மாதங்கள் தன் கர்ப்பத்தில் சுமந்து சரீரத்தில் எவ்வளவோ மாற்றங்கள்,

எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய காரியங்கள் விளங்கும். அப்போ பாருங்கள், இப்படி இந்த தாய் வந்து அன்பிற்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறவர்கள். ஒரு தாயின் அன்பை பார்க்கிலும் ஒரு மேலான அன்பு இந்த பூமியில் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. God's love is even greater. கர்த்தருடைய அன்பு மிகப்பெரியது. கர்த்தருடைய பிணைப்பு, பந்தம் அதை காட்டிலும் மேலானது, பலமானது. The bonding that God has with you and me is even stronger. ஸோ அதை தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நான் எத்தனையோ இந்த தாய்மார்களை பார்த்துருக்கிறேன். அவங்க அப்படியே தூக்கம் நல்லா அயர்ந்து தூங்குவாங்க, பிள்ளைய நாள் முழுவதும் கவனிச்சுட்டு திடீர்னு டக்குன்னு அவங்களுக்கு கனவில் அந்த உறக்கத்தில் கூட அந்த பிள்ளை ஞாபகமாக தான் இருப்பாங்க. திடீர்னு எழுந்திரிப்பாங்க, பிள்ளை அழுகுதா, நல்லா தூங்குதா அப்படின்னு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு மீண்டும் படுப்பாங்க. அப்போ இந்த தாயினுடைய அன்பு மேலான அன்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்க மறக்கிறதே கிடையாது, இந்த தாய்மார்கள் மறக்கிறதே கிடையாது. ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை மறப்பது இல்லை. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதே இல்லை, அவர் உங்களை மறப்பதே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதை நான் வாசிக்கும் பொழுது என்ன யோசிக்கிறேன்னா, எல்லாரும் உங்கள் உள்ளங்கைகளை கொஞ்சம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அங்கே ஒரு நபருடைய உருவம் அங்கே வரையப்பட்டிருந்தால், இஃப் சம்படிஸ் இமேஜ் இஸ் தேர் ஆன் யோர் பாம், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்களேன். அப்படி பார்த்துக்கிட்டே அந்த நபரை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு ஏற்படும். எப்போல்லாம் நினைவு வருதோ கையை திறந்தால் போதும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க நம்ம கண்களிலிருந்து மறைய முடியாது, அவங்கள மறக்கவே முடியாது. இன்னும் எப்படியாவது நம்ம உள்ளங்கையை பார்க்க தான் வேண்டும். எது ஒன்று செஞ்சாலும் கையை பார்த்து தான் ஆக வேண்டும். அப்போ அவங்களுடைய முகம் நமக்கு முன்பாக வந்து தான் தீரும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இப்போ ஒருத்தர் இப்படி யோசிச்சாராம் பாருங்கள், இது என்ன, அது பெரிய ஒரு இதுவாக இருக்குது. உலகத்தில் இருக்கிறது நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்கள், இத்தனை கோடி ஜனங்களுடைய முகத்தையும் ஒருத்தர் கையில் வரைய முடியுமா அப்படின்னு இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக ஞானமாக யோசிக்கிறத போல் யோசித்து கொண்டிருந்தாராம். இது எப்படி இது நடக்கும் அப்படின்ன உடனே அப்போது அவரு கூட ஆண்டவர் பேசியிருக்கார் பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றினதான், என்னன்னா, மனிதன், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு குண்டூசி தலை அளவு சிப்பில், அதாவது நம்ம குண்டூசி எல்லாருமே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன், அதனுடைய தலை, குண்டூசியுடைய தலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த தலை, அந்த சிப், இன்றைக்கி வர்ற கம்ப்யூட்டர் சிப்ஸ், அவ்வளோ சின்ன சிப்பில் கூட எவ்வளவோ இன்ஃபர்மேஷனை மனிதனால் ஸ்டோர் பண்ண முடிகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டு, ஃபோனில் போடுறோம் பாருங்கள், சின்ன மெமரி கார்டு, ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் மெமரி கார்ட்ஸ் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அனுபவம் இருக்கும். ஆர் ஈவன் த யூஎஸ்பி, யூஎஸ்பி எடுத்திங்கன்னா அதில் எவ்வளவோ ஃபோட்டோஸை சேவ் பண்ணலாம், நல்ல ஸ்டோரேஜ் இருக்க யூஎஸ்பிஸில். அப்போ என்ன விளங்குதுன்னா, இன்றைக்கி மனிதனுடைய அறிவினால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா, அந்த அறிவை கொடுத்த தேவன், அந்த ஆற்றலுக்கு ஊற்றாக இருக்கிற தேவன், இந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் உறைவிடமாக இருக்கிற தேவன், அவரால் செய்ய முடியாதா? நிச்சயமாய் முடியும். அப்போ என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னா, அத்தனை நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்களையும்
அவர் அதில் வரைந்து வைக்க முடியும். ஒரு பார்வை பார்த்தா உங்கள் முகமும் என் முகமும் அப்படி பாப்பப்பாய் வெளியில் வர முடியும். மனுஷனுடைய டெக்னாலஜியில் இதை செய்ய முடியும்னா ஆண்டவர் இதை விட ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மேன்மையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக அவர் செய்ய முடியும். ஸோ தேவன் நம்மை தன் உள்ளங் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், உற்சாகப்பட வேண்டிய விஷயம். கேட்கும் பொழுதே ஒருவேளை உங்களுக்கு எப்படி துள்ளி குதித்து ஒரு சத்தம் போட்டு தேவனை மகிமைப்படுத்தணும் போல ஒரு எண்ணம் தோன்றலாம். எங்கள் நம்ம அப்பா அம்மா கூட நம்ம ஃபோட்டோவை வந்து எப்பொழுதுமே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட நம்ம ஃபோட்டோவை எந்த நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்மை இரவு பகலாய் நினைக்கிற தேவன் உண்டு, நம்மை காண்கிற தேவன் உண்டு, நம்மை விசாரிக்கிற தேவன் உண்டு, நம்மோடு வருகிற தேவன் உண்டு, நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. இதோ ஒரு இனிமையான பாடல். மீண்டும் மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். லெட்ஸ் என்ஜாய் தி சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மிக அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும், உணர வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் என்னோடு இருக்கிறார், எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை அதிகமாய் உணர்ந்து அனுபவித்த ஒரு மனிதன் யார் என்றால் யோசேப்பு, ஜோசப். இந்த யோசேப்பு பாருங்க, தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறான். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்றே தீர்மானிக்கிறார்கள். அவனை கொல்லணும்னு தீர்மானித்து அவங்க செயல்படும் பொழுது மூத்த சகோதரன், அவர் தான் பெரியவர் ரூபன், அவர் வந்து எப்படியாவது இவனை காப்பாற்றிடணும்னு சொல்லி பாருங்க. பொதுவாக அந்த நாட்களில் இந்த மூத்தவங்களுக்கும் இந்த இளையவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வயசாவது வித்தியாசம் இருக்கும், ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை ரூபனுக்கு அப்படி அவனுடைய இருதயம் இழகி போயிருக்கு, இவனை பார்த்த உடனே எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களோட பேசி இங்கே ஒரு பாழும் கிணறு இருக்குது அதில் அவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவருடைய இவரே ஒரு தனி பிளான் வச்சுக்கிட்டார். அதில் போட்டவுடனே நம்ம அப்புறமா இவனை தூக்கிட்டு போயிடலாம், காப்பாற்றிடலாம், அப்பா கிட்டே கொடுத்துடலான்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா அவனை அந்த பக்கம் வந்த இஸ்மவேலர்கள்கிட்ட விலைக்கு விற்று விடுகிறார்கள். அந்த நாட்களிலே இந்த பழக்கம் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிமைகளாய் விற்கப்படுவார்கள் மனிதர்கள், அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள். அவனுக்கு வேறு எந்த சம்பளமோ எந்த சலுகையுமே எதுவுமே கிடையாது. உன்னை வேலைக்கு வாங்கியிருக்கேன், வேலை செய்ய முடியலையா, நானே உன்னை வெட்டி தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான், முடிஞ்சது. யாருமே கேட்கவே முடியாது, நான் விலை கொடுத்து வாங்கினேன், அவனை என்ன வேணால் பண்ணலாம். இப்படி தான் இருந்தது அந்த நாட்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அப்போ பாருங்கள், இந்த யோசேப்பு வந்து இப்படிப்பட்ட ஒரு அடிமையாக தான் அவன் போகிறான். அவனை விலைக்கு வாங்கி கொண்டு போய் எகிப்து என்ற தேசத்தில், அன்றைக்கி எகிப்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அதில் மார்க்கெட்டில் சந்தையில் வச்சு அவனை ஏலம் எடுக்கிறார்கள். பொதுவாக அந்த நாட்களின் பழக்கம் எப்படின்னா, ஏலம் விடும் பொழுது ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும், அதில் அந்த ஏலம் விடப்படுகிற நபரை நிர்வாணப்படுத்தி அது மேலே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தோல் வியாதியோ மற்ற சுகவீனமோ அங்கவீனமோ ஹேண்டிகேப் ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இவனுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இன்னொரு 50 வேலைக்காரன் இருப்பான், எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா அப்போ பெரிய நஷ்டம் அந்த முதலாளிக்கு. அதனால் அவனை நிர்வாணப்படுத்தி அவனை செக் பண்ணுவாங்க. அந்த விலைக்கு வாங்கப்படுகிற அந்த நபரை பெண்ணும் ஆணும் அவங்க வந்து அப்படி தான் செக் பண்ணுவாங்க அந்த நாட்களில். அப்போ அவனை நிறுத்துறதே நிர்வாணப்படுத்தி அந்த மேடை மேலே நிறுத்தி வர்றவெல்லாம் அவனை செக் பண்ணி அவனுக்கு ஒரு விலையை கேட்பாங்க, ஏலம் விடப்படும், இவ்வளோ விலை. கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வைத்து பார்க்க வேண்டும். யோசேப்பு ஒரு டீனேஜ் பாய், ஒரு இளைஞன். அப்போ அந்த டீனேஜ் பாயில், இந்த டீனேஜ் பருவத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்டவன், அவன் தாய் மரித்து போனால் இவனை வந்து தூக்கிட்டு வராங்க இங்க. அப்போ இவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் அந்த இடத்துல. ஒருவேளை அவன் நிற்க மாட்டேன்னு மறுத்திருந்தான், அவனை அடித்திருக்கலாம். ஸோ இப்படி அவன் அங்கே ஏலம் விடப்பட்டு அவன் வந்து போத்திப்பாருடைய வீட்டில், போத்திப்பார்னா ராஜாவுடைய ஒரு ஆஃபீஸர், ராஜாவுடைய முக்கியமான இன்றைக்கி இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. வேறு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக வேறு சொல்ல முடியலை. ஸோ அதனால் இன்றைக்கு இருக்க அந்த ஒரு அதிகாரியை போல் நம்ம வச்சுக்கலாம். அப்போது முக்கியமான ஒரு அதிகாரி அந்த ராஜ்யத்தில், அவர் வாங்கிட்டு போகிறார் யோசேப்பை பார்க்குறதுக்கு, இளைஞன். அப்போ ஒரு லெட்ஸே யோசேப்புக்கு எப்படியும் ஒரு 13-14 வயசு தான் இருந்திருக்கணும். அப்போ நல்ல வேலைகளை செய்ய முடியும், இவன் இளைஞனாக இருக்கிறதுனால ஆயுசு நாட்கள் நிறைய. ஸோ லாபம் வாங்கினா அப்படின்னு சொல்லி அதிக விலை கொடுத்து அந்த போத்திப்பார் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஏலம் தானே, ஒருத்தர் 10 ரூபாய் கேட்டால் இன்னொருத்தர் 20 ரூபாய் கேட்டிருக்கலாம். இப்போ இவர் வந்து மொத்தமாக வந்து ஓகே இந்த கணக்கு பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து 13-14 வயசு தான், இவன் வந்து எப்படியும் ஒரு 50 வயசு வரைக்கும் இருந்தால் கூட அநேக நாட்கள் இவன் வந்து நிறைய வேலை செய்வான்.
சின்ன பையன், வயசானவனை வாங்கினா பலு தூக்க முடியாது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போது பெரிய ஆதாயம் யோசிப்பை விலைக்கு வாங்கினா, அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை இவர் அரசாங்க அதிகாரி, ராஜாவுடைய அதிகாரின்றதுனால அதிகமாக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த ஏலத்தில் அதிகமான ஒரு விலையை கொடுத்து யோசிப்பை வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ இந்த யோசிப்பை அவர் வீட்டில் வந்து இருக்கிறான். அந்த ஆதியாகமும் 39:2 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, இப்போ யோசேப்பு வீட்டுக்கு வரான், சின்ன சின்ன வேலையை செஞ்சிருமாண்டே, தரையத்தோட மாப்படி, அங்கே மாடு கொட்டா எவ்வளோ அழுக்காக இருக்குது அதெல்லாம் கழுவு, க்ளீன் பண்ணு, மாடுங்களை குளிப்பாட்டு சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு மீன் ஜாப்ஸில் தான் அவன் ஆரம்பிச்சிருக்கணும். அடிமை, புதுசாக வந்த அடிமை, மற்றவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறி தான் மெதிச்சிருப்பாங்க இவனை. ஆனால் அவனுடைய எக்ஸலன்ஸை அங்கே பார்க்குறான் இந்த எஜமான். இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சம்திங் இஸ் ஸ்பெஷல், அவன் செய்கிறது ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. வீடு பெறுகிறதுல என்ன இருக்குது, அதையும் அவன் அவ்வளவு கருத்தாக அவன் செய்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு வித்தியாசம். அப்போ பாருங்கள், யோசேப்பு அவ்வளவு கருத்தாய் செய்தான், அவன் செய்ததில் ஒரு வித்தியாசத்தை இந்த எஜமான் கண்டான். தேவன் அவனோடு இருக்கிறார், அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார்ன்றதை கண்டு அவன் அப்படியே ப்ரொமோட் பண்ணுறான். ப்ரொமோட் பண்ணி இப்போ இந்த எஜமான் வந்து எல்லாமே யோசேப்பு கையில் தான் கொடுத்துட்டான். எவ்ரி திங், வீட்டில் நடக்கிறதெல்லாம் யோசேப்பு சொல்கிறது தான். ஏன்னா வீட்டு விசாரணைக்காரன்னா அதுதான், வீட்டினுடைய இன்சார்ஜ், மற்ற வேலைக்காரங்க இருந்திருக்கிறாங்க. அப்போது இது ஒரு சின்ன அரண்மனை மாதிரி இருந்திருக்கணும் அந்த நாட்களில், ராஜாவுடைய அதிகாரி இல்லையா? அப்போ அங்கே திரளான வேலை ஆட்கள் இருந்திருக்கணும், அந்த வீடை மெயின்டைன் பண்ணவே ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம். அப்போது இந்த யோசேப்பு பாருங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைவனாக அங்கே நியமிக்கப்படுகிறான். அப்போ இந்த அரசாங்க அதிகாரியும் பார்த்திங்கன்னா, அவன் எதுவுமே அவனுக்கு தெரியல, எல்லாத்தையும் அந்த 6 வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். இவனுக்கு வேறு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன்னா ஒன்று, யோசேப்பு நல்லா செய்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான்றது மட்டும் இல்லை, அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான்றதையும் அவன் பார்த்துருக்கிறான். அதுதான் அங்கே சொல்லப்படாத ஒரு காரியம். இல்லைன்னா எப்படி இவன் அமைதியாக இருப்பான்? அவன் சாப்பிட்றத மட்டும்தான் அவன் விசாரிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னப்பா செய்ய போகிறீங்க நீங்கள் மத்தியானம், ஓகே சிக்கனா, சிக்கன் வேணாப்பா, மட்டன் செய்யுங்க, என்ன பிரியாணி செய்கிறீங்களா, இல்லை வேண்டாம், இது இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் சாப்பிட்றத குறித்து தான் விசாரித்தான் அப்படின்னா, என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஏன் இதை செய்யலை, இன்றைக்கி பாயசம் செய்யுங்க இல்லை செய்யாதீங்க, சம்திங் லைக் தட். இதுதான் அவன் சொல்லியிருக்கிறான், அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. பாருங்களேன், நான் மீண்டும் வாசிக்கிறேன், தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். எதை பற்றியும் கவலைப்படலாமே, ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் யோசேப்பு மேலே. அப்படி இருக்கிறது நல்லதா? கிடையாது, நிச்சயமாக நல்லது கிடையாது. பட் ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, யோசேப்பு இவனுக்கு அவ்வளவு ஒரு, எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல, அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு நம்பிக்கையை யோசேப்பு வளர்த்தனது, அது இவன் கேல்குலேட் பண்ணி வளர்க்கல. யோசேப்பினுடைய நடவடிக்கைகள், அவனுடைய உண்மை, இதெல்லாம் இவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. இவன் ரொம்ப உண்மையுள்ளவன், இவன் ரொம்ப நல்லவன், இவனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போ அந்த 6 வசனம் இப்படி சொல்லுகிறது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். பாருங்க, அவன் எந்த ஒரு பியூட்டி பார்லர் போயிருப்பான், எந்த க்ரீமை போட்டிருப்பான், அடிமையாக இருந்தவன்.
ஆனால் தேவன் ஒருத்தனோடு இருக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் பாருங்கள் அழகாக மாறுது, சௌந்தரிய முகமாய் மாறுகிறது. தேவ பிரசன்னம் வரும்பொழுது நிச்சயமாய் நம்முடைய அப்பியரன்ஸ் மாறும். மோசே கூட அதான் பார்க்குறான், தேவனோடு சஞ்சரிச்சுட்டு வரான். அவன் சஞ்சரித்து விட்டு வந்த பிறகு தேவனோடு இருந்துக்கிட்டு வரான், 40 நாள் தேவனோடு முகமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அதன் பிறகு அவனுடைய முகமே பிரகாசமாக இருக்கு, அவ்வளவு ரேடியன்ஸ். எனிவே இன்னைக்கு அது நம்ம முக்கியமாக பேசலை, பட் பாருங்கள் யோசேப்பு இப்படி ரொம்ப அழகானவனாக இருக்கிறான். இதனால் அந்த எஜமானுடைய மனைவிக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. எப்படியாவது அவனை பாவத்தில் விழத்தள்ளணும்னு அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. பாருங்களேன், 8 வசனம் நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா 7 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு பாருங்க, ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்கு அங்கே குடும்பம் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அடுத்தது இவன் தான் அங்கே எல்லாம், அந்த வீட்டினுடைய முழு அதிகாரமே இவன் கையில் தான் இருக்கு. இப்போ யோசேப்பு இதை செஞ்சுட்டு ஈஸியாக மறைத்திருக்க முடியும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து அவன் தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இதை ஒரு நடைமுறையாக யோசிப்போம். யோசேப்பு வந்து அதிகாரம் அவன் கையில் இருந்ததுனால அவன் எப்படி வேண்டுமானாலும் ஒரு போர்வையை போத்தி மூடி இருக்க முடியும். யாராவது இதை குறித்து அறிந்தால் கூட அவங்கள மிரட்டியிருக்கலாம், இல்லை அவங்கள கொண்டுட்டு வேற ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம், அவன் திருடிட்டான். அந்த நாட்களில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அப்போ பாருங்கள், யோசேப்பு கையில் அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது, அவன் கவலைப்படுவதற்கு ஒரு குடும்பம் இல்லை, வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறான். அப்போ அவன் இதற்கு உடன்பட்டிருக்கலாம், அவன் இதை ஈஸியாக செஞ்சுருக்கலாம். அதுவும் எஜமானுடைய மனைவியினும் போது இன்னும் கூட அவனுக்கு சலுகைகள் கிடைத்திருக்கும் அப்படின்னு பல கோணங்களில் இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆனாலும் யோசேப்பு வந்து அவன் மறுக்கிறான். மறுத்து அவன் சொன்ன காரணம் ரொம்ப அழகான ஒரு காரணம், நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவேன் இப்படி அப்படின்னு அவன் பல காரணங்கள் சொல்லலாம். அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நம்ம பாருங்கள், எல்லாம் கட்டளையெல்லாம் பேசுகிறோம், மோசையுடைய 10 கட்டளை எல்லாம் நல்லது, ஆனால் யோசேப்பு வந்து 10 கட்டளைகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன். அவனுக்கு கட்டளைன்றது என்னன்னே தெரியாது, யாரும் அவனுக்கு கட்டளையும் கொடுக்கல. அப்போ எப்படி அவன் இதை வந்து சொன்னான்? தேவன் அவனோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு இங்கே இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசமும் உணர்வும் அவனுக்கு இருந்தது. அன்றைக்கு அவனுக்கு பிரத்யேகமாக அது சொல்லப்படவில்லை, பிரத்யேகமாக இப்படி ஒரு பைபிளை கொடுத்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் அவங்கக்கிட்ட இப்படி பைபிள் மூலமாக பேசலை. வேற எந்த தீர்க்கதரிசியம் வந்து சொன்னாங்களான்னு தெரியல, ஆனால் அவன் அதை உணர்ந்தான், அதை விசுவாசித்தான். அவனுக்கு நன்றாய் தெரிந்தது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், 2 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, அவங்க வந்து தேவனை வணங்குற ஜனம் கிடையாது, அவங்க வேற, எகிப்தில் அரசாங்க அதிகாரியாக அவங்களுக்கு வேற காரியங்கள். அப்போ யோசேப்பு சொல்ற காரணம் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். இது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த ஒரு காரியம்.
அங்கே எங்கேயும் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இதோ நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னதான் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அவன் நன்றாய் அறிந்திருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு பிரத்யேகமாக தேவன் சொல்லியிருக்கிறார், இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் நின்று பேசினா எவ்வளவு அதற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம்னா வேத வசனம் அப்படிப்பட்டது. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மோடு அதன் மூலமாய் பேசுகிறார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசேப்பை போல இதை நம்ம இருதயத்தில் பதித்து கொண்டோம் என்றால், இதை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்தோம் என்று சொன்னால், யோசேப்பை போல நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் லகுவாக விலகிவிடலாம். வேத வசனங்கள் உள்ளே இருக்கணும், குறிப்பாக இந்த காரியம் நமக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார், என் தேவன் என்னை கவனிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர வேண்டும். இது ஒரு இனிமையான பாடல், மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன்.

தன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும்

என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனுமாய்.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த நாள் முழுவதும் இது நம்முடைய தியானமாக இருப்பதாக ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களில் ஒரு சிலர் மதிய நேரம், ஒரு சிலருக்கு இரவு வேளையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நம்முடைய இருதயத்தின் தியானமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நான் முடிக்க முன்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் ஒவ்வொருவரின் மேலும், இவர்களுடைய குடும்பங்கள் மேலும் இறங்கி வருவதாக. மார்போடு அனைத்து வழி நடத்தும் இப்பொழுதே சுவாமி. இருதயத்தின் கலக்கங்கள், இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனே அப்பா, ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். தீமைக்காய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவீராக இப்பொழுதே சுவாமி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வியாதியின் படுக்கையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா சுகவீனமும் பலவீனமும் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன் இப்பொழுது விலகு இயேசுவின் நாமத்தினால. விசேஷமாய் சுவாமி ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ் எல்லா பிசாசின் கட்டுகளையும் நான் முறிக்கிறேன் ஆண்டவரே. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்றேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், பூரண விடுதலை உண்டாகட்டும். ஒரு சமாதானம் அவர்கள் இருதயங்களை நிரப்பட்டும், சந்தோஷம் நிரப்பட்டும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறட்டும். பில்லி சூனிய செய்வினை கட்டுகள் முறிவதாக. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டும். விசேஷமாய் சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரே, இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ் அண்ட் இன்பம் எஃப்எம் பார்ட்னர்ஸ் இதில் விதைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இதில் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், நிகழ்ச்சிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரின் மேலும் ஒரு விசேஷ பாதுகாவல் அமரட்டும், ஒவ்வொருவரின் மேலும் ஒரு விசேஷ பாதுகாவல் அமரட்டும். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா, மார்போடு அனைத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையுமாக்கே. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. தட் வில் பி inbamfm@gmail.com. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர காலகட்டம்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. ஹாய் மாலினி, எப்படி இருக்கிற இன்னைக்கு?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு காரியம் செய்ய போறோம்.
2: புதுசுன்னா என்னன்னு சொல்றீங்க?
1: இது வரைக்கும் நம்ம வேதத்தை வாசிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு புதுசா நம்ம சரித்திர அட்டவணைப்படி, அதாவது வேத புத்தகத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் நடந்த அந்த கால அட்டவணைப்படி வேத புத்தகத்தை வாசிக்கலாம் நான் நினைக்கிறேன்.
2: அது என்னன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன்.
1: அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்போ ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்த 50 அதிகாரத்தை மொத்தமா வாசித்துறோம். ஆனா அப்படி வாசிக்காம ஆதியாகமம் புத்தகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் வரிசைப்படுத்தி வாசிக்கும் போது ஆதியாகமம் 11 அதிகாரம் வரைக்கும் நம்ம ஒரே மூச்சா வாசித்துட்டு அடுத்து யோபு புத்தகத்தை வாசிக்க போறோம். 42 அதிகாரம்.
2: எந்தெந்த நிகழ்ச்சி எப்பப்ப நடந்தது, அந்த நிகழ்வுகள் படி,
1: கால அட்டவணைப்படி வாசிக்கும் போது நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு அதை இன்னும் புதுவிதமா நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ளதா நம்ம கூட பேசுவார். நான் நிச்சயமா நம்புறேன்.
2: நானும் நிச்சயமா நம்புறேன்.
1: இப்ப நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாமா? இதுல நம்ம வாசிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் என்ன, தமிழ்ல எங்கெல்லாம் புல் ஸ்டாப் இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா நம்ம சில சமயத்துல வேதத்தை வாசிக்கும் போது
2: ட்ரெயின் மாதிரி ஓடிடுவோம்,
1: சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி சில சமயத்துல வாசித்துறோம். வாசிக்கும் போது அது முழு அர்த்தத்தையும் நம்ம விளங்கிக் கொள்வதற்கு, நம்ம புரிந்து கொள்வதற்கு அதுல ஒரு ஸ்டாப் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு இன்னும் நல்ல பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை நல்லா தெளிவுபடுத்தி தருவார் நான் நம்புறேன்.
2: அதாவது நிறுத்தி நிதானமா அது என்ன சொல்லிருக்குன்னு விளங்கி படிக்கணும். சும்மா ஏதோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோன்ற மாதிரி வாசிச்சுட்டு போக கூடாது.
1: நிச்சயமா அப்படி நம்ம செய்யக்கூடாது.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. இப்ப நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
1: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
0: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.
1: வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
0: தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று.
1: பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார்.
0: ஒரு நிமிஷம் நம்ம இங்க கவனிக்கலாம். ஐந்தாவது வசனம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன பிரேக் மாதிரி, நேச்சுரல் பிரேக் மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா, ஆறாவது வசனம் தொடங்கும் போது துவக்கத்துல என்ன சொல்லு, பின்பு அப்படின்னும் போது ஏற்கனவே ஒன்னு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு
1: ஏதோ நடக்க போகுது.
0: ஒரு பிரேக், ஒரு நேச்சுரல் பிரேக். அதை என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னா பேராகிராஃப் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல ஒரு நாலஞ்சு,
1: ஆங்கிலத்துல எல்லாம் வாசிக்கும் போது
0: பேராகிராஃப். அப்போ அது வந்து ஒரு பேராகிராஃப் பிரேக் மாதிரி நமக்கு இங்க தோணும். இப்ப நான் ஏழாவது வசனம் வாசிக்கிறேன். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று.
1: தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று.
0: பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படுவதும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
1: தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
1: பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று.
1: பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார்.
0: நம்ம வேதம் வாசிக்கும் போது சில வசனங்கள் வந்து ரொம்ப பெரிய வசனமா இருக்கு, அதுல ரெண்டு மூணு கமா இருக்குது. இதெல்லாம் என்ன நமக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா,
1: நிறுத்தி
0: நிதானமா வாசிக்கிறது மட்டும் இல்லாம ஒரே சப்ஜெக்ட பிரிச்சு நம்ம பாக்கிறதுக்கு அந்த கமா எல்லாம் நமக்கு உதவும். இப்ப இந்த 14வது வசனத்துல தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. அதை எப்படி உண்டாக்கினார்னு சொல்லி அதுல விவரிக்கிறார். எப்படி ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கிடவுதுன்னு சொன்னாரு. சுடர்கள்னு சொன்னா நமக்கு என்ன, வெளிச்சம் கொடுக்கிற எந்த ஒரு இதுவும் சுடர்,
1: ஒரு ஸ்டார் மாதிரி தானே.
0: இப்போ நமக்கு தேவன் உண்டாக்குன இந்த சுடர்கள்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்க வாசிக்க நமக்கு இன்னும் அடுத்த வசனங்கள் வரும். ஆனா இத வாசிக்கும் போதே நமக்கு கேள்வி வரும், சுடர்னா என்ன. உடனே நம்ம என்ன பண்றோம், வேத புத்தகத்தை வாசிக்கிறத நிறுத்திட்டு
1: கொஞ்சம் யோசிக்கிறோம், ஒரு இமேஜினேஷன்
0: யோசித்து பாக்கணும். ஆனா வேதத்தை வாசிக்கும் போது இந்த மாதிரி கேள்வி வரும்போது நம்ம என்ன செய்யணும், கையில ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கேள்விய அதுல எழுதிக்கணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம வாசிக்கிறத தடை பண்ணாதபடிக்கு அந்த கேள்வி எழுதி வச்சுட்டு தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்த வர வசனங்கள்லயே ஒருவேளை அந்த கேள்விக்கு உண்டான பதில் நமக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த கேள்வியை நம்ம மறந்து போக கூடாது, அதுக்காக எழுதி வைக்கிறது நல்லது.
1: நமக்கு புரியாட்டி யார்ட்டையாவது தெரிஞ்சவங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம்.
0: பெரியவங்களையும் கேட்கலாம், இல்ல infmfm@gmail.com இமெயில் எழுதியும் நம்ம கேட்டுக்கலாம்.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
1: தேவன் பகலே ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்.
0: அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும்
1: பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4வது நாள் ஆயிற்று.
1: பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார்.
0: நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, வேதத்துல வாசிக்கிற வசனங்கள் எதை குறித்து பேசுது, அப்படியே தொடர்ச்சி எப்படி கண்டினியூ ஆகுது, அது எப்படி தொடர்ந்து போகுதுன்றதையும் மனசுல வச்சுக்கணும். இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்ம வாசிக்க கூடாது,
1: எதையும் செய்ய முடியாது.
0: 21வது வசனம் இல்லையா, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
1: தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார்.
0: சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5வது நாள் ஆயிற்று.
1: பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
0: தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
1: பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார்.
0: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
1: பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
0: பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது.
1: பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று.
0: அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6வது நாள் ஆயிற்று. இங்க நம்ம கொஞ்சம் நிறுத்தலாம். ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போதே பல காரியங்கள் நமக்கு வெளியே வருது இல்லையா.
1: நம்ம வாசிக்கும் போது இது என்னவோ புதுசா தோன்ற மாதிரி இருக்கு. எத்தனையோ தடவை வேதத்தை வாசிச்சிட்டோம், ஆனா திருப்பி திருப்பி வாசிக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது.
0: எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தனியா ஒருத்தர் கடகடன்னு ஒவ்வொரு வசனமா வாசிட்டு போயிடணும். இப்ப மாறி மாறி வாசிக்கும் போது வசனத்தை கண்ணால பார்த்து வாசிக்கவும் செய்யறோம், காதாலையும் கேட்கறோம். இது டபுள் எஃபெக்ட்.
1: ரொம்ப நல்லா இருக்கு,
0: ரொம்ப அருமையா இருக்கு. இது வாசிக்கும் போது பல காரியங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பரிசுத்த ஆவியா நம்ம கூட பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு தருணம்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாகவே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஏன்னா நம்ம தனியா வேதம் வாசிக்கும் போது கடகடகடன்னு வாசிச்சுட்டு ஓடிடுவோம். ஆனா இது ஒருத்தர் வாசிக்கு இன்னொருத்தர் கேட்கும் போது அது உள்ளான அர்த்தங்கள் கொஞ்சம் நல்லா புரியுது.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா? 2 அதிகாரம் 1 வசனம்.
1: இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாகப்பட்டு தீர்ந்தன.
0: தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
1: தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
0: தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே.
1: நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை.
0: அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார்.
1: தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.
0: தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று.
1: முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும்.
0: அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலோகும் கோமேதக கல்லும் உண்டு.
1: 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும்.
0: மாலினி, நம்ம வாசிக்கிற வசனங்கள்ல சில இடங்கள்ல வந்து சில பெயர்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் நம்ம திணறோம் இல்லையா?
1: ஏன்னா அது வந்து நமக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லல, அதை நம்ம அடிக்கடி வாசிச்சது இல்ல. அந்த பேர் வந்து இன்னொரு இடத்துல உள்ள பேர்னால, இப்ப நம்ம ஊர்ல உள்ள பேர்னா கடகடன்னு வந்துடும். அது இன்னொரு ஊர்ல உள்ள பேர்னால அது கொஞ்சம் நமக்கு அது அவ்வளவு ஃபேமிலியரா இல்ல.
0: பழக்கம் இல்லாத பெயர்கள் வந்து நம்ம வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனாலும் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாசித்துட்டே போகணும். 13ஆவது வசனத்தை நீ வாசித்துட்ட, 14ஆவது வசனம் நான் வாசிக்கணும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர்.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்,
1: ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
0: பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார்.
1: தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அது வாசிக்கும் போது எவ்வளவு ஒரு இதா இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்து ரைட்ஸ் கொடுத்து நீ பேர் வையின்னு சொல்றாரு. ஆனா உண்டாக்குனவர் அவரு. ஆனா மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வைக்க ஒரு இது
0: ஆண்டவர் செய்கிற காரியங்கள் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் மேலாக வித்தியாசமான ஒரு காரியம். வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அவருடைய செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள்னு நம்ம நிச்சயமா புரிந்து அறிந்து கொள்ளும்.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிப்போம் 20வது வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை.
1: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்.
0: தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
1: அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
0: அதற்கு அடுத்த வசனம் நம்ம அநேக திருமணங்கள்ல வாசிக்க கேட்டிருக்கிறோம். அது எப்படி ஆரம்பிக்குது? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.
1: ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரெண்டு அதிகாரத்தை இப்படி பேசி வாசித்து முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு அதிகாரத்தை நம்ம வாசித்துட்டோம்னு பார்க்கும் போது 2.5 பக்கம் நம்ம வேத புத்தகத்துல வாசித்துட்டோம்.
1: அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு.
0: ஆனா அதை வாசிக்கும் போது நமக்கு கஷ்டம் தெரியல. ஐயோ, இது ரொம்ப புரியாம இருக்குமே, இதை எப்படி வாசிக்கிறதுன்னு எந்த விதமான எண்ணமும் வரல. பத்தியா
1: நமக்கு வரல, ஆனா ஒரு சிலருக்கு அதுல கேள்விகள் வரலாம் இல்லையா?
0: கேள்வி வரும் தான் நிச்சயமா நம்ம உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். infmfm@gmail.com நீங்க இமெயில் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா? 3வது அதிகாரம்.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்,
1: ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள்.
0: அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
1: நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எவ்வளவு கன்னிங் பாருங்களேன், அந்த சாத்தான் எப்படி ஸ்திரீய வஞ்சித்திருக்கு.
0: அதாவது பிசாசுடைய ஒரு வேலை என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை கொஞ்சம் திருச்சி

0: நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு பாவம் பண்ணா அதுக்கு பலன். இன்னும் மனுஷங்கள் அந்த வேர்வை சிந்தி பாடுபடுறாங்க. ஸ்திரீ வந்து கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளைய பெற்றெடுக்கிறா. ஒருத்தர் ரெண்டு பேர் செய்த பாவத்தினால ஜெனரேஷன் அந்த மனு குலமே இப்போது கஷ்டப்படுது.
1: அதாவது முதல் ஆதாம் வந்து பாவம் செய்து மனித குலத்தை பாவத்துக்கு தள்ளினாலும், ஆண்டவர் இங்க கொடுத்த தீர்க்க தரிசனம் பிரகாரம் இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான
0: காரியம்.
1: தொடர்ந்து வாசிப்போம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்.
0: தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
1: பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று.
0: அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார்.
1: அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
0: இன்றைக்கு
1: வாசிக்க வேண்டிய அட்டவணைப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று அதிகாரத்தை வாசித்து முடிச்சிட்டோம். ஆனா இந்த மூன்று அதிகாரத்தை வாசித்து முடிச்சது நமக்கு நேரம் போனது தெரியல. நம்ம வாசிக்கும் போது இது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு இல்லையா?
0: ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்மளே கடகடகடன்னு படிச்சு படிச்சு போயிட்டு இன்னொருத்தவங்க வாசிக்கிறத கேக்குறோம். அது இல்லாம நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியுது இல்லையா? நம்மளே தனியா வாசிக்கிறத விட மத்தவங்க வாசிக்க கேட்கும் போதும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாறி மாறி வாசிக்கும் போதும் அது நல்லா இருக்கு கேக்கறதுக்கு.
1: நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எப்படின்னு சொன்னா, இது ஒரு புதுமையான அனுபவம். ஏன்னா நம்ம ஒரு புதுமையான ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவர் என்னைக்குமே புதுமையான காரியங்களை தான் செய்கிறவராக இருக்கு.
0: அனுதினம் அவருடைய கிருபைகளும் புதியது. ஒவ்வொரு நாள்லயும் புது புதுசா கர்த்தர் ஏதாவது நமக்கு நன்மைகளை செய்துட்டு வராரு.
1: அருமையான நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு சந்தேகம் வரலாம், கேள்வி எழும்பலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்பம் FM@gmail.com இமெயில் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. பாய்.

அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவரை தடுக்க யாரால் கூடும்? உன் வாழ்க்கையில் என் ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. அவர்

பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வார்த்தையின்படி இயேசு என்னை உயர்த்தினார். நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் காணப்பட்டால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை இயேசு மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார்.

நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கற்பனிக்கும் வேளையில் சில பகுதிகளையும் சில சூழ்நிலைகளையும் மாத்திரமே நாம் கொடுக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பகுதிகளை அல்ல, நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய வாழ்க்கையின் முழுமையையும் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நாம்

எட்டு ஐந்து சொல்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆம் பிரியமானவர்கள், அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவர், நம்முடைய கண்ணீரை காண்பவர். என்னோடு கூட சேர்ந்தவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன்.

சங்கீதம் 19 வசனங்கள் 1-14 முடிய. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 19. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வாசிக்கப்பட்ட சங்கீதம்

உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனு புத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 21. சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிற அவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முலைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்கள் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்துக் கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலன் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாருக்கும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 22. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 23. சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும்
உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது.

அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. வாசிக்கப்பட்டது சங்கீதம் 24. சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 25. சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் தூதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது. அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 26. சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு
நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்ததால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்கப்பட்டது சங்கீதம் 27. சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும், தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 28. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்ட மிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 29. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காத படி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். வாசிக்கப்பட்டது சங்கீதம்
30. சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவையும், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவையும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழக்காட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிற்றும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகழிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரரான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுள்ளேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 31. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனெவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலும் கோவேறு கழுதையை போலும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 32. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான்,
கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 34. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீரென்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 41. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது.
என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போலிருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 42. சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 124.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். இன்றைக்கும் நிச்சயமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்பம் FM ஒரு இணையதள வானொலி. இந்த வானொலியின் மூலமாக அநேகர் அனுதினமும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேவனுக்கு சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நீங்களும் இந்த வானொலியின் மூலமாய் நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com inbamfm@gmail.com. கர்த்தர் நல்லவர் என்று வேதம் மீண்டும் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவராகவே உங்களுக்கு வெளிப்படுகிறவர். உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பனாகவே அவர் வெளிப்படுகிறவர். அவர் நல்லவர். தகப்பன் மட்டுமல்ல, அவர் நம்முடைய மெய்ப்பனும் கூட.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்துள்ளீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவர், கண் உறங்காமல் நமக்கு உதவி செய்யும்படி நம்முடைய நோக்கமாய் இருக்கிறவர். இன்றைக்கும் கர்த்தர் நம் தலைகளை உயர்த்துவார். நம்மிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடங்களில் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கு ஒரு அழகான ஜேர்னியில் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் போக போகிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் ஆண்கள் வந்து போர் செய்யும்படி சென்றிருக்கிறார்கள். அப்போ அங்கேருந்து ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் அவங்க அப்பா தன்னுடைய சின்ன பையனை கூப்பிடுறார். ஏன்னா பெரிய மகன்கள் எல்லாம் போருக்கு சென்று பல நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க அப்பா கூப்பிட்றாரு, டேய் தாவீது இங்கே வாடா, உங்கள் அண்ணனுங்கெல்லாம் போரில் இருக்கிறானுங்க, நீ போய் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். போகும்பொழுது அந்த படை தளபதிகளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாவீது படை இருக்கிற இடத்திற்கு போகிறான். நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், தாவீது ஒரு சின்ன பையன், சிறுவன், அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். அவனுக்கு ஒன்றும் பெரிய போரினுடைய அனுபவம்லாம் கிடையாது. இவனும் ரொம்ப சந்தோஷமாக வரான். இன்றைக்கி இருக்க மாதிரி அன்னைக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. ஒருவேளை மொபைல் ஃபோன் இருந்திருந்தால் அவங்க அப்பா எடுத்து பேசியிருப்பார். தாவீது போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் இல்லாததுனால சின்ன பையனை கூப்பிட்டு அனுப்புகிறார், நீ போய் பார்த்துட்டு வா. அப்போ தாவீது கிளம்பி போர் முனைக்கு வருகிறான். இங்கே வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அது என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லிசன் டு திஸ் சாங்.

அவி இதுக்கு ஒரே ஷாக், என்ன இது இவன் பாட்டுக்கு இப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான், நீங்கள்லாம் சும்மா இருக்கீங்களே அப்படின்ன உடனே அங்கே உடனே சொல்கிறாங்க, இல்லை அரசர் ஒரு பெரிய ரிவார்டு அனுபவித்து அரசர் ஒரு பெரிய ரிவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது இடத்துல சொல்கிறாங்க, இதுதான் ரிவார்டு. தாவீது பயங்கர எக்ஸைட் ஆகிடுறான், அப்படியா இன்னொரு பக்கம் திரும்பி இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் திருப்பி கேட்குறான். மீண்டும் அதையே சொல்கிறாங்க. தாவீது இன்னும் பயங்கர எக்ஸைட் ஆகிடுறான். பாருங்க, அவன் வந்து பார்க்குறான், இங்கே கோலியாத் வந்து நின்ற உடனே அவனுக்கு கோலியாத்தெல்லாம் பெருசாக தெரியல, யார் இவன் ஏன் இப்படி கத்துறான். உடனே சொல்கிறாங்க, இவனை கொல்லுகிறவனுக்கு அரசன் ஒரு ரிவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். என்ன ரிவார்டு அது தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தாவீது கோலியாத்

ஆங்கிலத்தில் இது ஒரு மிக பிரபலமான ஒரு சொற்றொடர், ஒரு ஃப்ரேஸ். திஸ் இஸ் லைக் அ டேவிட் அண்ட் கோலியாத் பேட்டில். பொதுவாக ஒரு அன்மேட்ச்ட் காம்படிஷன் இருக்கும் பொழுது இப்படி சொல்லுவது வழக்கம். இட்ஸ் அ டேவிட் அண்ட் கோலியாத் மேட்ச், டேவிட் அண்ட் கோலியாத் காம்படிஷன், இப்படி எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. தாவீது கோலியாத். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ரிவார்டு, ஒரு வெகுமதி, ஒரு பரிசை அந்த ராஜா சவுல் ராஜா அறிவித்திருந்தார். கோலியாத்தை எவன் வீழ்த்துகிறானோ, எவன் வெற்றி பெறுகிறானோ, அவனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைப்பேன். ராஜகுமாரத்தி சாதாரணம் இல்லை. இன்றைக்கு நம்ம சொசைட்டியில் இதை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், ராஜகுமாரத்தியை திருமணம் செய்வதுன்றது ஒரு சாதாரண மனிதனால், அதுவும் ஆடு மேய்க்கிறவனால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இப்படி இவன் நினைக்கிறான் தெரிஞ்சாலே இவனை கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். அப்போது அங்கே ராஜா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், எவன் இந்த கோலியாத்தை மேற்கொள்கிறானோ அவனுக்கு என்னுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேலிலே அவன் தகப்பன் வீட்டுக்கு சர்வமானியம், நோ டாக்ஸஸ். இவர் ராஜா வீட்டு பிள்ளையாக மாறிடுறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இதை கேட்ட உடனே தாவீது பயங்கர எக்ஸைட் ஆகிடுறான். கேட்குறான் என்ன செய்யப்படும். ஒரு முறை சொல்கிறாங்க, ரெண்டு முறை சொல்கிறாங்க, மூன்று முறை இவன் மீண்டும் சுற்றி சுற்றி கேட்குறான், கோலியாத்தை கொன்னா என்ன பரிசு, கோலியாத்தை கொன்னா என்ன பரிசு, கோலியாத்தை கொன்னா என்ன பரிசு, இவன் யார், இவன் ஒன்றுமே இல்லாதவன், இவனுக்காக ஏன் நம்ம பயப்படணும். இப்போ தாவீதுடைய வார்த்தைகளை பாருங்கள். அப்போது இவங்க சகோதரர்கள் முதல்ல கேட்குறாங்க, அவன் கடிந்து கொள்கிறான், டே என்ன உனக்கு இவ்வளோ பெருமை அவசியமா. ஆனால் தாவீது அங்கே பெருமையாக இல்லை, அவன் தேவனுக்குள் இருந்த அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவன் சார்ந்தவனாக இருந்தான். அப்போ இவன் சொல்கிறான், யார் இவன் விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருத்த சேதனன்றது தேவனோடு உள்ள ஒரு உடன்படிக்கை அடையாளம் அவர்களுக்கு. அப்போ அவன் சொல்கிறான், இவன் யார், நம்ம தேவனுடைய ஜனம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்தை நம்ம சொல்லி ஒருத்தரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி தாவீது சொல்கிறான், இவன் யார், நம்ம தேவனுடைய ஜனம், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவனுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க. தாவீதுடைய சகோதரரால் புரிந்து கொள்ளவே முடியல. இவனை கடிந்து கொள்கிறாங்க, டி என்னடா பேச்சு இது, இதுக்காகவா நீ வந்த, இவ்வளோ பெருமை ஆகாது உனக்கு. ஆனால் தாவீது இக்னோர் பண்ணிவிட்டு அவன் திருப்பி பேசுகிறான். இப்போ இது வந்து சாதாரண பேச்சு இல்லை, ஏன்னா எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க, ஐயையோ கோலியாத் வந்துட்டான், கேட்டியா அவன் என்ன வார்த்தையை சொன்னான், இப்படி கெட்ட வார்த்தையை சொன்னான், கேட்டியா என்ன அசிங்கம் நமக்கு, ஏன் தேவன் நமக்கு உதவி செய்வாரா, இப்படியெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்த இடத்துல தாவீது வந்து வித்தியாசமாக பேசுகிறான், யார் இவன், விருத்த சேதனம் இல்லாதவன், இவனா, இவனுக்கு ஏன் பயப்படணும், இவன் யார், இவனை கொல்றவனுக்கு என்ன வெகுமதி, என்ன ரிவார்டு, என்ன ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ராஜா சொல்லுங்கள். சவுலுக்கே இப்போ நியூஸ் போகுது, ராஜா சவுல், கிங் சால். உடனே சால் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார், அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சவுலே பெரிய யுத்த வீரன், சாதாரண ஆள் கிடையாது. அவன் யோசிட்டான், அட்டா சூப்பர்டா, கோலியாத்துக்கு சரியான மேட்ச் ஒருத்தன் வந்துட்டான்டா, கூப்பிட்றான் அவனுங்களே, அவனை யார் அது, கூப்பிடுங்க அவனை, கூப்பிட்டு வராங்க. தாவீது வந்து நின்ன உடனே சவுலுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு, அவர் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா வந்தது பெரிய யுத்த வீரனோ போர் வீரனோ கிடையாது, ஒரு சின்ன டீனேஜ் பாயை கூப்பிட்டு வந்திருக்காங்க.
அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிவந்த மேனியா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிவந்த மேனியா. இது எதை குறிக்குதுன்னா, டேவிட் வாஸ் நாட் அ வாரியர். வாரியர் போர் வீரர்களை நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், காயம், தழும்பு, இருதய கடினம், முகமே அப்படியே கடினமாக இருக்கும். இவன் தேவனை ஆராதிக்கிறவன் தாவீது. ஆடுகளை மேய விட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே தனியாக என்ன பண்ணியிருப்பான் தாவீது, அவனுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுல பயங்கர ஸ்கில்ஃபுல். எப்படி அந்த ஸ்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாஸ்டர் பண்ணணும்னா பல மணி நேரம் ப்ராக்டிஸ், பயிற்சி பண்ணணும். தாவீதுக்கு அந்த நேரம் இருந்தது. ஏன்னா ஆடுகள் மேயும் பொழுது இவர் என்ன பண்ணுவார், எவ்வளோதான் தூங்க முடியும், போர் அடிச்சிருக்கும். அந்த காட்டுக்குள்ளே இவன் அவனுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து பாடி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் தான் அவனை பார்த்த உடனே தேவ பிரசன்னம், ஒரு சாந்த குணம், ஒரு சிவந்த மேனி அழகு, தேவ மகிமை அவனிடத்தில் காணப்பட்டது. பார்த்த உடனே சவுல் தெரிஞ்சிருச்சு, அடடா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கானுங்களே அப்படின்னு யோசிக்கிறான். இங்கே வந்த உடனே தாவீது சும்மா வசனம் பேசுகிறான் பாருங்க. தாவீது சொல்கிறான், இந்த கோலியாத்து நிமித்தமாக ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம், பெரிய படையே நடுங்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. சவுல் ராஜா, எல்லாரும் அவன் தோழிக்கீழே தான், இவனே பெரிய போர் வீரன், இவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். குட்டி தாவீது டீனேஜ் பாய் வந்து சொல்கிறான், ஒருவனுடைய இருதயமும் கலங்காதிருப்பதாக, இவன் தேவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன், இவனை தூக்கி சாப்பிட்றலான்றான். சவுல் பார்க்குறான், டேய் இது என்னடா பண்ணுறீங்க. சவுல் சொல்கிறான், மகனே நீ இளைஞன், நீ ஒரு சின்ன பையன், கோலியாத்து போர் வீரன், அவனுடைய போர் அனுபவம் கூட உன் வயசு கிடையாது, நீ எப்படி போய் அவனை ஜெயிப்ப, என்ன ஆகும்? ஏன்னா இப்போ தாவீது தோக்கிறது பெருசு கிடையாது, தாவீது அடிபட்டு சாகிறது பெருசு கிடையாது. இப்போ உள்ளே போய் தாவீது சேலஞ்சுக்கு போய் செத்துட்டான்னா இஸ்ரவேல் முடிஞ்சது கதை, இஸ்ரவேல் முழுவதும் அவங்களுக்கு அடிமை, இதுதான் சேலஞ்ச். அப்போ சவுலுக்கு ஒன்றும் புரியலை, புரிஞ்சுக்கிட்டான் இவன் சின்ன பையன், இவனை மிரட்டியும் பிரயோஜனம் இல்லை. அவங்ககிட்ட தயவாக பேசுகிறான், மகனே நீ இளைஞன், அவன் ஒரு பெரிய போர் வீரன், இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா பேசுகிறான். அப்போ தாவீது திருப்பியும் சொல்கிறார், கர்த்தர் என் கையில் சிங்கத்தை ஒப்பு கொடுத்தார், சிங்கத்தை கிழித்தேன், கரடியை ஒப்பு கொடுத்தார், கரடியை கிழித்தேன். பாருங்க, இப்போ சீறி எழும்புறான், சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாங்க. இவன் ஆடுகளை மேய்க்கிறவன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடுது. சரி, இவ்வளோ ஆட்டில் ஒரு ஆடு போச்சு பரவாயில்லன்ட்டு இவன் உட்கார்ல, தாவீது சிங்கத்தை துரத்திக்கிட்டு ஓடுறான். அந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியை போட்டு இவன் மேலே பாஞ்சுது. பைபிள் சொல்லுது அந்த சிங்கத்தை அவன் ரெண்டாக கிழித்து போட்டானான். அதே போல் ஒரு முறை ஒரு கரடி வந்து ஆட்டை தூக்க வந்த பொழுது அந்த கரடியை வெறும் கையில் அதே மாதிரி கிழித்தான், சிங்கத்தையும் வெறும் கையில் தான் கிழித்தான் அப்படின்னு பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இதெல்லாம் சொல்கிறான் தாவீது சவுல்கிட்ட, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சாருங்க, சிங்கத்தை வெறும் கையில் கிழித்தேன், கரடி என் கையில் ஒப்பு கொடுத்தார், வெறும் கையில் கிழித்தேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பிலிஸ்தியன் எம்மாத்திரம், பாருங்க இவன் எம்மாத்திரன்றான், இவன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அவனை பற்றி யோசிக்கிறீங்க. சவுலுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தான், சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஏதோ சரியாக தெரியுது, இந்தா என்னுடைய போர் உடைகளையே போட்டுக்கோ, சவுலுடைய கவசம், சவுலுடைய போர் வாள், இது எல்லாத்தையுமே கொடுக்குறான். இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கிங்குடையது இது, எல்லாரும் அதை தொடவும் முடியாது, எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது. சவுலே அதை தாவீதுக்கு கொடுக்குறான், இப்போ இதெல்லாம் அவனுக்கு போடுங்கப்பா, அவன் கையில் என் வாழை கொடுங்க, போயிட்டு வாப்பா, உள்ளே போடா தம்பி, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது. தாவீது இதெல்லாம் போட்டுக்கிட்டு நடக்கிறான். எனக்கு கற்பனை இப்படி தான் ஓடிச்சு,
ஒரு 4 வயசு பையனை கூப்பிட்டு முழுசாக வளர்ந்த ஒரு ஆளுடைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா எப்படி இருக்கும்? தடுக்கி விழுந்துருவான், தொலை தொலை தொலைன்னு நடக்க முடியாமல், அதை போடவும் முடியாமல். எப்படியோ அந்த பேண்ட்டு கிட்டலாம் இழுத்து கட்டி விட்டாலும் அது என்னமோ வித்தியாசமாக, வினோதமாக, விசித்திரமாக, வேடிக்கையாக தான் இருக்கும். தாவீதுக்கு அப்படி தான் இருந்தது. சவுலுடைய போர் உடைகள், அவன் நடந்து பார்க்குறான், அவனால் நடக்க முடியல, அவனால் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கவே முடியல. அவன் வந்து சவுல்கிட்ட ஒன்று சொல்கிறான். அவன் சவுல்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹியர் இஸ் அனதர் வண்டர்ஃபுல் சாங்.

0: ஷோ கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: எங்கள் கொடி வெற்றி கொடியே, ஆமென். இன்றைக்கும் நம்முடைய கொடி வெற்றி கொடி, தோல்வியின் கொடி அல்ல. நம்முடைய கொடி வெற்றி கொடி. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா நிஸ்ஸி உங்கள் தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத், ராட்சத உருவம் கொண்டவன், ராட்சதன், 9 feet 9 inches, 9 feet and 9 inches, that's a lot of height for a human being. But the truth is, he was not a human being. தேவ தூதர்களும் மனிதர்களும் இணைந்து பிறந்த ராட்சதர்கள். அந்த சந்ததியில வந்தவன் கோலியாத். 2 fingers 6 6 fingers. கொஞ்சம் உங்க கைய பாருங்க, எல்லாருக்கும் 5 5 fingers தான் இருக்கும். 6th finger இருந்தா அதை வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நான் சொல்றது இப்படி ஒரு 6th finger சும்மா தொங்கிக்கிட்டு இல்லை. 6 fingers சொல்லும்பொழுது ஆறுமே ஃபங்க்ஷனல் ஃபிங்கர்ஸ். கையில் எப்படி 5 fingers இருக்கிறதோ அதுபோல் கையில் 6 fingers அவனுக்கு, கால்லையும் 6 fingers. இப்படிப்பட்ட கோலியாத்தை சந்திக்க ஆடுகளை மேய்க்கிற தாவீது புறப்படுகிறான். சிங்கத்தை போல கர்ஜிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவன் தேவன் யாருன்னு தெரிஞ்சது. சிங்கத்தை வெறும் கையில் கிழிக்கிறது சாதாரணம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினதுனால அந்த சிங்கத்தை கிழிச்சு போடுறான், கரடியை கிழிக்கிறான். இவனுக்கு இது ஒரு பெரிய விசுவாசத்தின் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இதையே சொல்கிறான். சவுல் பார்த்தான், சரி இவன் போய் செத்தான்னா நம்ம தலை உருண்டுறோம், போகிறேன்றான். ஏதோ பெருசு பெருசாக பேசுகிறான். சவுலுக்கும் தேவன் யாருன்றது தெரியும். அதனால் கொஞ்சம் நம்மளும் நம்ம சைடில் ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டு அனுப்புவோன்னு சவுல் தன்னுடைய போர் உடைகளெல்லாம் போட்டு போர் வாழை கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் தாவீதால் நடக்க முடியல. நான் சொன்னது போல் இதுக்கு ஒரு சிறந்த ஒப்பீடு, பெஸ்ட்டு கம்பேரிசன் வந்து 4-5 வயசு பிள்ளையை கூப்பிட்டு அடல்ட் பெரிய வளர்ந்த ஒரு ஆளுடைய பேண்ட் ஷர்ட்டை போட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பேண்ட்டெல்லாம் இடுப்பில் எப்படியோ கட்டி விட்டோன்னு வைங்க, நடக்க விட்டா பாவம் பரிதாபமாக இருக்கும். தாவீதுக்கு இதே நிலை தான். போட்டுட்டு அவனால் நடக்க முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகி அவன் வந்து சவுல்கிட்ட சொல்கிறான், இது எனக்கு பழக்கம் இல்லை, என்னை விட்டுருங்க, என் ஸ்டைலில் நான் போகிறேன். இது எனக்கு பழக்கம் இல்லை, போர் விட தவறு கிடையாது, போர் வாழ் தவறு கிடையாது. இப்படித்தான் போகணும், யுத்தத்துக்கு போனால் இப்படி தான் போகணும், வேறு விதமாக போக முடியாது. ஆனால் தாவீது சொல்கிறான், எனக்கு இது பழக்கம் இல்லைங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என் ஸ்டைலில் நான் போகிறேன். உடனே இதையெல்லாம் கழட்டியாச்சு. ஏன்னா அவங்களும் பார்த்தாங்க இவனுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவனால் எதுவுமே பண்ண முடியல, இதை யூஸ் பண்ண தெரியல. அதன் பிறகு தாவீது போகிறான். அவன்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருந்தது, கூழாங்கல் தானே நான் சொல்லுவேன்னு நினச்சிங்க, அது ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஆயுதம் அவனுடைய விசுவாச வார்த்தைகள். விசுவாச வார்த்தைகள் அவன் பேசிக்கிட்டே இருந்தான் பாருங்க. சிங்கத்தை கழிச்சேன், கரடியை கழிச்சேன், இவன் யார், இவன் ஒன்றுமே கிடையாது, இவன் ஒன்றுமே கிடையாதுன்னு மீண்டும் மீண்டும் மீண்டும் பேசுகிறான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், இது என்னடாது, இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான். இப்போ தாவீது அவனுடைய கூழாங்கல்லையும் கவனையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். ஸ்லிங் தமிழில் ரொம்ப கலோக்கியல, அதுக்கு உண்டிகோல் அப்படின்னு பேர். இப்போ இந்த கல்லையும் கவனையும் எடுத்துக்கிட்டு போகிறான். பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் போகும்பொழுது இறங்கி ஓடுறான், தயங்கலை. கோலியாத்துக்கு நேரம் இறங்கி ஓடுறான் அவன். கோலியாத்து வரான், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இளைஞன் தாவீது, டீனேஜ் பாய், அவனுக்கு என்ன ஹைட் இருந்திருக்கும் தெரில, 5 feet இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறவன். அப்படியே டபுள் த ஹைட் கோலியாத், ஆல்மோஸ்ட். உள்ளே வரும்பொழுதே கோலியாத்துக்கு முன்னாடி ஆர்மர் பேரர் ஒருத்தர் வரார். அவனுடைய ஷீல்டை தூக்கிட்டு ஒருத்தர் வரான், பின்னாடி தான் கோலியாத்து வரான். ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்கு அவனுடைய ஆயுதங்கள். இவ்வளோ வெயிட்டு, இப்படி ஒரு பெரிய பீம் மாதிரி அவனுடைய ஸ்பியர், அவனுடைய ஸ்பியர் ஐம் சாரி அவனுடைய ஈட்டி. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு கோலியாத்து வரும்பொழுது கோலியாத்துக்கு பெரிய ஷாக். ஏன்னா ஏதோ பெரிய போர் வீரன் வந்துட்டாண்டா, நம்மளும் 40 நாளாக மார்னிங் அண்ட் நைட்டு காலையிலையும் மாலையிலையும் கூச்சல் போட்டு இவனுங்களை திட்டி கடைசியாக ஒருத்தன் வந்துட்டான்னு வரான். வரும்பொழுது பார்த்தா சின்ன பையன் வரான், அவன் கையில் கத்தி இல்லை, அவன் கையில் ஒன்றும் கிடையாது, மெய்ப்படாக இருந்ததுனால அவன் கையில் தடி இருந்தது. இப்போ கோலியாத்துக்கு இன்னும் இன்சல்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய இன்சல்ட் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் ஒரு பெரிய வாரியர், இவனுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு வாரியர் அனுப்பாமல் ஒரு சின்ன பையனை ஒரு தடியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவனுக்கு பயங்கர இன்சல்ட். அவன் தாவீதை பார்த்து நிந்திக்கிறான், யாரா நீ, என்ன என்ன நாயின்னு நினச்சியா நீ, தடியோட வர, இடே இது போர், இது யுத்தம், நான் ஒரு போர் வீரன், தடியை தூக்கிட்டு வர, என்ன நாயின்னு நினச்சியா நீ, இருடா அவன் தலையை வெட்டி இன்னைக்கு இங்கே இருக்க பறவைகளுக்கெல்லாம் போடுறேன்றான் கோலியாத். உடனே தாவீது பயந்துட்டானா? இல்லை, தாவீது திரும்பி பேசுகிறான். இதுதான் அதில் ஹைலைட். தாவீது வந்து அமைதியாக இல்லை, கேம்ப்பில் பேசிட்டு இங்கே வந்து இவனை பார்த்த உடனே பயந்துடல. தாவீது, டேய் நான் யார் தெரியுமா, அப்படியும் பேசலை. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் பேசுகிறோம். நான் யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, நான் யார் கூடலாம் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சால் நீ வந்து இப்படி இருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் கவுன்சிலிங் ஆலோசனை ஜபத்திற்குன்னு வந்தாங்க. அப்போது அந்த கணவர் பிஹெச்டி டாக்டர் படித்தவர், டாக்டர்னா டாக்டரேட், பிஹெச்டி பட்டம் பெற்றவர். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரும்போது இவர் சொல்லுவாரான், ஏய் என் காலில் உள்ளடி, நான் வந்து பிஹெச்டி, என் காலில் உள்ளடி. இப்படி நிறைய குடும்பங்களில் கவுன்சிலிங் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க படிப்பை பெருமையாக பேசுகிறது, நான் எப்படி, நான் எத்தனை கோல்டு மெடல், இவர் அதெல்லாம் வாங்கவே இல்லையே. இது ஒரு அம்மா சொல்கிறாங்க கணவரை. அவங்க கணவர் பாவம் ஏதோ தட்டு தடு மாதிரி எல்லாத்தையும் படித்து பாஸ் பண்ணி ஒரு டிகிரியை வாங்கியிருக்காரு. இந்த அம்மா எல்கேஜிலேருந்து எல்லாமே கோல்டு மெடல் தான். பிரச்சனை வந்தால் இதை முன்னால் தூக்கிட்டு வர்றது, நான் கோல்டு மெடல், நீ என்ன, நீ எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி பாஸ் பண்ண, இதுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இதெல்லாம் வேடிக்கையான விஷயங்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இப்படி தான் ஆர்கியூமெண்ட்ஸ், கான்வர்சேஷன்ஸ், சண்டைகள். நீ எதை மேன்மைப்படுத்துகிற, எதை பெருமைப்படுத்துகிற, நான் யார் தெரியுமா, நான் எத்தனை கோல்டு மெடல் வாங்கினேன் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா. தாவீது இப்படியெல்லாம் பேசலை. இப்படி பேசியிருந்தால் கோலியாத் அவனை இப்படி நசுக்கி போட்டிருப்பான். ஏன்னா கோலியாத்துடைய ஆக்கலைட்ஸு பயங்கர, அவன் ராட்சத உருவம், அவன் போர் வீரன், அவன் தோத்ததே கிடையாது. இந்த மேட்சுக்கு டேவிடுக்கு ஒத்தே வராது பாருங்க, அதில் மேட்சே பண்ண முடியாது கோலியாத்தை. தாவீது ஒருவேளை இப்படி பேசியிருந்தானா முடிஞ்சிருமா அன்னைக்கு. ஆனால் தாவீது அதை பேசலை. அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற நீ யாரு, கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஏன் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இதை தான் தாவீது பேசுகிறான். அவன் டே கோலியாத்து பார்த்துடலான்டா, இப்படியெல்லாம் பேசலை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கைகளிலே ஒப்பு கொடுப்பார், இன்னைக்கு வான் அதுக்கப்புறம் தான் வரான், அவன் சொன்னதையே சொல்கிறான், இன்னைக்கு வான் தலையை வெட்டி இங்கே இருக்க பறவைகளுக்கு நான் உன்னை தீனியாக போடுறேன், ஆகாரமாக போடுறேன்னு. கோலியாத்து இறங்கி விறுவிறுன்னு வரான்னா அதில் நியாயம் இருக்குது. அவ்வளோ ராட்சத உருவம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் வார், அவன் வரான், யார் இவன், மிதித்து போட்டுடலான்னு வரான். ஆனால் தாவீது ஓடுறான் கோலியாத்துக்கு நேராக. தாவீது கொஞ்சம் கூட பயப்படல, இறங்கி ஓடி அவன் கவனில் கல்லை மாட்டி வீசுகிறான் பாருங்க. கோலியாத்துடைய நெற்றியில் பட்டு கோலியாத் விழுந்து போகிறான். நான் என்ன நம்புகிறேன்னா, அந்த கல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே தாவீதுடைய வார்த்தைகள் கோலியாத்தை வீழ்த்திடுச்சு. ஸ்பிரிச்சுவல் ரல்மில், ஆவிக்குரிய மண்டலத்தில் தாவீதுடைய வார்த்தைகள் கோலியாத்தை ஏற்கனவே வீழ்த்தி விட்டன. அதனுடைய வெளிப்பாடை தான் அந்த பேட்டில் ஃபீல்டில் எல்லாரும் பார்த்தாங்க. தாவீது பேசிக்கிட்டே இருக்கிறான், யார் இவன், யார் இவன், ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பயப்படாதீங்க, நான் போறேன், அவன் தலையை தூக்குறேன். வந்தான், கல்லை எரிஞ்சான், கோலியாத்து கீழே விழுந்தான். மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாமோ தெரியல. இப்போ அவன் தலையை தூக்கணும். தாவீது கையில் வாள் இல்லை. நேராக போய் கோலியாத்துடைய வாளையை எடுத்து அவன் தலையை வெட்டிடுறான். பிலிஸ்தியர் எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம சாம்பியன் விழுந்துட்டான்டா, முடிஞ்சது எல்லாம், ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி. இஸ்ரவேலுக்கு நேர்ந்திருந்த அவமானத்தை ஒரு சிறுவன் துடைத்தான். பெரிய போர் வீரனை மேற்கொண்டான். இதெல்லாம் பெரிய காரியம்தான். ஆனால் அவன் பயன்படுத்தினது பெரிய ஆயுதம் இல்லை மாமிச கண்களுக்கு. அவன் பயன்படுத்தினது உண்மையிலேயே பெரிய ஆயுதம் ஆவிக்குரிய மண்டலத்தில். அவனுடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள், இதை பேசிக்கிட்டே இருக்கிறான். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சிங்கத்தை என் கையில் கொடுத்தார், கர்த்தர் கரடியை என் கையில் கொடுத்தார், கர்த்தர் இன்னைக்கு இவனை என் கையில் கொடுப்பார், இவன் ஒன்றுமே இல்லை, ஏன் பயப்படுறீங்க, இதையே தான் பேசுகிறான். அப்படியே அவன் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்தான். இன்றைக்கும் நம்ம எல்லாம் இந்த குட்டி தாவீதுகள் தான். நம்ம வாயில் என்ன வார்த்தைகள் வருகிறதுன்றத நம்ம பார்க்கணும். எஸ், சவால்கள் வந்தது உண்மை. சவால்கள் உங்களுக்கு இருக்கிறது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிந்தனையான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக பேசப்படுகிறது உண்மை. ஆனால் நம்ம எதை பேச போகிறோன்றதான் இன்றைக்கு பெரிய கேள்வி. நம்மை பார்த்து பேசப்படுகிற இகழ்ச்சியான வார்த்தைகளையே நம்மளும் திரும்பி பேச போகிறோமா? இதையே மைண்டில் ப்ளே பண்ண போகிறோமா? ஐயோ ஆமாம்ல, அவங்க சொன்னது ஒரு கரெக்டு தான். நம்ம என்னத்துக்கு யூஸ், நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை வாழ்க்கையில். நம்ம இருக்கிறத விட செத்துடலாம். இல்லை, நம்ம அதை பேச அழைக்கப்படலை. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பேச வேண்டும். கர்த்தர் எனக்கு இப்படி செய்திருக்கார், இந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு இப்படி உதவி செய்தார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், நான் நிச்சயமாக மேலே வருவேன், நான் வெற்றி பெறுவேன், இந்த சூழ்நிலை என்னை விழுங்கி போடாது, இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ளாது, நான் தான் மேற்கொள்வேன், நான் தான் மேலே நிற்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பேச வேண்டும். நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வாயை திறந்து நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதை பேசுறதுலையும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை பேச வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பேச வேண்டும். ஆகவே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றது தவறு கிடையாது. நம்முடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் ஒரு மிக பெரிய ஆயுதம். தொடர்ந்து பேச போகிறோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கோலியாத் அண்ட் டேவிட், தாவீது கோலியாத். எப்படி தாவீது தன்னுடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளினால் கோலியாத்தை வீழ்த்தினான் என்று நாம் இந்த காலை வேளையில் பார்த்தோம். தாவீது கோலியாத்தை தன்னுடைய வார்த்தைகளினால் வீழ்த்தினான். அதன் பிறகுதான் கல். இன்றைக்கு இது ஒரு பெரிய பாடம் நமக்கு. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் இல்லாத ஆட்களே இல்லைன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் சவால்கள் இருக்கிறது. சில நேரம் குடும்பத்தில் நமக்கு ஆதரவாய் நிற்க வேண்டியவர்களே நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். தகாத வார்த்தைகளை பேசுகிற அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம தேவன் செய்த நன்மையை நினைவு கூற வேண்டும், அதை பேச வேண்டும். அதை செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கோலியாத்துகள் வீழ்த்தப்படுகிறார்கள், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, நிந்தையும் அவமானமும் நீங்குகின்றது. இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இன்பம் எஃப்எம் துணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்காக இல்லத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷம்